வணக்கம் அன்பு நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 29 நாள், பராபவ ஆண்டு ஆணி மாதம் 31 நாள், 2026 வருடம் ஜூலை மாதம் 15 தேதி புதன்கிழமை, நேரம் 5:57.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்வது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமர் டேவிட் கிளாரின்வாலுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். தொழிலாளர் ஈட்டுறுதி காப்பீட்டுக் கழகத்தின் கீழ் பயனடைவோர் எண்ணிக்கை 15 கோடியாக அதிகரித்துள்ளது என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகள் மூலம் 8.78 GW அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 3 பேரை பஞ்சாப் காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களில் திருச்சியைச் சேர்ந்த 3 பேரின் உடல்கள் நேற்று அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அரியலூர் மாவட்ட தோட்டக்கலைத்துறை சார்பில் மத்திய மாநில அரசின் மானிய திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வரும் முந்திரி உடைக்கும் தொழிற்சாலைகளை ஆட்சியர் திருமதி மிருணாளினி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் காற்றாலை விசிறி ஏற்றிச் சென்ற லாரி பழுதடைந்த காரணத்தால் அந்த வழியாக சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ஆடி தவசு திருவிழாவை முன்னிட்டு வரும் 28ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கீவ் நகரை குறிவைத்து தாக்குதலில் ஈடுபட்ட ரஷ்ய ஏவுகணைகளை இடைமறித்து முறியடித்ததாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். பர்மிங்ஹாமில் நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து காலிறுதிப் போட்டியில் இந்தியா இன்று இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 6:03. வணக்கம் அன்பு நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் இனி தொடர்ந்து ஒலிக்கவிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். அழகாக புரிந்திருக்கக்கூடிய இந்த காலை பொழுது, இந்த நாள் மேலும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையட்டும் என்கிற வாழ்த்துக்கள் வணக்கங்களுடன் இன்றைய காலை தென்றல் நிகழ்ச்சியில் முதலாவதாக குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன், அறத்துப்பாலில் இல்லறவியல் என்னும் பிரிவில் அன்புடைமை என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 78வது திருக்குறள், அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று. இதற்கான பொருள், அகத்தில் அன்பு இல்லாமல் வாழும் உயிர் வாழ்க்கை வளமற்ற பாலை நிலத்தில்

பட்டமரம் தளிர்த்தாற் போன்றது. குறளும் விளக்கமும் மீண்டும். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று. இதற்கான விளக்கம், அகத்தில் அன்பு இல்லாமல் வாழும் உயிர் வாழ்க்கை வளமற்ற பாலை நிலத்தில் பட்டமரம் தளித்தாற் போன்றது என்பதாகும். குறளும் விளக்கமும் கேட்டோம்.

0: football, Spain stormed into the final of FIFA World Cup 2026 after producing a commanding 2-0 victory over France in the first semi-final clash at Dallas Stadium in Texas, US last night. Mikhail Oyarzabal opened the scoring in the 22nd minute before Pedro Porro made sure of the win with a brilliant second goal. 16 years since winning its first World Cup trophy, La Roja will face Argentina or England in final at New Jersey's MetLife Stadium on Sunday night. In another semi-final clash, defending champions Argentina will face England tonight at Atlanta Stadium. The match is scheduled to begin at 12:30 a.m. Indian time. In cricket, India defeated England by 6 wickets in the first of the 3-match ODI series at Edgbaston, Birmingham last night. Chasing a target of 259 runs set by England, India scored 262 for 4 in 45.2 overs. Skipper Shubman Gill retired hurt with the top score of 80 runs. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஏ ஷாஜிதா பேகம் அவர்கள்.
3: எண்ணியது எழுது, எண்ணிய முடிதல் வேண்டும் என்கிறார் பாரதியார். நாம் இங்கு எண்ணியது எழுத வேண்டும் என்கிறோம். எழுத்து என்பது மனித குலத்திற்கான மிகப்பெரிய ஆயுதம். களத்தில் கழுத்தை வெட்டும் ஆயுதம் போல காகிதத்தில் மனத்தை வெட்டும் ஆயுதமே எழுத்து. இந்த நாட்டையும் சமூகத்தையும் சீர்திருத்த மானுட நெறியோடு வாழச் செய்ய அன்று முதல் இன்று வரை எல்லா தலைவர்களும் எண்ணியதை எழுதியதே தனிமனிதனின் நல்ல நடத்தைக்கு காரணமாகியுள்ளன. எழுத்தாணி தொடங்கி பேனாமுனை வரையிலும் எழுத்தின் வலிமை குறையவே இல்லை. சங்க புலவர்கள் தொடங்கி இன்று வரையிலும் மானுட நீதி எழுதப்பட்டு கொண்டேதான் இருக்கின்றது. அதனால்தான் வள்ளுவர் எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என்கிறார். உளவியல் அடிப்படையில் எழுத்து என்பது நம் சிந்தனையை கட்டுப்படுத்தக்கூடிய, அதுபோல் கட்டமைக்கக்கூடிய மிக வலிமையான ஆயுதமாக உள்ளது. நாம் நன்றாக சற்று சிந்தித்து பார்த்தோமேயானால், ஒரு காலத்தில் கடிதம் எழுதும் முறை நம்மிடையே பரவலாக இருந்தவரை நம்முடைய மன உணர்வுகள் ஒருவரோடு ஒருவர் பரிமாறப்பட்டன. பரிமாறுவதற்கான மிகச் சரியான வழிமுறையாக எழுத்து முறை அமைந்திருந்தது என்பதே உண்மை. ஆனால் இன்றோ மனதில் தோன்றியதை உடனுக்குடனே நிதானிக்காமல் ஆத்திரம், அழுகை, கோபம், மகிழ்ச்சி, ஆற்றாமை, இப்படி எல்லா மன உணர்வுகளையும் வடிகட்டாமல், வடிகாலை கண்டறியாமல் அப்படியே புலனத்தில் அல்லது முகநூல் போன்ற சமூக ஊடகங்களில் பலரும் வெளிப்படுத்துகின்றனர். இதனால் ஏற்படுகிற விளைவுகளை நாம் அறிந்து அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் எழுத்து முறையில் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொண்டிருந்த போது மேற்சொன்ன உணர்வுகள் அனைத்தும் நாகரிகமானதாக, கட்டுப்பாடுமிக்கதாக, ஒரு ஒழுக்க வரையறைக்குள் கொண்டுவரப்பட்டு அதன் வழி உணர்வுகள் வெளிப்பட்ட போது அதற்கான வெளிப்பாடும் நயத்தக்க நாகரிகமானதாகவே இருந்துள்ளதனை நாமும் அறிவோம், நாடும் அறியும். உறவுகளுக்கிடையே எழுத்து வடிவிலான பரிமாற்றம் ஏற்படும்போது விரிசல் விழாமல் அந்த உறவு வலுப்படத்தான் செய்யும். அதனால்தான் அன்றைய நாட்களில் தலைவர்கள் கூட தங்கள் தொண்டர்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லவும் அவர்களை வழிநடத்த வேண்டவும் தங்களுடைய உறவுகளுக்கு சொல்வதைப் போல உரிமையோடு அண்ணனுக்கு, தம்பிக்கு, அம்மாவுக்கு என்றெல்லாம் தலைப்பிட்டு எழுதினார்கள், மக்களுக்கும் சொன்னார்கள். சிறையிலிருக்கும்போது பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் தமது மகள் இந்திரா காந்தி அம்மையாருக்கு தந்தை மகளுக்கு அறிவுரை கூறி எழுதிய நூலே த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. அதுபோல் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தம்பிக்கு அண்ணா எழுதிய கடிதங்கள் என்ற தலைப்பில் நூல் வடிவம் பெற்றுள்ளது. தமிழறிஞர் டாக்டர் மு வரதராசனார் அவர்கள் தம்பிக்கு கடிதம் என்று எழுதிய நூல் சிறப்புமிக்கது. இதுபோன்று பலரும் உறவு முறைகளின் அடிப்படையில் ஒரு கருத்தை சொல்வதற்கு விளையும்போது அதற்கு எழுத்துக்கள் மிகப்பெரிய களமாக அமைந்திருப்பதை நம்மால் உணர முடிகின்றது. அடுத்த தலைமுறைக்கு, நம் வீட்டு பிள்ளைகளுக்கு நாம் இனிமேல் சொல்லித்தர வேண்டியது எழுதி பழகு என்பதையே. முன்னோரின் மரபான எழுத்து முறையை மீட்டெடுப்பது மூத்தோரின் கடமை. ஒரு நாளைக்கு அரைப்பக்கமோ அல்லது ஒரு பக்கமோ எப்படி படிப்பதற்கான நேரத்தை

0: எதை செலவிடுகின்றோமோ அதுபோல் எழுதுவதற்கும் செலவிட வேண்டும். அன்றாடம் நடக்கும் நமக்கான நிகழ்வுகளை கூட டைரி குறிப்பு போல எழுதும்போது நம்மை நாமே எழுத்து ஒளியால் செதுக்கிக் கொள்கிறோம். எழுத்தின் வழியது உயர்நிலை என்பதை நாம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கற்பிக்க வேண்டும். ஸ்லேட்டு எனும் கற்பலகையில் பல்பம் எனும் எழுதுகோல் பிடித்து எழுதும் வழக்கத்தை இன்று நாம் பெரும்பாலும் மாற்றிக்கொண்டதன் விளைவு நம் குழந்தைகளுக்கு பேனா பிடித்து எழுதுவதும் எழுத்து வடிவம் பல குழந்தைகளுக்கு சிக்கலாகி போனதற்கும் காரணமாக அமைந்துவிட்டது. அந்த நிலையை நாம் மாற்றி எண்ணத்தை சீரமைக்கும் எழுத்து முறையை கற்றுத்தர வேண்டும். சரியான சிந்தனையோடு முறையாக அதனை வெளிப்படுத்தி சமூகத்தை செம்மைப்படுத்தும் வலிமையான கருவியாக எழுத்து அமைய வேண்டும். எனவே எண்ணியதை சரியாக எழுத வேண்டும். எழுத்து வலிமை மிக்க ஆயுதம் என்பதை உணர வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: அடுத்த நிகழ்ச்சி தொடரும்.

நேரம் 6:15:27. எஃப்எம் ரெயின்போ 103 MHz பண்பலை வரிசையில் விழித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். காலை தென்றல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பித்துக்குழி முருகதாஸ் பாடியிருக்கும் பாடல்.

இருக்கு ரெயின்போ வைப்ஸ் காலை 9:02 இருக்கு. இது உங்கள் சாய்ஸ், லிசனர் சாய்ஸ். காலை 10:02 இருக்கு போவோமா ஊர்வோலம். 10:30 இருக்கு கவிதையும் கானமும். பிற்பகல் 1:00 லஞ்ச் டைம். மாலை 3:02 கிராமபோனும் 103. மாலை 6:00 பூச்செண்டு. இரவு 8:00 மியூசிக் பைட்ஸ்.

நேயர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை இன்று நமது எஃப்எம் ரெயின்போ 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் புதிய நிகழ்ச்சிகள் சில ஒலிக்க ஆரம்பமாகின்றன. அவற்றில் சிலவற்றையும் இந்த அறிவிப்பில் தெரிந்து கொள்வோம். இன்று காலை 8:02

வெஸ்டர்ன் மியூசிக் இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 10 மணிக்கு மனதோடு ரெயின்போ. இவையாவும் இன்றிலிருந்து வலிக்கவிருக்கக்கூடிய சில முக்கியமான புதிய நிகழ்ச்சிகள் பற்றின அறிவிப்புகள். இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறுத்தலை நிகழ்ச்சியில் தென்னையில் கொப்பரை தொழில் செய்து வரும் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் ஏ சண்முகம் அவர்களுடன் ஒரு நேர்முகம் கேட்கலாம்.

0: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
1: திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தின் எதிரில் உள்ள கால்நடை மருத்துவமனை வளாகத்தில் அமைந்துள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நாளை காலை 10 மணி அளவில் நாட்டுக்கோழி வளர்ப்பு என்ற தலைப்பில் பயிற்சி நடைபெறவுள்ளது. விருப்பமுள்ள விவசாயிகள் அனைவரும் கலந்து கொண்டு தங்களுக்குள்ள நாட்டுக்கோழி வளர்ப்பு சம்பந்தமான சந்தேகங்களுக்கு தெளிவு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு 04-21 என்ற இணைப்பு எண்ணோடு 22-48-524 என்ற தொலைபேசி எண்ணில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை தொடர்பு கொள்ளுமாறு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-16 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10 கிலோமீட்டருக்கு மேல் வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரப்பதத்தினை பொறுத்து கொடுக்க வேண்டும். லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுவதால் நெல் நடவினை தொடரலாம். லேசான மழையை பயன்படுத்தி அடுத்த மாதத்தில் நெற்பயிர் நடவு செய்ய இருக்கும் இடத்தில் பசுந்தாள் உரப்பயிர்களான சனப்பு மற்றும் தக்கை பூண்டை விதைத்து 45 நாட்கள் கழித்து மடக்கி விட வேண்டும். மண் ஈரத்தினை பயன்படுத்தி இரவை மற்றும் மானாவாரியில் பயிரிடப்பட்ட பாசிப்பயிறு மற்றும் உளுந்து பயிர்களில் 1 சதுர அடியில் 33 செடிகள் எடுக்குமாறு பாடுவாசி

0: பதிவு செய்ய வேண்டும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழைக்கு மூங்கில் குச்சிகளை கொடுத்து முட்டு கொடுக்க வேண்டும். இதுவரை மஞ்சள் நடவு செய்யாத விவசாயிகள் கிழங்கை உயிர் பூஞ்சான கொல்லிகள் அல்லது வேதியியல் மருந்துகளை நேர்த்தி செய்து விதைப்பதன் மூலம் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை தவிர்க்கலாம். உயிர் பூஞ்சான கொல்லிகளான சூடோமோனாஸை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற விகிதத்தில் கலந்து நனைத்து காய வைத்து நடவு செய்ய வேண்டும். வேதியியல் மருந்துகளை பயன்படுத்தும் போது 1 லிட்டர் தண்ணீருக்கு கார்பன்டசம் 1 கிராம் மற்றும் ஃபாசலோன் 2 மில்லி லிட்டர் கலந்த நீரில் நனைத்து நடவுவதன் மூலம் செதில் பூச்சி மற்றும் கிழங்கு அழுகல் நோயை தவிர்க்க முடியும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். தக்காளி பயிர் செய்ய இதுவே நல்ல தருணமாகும். ஆகவே நிலவும் வானிலையை பயன்படுத்தி நிலம் தயார் செய்ய வேண்டும். நிலவும் அதிக காற்றின் ஈரப்பதம் காரணமாக மாடுகளுக்கு மடி வீக்க நோய் வருவதை தவிர்க்க பால் கறப்பதற்கு முன்னும் பால் கறந்த பின்னும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசல் கொண்டு மடியை நன்கு கழுவ வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. இனி கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பிரதம மந்திரி விகாஸ் திறன் மேம்பாடு பயிற்சிகள் பற்றிய ஒரு அறிவிப்பு. மத்திய அரசின் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகத்தின் நிதி உதவியுடன் நபார்டு ஆலோசனை சேவைகள் கழகம் மற்றும் பெங்களூரு ஆதித்யா உள்கட்டமைப்பு மற்றும் பயிற்சி நிறுவனம் இணைந்து நடத்தும் பிரதம மந்திரி விகாஸ் திறன் மேம்பாடு பயிற்சிகள் மூலமாக எண்ணிம வேளாண் விரிவாக்க மேம்பட்டாளர், மலரியல் வித்தகர்கள் மற்றும் அங்கக சாகுபடியாளர் ஆகிய பணிப்பிரிவுகளில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் உறுப்பு மற்றும் இணைப்பு கல்லூரிகளில் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. இந்த பயிற்சி சான்றிதழ் வகுப்புகளில் சேர்ந்து பயில்வோருக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். பயிற்சி காலம் 75 முதல் 105 நாட்கள் வரை நடைபெறும். பயிற்சி நேரம் திங்கள் முதல் வெள்ளி வரை நாளொன்றுக்கு குறைந்தபட்சம் 6 மணி நேரம் முதல் அதிகபட்சம் 8 மணி நேரம் வரை நடைபெறும். பயிற்சியாளர்கள் தங்கள் இல்லத்திலிருந்து அருகிலுள்ள பயிற்சி மையத்திற்கு வந்து சென்று பங்கு கொள்ளலாம். உணவு உறைவிட வசதி இல்லை. வயது வரம்பு 14 முதல் 45 வயது வரை. மகளிருக்கு 33 விழுக்காடு முன்னுரிமை வழங்கப்படும். பொருளாதார அடிப்படையில் நலிந்தவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி பொதுமக்களுக்கு 25 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும். பயிற்சி வகுப்புகள் இந்த மாதம் 3வது அல்லது 4வது வாரம் முதல் துவங்கும். விருப்பமுள்ளவர்கள் விவரங்கள் மற்றும் விண்ணப்பத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9443572956, மற்றொரு எண் 9790132744. இந்த எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்தும் விவரங்கள் பெறலாம். சிறுபான்மையினர் சமூகத்தினர் மற்றும் முன்னுரிமை பொதுப்பிரிவினர் நலனுக்கான இந்த அரிய வாய்ப்பை நழுவ விடாமல் பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
0: 9940903835
1: அல்லது
0: 8222649459
1: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
0: பதிவு கட்டணமாக 500 ரூபாய் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316285288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz

0: வலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேயர்களே, இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் தென்னையில் கொப்பரை தொழில் செய்து வரும் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் ஏ சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்வது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமருடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று முதல் 6 நாட்கள் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் தலைவர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர். புதுமை கண்டுபிடிப்பு, மீள்திறன், ஒத்துழைப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை என்ற கருப்பொருளுடன் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தை தொடர்ந்து பிரிக்ஸ் நாடுகளின் வேலைவாய்ப்பு பணிக்குழு கூட்டமும் நடைபெறவுள்ளது. சமூக பாதுகாப்பு மற்றும் தொழில்துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரித்தல், மகளிருக்கு அதிக வேலைவாய்ப்புகளை வழங்குதல் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தொழிலாளர் ஈட்டுறுதி காப்பீட்டுக் கழகத்தின் கீழ் பயனடைவோர் எண்ணிக்கை 15 கோடியாக அதிகரித்துள்ளது என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வல்லம் சிப்காட் தொழிற்பேட்டையில் 100 படுக்கைகளுடன் கூடிய ESI மருத்துவமனையை நேற்று காணொலி வாயிலாக திறந்து வைத்து அவர் பேசினார். கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்னர் ESI பயனாளிகளின் எண்ணிக்கை 7 கோடியே 50 லட்சமாக இருந்தது என்றும் தற்போது இந்த எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். இதுபோன்ற மருத்துவமனைகள் அதிக தரத்துடன் செயல்படுவதன் மூலம் தொழிலாளர்களுக்கு உயர்தர சிகிச்சை கிடைப்பதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்வது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமர் டேவிட் கிளாரின்வால் உடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். ஸ்பெயின் பயணத்தை நேற்று நிறைவு செய்த அவர் பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸ் சென்றடைந்தார். அங்கு பெல்ஜியம் துணை பிரதமரும் வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் மற்றும் வேளாண் துறை அமைச்சருமான டேவிட் கிளாரின்வாலை சந்தித்து வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவான ஆலோசனை நடத்தினார். 2 நாடுகளுக்கும் பரஸ்பர நலன்களை அளிக்கக்கூடிய பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என 2 தலைவர்களும் அப்போது உறுதியளித்தனர். தொடர்ந்து ஐரோப்பிய யூனியன் வேளாண் மற்றும் உணவுத்துறைக்கான ஆணையர் கிறிஸ்டோபே ஹான்சனையும் திரு பியூஷ் கோயல் சந்தித்து பருவநிலை மாற்றம், பசுமை எரிசக்தி உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து தமது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களில் 3 பேரின் உடல்கள் நேற்று திருச்சி கொண்டு செல்லப்பட்டது. இந்த விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களில் 10 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள். திருச்சி கிராப்பட்டியைச் சேர்ந்த அழகுராஜன், திருவானை காவலைச் சேர்ந்த பாலாஜி, பீமநகரைச் சேர்ந்த ஷேக் அப்துல்லா ஆகியோரின் உடல்கள் கோவை விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டு அங்கிருந்து அவர்களது இல்லங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அவர்களின் உடல்களுக்கு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர் அஞ்சலி செலுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று முதல் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அம்மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் வரும் 21 தேதி வரை அதிகபட்சமாக 414 மில்லியன் கன அடி அளவுக்கு தண்ணீர் திறந்துவிட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது.

0: திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று முதல் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அம்மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் வரும் 21ஆம் தேதி வரை அதிகபட்சமாக 414 மில்லியன் கன அடி அளவுக்கு தண்ணீர் திறந்துவிட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் இரவு நேரங்களில் கரடிகள் நடமாட்டம் நீடித்து வருகிறது. இதுவரை 3 கரடிகளை வனத்துறையினர் பிடித்துள்ள போதிலும் மேலும் 1 கரடி உலவி வரும் நிலையில் அதனையும் வனத்துறையினர் பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நெல்லை மாவட்டம் பாமநாசம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார கிராமங்களான அனவன் குடியிருப்பு, பசுக்கடைவிலை, காஸ்கீப்பர் தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரங்களில் அதிக அளவில் கரடிகள் நடமாட்டம் இருந்து வருகிறது. சில சமயங்களில் கரடி மனித மோதல்களும் அரங்கேறியுள்ளன. இதனால் வனத்துறையினர் சார்பாக கரடி நடமாட்டம் உள்ள பகுதியில் கூண்டு வைக்கப்பட்டு இதுவரை 3 கரடிகள் பிடிக்கப்பட்டு வனப்பகுதிக்குள் விடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாமநாசம் அருகே உள்ள காஸ்கீப்பர் தோப்பு பகுதியில் தொடர்ந்து கரடி நடமாட்டம் உள்ளது. குறிப்பாக காஸ்கீப்பர் தோப்பு பகுதியில் உள்ள நாஞ்சில் நாட்டான் சுடலைமாடசாமி கோவில் வளாகத்தில் கரடி நுழைந்து உலா வந்தது. மேலும் காஸ்கீப்பர் பகுதியில் உலா வரும் இந்த கரடியை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்து வனப்பகுதியில் விட வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை கூறுகிறது. ஏனைய மாவட்டங்கள் மற்றும் உள் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வரும் 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். கீவ் நகரை குறிவைத்து தாக்குதலில் ஈடுபட்ட ரஷ்ய ஏவுகணைகளை இடைமறித்து முறியடித்ததாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. ஹார்மோஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 3 பேரை பஞ்சாப் காவல்துறையினர் நேற்று கைது செய்துள்ளனர். பீகார் மாநிலம் அராரியா மாவட்டத்தில் தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற டிராக்டர் கவிழ்ந்த விபத்தில் 3 பெண்கள் உயிரிழந்தனர். அரியலூர் மாவட்ட தோட்டக்கலைத்துறை சார்பில் மத்திய மாநில அரசின் மானிய திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வரும் முந்திரி உடைக்கும் தொழிற்சாலைகளை ஆட்சியர் திருமதி மிருணாளினி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் காற்றாலை விசிறி ஏற்றிச் சென்ற லாரி பழுதடைந்த காரணத்தால் அந்த வழியாக சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ஆடி தபசு திருவிழாவை முன்னிட்டு வரும் 28ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 2 ஆண்டுகளில் பொதுமக்களுக்கு இடையூறாக சுற்றித் திரிந்த கால்நடைகளின் உரிமையாளர்களிடமிருந்து 1,24,00,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான 1வது 1-நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பர்மிங்ஹாமில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இங்கிலாந்து அணி 47.5 ஓவரில் 258 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. 259 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா 45.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 262 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கேப்டன் சுப்மன் கில் 80 ரன் எடுத்திருந்த போது காயம் காரணமாக வெளியேறினார். வாஷிங்டன் சுந்தர் 52 ரன்னும் அக்சர் பட்டேல் 57 ரன்னும் எடுத்து வெற்றிக்கு வழிவகுத்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. டெக்சாஸில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் பிரான்சை வென்றது. அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே இன்று நடைபெறும் 2வது அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணியுடன் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் விளையாடும். 18 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து காலிறுதிப் போட்டியில் இந்தியா இன்று இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி பிற்பகல் 2:30 பாங்காக்கில் நடைபெற உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்வது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமருடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணை

0: தேதியிலிருந்து இன்று முதல் 6 நாட்கள் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 6:55, 20 நொடி. இன்னைக்கு கேட்கலாம் திரைப்பட பாடல் ஒன்று. செந்தமிழ் பாட்டு படத்திலிருந்து பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுவர்ணலதா.

0: திரைப்பட பாடல் கேட்டோம். இனி தொடர்ந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்கலாம்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 இங்க எல்லாமே செம்மதோளு.
2: ஹாய், ஹலோ, குட் மார்னிங் டு ஆல். டைம் 7 மணி. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம இனி தொடர்ந்து கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. உங்கள் கூட இன்னைக்கு ஆர்ஜே சந்தீப்.

கெட்டி மேளம் கேட்கட்டும் அது எட்டு ஊரும்

நாங்கள் மலர்ந்து எங்களுக்கு கை கொடுக்கும் அம்மனுக்கு தொட்டுங்க கெட்டி மேடம் கேட்கட்டும் அது எட்டு வரும்

தொடர்ந்து மூணு பாட்டு கேட்டு முடிச்சிருக்கோம். மூன் சாம்பரகி படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது, இசை இளையராஜா முதலாவதாக கேட்டோம். இரண்டாவதாக முதல் வசந்தம் படத்துல எஸ் ஜானகி பாடியது, இசை இளையராஜா. இப்ப நம்ம கேட்ட பாட்டு சொலைக்குயில் படத்துல எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது, இசை முராரி. 7:13:45. நம்ம கேட்டு வச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில. வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இன்றிலிருந்து நமது எஃப்எம் ரெயின்போ 103 மெகாஹெர்ட்ஸ் கோவையில் சில புதிய நிகழ்ச்சிகள் ஒலிக்க ஆரம்பமாகின்றன. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு காலையில் 8:02 ரெயின்போ வைப்ஸ், தொடர்ந்து 9:02 இது உங்கள் சாய்ஸ், லிஸ்னர் சாய்ஸ். காலை 10:02 போவோமா ஊர்வோலம். இன்னும் இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஸோ தொடர்ந்து கேளுங்க, ரசிங்க எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில்.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் தொடர்ந்து வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி கேட்டு ரசிக்கலாம்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகள் மூலம் 8.78 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. ஹார்மோஸ் நீரிணை வழியாக கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முறையை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திரும்ப பெற்றுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கங்கள் துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். புதிதாக கண்டறியப்பட்ட 13 சுரங்கங்கள் உட்பட 9 மாநிலங்களில் அடங்கிய 20 அரிய வகை கனிம சுரங்கங்கள் இந்த ஏலத்தில் இடம்பெறும் என்று மத்திய சுரங்கத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலிப்டெனம், கிராஃபைட், குளோகோனைட், டைட்டானியம், டங்ஸ்டன், லித்தியம் போன்ற அரிய வகை கனிமங்கள் அடங்கிய சுரங்கங்கள் ஏலம் விடப்பட உள்ளன. பசுமை எரிசக்தி, உரங்கள் தயாரிப்பு, பாதுகாப்பு மற்றும் இதர முக்கியமான துறைகளில் இந்த கனிமங்களின் பயன்பாடு இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுவரை 56 அரிய வகை கனிம சுரங்கங்கள் வெற்றிகரமாக ஏலம் விடப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகள் மூலம் 8.78 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 7 இடங்களில் அமைந்துள்ள இந்த அணு உலைகள் மூலம் உறுதி செய்யப்பட்ட எரிசக்தி திறன் இந்த அளவை எட்டியிருப்பதாக மத்திய எரிசக்தி துறை கூறியுள்ளது. இவற்றில் அழுத்தத்துடன் கூடிய அணு உலைகள் மூலமும் கொதித்திறன் அணு உலைகள் மூலமும் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் அணுசக்தி திட்டங்கள் நிலையான வகையில் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இதன் மூலம் பசுமை பொருளாதார வளர்ச்சியும் வலுவான எரிசக்தி பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. கடந்த வாரத்தில் காணொலி வாயிலாக தொடங்கிய இந்த பேச்சுவார்த்தையில் குறிப்பிடத்தக்க அளவு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவிக்கிறது. பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இரு தரப்பிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலத்தீவின் மிக முக்கிய வர்த்தக நாடாக இந்தியா விளங்குகிறது என்றும் சென்ற நிதியாண்டில் 771 மில்லியன் டாலர் அளவுக்கு இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்றதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நாசா விண்வெளி வீரர் அனில் மேனன் நேற்றிரவு ரஷ்ய விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு புறப்பட்டுச் சென்றார். சோயூஸ் MS-29 விண்கலம் மூலம் இந்திய நேரப்படி நேற்றிரவு 8:17 அவர் புறப்பட்டு சென்றதாக நாசா தெரிவித்துள்ளது. அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப செயல்பாட்டை மையமாக கொண்டு முதல் முறையாக அனில் மேனன் விண்வெளி நிலையத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் 2 வர்த்தக கப்பல்கள் தாக்கப்பட்டதால் மேற்காசியாவில் எழுந்துள்ள பதற்றம் குறித்து மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் உயர்நிலைக்குழு ஆலோசனையை மேற்கொண்டார். அந்த தாக்குதலில் இந்திய மாலுமி ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் அப்பகுதியில் மேற்கொள்ள வேண்டிய ஒருங்கிணைந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து புதுதில்லியில் நேற்று உயர் அதிகாரிகளுடன் அவர் விரிவான ஆலோசனை மேற்கொண்டார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பு மற்றும் நலன்களை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கப்பல் போக்குவரத்துத்துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். ஹார்மோஸ் நீரிணையை கடந்து செல்லும் கப்பல்கள் ஒவ்வொன்றையும் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம், வெளியுறவு அமைச்சகத்துடன் இணைந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் திரு சர்பானந்த சோனோவால் அப்போது கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300

0: ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்வது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமர் டேவிட் கிளாரின்வாலுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். ஸ்பெயின் பயணத்தை நேற்று நிறைவு செய்த அவர் பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸ் சென்றடைந்தார். அங்கு பெல்ஜியம் துணை பிரதமரும் வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் மற்றும் வேளாண் துறை அமைச்சருமான டேவிட் கிளாரின்வாலை சந்தித்து வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவான ஆலோசனை நடத்தினார். ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முறையை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் திரும்ப பெற்றுள்ளார். கப்பல்களுக்கான கட்டணத்திற்கு பதிலாக அமெரிக்காவில் வளைகுடா நாடுகள் முதலீட்டு ஒப்பந்தங்களை அமல்படுத்த முடிவு செய்துள்ளதாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஹார்முஸ் நீரிணையை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருப்பதாக ஏற்கனவே அவர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அதன் வழியாக கச்சா எண்ணெய் வர்த்தகம் தடையின்றி நடைபெறுவதாகவும் அனைத்து நாடுகளின் கப்பல்களுக்கும் நீரிணை திறக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பதிவில் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 3 பஞ்சாப் காவல்துறையினர் நேற்று கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் 18 குறைவானவர் என்று பஞ்சாப் காவல்துறை தெரிவித்துள்ளது. அவர்களிடமிருந்து AK-47 ரக துப்பாக்கி உள்ளிட்ட அதிநவீன துப்பாக்கிகள் மற்றும் கையெறி குண்டுகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்திருப்பதாக அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு கௌரவ் யாதவ் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் அமிர்தசரஸ் அருகே உள்ள பாலகன் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெறுவதாகவும் அவர் கூறினார். அசாமில் ஏற்பட்ட கனமழை மற்றும் வெள்ளத்தால் 6 மாவட்டங்களில் அடங்கிய 37,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது அங்கு நீடித்து வரும் வெள்ள நிலவரம் காரணமாக 12 வருவாய் வட்டங்களில் அடங்கிய 92 கிராமங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதாக அம்மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. சோனித்பூர் மாவட்டத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் இதுவரை வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. வடக்கு லக்கிம்பூர் மாவட்டம் வெள்ளத்தால் மிக மோசமான பாதிப்பை அடைந்துள்ளதாகவும் சோனித்பூர், தேமாஜி, சிவசாகர், ஜார்ஹத், திப்ருகர் மாவட்டங்கள் தொடர்ந்து வெள்ளத்தில் தத்தளித்து வருவதாகவும் 1,00,000 ஹெக்டேர் பரப்பளவிலான பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதாகவும் அசாம் மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஒடிசா மாநிலத்தில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலத்தின் ஒரு சில இடங்களிலும் வடகிழக்கு மாநிலங்கள் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் அடுத்த 2 கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இடி மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் மேற்கு வங்கத்தின் கங்கை கரையோர பகுதிகள், ஆந்திர, கர்நாடக, கேரள மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர், லடாக் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கடலோர ஆந்திர பகுதிகளிலும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இன்றும் வெப்ப அலை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. டெக்சஸில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் பிரான்சை வென்றது. அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே இன்று நடைபெறும் 2 அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணியுடன் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் விளையாடும். இங்கிலாந்துக்கு எதிரான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பர்மிங்ஹாமில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இங்கிலாந்து அணி 47.5 ஓவரில் 258 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. 259 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா 45.2 ஓவரில் 4 இழப்புக்கு 262 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கேப்டன் சுப்மன் கில் 80 ரன் எடுத்திருந்த போது காயம் காரணமாக வெளியேறினார். வாஷிங்டன் சுந்தர் 52 ரன்னும் அக்சர் பட்டேல் 57 ரன்னும் எடுத்து வெற்றிக்கு வழிவகுத்தனர். 18 உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து காலிறுதிப் போட்டியில் இந்தியா இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்று பிற்பகல் 2:30 பாங்காக்கில் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகள் மூலம் 8.78 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய

அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. ஹார்மோஸ் நீரிணை வழியாக கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முறையை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திரும்ப பெற்றுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவில 7:26 நம்ம கிட்ட இருக்கோம். வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இன்றைக்கான வெதர், சென்னை மெச்சனூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை அறிவிப்பு என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமாங்க. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும், ஈரோடை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 27, திருப்பூரில் 26, சேலத்தில் 36, திருச்சியில் 38, சென்னையில் 29 டிகிரி செல்சியஸும், ஊட்டி, குன்னூர், நீலகிரிஸ் இந்த பகுதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கூடலூர் இங்கெல்லாம் அதிகபட்சமாக 17, பாலக்காடு கேரளாவுடைய ஒரு சில பகுதிகளில் அதிகபட்சமாக 27 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகணும்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கு.

0: பொன்மணி செல்வன் படத்தில் மலேசியா வாசுதேவன் மனு கே சித்ரா பாடுகிற இசை இளையராஜா 7:31.
1: இன்று
2: உலக இளைஞர் திறன்கள் தினம். நாட்டின் தூண்களாக கருதப்படும் இளைஞர்களின் திறன்களை ஊக்குவிப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 15 உலக இளைஞர் திறன்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. அதிவேகமாக வளர்ந்து வரும் நாடுகளின் முன்னேற்றங்களுக்கு முக்கிய காரணமாக இருக்கும் இளைஞர்களின் வேலை வாய்ப்பு, தொழில் முனைவு, தொழில்நுட்பங்களை பெருக்குதல், டிஜிட்டல் உலகம், செயற்கை நுண்ணறிவு, விவசாயம், சமூக பொறுப்பு, குடிமை பண்பு திறன்களை ஒருங்கிணைத்து இளைஞர்கள் எதிர்கொள்ளும் சமூக சிக்கல்களை எதிர்கொண்டு அவர்களின் வளர்ச்சிக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் இளைஞர்களின் பங்களிப்பின் இன்றியமையாமையை உணர்த்தும் வகையிலும், கலாச்சார பிரிவுகளை குறைத்து, உலகளாவிய இளைஞர் வேலையின்மையை குறைத்து, கல்வித்தரத்தை பெருக்கி, கற்றல் திறனை வளர்த்து, இளைஞர்கள் தாங்களே தங்கள் தொழிற்கல்வி திறன்களை மேம்படுத்தி உலக நாடுகளின் வளர்ச்சிக்கு இளைஞர்களின் பங்களிப்பை உறுதி செய்யும் நோக்கத்தை இந்நாள் வலியுறுத்துகிறது. இந்த ஆண்டு பகிரப்பட்ட எதிர்காலத்திற்கான திறன்கள் என்கிற மைய கருத்தில் இன்றைய தினம் உலக இளைஞர் திறன்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது.
1: இன்று

0: குட் மார்னிங் மக்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM கொஞ்சம் கிளி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யாரு பேச போறா, அந்த அழகான மழலையின் குரல் யாருடையதுன்னு கேட்கலாமா? வணக்கம்,
1: குட் மார்னிங்.
0: உங்க பேர் என்ன?
1: கவியாழினி.
0: வெரி குட். வீட்ல பாப்பாவை எப்படி கூப்பிடுவாங்க? கவின்னு கூப்பிடுவாங்களா, யாழினின்னு கூப்பிடுவாங்களா?
1: கவியாழினி.
0: ரொம்ப அழகா இருக்கு உங்க பேர், தெரியுமா?
1: தெரியும்.
0: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: UKG.
0: ஆஹா, பெரிய ஸ்டாண்டர்ட் போயிட்டீங்களா?
1: ஆமா.
0: சூப்பர்ல, ஹைட்டா வளர்ந்துட்டீங்க போலயே.
1: ஆமா.
0: வெரி குட். உங்க கண் இருக்குல்ல, ரொம்ப அழகா இருக்கே, ஃபிஷ் மாதிரி இருக்கு. யார் இந்த மையெல்லாம் வச்சு விட்டா?
1: அம்மா.
0: அப்படியா? இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க யாழினி எங்களுக்காக?
1: ஹெட்ஷோல பாட்டு.
0: பாடுறீங்களா? பாடுங்க.
1: ஹெட்ஷோல நீ சந்தோஷ், நீ சந்தோஷ், நீ சந்தோஷ். ஹெட்ஷோல நீ சந்தோஷ், நீ சந்தோஷ், நீ சந்தோஷ். ஐசனியா.

0: சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா பண்ணீங்க. இன்னைக்கு என்ன பூவா கொடுத்தாங்க அம்மா?
1: பருப்பு சோறு.
0: சரி, சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? நெய் போட்டு கொடுத்தாங்களா?
1: இல்ல.
0: இல்லையா? அம்மா போட்டிருப்பாங்க, உங்களுக்காக நிறைய நெய் எல்லாம் போட்டு சூப்பரா செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஆமா தானே?
1: ஆமா.
0: இதெல்லாம் அழகா இருக்கு, யாரு வாங்கி கொடுத்தது?
1: உங்க அத்தை.
0: அத்தை எங்க இருக்காங்க?
1: சென்னக்கரையில.
0: போயிருக்கீங்களா பாப்பாங்க? எப்ப போனீங்க?
1: லீவ் இருக்கும் போது போவேன்.
0: ஆஹா, சூப்பரா இருக்குல்ல. இந்த பாசி அவங்க வாங்கி கொடுத்தாங்களா?
1: உங்க அத்தை.
0: அத்தையை பிடிக்குமா? சரி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கா?
1: அப்பா.

0: அம்மா, அப்பா, பாப்பா.
1: பாப்பா என்ன பண்றாங்க?
0: குட்டி பாப்பா.
1: எவ்வளவு குட்டி பாப்பா?
0: ஒரு வயசு முடிஞ்சு இரண்டாவது வயசு.
1: சரி, பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நீங்க என்ன பண்ணீங்க?
0: கேக் மட்டும்தான் வெட்டணும்.
1: பாப்பா பேர் என்ன?
0: சயந்திகா.
1: நீங்க ஸ்கூலுக்கு போறப்ப பாப்பா உங்களுக்கு டாட்டா எல்லாம் சொல்லுவாங்களா?
0: ஆமா சொல்லுவாங்க.
1: பாப்பா அழுறப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க?
0: விளையாட்டு காமிப்பேன்.
1: என்னெல்லாம் பண்ணுவீங்க?
0: கிளிகளு பாட்டுவேன்.
1: கவியாழினி, ஏய், கையில யார் இந்த மெஹந்தி எல்லாம் போட்டு விட்டா? ரொம்ப அழகா போட்டிருக்காங்கல்ல, எந்த ஃபங்க்ஷனுக்காக போட்டீங்க?
0: ஷார்விகாக்கு பர்த்டேக்கு.
1: யாரு ஷார்விகா?
0: எங்க அத்தை பொண்ணு.
1: அவங்க பர்த்டேக்காக போட்டீங்களா? அவங்களும் கையில போட்டுக்கிட்டாங்களா? மருதானி அழகா இருக்குல்ல உங்க கைக்கு?
0: ஆமா அழகா.
1: ஓகே கவியாழினி, இன்னைக்கு எங்களுக்காக இவ்வளவு விஷயம் சொன்னீங்கல்ல, ரொம்ப அழகா பேசுனீங்க, கேக் கேக் கரெக்டா பதில் சொன்னீங்க. சரி, நீங்க பெரியவங்களா வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகணும்ன்ற ஆசை உங்க மனசுல இருக்கு?
0: டாக்டர் ஆகணும்.
1: டாக்டர் கவியாழினியா நீங்க? டாக்டர் எல்லாம் என்ன கலர் கோட் போட்டிருப்பாங்க?
0: ஒயிட் கலர்.
1: நீங்க பாத்திருக்கீங்களா?
0: பாத்திருக்கேன்.
1: எப்போ?
0: இன்னைக்கு எனக்கு ஃபீவர் வந்துச்சா, அதனால போய் பார்த்தேன்.
1: யார?
0: டாக்டர். அப்போ அவங்க ஸ்டெதோஸ்கோப் போட்டிருக்காங்க, போட்டுட்டு எனக்கு செக் பண்ணாங்க, பீச்செல்லாம் கேட்டாங்க.
1: அப்படியா? ஹார்ட் பீட்ல இருந்து பாட்டு வந்துச்சா?
0: ஆமா.
1: என்ன பாட்டு பாடிச்சு ஹார்ட் பீட்?
0: லேப்டாப் லேப்டாப்னு சொல்லுச்சு.
1: இந்த பாட்டு பாடிச்சா? புது பாட்டா இருக்குல்ல?
0: ஆமா. அதே மாதிரி நானும் டாக்டர் ஆகி உதவி செய்யணும்.
1: சூப்பர் கவியாழினி, நீங்க நினைச்ச மாதிரியே நீங்க ஒரு சிறந்த மருத்துவரா வர்றதுக்கு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சார்பா வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
2: கொஞ்சம் கிளி நிகழ்ச்சியில இன்னைக்கு குழந்தை கவியாழினி கூட அழகா பேசினாங்க நம்ம ஆஜி லக்ஷ்மி தேவி. இரண்டு பேருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.

0: துடிக்கும் கரங்கள் படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது இசை எஸ்பி பாலசுப்ரமணியம். 7:41 நம்ம கேட்டுட்ருக்கோம் இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ 103 கோவில. வணக்கம், கைமுத்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நேரம் 7:42. கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
1: வணக்கம், நான் பவன்குமார், எஸ்பி கோயம்புத்தூர். வி ஸ்டார்டட் எ நியூ இனிஷியேட்டிவ் கால்டு நிழல். இது என்னன்னா ஒரு QR பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். மக்கள் போலீஸ் கிட்ட எதனா தகவல் சொல்லணும்னா டிஃப்ரெண்ட் அவென்யூஸ் இருக்கு அவங்களுக்கு. லைக் சோசியல் மீடியால அவங்க தகவல் போஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல 100 கால் பண்ணி தகவல் சொல்லிக்கலாம், இல்ல நேரா போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு தகவல் இன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இதுல என்னன்னா ஒரு QR கோட் நம்ம டிஃபரெண்ட் பிளேசஸ்ல எல்லா இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போறோம் அனானிமஸா. லைக் உங்க போன் நம்பர் இல்ல உங்க எந்த டீடைல்ஸ் நம்மளுக்கு கொடுக்காம போலீஸ்க்கு நீங்க நேரா எதனா தகவல் சொல்லணும்னா நீங்க அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. அந்த QR கோட் ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நீங்க ஒரு இடத்துல நடந்துட்டு போகும்போது நீங்க ஏதோ ஒரு ஒரு ட்ரக் பெட்லிங் ஏதோ பாத்துட்டீங்க, இல்ல சம் ஏதோ ஈவ் டீசிங் மாதிரி நடந்துட்டே இருக்க, இல்ல நீங்க சேஃப்டியா ஃபீல் பண்ணல, இல்ல அந்த இடத்துல ஹார்ன்ஸ் எதுனா விக்கிறாங்க, இல்ல எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டி நான் சேஃப்டி உங்களுக்கு நான் சேஃபா இல்லன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். நான் சோ அண்ட் சோ இடத்துல இருந்து பேசுறா, இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் மாதிரி இருக்க, எனக்கு உடனே ஹெல்ப் வேணும்னு சொல்லி. சப்போஸ் நீங்க வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு விரும்பலன்னா அது நோன்னு பிரஸ் பண்ணிட்டு அடுத்த நீங்க போகும்போது அதுல உங்க போன் நம்பர் இதெல்லாம் இருக்கும். பட் அந்த போன் நம்பர் இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. அப்படியே கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா தெர் இஸ் ஒன் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். அதுல நீங்க என்ன இன்சிடென்ட் பாத்துட்டீங்களோ, இல்ல நீங்க எந்த சம்பவம் போலீஸ் கிட்ட தகவல் சொல்லணும்னு விரும்புறீங்களோ அந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க மெசேஜ் டைப் பண்ணலாம். சார் நான் சோ அண்ட் சோ பிளேஸ்ல இந்த மாதிரி நடக்குது ஒரு இன்சிடென்ட் பாத்துட்டா, இல்ல லூஸ் செல்லிங் ஆஃப் எனி லிக்கர் ஆர் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா அது அப்படியே நீங்க மெசேஜ் மாதிரி டைப் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன போட்டோ இருக்கு, சப்போஸ் நீங்க டிராவல் பண்றீங்க ஒரு இடத்துல பாத்துட்டீங்க அங்க போட்டோ எடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த போட்டோ அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம். இது நீங்க எங்க இருக்கீங்க அந்த இடத்துல இருந்தே பண்ற தேவையில்லை, நீங்க வீட்டு போறதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இதோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா உங்க நியர்பை பிளேஸ்ல நடக்குறத எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் போலீஸ்க்கு தகவல் சொல்றதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ். நீங்க இந்த தகவல் சொல்லும் போது உங்க ஐடென்டிட்டியோ இல்ல எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு யூ உங்க போன் நம்பரோ இல்ல நீங்க எங்க இருந்து இந்த தகவல் சொல்றீங்களோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி ரிலேட்டடோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தகவல் கொடுத்துட்டாலே தட் வில் பி ரிசீவ்டு பை த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம். இந்த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம்க்கு இந்த தகவல் வந்த உடனே இமிடியட்லி நியர்பை இருக்கதா

0: ஃபோர் வீலர் பெட்ரோல் அண்ட் டூ வீலர் பெட்ரோலுக்கு அந்த தகவல் இமீடியட்லி தட் வில் பி கன்வேட். அந்த நியரஸ்ட் எந்த போலீஸ் இருக்காங்கன்னா இமீடியட்லி அவங்க வந்துட்டு அட்டெண்ட் பண்ணுவாங்க.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல் கேட்டோம்.

0: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: அருகில்
2: உள்ள மரங்கள், பறவைகள், எறும்புகள், அணில்கள், சிலந்திகள் உள்ளிட்ட பல்வேறு உயிரினங்கள் குறித்து ஆசிரியர்களும் மாணவர்களும் தொடர்ந்து கள ஆய்வு மேற்கொண்டு ஆவணப்படுத்தினர். மேலும் மரங்கள் பூக்கும் காலம், காய்க்கும் நிலை, இலை உதிரும் பருவம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் சீசன் வாட்சிங் தளத்திலும், பிற உயிரினங்களின் பதிவுகள் ஐ நேச்சுரலிஸ்ட் குடிமக்கள் அறிவியல் தளத்திலும் பதிவேற்றப்பட்டன. இதன் மூலம் மாணவர்களிடையே இயற்கையை அறிவியல் நோக்கில் உற்று நோக்கும் மனப்பான்மையையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வும் மேம்பட்டன. இத்திட்டத்தில் பங்கேற்ற 60 சுற்றுச்சூழல் மன்றங்கள் மற்றும் தேசிய பசுமைப்படை பள்ளிகளின் ஆசிரியர்கள் பல்லுயிர் ஆவணப்படுத்துதலில் சிறப்பாக செயல்பட்டனர். ஓராண்டு முழுவதும் சிறப்பாக பணியாற்றிய 36 பள்ளிகளுக்கு நினைவு கேடயங்களும், 60 ஆசிரியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இத்திட்டம் பள்ளி மாணாக்கர்களிடையே இயற்கை மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பு குறித்த பொறுப்புணர்வை வளர்க்கும் சிறந்த முயற்சியாக அமைந்தது.
3: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

நேயர்களுடைய நினைவூட்டலுக்காக இன்று காலை 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் இலக்கிய சோலை இலக்கிய அறம் உரை வழங்குபவர் முனிவர் என் அமுதாதேவி அவர்கள்.

7:54 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம கேட்டு வச்சுருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இது வரைக்கும் உங்கள் கூட நான் அஜய் சந்தீப்.

பாட்டி சொல்லை தட்டாதே படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா பாடியது. இசை சந்திரபோஸ். டைம் 7:59. நாம் இதுவரைக்கும் கேட்டுரைச்ச இந்த நிகழ்ச்சி ரெயின்போ எஃப்எம் 103 கோவையில் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரைக்கும் உங்கள் கூட ஆர்ஜே சந்தி. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து ரெயின்போ வைப்ஸ் வழங்குவதற்காக ஆர்த்தி ஜி கே கொஷினோட காத்துட்ருக்காங்க. தொடர்ந்து கூடவே இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களும் பாடல்களும் உங்களுக்காக வர காத்து கொண்டு இருக்கிறது. ரெடியாக காத்துட்ருங்க.

நேயர்களே, இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் தென்னையில் கொப்பரை தொழில் செய்து வரும் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் ஏ. சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமர் டேவிட் கிளாரின்வாலுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். தொழிலாளர் ஈட்டுறுதி காப்பீட்டுக் கழகத்தின் கீழ் பயனடைவோர் எண்ணிக்கை 15 கோடியாக அதிகரித்துள்ளது என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகள் மூலம் 8.78 GW அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 3 பேரை பஞ்சாப் காவல்துறையினர் நேற்று கைது செய்துள்ளனர். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களில் திருச்சியைச் சேர்ந்த 3 பேரின் உடல்கள் நேற்று அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அரியலூர் மாவட்ட தோட்டக்கலைத்துறை சார்பில் மத்திய மாநில அரசின் மானிய திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வரும் முந்திரி உடைக்கும் தொழிற்சாலைகளை ஆட்சியர் திருமதி மிருளானினி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ஆடி தபசு திருவிழாவை முன்னிட்டு வரும் 28ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இங்கிலாந்துக்கு எதிரான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காமராசர் 1924ஆம் ஆண்டு நடைபெற்ற வைக்கம் போராட்டத்திலும் சுசீந்திரம் கோவில் நுழைவு இயக்கத்திலும் பெரும் பங்காற்றினார். 1925ஆம் ஆண்டு மதராஸ் மாகாண காங்கிரஸ் கமிட்டியில் உறுப்பினராக சேர்க்கப்பட்டார் காமராசர். காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகளை கிராமப்பகுதிகளில் கொண்டு சேர்த்ததில் காமராசர் அவர்களின் பங்கு அளப்பரியது. 1930ஆம் ஆண்டு காங்கிரஸ் இயக்கம் சுதந்திரப் போரின் ஒரு பகுதியாக உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கியது. தமிழகத்தில் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார் காமராசர். 1936ஆம் ஆண்டு தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளர் பொறுப்பினை ஏற்றார் காமராசர். 1937ஆம் ஆண்டு நடைபெற்ற மதராஸ் மாகாண தேர்தலில் சாத்தூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1946ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சாத்தூர் தொகுதியிலிருந்து மீண்டும் வெற்றி பெற்றார். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினராகவும் காமராசர் தேர்வு செய்யப்பட்டார். 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்திய தேசம் சுதந்திரம் பெற்றது. தேசம் சுதந்திர காற்றை சுவாசித்த ஆண்டில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் காமராஜர். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் குடியரசு நாடாகவும் தன்னை நிலைநிறுத்தி கொண்டது இந்திய நாடு. 1954ஆம் ஆண்டில் தமிழக முதல்வராக இருந்த ராஜாஜி அவர்கள் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். அவரை தொடர்ந்து காமராசர் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார். 1954ஆம் ஆண்டு முதல் 1963ஆம் ஆண்டு வரை 9 ஆண்டுகள் தமிழகத்தின் முதல்வராக இருந்தார் காமராசர். காமராசர் தமிழக முதல்வராக இருந்த காலகட்டத்தில் தமிழகம் பல்வேறு துறைகளில் பெரும் வளர்ச்சியடைந்தது. 1956ஆம் ஆண்டு காமராஜர் ஆட்சி காலத்தில்தான் தமிழ் தமிழகத்தின் அலுவலக மொழியாக ஆக்கப்பட்டது. 1957-58 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை முதன்முறையாக தமிழில் சமர்ப்பிக்கப்பட்டது காமராஜர் ஆட்சி காலத்தில்தான். வேளாண்மை தொழில்துறை மற்றும் கல்வி வளர்ச்சியை குறிக்கோளாக கொண்டு பல்வேறு செயல்திட்டங்களை நடைமுறைப்படுத்த தொடங்கியது காமராஜர் அவர்களின் அரசு. நூல் நூற்பு ஆலைகள், துணி நூற்பு பாவுகள், உரத் தொழிற்சாலைகள், சர்க்கரை ஆலைகள், ரப்பர் தொழிற்சாலைகள், காகித உற்பத்தி ஆலைகள் என வேளாண் துறை சார்ந்தும், நெய்வேலி நிலக்கரி திட்டம், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, BHEL எனப்படும் திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட், ஆவடி கனரக வாகன தொழிற்சாலை, கல்பாக்கம் அணுமின் நிலையம், சேலம் இரும்பு உருக்காலை, ஊட்டி கச்சாப்பிளிம் தொழிற்சாலை என தொழிற்துறை சார்ந்தும் தமிழகம் மிக வேகமாக வளர்ந்தது. பெரியார் மின் திட்டம், குந்தா நீர்மின் திட்டம் என அதிக மின் உற்பத்தி திறன் கொண்ட திட்டங்களை நிறைவேற்றி கிராமப்புறங்களை விரைந்து மின்மயமாக்கியது காமராஜர் அரசு. மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் கிராமப்புற மின்மயமாக்குதலில் தமிழ்நாடு மிகப்பெரிய சாதனையை செய்திருந்தது. 1963ஆம் ஆண்டு இந்தியா முழுவதும் மின்மயமாக்கப்பட்ட 5000 மக்கள்

0: தொகை கொண்ட கிராமங்கள் மற்றும் நகரங்களின் மொத்த எண்ணிக்கை 32,500. இதில் தமிழகத்தில் மட்டும் 657 நகரங்களும் 6,777 கிராமங்களும் மின்மயமாக்கப்பட்டிருந்தன. காமராசர் அரசு ஆட்சியேற்ற போது தமிழகத்தில் மேட்டூர், பைக்காரா, பாபநாசம் எனும் 3 மின் உற்பத்தி தலங்கள் மட்டுமே இருந்தது. காமராஜர் ஆட்சி காலத்தில் கல்பாக்கம் அணுமின் திட்டமும் குந்தா, பெரியாறு, கும்பார், அமராவதி, மேட்டூர் கீழ்நிலை திட்டம், கூடலூர் போன்ற நீர்மின் திட்டங்களும், நெய்வேலி, சமயநல்லூர், சென்னை அனல்மின் திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டன. காமராஜர் ஆட்சி காலத்தில்தான் மணிமுத்தாறு அணை, அமராவதி அணை, சாத்தனூர் அணை, வைகை அணை, பரம்பிக்குளம் ஆழியாறு அணை என தமிழகம் முழுவதும் 20 அணைக்கட்டுகள் கட்டப்பட்டன. அணைகள் மூலம் பாசன வசதி மேம்படுத்தப்பட்டு வேளாண்மை வளர்ச்சியும் குறிப்பிடத்தக்க வகையில் அமைந்தது. காமராசர் ஆட்சி காலம் அனைத்து துறை வளர்ச்சிக்கும் பொற்காலம் என கருதுவதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. இருப்பினும் கல்வித்துறையில் காமராஜர் ஆற்றிய பணிகள் பெருமையோடு நினைவுகூரத்தக்கவை. கல்வித்துறையின் விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி கிராமங்கள்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்கச் செய்த சிந்தனையாளர் காமராஜர் அவர்கள். 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி என நிறுவி கல்வியின் வேர்களை உறுதிப்படுத்தினார் காமராஜர். மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வியினை அதற்கான சட்டத்தினை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க பள்ளி சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். கல்வித்துறையில் காமராஜர் செய்த உன்னதமான பணியாக கருதப்படுவது மதிய உணவு திட்டம். காமராசரின் மதிய உணவு திட்டம் பின்பு சத்துணவு திட்டமாக வலுப்பெற்றது என்பது கூடுதல் சிறப்பாகும். பள்ளி கல்வி பயின்ற மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரிய பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார் காமராசர். தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் கிளை நூலகங்கள் பலவற்றை தொடங்கி கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராஜர் அவர்களே ஆவார். பண்டிதர் நேருவின் மறைவிற்கு பின்னர் பிரதம அமைச்சராக பதவியேற்கும் சூழல் இருந்தும் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களையும் இந்திரா காந்தி அம்மையாரையும் பிரதம அமைச்சராக ஆக்கி அழகுறச் செய்தார் கிங் மேக்கர் காமராஜர் அவர்கள். காமராஜர் அவர்கள் மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ தலைப்பட்டவர். அரசு அதிகாரத்தினை எவ்விதத்திலும் தன் விருப்பு வெறுப்புகளுக்கு பயன்படுத்தி கொள்ளாதவர். புகழின் வெளிச்சத்தில் பூத்திருந்த காமராஜர் அவர்களை மத்திய மாநில அரசுகளும் பல்வேறு வகையில் சிறப்பித்திருக்கின்றன. காமராஜர் அவர்களின் நினைவாக மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம் ஆகிய இரண்டும் அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டுள்ளன. சென்னை மெரினா கடற்கரையில் காமராஜர் அவர்களின் சிலை நிறுவப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பாரதத்தின் தென்கோடியாம் கன்னியாகுமரியில் காமராஜர் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழக கல்வித்துறையில் காமராஜர் செய்த பெரும் நல்மாற்றங்களை நினைவுறும் விதமாக தமிழக அரசால் காமராஜருடைய பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1975 அக்டோபர் 2 காமராஜர் அவர்கள் இவ்வுலக வாழ்வை நீத்த பின்பு 1976 மத்திய அரசு காமராஜர் அவர்களுக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதினை வழங்கி சிறப்பித்துள்ளது. கட்சி பேதமில்லாமல் அனைத்து தலைவர்களாலும் தவறாமல் பேசப்படும் வாசகம் ஒன்று உண்டு, காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று. யாராலும் குறை கூற இயலாத அப்பழுக்கற்ற ஆட்சியை, மக்களின் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்ட ஆட்சியை அளித்தவர் காமராஜர் அவர்கள். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் அவரவர் கருமமே கட்டளைக்கல் என்கிறது வான்புகழ் வள்ளுவம். காமராஜர் அவர்களின் பெருமைகளுக்கெல்லாம் காரணம் அவரின் தன்னலம் கருதாத உழைப்பே. நம் குழந்தைகளுக்கு கல்வி என்னும் கருவியினை கொடுத்து பாரினில் வீறுநடை போடச் செய்வதே காமராஜரின் பிறந்த நாளாம் கல்வி வளர்ச்சி நாளில் நாம் காமராசருக்கு செய்ய வேண்டிய மரியாதையாகும். கல்வியை போற்றுவதன் வழியே காமராஜரை போற்றுவோம்.
1: இதுவரை காலம் போற்றும் கர்ம வீரர், மேனாள் தமிழக முதலமைச்சர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு உரை வழங்கினார் சமூகவியல் ஆசிரியர் கே. மணிகண்டன் அவர்கள்.

0: தமிழும் மறைமலை அடிகளும். மறைமலை அடிகள் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை. வழங்குபவர் ஜே இமல்டா அவர்கள்.
1: தமிழ் வளர்ச்சிக்கு அந்நாளிலிருந்து இந்நாள் வரை பாடுபட்ட அறிஞர் பெருமக்கள் பலர். 19ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் தமிழ்மொழி பிறமொழி கலப்புடன் பேசப்பட்டு வந்தது. பிறமொழி சொற்களை நீக்கி செழுமையாக தூய தமிழை மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் மறைமலை அடிகள் ஆவார்கள். இன்று தமிழ்மொழி செம்மொழி என்ற தகுதி பெற்றிருப்பதற்கு மறைமலை அடிகள் விதைத்த தனித்தமிழ் இயக்க விதையும் ஒரு காரணம் என்றால் அது சற்றும் மிகையாகாது. அன்னாரின் பிறந்த தினம் இன்று. மறைமலை அடிகள், இவரது இயற்பெயர் வேதாச்சலம். இவர் 1876 ஆண்டு சூலை மாதம் 15ஆம் நாள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள காடம்பாடி என்ற சிற்றூரில் சொக்கநாதம் பிள்ளை சின்னம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். பெற்றோர்கள் இவருக்கு இட்ட பெயர் வேதாச்சலமாகும். மறைமலை அடிகள் வெஸ்லியன் மிஷன் என்ற கிறித்தவ பள்ளியில் தொடக்க கல்வியை கற்றார். அங்கு ஆங்கிலம் முதன்மொழியாக இருந்ததால் ஆங்கிலத்தை நன்கு கற்று தேர்ந்தார். தமிழ் நூல்களை கற்க வேண்டும் என்ற ஆர்வம் இவருக்கு இயற்கையாக எழுந்தது. வே நாராயணசாமி பிள்ளை என்பவரிடம் நமது மறைமலை அடிகள் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றுக்கொண்டார். அதோடு நிற்காமல் சமஸ்கிருத மொழியையும் நன்கு கற்றார். எனவே அவருக்கு 3 மொழிகளில் புலமை இருந்தது. சைவ சமய சொற்பொழிவுகளை ஆற்றி வந்ததால் சுவாமி வேதாசலம் என்று அவரை அழைத்தனர் பொதுமக்கள். பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் பிறமொழி கலப்பு அந்நாட்களில் அதிகமாக இருந்தது. இதனை மாற்ற விரும்பினார் நமது வேதாச்சலம் அவர்கள். தனது பெயரான வேதாச்சலம், அதாவது வேதம், அசலம் என்ற இரண்டு சொற்களாக பிரித்து வேதம் என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் மறை என்றும், அசலம் என்ற சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் மலை என்றும், சுவாமி என்பதற்கு இணையான தமிழ் சொல் அடிகள் என்றும், வேதாச்சலம் என்ற தனது பெயரை மறை மலை அடிகள் என்றும் மாற்றினார். தமிழ் இலக்கியத்தில் அவருக்கு இருந்த தனியாத தாகத்தால் தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, 15 கீழ்கணக்கு நூல்கள் போன்ற நூல்களையும் களங்கமர கற்று தேர்ந்தார். ஒருமுறை மறைமலை அடிகள் அவர்கள் சென்னை கிறித்தவ கல்லூரியில் தமிழாசிரியர் பணிக்கு நேர்காணலுக்கு சென்றார். அந்த கல்லூரியின் பேராசிரியர் தமிழறிஞர் பரிதிமார் கலைஞர் ஆவார். அவர் நேர்காணலின் பொழுது மறைமலை அடிகள் அவர்களிடம் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் என்று கேட்டார். அதற்கு பதிலாக மறைமலை அடிகள் அஃது எனக்கு தெரியாது என்று பதிலளித்தார். நீங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளீர்கள் என்றார் பரிதிமார் கலைஞர். மற்றவர்கள் உடனே பரிதிமார் கலைஞரிடம் தெரியாது என்று பதில் சொன்னவரை எப்படி தேர்வு செய்யலாம் என்று வினவினர். உடனே அதற்கு மறுமொழியாக நமது பரிதிமார் கலைஞர் அவர்கள், அஃது என்பது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், எனக்கு என்பது வன்தொடர் குற்றியலுகரம், தெரியாது என்பது உயிர்தொடர் குற்றியலுகரம் என்று விளக்கினார். இந்த நிகழ்ச்சியில் பரிதிமார் கலைஞரையே வியக்க வைத்தவர் நமது மறைமலை அடிகள் ஆவார். தமிழ் இலக்கியம், மறைபொருளியல், மருத்துவம், சங்க இலக்கிய ஆய்வு, புதினம், பாடல், நாடகம், பரந்துபட்ட பார்வையில் 50க்கும் மேற்பட்ட நூல்களை மறைமலை அடிகள் அவர்கள் எழுதியுள்ளார். இதில் குறிப்பிடத்தகுந்த நூல்கள் என்று பார்த்தால் பொருந்தும் உணவும் பொருந்தா உணவும், மக்கள் நூற்றாண்டு உயிர் வாழ்க்கை, மனித வசியம் அல்லது மனக்கவர்ச்சி, யோக நித்திரை, தொலைவில் உணர்தல், மரணத்திற்கு பின் மனிதர் நிலை, புதின இலக்கியங்களோடு கவிதை இலக்கியங்களையும் இவர் எழுதியுள்ளார். இவர் இயற்றிய குமுதவல்லி குறித்த புதினம் மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டது என்றும் கூறலாம். ஒரு நாள் மாலை தனது சின்ன குழந்தை நீலாம்பிகையுடன் நடைப்பயணம் மேற்கொள்கின்றார் நமது மறைமலை அடிகள். அம்மா நீலா, ஒரே ஒரு தமிழ் பாட்டு பாடுமா என்று சொல்லி இருக்கின்றார். உடனே அந்த சிறுமி தனது மழலை மொழியில் அழகான வள்ளல் பெருமான் எழுதிய பாடலை பாட ஆரம்பித்துள்ளார். பெற்ற தாய் தன்னை மகமறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும்,

0: உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சம் களை மறந்தாலும், கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. இந்த பாடலை மிக அழகாக பாடுகிறாள் சிறுமி நீலாம்பிகை. இதை ரசித்து கொண்டே இருந்த மறைமலை அடிகள் இதில் மூன்றாவது வரியை திரும்ப பாடு என்கிறார். உடனே அக்குழந்தை திரும்ப பாடுகிறது, உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும். இவ்வளவு அழகான தமிழ் பாடலில் தேகம் என்ற வடமொழி சொல்லல்லவா இருக்கிறது என்று யோசிக்கின்றார். இந்த வடமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை இந்த இடத்தில் சேர்த்து பார்க்க விரும்பி யோசிக்கின்றார். என்ன சொல்லை பயன்படுத்தலாம் என்று நீண்ட நேரம் சிந்தனை செய்து யாக்கை என்ற தூய தமிழ் சொல்லை பயன்படுத்தி பார்க்கலாம் என்று முடிவு செய்கிறார். ஓசை இன்பம் கிடைக்கிறதா என்று பார்க்க அதை மாற்றி அமைத்து தானே சொல்லி பார்க்கிறார், உற்ற யாக்கையை உயிர் மறந்தாலும் என்று. அடடா, நன்றாக இருக்கிறதே, ஓசை இன்பமும் கிடைக்கிறதே என்று முடிவு செய்து தன் மகளிடம் இனி இந்த பாடலை பாடும்போது உற்ற யாக்கையை உயிர் மறந்தாலும் என்று பாடு என்கிறார். உடனே அந்த சின்ன குழந்தை ஒரு கேள்வி ஒன்றை கேட்கின்றாள். என்ன கேள்வி என்று பார்த்தால், அப்பா, ஒரு தமிழ் பாட்டில் உள்ள வடமொழி சொல்லை எளிதில் மாற்றி அமைத்தாகிவிட்டது. இதே போன்று நாம் அன்றாட வாழ்வில் பட வடமொழி சொற்களை பயன்படுத்துகின்றோம், இதனை எப்படி மாற்றி அமைப்பது என்று கேட்கிறாள். இதை கேட்ட அடிகளார் அவர்கள், பிறமொழி களவா தமிழ் சொற்களை அறிமுகம் செய்ய வேண்டும் என்ற வேர்க்கை உருவாக தனித்தமிழ் இயக்கம் என்ற பெரிய அமைப்பு உருவானது. மறைமலை அடிகள் தன் பெயரை மட்டுமன்றி தனது குழந்தைகளின் பெயரையும் இந்த தனித்தமிழ் இயக்கம் ஆரம்பித்த பிறகு மாற்றி அமைத்தார். நீலாம்பிகை, திருநாவுக்கரசு என்ற இந்த இரண்டு பெயர்களை தவிர்த்து மற்ற பெயர்களை மாற்றி அமைத்தார். திருஞான சம்பந்தர் என்ற பெயரை அறிவு தொடர்பு என்றும், மாணிக்க வாசகர் என்ற பெயரை மணிமொழி என்றும், சுந்தரமூர்த்தி என்ற பெயரை அழகுரு என்றும், திரிபுர சுந்தரி என்ற பெயரை முன்னகர அழகி என்றும் மாற்றி அமைத்தார். நமது மறைமலை அடிகள் முல்லைப்பாட்டிற்கும் பட்டினப்பாலைக்கும் எழுத்தண்ணி முறையில் ஆராய்ச்சி உரை எழுதியுள்ளார். கிட்டத்தட்ட 500 சொற்களில் 9 சொற்கள் வடசொல் என்றும், 2 சொற்கள் திசை சொற்கள் என்றும் முடிவு செய்து முல்லைப்பாட்டில் உள்ள 103 அடிகளில் 2% வடசொல்லின் தாக்கம் இருக்கிறது என்று வரையறை கொடுத்தார். இந்த வரையறைதான் இவருக்கு தனித்துவத்தை கொடுத்தது. 1905 சைவ சித்தாந்த மகா சபாசம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார். 1912 வள்ளலாரின் வழியில் சென்னை பல்லாவரத்தில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தொடங்கி அதன் பெயரை பொதுநிலை கழகம் என்று மாற்றினார். இவரே தமிழ் கால ஆராய்ச்சியின் முன்னோடி என்று அழைக்கப்படுகிறார். தமிழ் தென்றலாம் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் மறைமலை அடிகளாரின் தமிழ் தொண்டை பாராட்டி இவரை சிறப்பாக புகழ்ந்துள்ளார். தென்னாடு என்றால் அடிகள் என்றும், அடிகள் என்றால் தென்னாடு என்றும், மறைமலை ஒரு அறிவுக்கடல், தமிழ் நிலவு, சைவன் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ் மொழி எளிய நடையில் பிறமொழி சொற்களின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்டது என்பதை உலகிற்கு உணர்த்தியவர் அடிகளார் அவர்கள். அவருடைய பிறந்த தினமான இன்று பிறமொழி சொற்களை களவாமல் தூய தமிழ் மொழியில் பேசவும் எழுதவும் உறுதியேற்போம்.
1: தூய தமிழும் மறைமலை அடிகளும். மறைமலை அடிகள் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் ஜே. இமல்டா அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: பரத்வாஜ் மியூசிக்ல ரோஜா கூட்டம் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். ஸ்ரீனிவாஸ் பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

திரையிசையில் முதல் பாடலாக நிமிர் படத்திலிருந்து பாடலை பாடியிருக்கிறார்கள் ஹரிச்சரண் மற்றும் ஸ்வேதா மோகன். பாடலுக்கு இசை அஜனிஸ் லோக்நாத், பாடல் வரிகள் கவிஞர் தாமரை.

கேட்ட பாடல் வேலாயுதம் படத்திலிருந்து. பாடலை பாடினார்கள் வேலாயுதம் படத்திலிருந்து பாடலை பாடினார்கள் பிரசன்னா மற்றும் சுப்ரியா ஜோஷி. பாடலுக்கு இசை விஜய் ஆண்டனி. நிறைவு பாடலாக

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை

செயல்படுத்துவது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமர் டேவிட் கிளாரின்வாலுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகள் மூலம் 8.78 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அணையிலிருந்து இன்று முதல் 6 நாட்கள் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே இரவு நேரத்தில் சுற்றித் திரியும் கரடியை வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஒன்றின் கொள்முதல் விலை 5 காசு உயர்ந்து 6.75 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை வினாடிக்கு 300 கன அடியாக இருந்தது. புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ரத யாத்திரைக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஹார்மோஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். பர்மிங்ஹாமில் நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதோளு.
1: இனி அன்பான உற்சாகமான காலை வணக்கம் அன்பு நேயர்களை. 9:03 ஆறுனுடைய எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் நம்ம கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ், உங்களுக்கான நேரம் இது. இன்றைக்கி நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்ட நேயர்கள் மட்டுமே வந்து பங்கு பெறலாம், உங்களுடைய விருப்பமான பாடல் தெரிவுகளை கேட்டு ரசிக்கலாம். முன்னதாகவே சொல்லிடுறேன், இன்றைக்கி காலையில் இந்த நிகழ்ச்சியிலையும் ராத்திரி 10 மணிக்கு வைக்கக்கூடிய மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியிலையும் திருப்பூர் மாவட்ட நேயர்கள் பங்கு பெறலாம். ஸோ காலையில் பங்கு பெற்றவர்கள் கண்டிப்பாக நைட் வந்து பங்கு பெற முடியாது. அதனால் வந்து ஸோ ஒரு முறை பங்கு பெற்றுட்டீங்க அப்படின்னா அடுத்த வாரம், ஒரு வாரம் விட்டுட்டு அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து நீங்கள் லைனுக்கு வரலாம். ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கால் பண்ணி பேசலாம், 2316312 இல்லைனா 2317046 அப்படிங்கிற நம்பர்ஸில் கால் பண்ணுங்கள். வெளியில் வந்து கூப்பிட்றவங்களும் செல்ஃபோன் வந்து டைப் பண்ணக்கூடியவங்களும் கோயம்புத்தூரோட சிட்டி கோடான 04220422 அப்படிங்கிற இணைப்பெண்களையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையின் இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் கூட இன்றைக்கி ஆர்ஜே சந்தீப்.

இஸ் ஆகாஷ்வாணி தி நியூஸ் ரெட் பை சுபத்ரா ராமச்சந்திரன். இந்தியா யூகே காம்ப்ரிஹென்சிவ் இக்கனாமிக் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட் CETA ஹேஸ் கம் இன் டு ஃபோர்ஸ். சைமல்டேனியஸ்லி தி அக்ரிமெண்ட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி ஆல்சோ ரெஃபர்ட் டு ஆஸ் த டபுள் கான்ட்ரிபியூஷன் கன்வென்ஷன் DC

0: சங்கர் மகாதேவன் சுஜாதா பாடியது வித்யாசாகரோட மியூசிக்கில் தூள் படத்துக்காக பாட்டு கேட்டோம். 9:13 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம கேட்டு ரசிச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு திருப்பூர் மாவட்ட நேயர்களுடைய விருப்பமாக நம்ம கூட நிகழ்ச்சி நினைக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யார்
1: பேசுறீங்க?
0: சொல்லுங்க குமார், பெருமாநல்லூர்ல இருந்து என்ன பாட்டு கேட்கலாம் இன்னைக்கு?
1: பெண்கிளிய பாடல்.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, அழைத்ததற்கு நன்றி.
1: நன்றி.

0: 9:20 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம கேட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ், லிசனர் சாய்ஸ். இன்னைக்கு திருப்பூர் மாவட்ட நேயர்கள் மட்டுமே பங்குபெறக்கூடிய நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியாக வந்துட்டுருக்கு. நம்ம கிட்ட பேச காத்திருக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க.
1: திருப்பூர் மாவட்டம் தாராவரம்

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம கேட்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி. இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு திருப்பூர் மாவட்ட நேயர்களுடைய விருப்பமாக நம்ம கூட பேச காத்திருக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கங்க.
1: நீண்ட வருடங்களுக்கு பிறகு சாவக்கட்டுப்பாளையம் நெசவாளர் காலனி வானவில் குமார்.
0: சொல்லுங்க குமார், என்ன பாட்டு கேட்கலாம் இன்னைக்கு?
1: இன்னைக்கு வந்து சார் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் இசையில ஹரிகரன் குரலை உன்னிடத்தில் என்னை கொடுத்த திரைப்படத்திலிருந்து ஏதோ ஒரு பாட்டு சார்.
0: உங்களுக்காக பாட்டு

0: 9:30 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இது உங்கள் சாய்ஸ் லிசனர் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த நேயர் நம்ம கூட பேச காத்திருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம் ஜெயன்.
0: வணக்கம்ங்க.
1: எங்கள் அருமை நண்பர் அவர்களுக்கு காலை வணக்கம்.
0: வணக்கம்.
1: நான் திருப்பூர் பாண்டியன் நகர், சிவசங்கர் பேசுறேங்க.
0: சொல்லுங்க சிவசங்கர், என்ன பாட்டு கேட்கலாம்?
1: இது எந்து தணிந்தது காடு படத்துலங்க.
0: உங்களுக்காக மனைவருக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. அழைத்ததுக்கு நன்றி.

0: அடுத்த நீர் யார் இங்கே பேசுகிறாங்கன்னு சொல்லி கேட்டலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: வணக்கம், திருப்பூர் கணக்கம்பாளையம் பொங்கலா நகர்லேருந்து கே ஆர் கந்தசாமி.
0: கந்தசாமி, என்ன பாட்டு கேட்கலாங்க
1: சார்? அதுக்கு முன்னால் நிகழ்ச்சி மாற்றி அமைத்த நிலை இயக்குநருக்கு ரொம்ப மாமார நன்றிகள். சாயங்காலம் வந்து டீ கடைன்னு சொல்லி அதையும் வந்து தொலைபேசி நிகழ்ச்சி கொடுத்துருக்குறீங்க, ரொம்ப ரொம்ப பாராட்டுகள் நிலை இயக்குநருக்கு.
0: நண்பர்
1: படத்திலிருந்து அஸ்கலஸ்க அப்படிங்கிற பாடல்
0: உங்களுக்காக, எல்லாத்துக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு, அழைத்ததுக்கு நன்றி.

0: நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
1: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
0: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418874111.
2: ஒன்பது மணி 41 நிமிஷம் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம கேட்டுருக்கோம் இந்த நிகழ்ச்சி. இது உங்கள் சாய்ஸ், லிசனர் சாய்ஸ். இன்னைக்கு திருப்பூர் மாவட்ட நேயர்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டுருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக பேச காத்திருக்கூடிய நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க?
3: இனிய காலை வணக்கம்ங்க. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குள வட்டம் தாசர் வீட்டிலிருந்து பாலசுப்ரமணியம் பேசுறேன் சார்.
2: சொல்லுங்க பாலசுப்ரமணியம், என்ன பாட்டு கேட்கலாம்?
3: இது கதிர்வேலன் காதல் படத்திலிருந்து அன்பே அன்பே பாடல் கொடுத்துருங்க.
2: உங்களுக்காகவும் எல்லாத்துக்காகவும் பாட்டு வந்துட்டே இருக்கு. அழைத்ததுக்கு நன்றி.
3: நன்றிங்க.

நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. நிழல், பாதுகாப்பான சமூகத்திற்காக ஒன்றிணைவோம் QR குறியீடு அடிப்படையிலான நவீன பொது பாதுகாப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர். தமிழகத்தின் மிக வேகமாக வளர்ந்து வரும் மாவட்டங்களில் ஒன்றான கோவை மாவட்டத்தில் சுமார் 40 லட்சம் மக்கள் வசித்து வருகின்றனர். மேலும் 2272க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள், ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் அதிகளவில் வசித்து வரும் நிலையில் சட்டம் ஒழுங்கு மற்றும் பொது பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் புதிய அணுகுமுறைகள் அவசியமாகியுள்ளது. அந்த தேவையை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள நிழல் திட்டத்தின் மூலம் பொதுமக்கள் தங்களது கைபேசியின் மூலம் QR குறியீட்டை ஸ்கேன் செய்து காவல்துறையை உடனடியாக தொடர்பு கொண்டு உதவி கோருவதோடு தங்களது அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் முக்கிய தகவல்களையும் பகிர்ந்து கொள்ள முடியும். இந்த திட்டம் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் மூலமாக 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படும். இந்த திட்டம் காவல்துறையின் அணுகலை மேலும் எளிமையாக்கி அவசரகால பதில் நடவடிக்கைகளின் வேகத்தை அதிகரிப்பதுடன் குறிப்பாக பெண்கள், குழந்தைகள், மாணவர்கள், முதியவர்கள் மற்றும் பிற பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பான சமூக சூழலை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.

0: 9:50 எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் நம்ம கேட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ், லிசனர் சாய்ஸ். இன்றைக்கி திருப்பூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியாக அமர்ந்துட்டுருக்கு. இதே நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி இரவு 10 மணிக்கு ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சியிலையும், மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியிலையும் திருப்பூர் மாவட்ட நேர்கள் பங்கு பெறலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, காலையில் பேசினவங்க நைட்டு பேச முடியாது. ஸோ அதனை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வாரம் நீங்கள் மீண்டுமாக இணைப்பில் வரலாம்னு சொல்லி சொல்லிவிட்டு, நம்ம நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், நிறைவான நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். வாங்க, வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: வணக்கம், திருப்பூர் மாவட்டம் வெள்ளம்பட்டியிலிருந்து சிவகுமார் பேசுகிறேங்க.
0: சிவகுமார், சொல்லுங்கள் சிவகுமார், என்ன பாட்டு கேட்கலாம் இன்னைக்கு?
1: சாதனத்திலிருந்து தாண்டிய ஆட்டம் ஆட வாலி அவரோட வைர வரிகளுக்காக.
0: சரிங்க, உங்களுக்காகவும் எல்லாத்துக்காகவும் பாட்டு வந்துட்டே இருக்கு, அழைத்ததற்கு நன்றி.
1: ரொம்ப நன்றி.

0: வாழைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் உழுது விடுச்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க போல இருக்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குதுல்ல. உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கூலிங்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்ஸட் பிரைஸில் விற்க முடியும்.
1: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: டைம் 9:51 இதுவரைக்கும் நம்ம கேட்டு வச்சு இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல. இது உங்கள் சாய்ஸ், லிசனர் சாய்ஸ். இன்றைக்கி திருப்பூர் மாவட்ட நேர்களுடைய விருப்பமான பாடல் தெரிவிகளை கேட்டு ரசித்தோம். மீண்டும் நீங்கள் திருப்பூர் மாவட்ட நேர்கள் இன்றிரவு 10 மணிக்கு மனதோடு ரெயின்போ இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெறலாம் சொல்லி சொல்லிட்டு, நாளைக்கு காலையில் 9 மணிக்கு இது உங்கள் சாய்ஸ் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நீலகிரி மற்றும் கேரளா இந்த மாவட்டத்தை சேர்ந்த நேர்கள் பங்கு பெறலாம். நீலகிரி கேரளாவை சேர்ந்தவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். நாளைக்கு காலையில் 9 மணிக்கும் நாளைக்கு இரவு 10 மணிக்கும் வரக்கூடிய நிகழ்ச்சியில் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரைக்கும் உங்கள் கூட ஆர்ஜே சந்தீப். இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம், அதனை தொடர்ந்து போவோமா ஊர்வோலம் உங்களுக்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியதற்காக ஆர்ஜே ஆர்த்தி காத்துட்ருக்காங்க.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமர் டேவிட் கிளாரின்வாலுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணுபுலைகள் மூலம் 8.78 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாள் இன்று கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்ட பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி கைதி உயிரிழந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே விவசாய தோட்டங்களில் நுழைந்து வாழை மரங்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டி அடித்தனர். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று முதல்

ஆறு நாட்கள் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஒன்றின் கொள்முதல் விலை 5 காசு உயர்ந்து 6.75 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை வினாடிக்கு 300 கன அடியாக இருந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,05,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் திரும்ப பெற்றுள்ளார். பர்மிங்ஹாமில் நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நாம இணைஞ்சிருக்க இந்த நிகழ்ச்சி போவோமா ஊர்குளம். நகரத்தோட சலசலப்பை தாண்டி இயற்கையோட அமைதியும் பாரம்பரியத்தையும் அழகையும் தன்னுள்ள சுமந்து நிற்கிற இந்தியா மற்றும் தமிழ்நாட்டோட அறியப்படாத அழகிய கிராமங்களை தினமும் உங்களுக்காக அறிமுகப்படுத்த வருகிறது போவோமா ஊர்குளம். எஸ் போவோமா ஊர்குளம், ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா ரவுண்ட் அப். ஒரு ஒரு நாளும் ஒரு புதிய ஊர், ஒரு புதிய கதை, ஒரு புதிய அனுபவம். எல்லா கிராமமுமே ஒரு தனித்துவமான சிறப்பம்சம் இருக்கும். அதை தான் உங்ககிட்ட நாங்கள் கொண்டு வரப்போகிறோம். வாருங்க, நாமும் சேர்ந்து பயணிக்கலாம் போவோமா ஊர்குளம் நிகழ்ச்சியில். இன்றைக்கி நாம் போவோமா ஊர்குளம் நிகழ்ச்சியில் போக போகிற ஊர் தெங்குமரகடா. தெங்குமரகடாவை சுற்றி பார்க்க ரெடியாக இருக்கீங்களா?

வனமகன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல விஜய் எஸ் தாஸ் பாடினது. பாடலாசிரியர் மதன் கார்கி. நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டிருக்கோம் போவோமா ஊர்கோளம் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா ரவுண்ட் அப். தொடர்ந்து இன்னைக்கு நாம எஃப்எம்ல 10:30 கவிதையும் கானமும் கேட்க போறோம். எஸ், இப்போ நாம பயணிக்க போற ஊர் தெங்குமரகடா. குளிர்ந்த காற்று உங்கள் முகத்தை வந்து மெதுவாக வருடி போகும். அந்த ஊருக்குள்ளே போகும்போதே தூரத்தில் பறவைகளோட கீச்சு குரல்கள், அருகில் எங்கோ ஓடும் ஆத்தோட சலசலப்பு, மலைகளுக்கு நடுவே பச்சை நிற போர்வியை போத்தி கொண்டு ரொம்ப அமைதியாக இருக்குது நீலகிரி மாவட்டத்தின் இதயத்தில் இருக்கும் தெங்குமரகடா கிராமம். இங்கே காலையில் சூரியன் கூட அவசரப்பட மாட்டாங்க. மலைகளுக்கு பின்னாடி இருந்து மெதுவாக எட்டி பார்த்து பனித்துளிகளை பொன்னாக மாற்றிக்கொண்டே தன்னோட பயணத்தை தொடங்குறாங்க. சுற்றிலும் அடர்ந்த காடுகள் பவானி ஆறு கிராமத்தை அரவணைத்தபடி ஓடிட்டு இருக்குது. காத்துல கலந்திருக்கிற மண்ணோட வாசனையும் ஈரமான இலைகளோட மனமும் நம்ம மனதை எங்கோ தொலைதூர நினைவுகளுக்கு கூட்டிட்டு போகுது. இங்க சாலைகளோட சத்தத்தை விட இயற்கையோட இசைதான் அதிகமா கேக்குது. மரக்கிளைகள்ல விளையாடுற குரங்குகள், வானத்தை தொட்டபடி நிற்கும் மரங்கள், தூரத்துல மேயிற மாடுகளோட மணி ஓசை, இது எல்லாமே சேர்ந்து ஒரு இயற்கை இசை கச்சேரியை நடத்திட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. தெங்குமரகடா அப்படிங்கறது ஒரு கிராமம் மட்டுமில்ல, நகர வாழ்க்கையோட பரபரப்புல நாம இழந்து விட்ட அமைதியோட முகவரி. இங்க வாழும் மக்களோட முகத்துல ஒரு தனி புன்னகை இருக்குது. மாலை நேரத்துல மலைகளுக்கு பின்னாடி சூரியன் மறையும் போது கூட வானம் ஆரஞ்சு மஞ்சள் சிவப்பு நிறத்தை பூசிட்டு ஒரு ஓவியம் மாதிரி நமக்கு காட்சி அளிக்குது. அந்த நேரத்துல தெங்குமரகடால நின்று பார்க்கும்போது காலம் கூட ஒரு நிமிஷம் நின்றுச்சோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ரம்மியமான காட்சி அளிக்குது. தெங்குமரடாக்கு அருகில் இருக்கிறது கோத்தகிரி. தெங்குமரடா நீலகிரி மாவட்டத்திலிருந்து ஈரோட்டில் இருக்கிற பவானிசாகர் வழியாக தான் நம்ம இந்த தெங்குமரகடா கிராமத்துக்கு போக முடியும். பவானிசாகர்லேருந்து இந்த கிராமத்துக்கு பேருந்து இயக்கப்படுது. மேட்டுப்பாளையம் கோத்தகிரியிலேருந்து இந்த கிராமத்துக்கு பேருந்துகள் இயக்கப்படுது. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெங்குமரகடா கிராமத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம்.

எஸ்ஜே சூர்யா இசையில் இசை படத்திலிருந்து பாடல் கேட்டும் சின்மை பாடியது பாடலாசிரியர் மதன் கார்கி. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் கேட்டுருக்கோம் போவோமா ஊர்கோளம் ஜென்ஸ் ஆஃப் இந்தியா ரவுண்ட் அப். நாம் இப்போ போயிட்டுருக்கிற ஊர் நீலகிரியில் அமைச்சிருக்கிற தெங்குமரகடா. மேட்டுப்பாளையம் கோத்தகிரியிலேருந்து இந்த ஊருக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் ஊருக்குள்ளே பேருந்துகள் போகாது. மாயார் ஆற்றோட ஒரு கரையிலேயே பேருந்துகள் நின்றுரும். பேருந்துலேருந்து இறங்கி பரிசல்ல அடுத்த கரையை அடைஞ்சு நம்ம அந்த ஊருக்குள்ளே போகலாம். அடர்ந்த காடுகள் வழியாக பேருந்து செல்லும். தார் சாலையெல்லாம் அங்கே கிடையாது, மண் சாலைகள் தான். போகும்போதே ட்ரக்கிங் விரும்பிகளுக்கு ஒரு சூப்பரான பயணமாக இந்த பயணம் கண்டிப்பாக இருக்கும். தமிழகத்திலேயே அதிக வனவிலங்குகள் நிறைந்த பகுதியில் தெங்கு மரகடாவும் ஒன்று. ட்ரக்கிங் இந்த கிராமத்துக்கு ட்ரக்கிங் போகணும் அப்படின்னா கொடநாட்டிலேருந்து காட்டு வழியாக ஒரு 3.5 மணி நேரம் 10 கிலோமீட்டர் தொலைவில் நடந்தோம்னா தெங்கு மரகடா கிராமத்தை அடையலாம். ட்ரக்கிங்கின் போது வனவிலங்கு கண்டிப்பாக தென்படும். யானைகள், புலிகள், சிறுத்தை புலி, கருஞ்சிறுத்தை, காட்டு மாடு, காட்டெரும்பை, சாம்பார் மான்கள், புள்ளி மான்கள், முள்ளமன்றி, இந்த மாதிரி நிறைய வகையான விலங்கினங்கள் புகழிடமா இருக்குது தெங்கு மரகடா. காண கிடைக்காத அரிய பறவைகளோட வாழ்விடமும் இதுதான். பாறு கழுகுகள் தெங்கு மரகடாவோட இன்னொரு முக்கிய அம்சமா இருக்குது. வெண்முதுகு பாறு கழுகு, கருங்கழுத்து பாறு கழுகு, செந்தலை பாறு கழுகு, மஞ்சள் முக பாறு கழுகுன்னு நிறைய வகைகளான இந்த பாறு கழுகுகள் மாயாற்றை ஒட்டிய பகுதிகளில் நிச்சயமா தென்படும். போற வழியில நாம் அதையும் பார்க்கலாம். தெங்கு மரகடா காட்டுக்குள்ள போனா நம்ம வந்து ட்ரெக்கிங் போறவங்களுக்கு எப்பயாவது புலிகளை கூட பார்க்க முடியும்னு சொல்றாங்க. தொடர்ந்து பயணிக்கலாம் தெங்கு மரகடாவோடு. இது போவோமா ஊர்கோளம்.

0: சாமுராய் படத்துலேருந்து பாடல் கேட்டோம். ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கில் ஹரிஹரன் திப்பு பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து.
1: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை

கேட்டுட்ருக்கோம் போவோமா ஊர்கோளம் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா ரவுண்ட் அப். இப்போ நாம் இருக்கிற ஊர் தெங்குமரகடா. நீலகிரி மாவட்டத்தில் அரிசி விளையும் ஒரு சில பகுதிகளில் தெங்குமரகடாவும் ஒன்று. பசுமை நிறைந்த வயல்வெளிகளை நம்மளால் பார்க்க முடியுது. வாழைத்தோட்டங்கள் சூழ்ந்த பாதையில் நடக்கும்போது மனதை மயக்கும் விதமாக இருக்குது இந்த சூழ்நிலை. மரங்களோட அழகு நம் மனதை ஆட்கொள்ளுது. மாயாற்றில் சில இடங்களில் நம்ம குளிக்க கூட முடியும்னு சொல்கிறாங்க. இந்த கிராமத்தில் ரொம்ப ஸ்பெஷலான உணவுனா மீன். உள்ளூர் மக்கள் மணக்க மணக்க மீன் குழம்பு சமைச்சு தருவாங்களாம். நாட்டுக்கோழி குழம்பு கூட ரொம்ப சுவையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தெங்கு மரகடாவோட இன்னொரு விசேஷம் செவ்வந்தி பூக்களை விளைவிப்பது. தெங்கு மரகடா வனப்பகுதியில் ஒரு கோவிலும் இருக்குது, ஆதிக்கருவணையர் பொம்மைய தேவியார் அப்படிங்கிற கோயில். மாசி மாதத்தில் இங்கே நடைபெற திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இங்கே கூடி திருவிழாவை ஒன்றா நடத்துகிறாங்க. சில அனுபவங்களை நம்ம வார்த்தைகளால் விவரிச்சிட முடியாது, அனுபவிச்சா மட்டும்தான் அது தெரியும். அந்த மாதிரி ஒரு ரகம்தான் இப்போ நாம் இருக்கிற தெங்கு மரகடா.

மாரா படத்திலிருந்து பாடல் கிட்டும் ஜிப்ரானோட மியூசிக்கில் சித் ஸ்ரீராம் பாடியது பாடலாசிரியர் தாமரை. நேர்களை நாம் இதுவரைக்கும் கேட்டோம் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் போவோமா ஊர்கோளம். இன்னைக்கு மட்டும் இல்லை, டெய்லியும் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கிற அறியப்படாத ரொம்ப அழகான கிராமங்களை தினமும் உங்களுக்காக அறிமுகப்படுத்துறது தான் இந்த நிகழ்ச்சி, போவோமா ஊர்கோளம் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா ரவுண்ட் அப். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகம் கலந்த உள்ளம் கிணிந்த காலை நல் வணக்கம். இது உங்கள் அபிமான ஆகாஷவாணியின் எஃப்எம் ரெயின்போ 103 MHz மண்பலை கோயம்புத்தூர். இனிவரும் அரை மணி நேரம் நேயர்கள் கேட்டு ரசித்து மகிழ உள்ள இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். எஃப்எம் ரெயின்போ 103 MHz மண்பலை கோயம்புத்தூரில் புத்தம் புதிய நிகழ்ச்சிகள் வலம் வந்து கொண்டுள்ள இந்த தருணத்தில் கவிதையும் கானமும் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். நான் உங்கள் ஆர்ஜே சந்துரு.

கவிதை சாமரங்கள் காற்றலையில் கவித்துவம் பொங்க, இசையின் இனிமை உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எடுத்து மொழிய கவிதையும் கானமும் இன்று நிலவு கவிதைகள் நிலவு பாடல்களாக

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வழங்கும் கவிதையும் கானமும். இன்று நிலவு கவிதை பாடல்களாக கவிதைகளின் முதன்மை கருப்பொருள், காலம் கடந்தும் கவித்துவம் பாடும் கவிஞர்களின் முதன்மை தலைப்பு நிலா. வானப்பெண்ணின் பொட்டு, பூமி பெண்ணின் உவமை, மேகங்களின் தழுவல்களை மென்மையாகவும் மின்னல்களின் கீற்றுக்களை வன்மையாகவும் புவி உருவான காலம் முதற்றே கவி பாடி உலாவரும் வெண்ணிலவே வெள்ளி நிலவாக இதோ காற்றலையில் கானமும் கவிதையும் வழிதனில் வானவில் பண்பலை கோவை தரும் அடுத்த நிலவு பாடல்.

அன்பு நேயர்களை நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த வண்ணம் உள்ளீர்கள். இந்த நிகழ்ச்சி உங்கள் அபிமான கவிதையும் கானமும் வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் ஆகாஷவாணியின் எஃப்எம் ரெயின்போ 103 MHz பண்பலை கோயம்புத்தூர். இன்று கவிதையும் கானமும் நிலவு பாடல்களின் தொகுப்பாக எண்ணிலடங்கா கவிதைகளின் ஏற்றமிகு காதலன் நிலவு தன்னை மறந்து தான் ஒரு கவிஞன் என உணரச் செய்யும் மகத்துவத்தை எவ்விடம் கற்றாயடி நீ என் மாசற்ற வெண்ணிலாவே. அனுதினமும் வான வீதிகளில் நின் ஊர்வலம் காட்டும் வித்தைகள் திவிட்டாத சாமரமாய் தூவும் விந்தைகள். நீ வளரும் தருணம் நானும் வளர்கின்றேன், நீ தேயும் தருணமோ நானும் வீழ்கின்றேன். உணர்வோடு கலந்த வெண்ணிலாவே என் உள்ளத்தின் மகிழ்வை நிலைத்துவம் எய்தச் செய்வாயா.

அன்பு நேயர்களை, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த வண்ணம் உள்ளீர்கள். இந்த நிகழ்ச்சி உங்கள் அபிமான கவிதையும் கானமும். இன்று நிலவு பாடல்கள் நிலவு கவிதைகளோடு இணைந்து மாலை மங்கும் வேளைகளில் காதல் கவித்துவம் பாட முயற்சிக்கின்றேன். காற்றில் கலந்து மறைந்து தெளிந்து விளையாட்டாய் விளையாடும் நிலவு பெண்ணே, கண்களின் வார்த்தைகளை கடைக்கண் பார்வையால் எடுத்து மொழிய முடியாமல் திணறுகின்றேன். தூது செல்ல தோழியாக வந்து செல்லடி என் வெண்ணிலவே, நீயின்றி என் கவித்துவம் வீடு பேறு அடையுமா கூறடி வெண்ணிலாவே.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி உங்கள் அபிமான எஃப்எம் ரெயின்போ 103 MHz பண்பலைக்கோவை வழங்கிய கவிதையும் கானமும். நிகழ்ச்சியில் இன்று நிலவு பாடல்கள் கவிதை தொகுப்போடு தந்த மகிழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நான் உங்கள் ஆர்ஜே சந்துரு. நன்றி நேயர்களே.

0: நேயர்களே, இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் தென்னையில் கொப்பரை தொழில் செய்து வரும் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் ஏ. சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்களே நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் இன்னைக்கு முற்பகல் 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் இலக்கிய சோலை இலக்கிய அறம் உரை வழங்குபவர் முனைவர் என். அமுதாதேவி அவர்கள்.
0: நேயர்களே, இன்று 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 5 அங்கக வேளாண்மைக்கு ஏற்ற மண்வளம் மற்றும் ஊட்டச்சத்து மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் மண்ணியல் பேராசிரியர் முனைவர் பி. ஜானகி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா பிரிட்டன் இடையே இன்று அமலுக்கு வந்துள்ள பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகளின் மூலம் 8.78 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோரின் ஆற்றல் நாட்டின் மிகப்பெரிய சக்தி என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்த தினம் இன்று கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி கைதி உயிரிழந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் தாலவாடி அருகே விவசாய தோட்டங்களில் நுழைந்து வாழை மரங்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டி அனுப்பினர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே விதிகளை மீறி வண்டல் மண் அள்ளிய புகாரின் பேரில் 11 டிராக்டர் மற்றும் JCB இயந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று முதல் 6 நாட்கள் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஒன்றின் கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து 6.75 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து

0: 1,05,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நள்ளிரவு 12:30 நடைபெறவுள்ள 2வது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 11:02. இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் எம் கே சங்கரன் நம்பூதிரி அவர்களின் பாட்டு கேட்கலாம்.

Ma ba sa ma ba ri ma ba ma ri sa ri sa.

இதுவரை சங்கீதசார நிகழ்ச்சியில் எம் கே சங்கரன் நம்பூதிரி அவர்களின் பாட்டு கேட்டோம்.

0: எம்சிஹெச் மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
1: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
0: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 741-888-7411.

0: இன்றைய நமது இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் இலக்கிய அறம் உரை கேட்கலாம். வழங்குபவர் முனைவர் என் அமுதா தேவி அவர்கள்.
1: இலக்கியங்கள் பொதுவாக சமூகத்தின் கால கண்ணாடியாக இருக்கிறது. மனிதன் நல்லவைகளை செய்யும் பொழுது அதனை ஊக்கப்படுத்தவும், அல்லவைகளை செய்யும் பொழுது விளக்கவும் மனிதனுடைய மனம் பக்குவப்பட்டதாகவே இருந்திருக்கிறது. நல்லவைகளையும் அல்லவைகளையும் ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தானோ அதை தனக்கு அடுத்து வருகின்ற தலைமுறைக்கும் கடத்த வேண்டிய பொறுப்பு மனிதனுக்கு இருந்திருக்கிறது. எனவேதான் நல்லவை

வகைகளையும் அல்லவைகளையும் நீதி இலக்கியங்களின் மூலமாகவும் அற இலக்கியங்கள் மூலமாகவும் பக்தி இலக்கியங்கள் வாயிலாகவும் காப்பியங்களின் மூலமாகவும் சங்க இலக்கியங்களின் வாயிலாகவும் அறம் வாயிலாக பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த அறம் என்றால் என்ன? அறம் என்ற சொல்லிற்கு இலக்கியம் அல்லது மனிதன் என்னதான் விளக்கத்தை சொல்லியிருக்கிறான்? அறம் என்பது தனிமனித ஒழுக்கம், பொய் சொல்லாமை, உண்மை வழி நடத்தல், பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமை, நேர்மையாக இருப்பது, கருணையோடு இருப்பது, அன்பு செலுத்துவது, பிற துன்பத்தை தன் துன்பமாக கருதுவது, நீதி தவறாமல் இருப்பது, தவறுகளை சுட்டிக்காட்டுவது, எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என நினைப்பது, சொற்களில் கருணையுடன் மனிதர்களை கையாள்வது, எவ்வுயிருக்கும் அன்பு செலுத்துவது, எல்லா உயிர்களையும் நல்வழிப்படுத்துவது. இதைத்தானே நம்முடைய இலக்கியங்கள் அறம் என்ற போர்வையில் மனிதனை நெறிப்படுத்தியிருக்கிறது. இப்படி இலக்கியங்கள் மனிதனை நெறிப்படுத்த வேண்டி என்ன சிக்கல்களையெல்லாம் ஒரு மனிதன் கையாண்டான், அந்த சிக்கல்களிலிருந்து மீண்டு வருவதற்காக இலக்கியத்தினுடைய கரத்தை நாம் எவ்வாறெல்லாம் பற்றி கொண்டு அறத்தை மேம்படுத்தலாம் என்பதை நாம் பார்க்கலாம். மனித வாழ்வினை அறம், பொருள், இன்பம், வீடு என்று நான்கு முக்கிய கூறுகளாக பகுத்து அறத்திற்கு நம்முடைய முன்னோர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அறம் செய்து வாழ்வதே வாழ்க்கை, மற்றெல்லாம் வெறும் பேழை தாள்கொள்ளீற்று என்கிறார்கள். ஒரு மனிதன் தான் எந்த சமயத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம், ஆனால் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு சாதாரண மனிதன் கூட வயிறார உண்டு இயல்பாக விலங்கினங்களைப் போல தன்னால் தன்னுடைய இயல்பு வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியுமாம். ஆனால் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அறம் செய்யாமல் இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையானது எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒன்றும் இல்லாத வெறும் காலி பெட்டியை பூட்டி பாதுகாத்து வைப்பதை போன்றது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அறம் செய்யாமல் இருப்பது என்று சொல்கிறார். நுறுங்கு பெய்து ஆக்கிய கூழ் ஆற உண்டு பன்றியும் உயிர் வாழும். அறம் செய்து வாழ்வதே வாழ்க்கை, மற்றெல்லாம் வெறும் பேழை தாள்கொள்ளிற்று என்று இந்த கருத்தை இப்பாடலில் பதிவு செய்கிறார். எனவே மனிதனாக ஒருவன் இந்த பூமியில் பிறந்தோம் என்று சொன்னால், நம்மால் இயன்றவரை நாம் பிறருக்கு அறங்களை, நாம் எதை வேண்டுமானாலும் அறங்களாக கருதி செய்யலாம். பொய் சொல்லாமல் இருக்கலாம், நேர்மையோடு இருக்கலாம், பல்வேறு வகையான அறக்கொள்கைகளில் நமக்கு எது சரியாக இருக்கிறதோ, நம்மால் எதை பின்பற்ற முடியுமோ அதை சரியாக நாம் செய்யலாம். வள்ளுவன் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தனிமனித ஒழுக்கத்தை மிக அழகாக சித்தரித்து பதிவு செய்திருக்கக்கூடிய வல்லன்மை வாய்ந்தவன், பொதுமை நோக்கு உடையவன், எல்லா காலச்சூழலுக்கும் ஏற்றாற்போல பொருந்துகின்ற கருத்துக்களை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பதிவு செய்து ஒரு மனிதனை நல்வழிப்படுத்திய ஆசான் என்று வள்ளுவனை சொல்லலாம். அவன் ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று ஒழுக்கம் ஒரு தனி மனிதனுக்கு எவ்வளவு அவசியமானதாக இருக்கிறது என்பதை பதிவு செய்கிறார். இங்கே ஏன் தனி மனிதன் ஒழுக்கமானவனாக நல்லவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தனி மனிதன் சமூகத்தில் தன்னைத்தானே நல்லவனாக மாற்றிக்கொள்ளுகின்ற பொழுது சமூகத்தில் நடக்கின்ற பல துன்பங்களுக்கு கேடுகளுக்கு தான் ஒரு மூல காரணமாக இருந்து விடுகின்ற சூழலை தவிர்க்க இயலும். எனவே தனிமனித ஒழுக்கத்திற்கு இங்கே வள்ளுவன் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல், நாம் எப்பொழுதும் எந்த சூழலும் பிறர் நமக்குச் செய்த நல்ல விஷயங்களை மறந்துவிடவே கூடாது. நன்றி உணர்வோடு நாம் இருக்க வேண்டும். நன்றி உணர்வோடு இருக்க வேண்டியதனுடைய அவசியத்தை எப்படி இங்கே ஒழுக்கத்தினுடைய ஒரு பகுதியாக வள்ளுவன் பதிவிட்டிருக்கிறார். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் என்று இங்கே மனிதன் சுய கட்டுப்பாட்டோடு வாழ வேண்டியதன் அவசியத்தை இங்கே பதிவிடுகிறார். ஒரு சமூகத்தில் மனிதன் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளுகின்ற பொழுது, அறத்தை தன்னைத்தானே அறம் உடையவனாக வாழ கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, அந்த சமூகம் நல்ல கருத்துக்களால் தன்னை தனிமனித அவச்சொல்லிலிருந்து மீண்டு இங்கே வாழ முடியும் என்பதை வள்ளுவன் தன்னுடைய குறட்பாக்களின் மூலமாக இங்கே பதிவு செய்கிறார். பல நேரங்களில் சில மனிதர்களோடு நாம் பயணிக்கின்ற பொழுது காலச்சூழலுக்கு ஏற்ப, தலைமுறை மாற்றங்களுக்கு ஏற்ப,
தலைமுறை இடைவெளிக்கு ஏற்ப

உங்களால் மாற இயலவில்லை. கம்யூனிகேஷன் கேப், அட்ஜஸ்ட்மெண்ட் என்ற இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆங்கிலத்தில் நாம் செவிமடுத்திருப்போம் அல்லவா? இன்றைய காலத்தில் 80 வயதை தொட்ட நம்முடைய மூதாதையர்கள் கண்டிப்பாக நம்முடைய இல்லங்களில் ஒருவராவது நம்முடைய உறவுகளுக்குள் இருப்பார்கள். அனைவருடைய கைகளிலும் கம்ப்யூட்டர் இருக்கிறது, ஸ்னாப்சாட் இருக்கிறது, வாட்ஸ்அப் இருக்கிறது, இன்ஸ்டாகிராம் இருக்கிறது, ஃபேஸ்புக் இருக்கிறது. அத்தனை தரவுகளிலும் கூட அவர்களும் காலத்தோடு சேர்ந்தே பயணிக்கிறார்கள். இந்த பரந்த தொழில்நுட்பமானது வளர வளர நாமும் காலத்தோடு நம்மை அந்த தொழில்நுட்பத்தோடு பொருத்தி கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை வள்ளுவன் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான் பாருங்கள். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். கல்வியறிவில் நாம் எவ்வளவு சிறந்தவர்களாக இருந்தாலும் கூட கால மாற்றத்திற்கு ஏற்ப நம்மை வளப்படுத்தி கொள்ளுதல் வேண்டும் என்று இங்கே பதிவு செய்கிறார். எந்த ஒரு செயலை நாம் செய்தாலும் அந்த செயலில் திட்டமிடுதல் என்பது மிகவும் அவசியமான ஒன்றாகவே இருக்கிறது. திரைப்படங்களில் சில காட்சிகளை கண்ணுற்றிருப்போம். எதை செய்தாலும் பிளானிங் என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்பது. இது நகைச்சுவைக்காக சொல்லப்பட்டாலும் கூட ஒரு செயலானது தோல்வியை தழுவுகிறது என்று சொன்னால் அந்த தோல்விக்கு ஏதோ ஒரு முன் திட்டமிடாமை ஒரு காரணமாகவே அமைந்து விடுகிறது. எனவே திட்டமிடலினுடைய அவசியத்தை வள்ளுவர் எடுத்துச் செல்வதோடு மட்டுமல்லாமல் இந்த வேலையை இவரிடம் ஒப்படைத்தால் மிகவும் செறிவாக இந்த வேலையை அவர் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையின்பால் ஒருவருக்கு அந்த பணியானது கொடுக்கப்படுகிறது இல்லையா? அப்படியாக ஒரு தனி மனிதனின் மீது ஒரு நம்பிக்கையின்பால் கொடுக்கப்படுகின்ற இந்த வேலையானது எவ்வாறு அருமையாக முடியும் என்பதை இந்த குறளில் பதிவு செய்கிறார் பாருங்கள். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். பல நேரங்களில் வேலை பழுக்களுக்கு மத்தியில் நமக்கு நம்முடைய வேலைகள் மிக துல்லியமாக சரியாக நிறைவடைய வேண்டும் என்று சொன்னால் இப்படி இந்த வேலையை இவரிடம் கொடுத்தால் அர்ப்பணிப்பு உணர்வோடு மிக துல்லியமாக சிறப்பாக செய்து முடிப்பார் என்பதற்கு இந்த குறளை விட வேறு எந்த குறளை நாம் சான்றாகச் சொல்லிவிட முடியும்? இன்றைய காலகட்டங்களில் ஒரு பெண் என்பவள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வள்ளுவன் நமக்கு பதிவிடுகிறார். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் என்ற குரல்பாவின் மூலம் பெண் என்பவள் தன்னையும் தற்காத்து கொண்டு தன்னோடு இருக்கின்ற அனைவரையும் பாதுகாக்கின்ற இயல்பினை உடையவளாக சொற்களில் மாண்புடையவளாக அவள் பேசுகின்ற அந்த சொற்களிலேயே அன்புடையவளாக சோர்வில்லாதவளாக இருக்க வேண்டும் என்பதை மிக அழகாக இந்த குரல்பாவின் மூலம் பதிவு செய்கிறார். பல நேரங்களில் நம்முடைய துன்பத்திற்கு காரணம் நம்முடைய எதிரிகள் என்று நினைப்போம். வள்ளுவன் பகைவனுக்கும் அன்பு செய் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நமக்கு ஒருவர் துன்பத்தை செய்தாலும் கூட அந்த துன்பத்தை மறந்துவிட்டு நல்ல ஒரு சூழலில் அவருக்கு நாம் இன்பத்தை செய்ய வேண்டும், நன்மைகளை செய்ய வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். அதுபோல ஒரு மனிதனிடம் நாம் பேசுகின்ற பொழுது இனிமையான நிறைய சொற்கள் நம்மிடம் இருக்கின்ற பொழுது நாம் கசப்பான துன்பத்தை தரக்கூடிய மனதிற்குள் காயத்தை ஏற்படுத்தக்கூடிய காய் போன்ற சொற்களை பயன்படுத்தக்கூடாது என்பதையும் நமக்கு பகைவனுக்கும் அன்பு செய் என்ற கோட்பாட்டோடு நமக்கு விளக்கிச் சொல்லுகிறார். சரி, அப்பொழுது இங்கு வாய்மை என்றால் என்ன என்ற கேள்விக்கும் இங்கே அவரே பதில் சொல்லுகிறார். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல், பொய்மையும் வாய்மையிடத்த புரைத்தீர்த்த நன்மை பயக்குமெனின் என்ற குரல்பாக்களின் மூலமாக நாம் வாய்மை என்பது யாது என்று சொல்லுகின்ற பொழுது யார் மனதையும் காயப்படுத்தாத தீமை தராத சொற்களைத்தான் வாய்மை என்று நாம் சொல்லுகிறோம். அதே போல இங்கே பொய் சொன்னால் கூட அந்த பொய்யும் வாய்மையாகவே கருதப்படுகிறது. எப்பொழுது என்று சொன்னால் பிறருக்கு நாம் சொல்லக்கூடிய பொய்யினால் நன்மை ஏற்படுமானால் அந்த பொய்யும் வாய்மையாகவே கருதப்படுகிறது என்கின்றான் வள்ளுவன். அதேபோல யார் நம்மை பற்றி எந்த சொற்களை நம்மிடம் சொன்னாலும் கூட அதிலிருக்கின்ற உண்மைத்தன்மைகளை நாம் எப்படி ஆராய்ந்து பேசுதல் வேண்டும் என்பதை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற குரல்பாவின் மூலம் யார் எதை செய்தாலும் யார் எதை சொன்னாலும் அந்த சொல்லிலும் செயலிலும் இருக்கின்ற உண்மைத்தன்மையை ஆராய்ந்து பின் நாம் முடிவு செய்ய வேண்டும் என்கின்ற அறத்தை நமக்கு

நமக்கு வள்ளுவன் கற்றுக் கொடுத்திருக்கிறான். பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் கூட இன்றளவும் தனி மனிதன் இந்த குரல்பாக்களில் ஏதேனும் ஒன்றையாவது நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக சிறக்கும். வாழ்வியல் அறத்தை இரண்டடிக்குள் வள்ளுவன் புதைத்து வைத்தான். ஆனால் ஆத்திச்சூடியில் ஔவையாரோ வாழ்வியல் அறத்தை ஓரடியில் நமக்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறார். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஊக்கமது கைவிடேல் என மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இங்கே அறத்தை சிறுவயதிலிருந்தே எவ்வாறெல்லாம் ஒரு வரியில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஔவை நமக்கு பகிர்ந்தளித்திருக்கிறார். அறம் செய்ய விரும்பு என்றுதான் சொல்லுகிறார். நம்மால் இயன்றவரை ஆசைப்பட்டு பிறருக்கு நாம் தர்மத்தை செய்ய வேண்டும் என அறிவுறுத்துகிறார். ஆறுவது சினம், மனிதர்களிடம் நமக்கு பகைமை உணர்வு ஏன் ஏற்படுகிறது? அந்த கோபமானது எப்படி நாம் தனித்து கொள்ள வேண்டும்? தனியக்கூடியதுதான் கோபம். எனவே ஆறுவது சினம் என்று சொல்லுகிறான். இயல்வது கரவேல், நம்மால் எது இயலுமோ அதை மறைக்காமல் கொடு. உன்னால் எதை பிறருக்கு கொடுக்க முடியுமோ அதை மறைக்காமல் கொடு என்று சொல்லுகிறார். அது பொருளாகவும் இருக்கலாம், அன்பாகவும் இருக்கலாம், உணவாகவும் இருக்கலாம், உடையாகவும் இருக்கலாம். உன்னால் எதை கொடுக்க இயலுமோ அதை மறைக்காமல் கொடு என்று அறிவுறுத்துகிறான். ஊக்கமது கைவிடில், எல்லோர் வாழ்க்கையிலும் ஒரு தளர்ச்சி என்பது இயல்பான ஒன்றாகவே இருக்கிறது. இந்த தளர்ச்சி ஏற்படுகின்ற தருணங்களிலெல்லாம் மன உறுதியை கைவிடாமல் நாம் எப்படி ஊக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பாரதி இந்த ஆத்திச்சூடியினுடைய வரிகளை ஆழ்ந்து கற்றிருக்கிறானோ என்னவோ. அதனால்தான் குழந்தைகளுக்கு அறிவுரை புகட்டுவதைப் போல அவன் பாடலை பாடியிருக்கிறான். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என பாப்பா பாட்டின் வாயிலாக பாரதி இங்கே நமக்கு அறிவுரைகளை சொல்லியிருக்கிறான். இன்று குழந்தைகளினுடைய உலகம் கணிப்பொறியிலும் செல்போனிலும் மூழ்கி கிடக்கிறது. காலக்கணிதன் பாரதி என்றுதான் சொல்ல வேண்டும். இந்நிலை வரும் என்று அன்றே கணித்தானோ என்னவோ ஓடி விளையாடு என்று குழந்தைகளுக்கு அறிவுரை செய்திருக்கிறான். இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்போனிற்குள் தன்னை மூழ்கி கொண்டு விளையாடிக் கொண்டிருக்காமல் எப்படி ஒற்றுமை உணர்வோடு இருக்க வேண்டும் என்கின்ற அறத்தை பாரதியும் ஆத்திச்சூடியில் ஔவையும் நமக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அன்றைய காலத்தில் மனிதன் நன்றி மறவாத உணர்வோடு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு சில பாடல்களில் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த பாடல்களை நாம் பார்க்கலாம். மனிதனுக்கு நன்றி உணர்வு எவ்வளவு அவசியமாக இருக்கிறது என்று பாருங்கள். ஒருவருக்கு நாம் ஒரு உதவியை செய்கின்ற பொழுது அந்த உதவியினுடைய பயன் நமக்கு எப்பொழுது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டு எந்தவிதமான உதவியையும் நாம் ஒருவருக்கு செய்தல் கூடாது. எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒருவருக்கு செய்கின்ற அந்த உதவியினுடைய பயன் எப்படியான ஒரு இன்பத்தை தரும் என்பதை ஒரு அழகான இயற்கை காட்சியோடு பொருத்தி சொல்லுகிறார். நம் எல்லா வீடுகளிலும் பெரும்பாலும் ஒரு தென்னை மரத்தை நட்டு வைத்து வளர்ப்போம். அந்த தென்னை மரத்திற்கு வீட்டில் இருந்து பயன்படுத்திய கழிவு நீரை ஊற்றி உயர உயர உயர அந்த தென்னை மரத்தை வளர்த்திருப்போம். அப்படி உயரமான நிலையில் இருக்கின்ற தென்னை மரமானது உயர்ந்து வளர்ந்து குடிப்பதற்கு ஏற்ற சுவையான இளநீராக நமக்கு தருகிறது. என்றைக்காவது தென்னை மரம் நினைத்திருந்தால் எப்படியான ஒரு நீரை நமக்கு கொடுத்திருக்கலாம். நீ எனக்கு சாக்கடை நீரைத்தானே ஊற்றினாய், அழுக்கு நீரைத்தானே கொடுத்தாய், நீ எப்படி சுவையான நீரை எதிர்பார்க்கலாம் என்று தென்னை மரத்திற்கு வாயிருந்தால் கண்டிப்பாக நம்மிடம் கேள்வியை எழுப்பும். ஆனால் அப்படியல்ல. இங்கே ஒரு மனிதன் தான் உயர்ந்து செல்கின்ற நேரங்களில் எல்லாம் அங்கே அவன் பெருக்கத்து வேண்டும் பணிவு என்று சொல்வார்களே, அவ்வாறு பணிவோடு நடந்து கொள்ளுதல் வேண்டுமாம். நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தரும் கொள் என வேண்டா, நின்று தளரா வளர்ந்தெங்கு தான் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால் என்ற பாடலின் மூலம் தென்னை மரமானது தான் உயரமான ஒரு இடத்திற்கு சென்று உண்பதற்கு ஏற்ற சுவையான நீரை எப்படி உயரமான இடத்திற்கு சென்று தருகிறதோ அதை போல ஒருவரிடமிருந்து நாம் ஒரு உதவியை பெற்றுக்கொண்டு உயரமான ஒரு இடத்திற்கு செல்லுகின்ற பொழுது அந்த செய் நன்றி மறவாமை என்கின்ற குணத்தோடு நாம் அங்கே செயல்பட வேண்டும் என்ற அறத்தை நமக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறது நம்முடைய இலக்கியங்கள். அதே போல இன்று சமூகத்தில் பல்வேறு வகையான

பேதங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பேதங்களை நாம் எப்படி களைய வேண்டும் என்ற அறத்தையும் நமக்கு இலக்கியங்கள் சொல்லுகிறது பாருங்களேன். ஆசிய ஜோதி என்ற ஒரு நூல், அந்த நூலில் கவிமணி அவர்கள் மிக அழகாக புத்தரினுடைய வாழ்க்கையும் துறவரத்தையும் சொல்லுகிறார். புத்தர் துறவரம் செய்வதற்காக தன்னுடைய அரண்மனை வாழ்க்கையை விட்டு வெளியே வருகிறார். அப்படி நீண்ட தூர பயணக்களப்பில் மயங்கி ஒரு இடத்தில் சாய்ந்து கொள்ளுகிறார். அவரை கண்டு ஒரு ஆடு மேய்க்கின்ற இடையன் அவருக்கு கிண்ணத்தில் பருகுவதற்கு பாலை கொடுக்கிறார். அவர் தொடுகின்ற அந்த தொடுதலுடைய உணர்வை நீங்கள் எல்லோரும் என்னை தொடக்கூடாது என்று அந்த பேதத்தை அங்கே பதிவு செய்கிறார். அப்பொழுது புத்தர் சொல்கிறார், ஓடும் உதிரத்தில் வடிந்து ஒழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா? எவர் உடம்பிலும் சிவப்பே இரத்தத்தின் நிறம் அப்பா? எவர் விழி நீருக்கும் உவர்ப்பே இயற்கையின் உண்மையப்பா? என ஆணும் பெண்ணும் இங்கே சரிநிகர் சமானம். இதில் யாராக இருந்தால் என்ன? உயர்வும் தாழ்வும் இங்கே யாரை சார்ந்திருக்கிறது? நம்முடைய உடலிலா, இரத்தத்திலா, கண்ணீரிலா, இல்லை பொருளாதாரத்திலா? எதில்தான் இருக்கிறது இங்கே ஏற்ற தாழ்வு? என அனைத்து மனிதர்களும் சமம் என்று இங்கே பதிவு செய்கிறான். இதையேதான் பாரதி, வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர், பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பெயருக்கொரு நிறமாம் கண்டீர், சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கரும் சாந்தின் நிறம் ஒரு குட்டி, பாம்பின் நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி, எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் அன்றோ? இந்த நிறம் சிறிது என்றும் இது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ என்று சமூகத்தின் சமத்துவத்திற்கு வழிகாட்டி சென்றிருக்கிறான் பாரதி. அதே போல நல்வழி என்று சொல்லக்கூடிய ஒரு நீதி நூலில் இங்கே யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர் என்கின்ற அந்த சொல்லாடலுக்கு அருமையான ஒரு விளக்கத்தை இங்கே பதிவு செய்திருக்கிறார். சாதி இரண்டொழிய வேறில்லை, சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்ற இந்த பாடலானது, இந்த உலகத்தில் மனிதர்கள் இரண்டு வேறு வகையாக இருக்கிறார்கள், இரண்டே ஜாதிதானாம். எப்படி என்று சொன்னால், கொடுப்பவன் உயர்ந்தவன், கொடுக்காதவன் தாழ்ந்தவனாம். இங்கே வேறெங்கே இருக்கிறது சாதி என்று நாமும் சற்றே சிந்தித்து பார்க்கலாம். அதே போல நமக்கு பொருள் கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த பொருளை எந்த நிலையிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற உணர்வு இல்லாமல் தனக்கு கிடைத்த பொருளை கூட வேண்டாம் என்று மறுக்கின்ற அந்த மாண்பை இந்த பாடலில் பதிவு செய்கிறார். இது வல்வில் ஓரிக்கு பாடிய ஒரு அழகான பாடல். ஈயன இரத்தல் இழிந்தன்று அதனெதிர் ஈயேன் என்றல் அதனினும் இழிந்தன்று, கொல்லன கொடுத்தல் உயர்ந்தன்று அதனெதிர் கொள்ளேன் என்றல் அதனினும் உயர்ந்தன்று என்ற ஒரு அழகான பாடலை இங்கே பதிவு செய்திருக்கிறார். இலவசமாக நமக்கு எது கிடைத்தாலும் கிடைத்தது போதும் என்று சுருட்டிக் கொள்ளுகின்ற மனிதர்களுக்கு மத்தியில் இயலாமை இல்லாமை என்கின்ற எந்த நிலையிலும் கூட தனக்கு தன்னை நாடி நம்முடைய கரங்களுக்கு வந்த பொழுதும் கூட அதை வேண்டாம் என்று மறுக்கின்ற அந்த மாண்பு இங்கே சிறந்த ஒரு அறமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த மனிதன் பிறப்படுத்ததனுடைய அவசியமே பிறருக்கு உதவி செய்வதும் பிறருடைய பசியை போக்குவதுமாகவே இருக்கிறது. அப்படி ஒரு மனிதனுடைய பசி கொடுமையை தீர்ப்பதில் தனி மனிதனுக்கு மிகப்பெரிய அறம் ஒளிந்திருக்கிறது. பெரும்பாலும் இலக்கியங்களிலெல்லாம் வாழ்த்து பாடல் வருகின்ற பொழுது பசியும் பிணியும் பகையும் நீங்கி என்று நாட்டு வாழ்த்து பாடல்களில் சொற்களை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை எப்பொழுது பூர்த்தியாகும் என்று சொன்னால் மூன்று அடிப்படை உணர்வுகள் இருக்கிறது அல்லவா, உணவு உடை இருப்பிடம். இந்த மூன்றும் ஒரு தனி மனிதனுக்கு கிடைக்கின்ற பொழுது அந்த நாடு வளம் பெறும் நாடாக மாறிவிடுகிறது. இந்த மூன்று அடிப்படை தேவைகளும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறதா என்று நாம் சற்றேனும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி உணவு கிடைக்காத நேரங்களிலெல்லாம் இந்த வயிறு தாறுமாறாக பாடுபடுகிறதாம். ஒருவேளை சுவையான உணவு நமக்கு கிடைக்கின்ற பொழுது பல நாளுக்கும் எப்படி நாம் செல்வத்தை தேடி தேடி சேர்த்து பாதுகாத்து வைத்திருக்கிறோம், அதை போல சேர்த்து வைத்துக் கொள்ளலாமா என்று சொன்னால் இந்த வயிறு ஒருபொழுதும் அதை ஏற்க மறுக்கிறதாம். இதை விளக்குகின்ற ஒரு அழகான ஒரு பாடல் பார்க்கலாம். ஒரு நாள் உணவை ஒளியென்றாய் ஒளியாய், இரு நாளும் ஏலென்றாய் ஏலாய், ஒரு நாளும் என்னோ வரியா இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது. சுவையான ஒரு உணவு சாப்பிடு என்று சொன்னால் நான்கு நாட்களுக்கு சேர்த்தார் போல இந்த வயிறு சாப்பிடாதான். நம்மோடு பயணிக்கும் மனிதர்கள் மட்டுமல்ல, நம்முடைய உடலிலும் இருக்கின்ற வயிறு கூட நம்முடைய பேச்சை இப்பொழுதும் கேட்கவே மாட்டேன் என்று மறுக்கிறது இல்லவா. இதைத்தான் மிகவும் அழகாக நமக்கு பதிவு

செய்கிறார். புறநானூற்று பாடல்களில் மனிதர்களுக்கு உணவு கொடுக்கின்ற இந்த மனிதர்களை பசிப்பினி போக்கும் மருத்துவன் என்று சொல்கிறார்கள். பசிப்பினி போக்கும் மருத்துவன் இல்லம் அண்மைத்தோ செய்மைத்தோ கூறுமின் எமக்கே என்ற பாடல் வரியை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் பல நேரங்களில் பசி வந்திட பத்தும் பறந்து போகும் பறந்து போகும் என்று சொல்கிறோம் அல்லவா. அந்த பத்து என்ன என்று சொன்னால் மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், உயர்ச்சி, தாளாண்மை, தேனின் கசிவு தந்த சொல்லியர் மேல் காமுறுதல், பத்தும் பசி வந்திட பறந்து போகும் என்ற நல்வழி பாடல் நமக்கு பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்ற அந்த சொல்லிற்கு விளக்கத்தை கொடுக்கிறது. எனவே நம்மால் இயன்றவரை பிறருடைய பசிப்பினையை போக்குவதில் நாம் கவனம் செலுத்துதல் வேண்டும். மணிமேகலை என்று ஒரு காப்பியம். அந்த காப்பியத்தில் மணிமேகலை கதை தலைவி. அவளுடைய கரங்களில் இருக்கிற அந்த அமுத சுரபி தன்னை சார்ந்து வரக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் எப்படி பசிப்பினி போக்குதல் என்கின்ற அறத்தை கையில் எடுத்தது என்று பதிவு செய்கிறார். நாம் முன்னே பார்த்தோம் அல்லவா, பசி வந்திட பத்தும் பறந்து போகும் என்ப

வேதனையை போக்குவதில் நாம் கவனம் செலுத்துதல் வேண்டும். மணிமேகலை என்று ஒரு காப்பியம். அந்த காப்பியத்தில் மணிமேகலை கதை தலைவி. அவளுடைய கரங்களில் இருக்கிற அந்த அமுத சுரபி தன்னை சார்ந்து வரக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் எப்படி பசிப்பினை போக்குதல் என்கின்ற அறத்தை கையில் எடுத்தது என்று பதிவு செய்கிறார். நாம் முன்னே பார்த்தோம் அல்லவா, பசி வந்திட பத்தும் பறந்து போகும் என்பதற்கு அதற்கு ஒரு சிறிய சான்று மணிமேகலை நூலிலிருந்து இங்கே குறிப்பிடுகிறேன். விருச்சக முனிவர் என்று ஒரு முனிவர் இருந்தார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் அரிய நாவல் கனியை உண்ணக்கூடிய மாண்பினை உடையவர். அப்படி அவர் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உணவு உண்ணக்கூடிய அந்த காலகட்டமானது வந்திருக்கிறது. காய சண்டிகை என்று சொல்லக்கூடிய தேவலோக பெண் இந்த பூலோகம் வந்து அந்த பூலோகத்தில் இருக்கிற இயற்கை வளங்களை எல்லாம் பார்த்து இங்கே இருக்கிற பொழில்களில் எல்லாம் நீர் விளையாடல் செய்யலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறாள். அப்படி இருக்கின்ற பொழுது எதிர்பாராத விதமாக விருச்சக முனிவருடைய அந்த நாவல் கனியை அவள் சிதைத்து விடுகிறாள். தன்னுடைய உண்பதற்கு ஏற்ற அந்த நாவல் கனி சிதைந்த நிலையில் இருப்பதை பார்த்த விருச்சக முனிவருக்கு மிகப்பெரிய கோபம் வந்து விடுகிறது. அவர் தான் ஒரு முனிவர், தன்னுடைய அந்த கோபம் அவருக்கு அங்கே மீண்டு வர முடியாத நிலையில் இருக்கிறது. எனவே அவருடைய அருள் அறத்தை அந்த பசியானது சிதைத்து விடுகிறது. சாபம் கொடுக்கிறார். யானை தீ என்று சொல்லக்கூடிய பசிப்பினியால் வாடுமாறு காய சண்டிகைக்கு சாபம் கொடுத்து விடுகிறார். மணிமேகலை பிற்காலத்தில் அந்த அமுத சுரபியின் மூலமாக காய சண்டிகைக்கு உணவு கொடுத்து அந்த பசிப்பினியை போக்குகிறாள் என்று அந்த காப்பியத்தினுடைய கதைக்களமானது நிறைவு செய்கிறது. பணத்தின் பின்னால் நாம் தேடி தேடி அலைந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த செல்வம் நிலையில்லாதது. அதனால்தான் நம்மை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய இந்த பணத்திற்கு நாம் செல்வம் என்று பெயர் வைத்திருக்கிறோமோ என்னவோ. இப்படி பாடுபட்டு நாம் தேடிய பணத்தை நாம் தான் முழுமையாக அனுபவித்து விட்டு இறக்கிறோமா என்று சொன்னால் கிடையாது. எனவே இந்த பாடுபட்டு தேடிய பணத்தை நாம் நல்வழியில் பிறருக்கு செலவு செய்யலாம் என்பதை விளக்குகின்ற ஒரு பாடல். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைத்து கேடுகட்ட மானிடரே கேளுங்கள், கூடுவிட்டு இங்கு ஆவிதான் போன பின்பு யாரோ அனுபவிப்பார் பாவிகள் அந்த பணம். எனவே பாடுபட்டு நாம் சேர்த்திய இந்த பணத்தை இந்த உயிர் நம்மை விட்டு பிரிவதற்கு முன்பாக பல நல்ல செயல்களுக்குள் நாம் பயன்படுத்த அந்த பணத்தை இயன்றவரை செலவிடலாம். அது மட்டுமல்லாமல் பல நேரங்களில் நிறைய பணம் இருக்கிற மனிதர்களுக்கு கொடுப்பதற்கான மனம் இருக்காது. ஆனால் வறுமை நிலையில் இருக்கிறவர்களுக்கு கொடுப்பதற்கு நிறைய மனம் இருக்கும், பகிர்ந்து கொள்வதற்கான பணம் இருக்குமா என்று சொன்னால் இருக்காது. ஆனால் இங்கே தன்னிடம் பொருள் இல்லாத நிலையிலும் கூட ஒரு மன்னவனிடமிருந்து யாசகமாக பெற்று வந்த அந்த பொருளை எப்படி பிறருக்கு பகிர்ந்து கொடு என்று தன்னுடைய மனைவிக்கு சொல்லுகிறான் பாருங்கள். இதுதான் மாண்பு என்பது. தன்னிடம் அடுத்த வேலைக்கு என்று எதுவும் இல்லை, எந்தவிதமான உணவுமோ சேமிப்போ எதுவும் இல்லை. ஆனால் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து மகிழ்ச்சியோடு இரு என்று சொல்கிறார்கள் அல்லவா, இதுதான் ஆகச்சிறந்த வாழ்வியல் அறம் என்பது. அப்படியான ஒரு அழகான ஒரு பாடலை பார்க்கலாம். நின்னயந்து உரைநற்கும் நீனயந்து உரைநற்கும் இன்னோருக்கு எண்ணாது என்னோடும் சூழாது வல்லாங்கு வாழ்ந்தும் எண்ணாது நீயும் எல்லோருக்கும் கொடுமதி மனைக்கிலவோயே என்று குமண வல்லலிடமிருந்து தான் பெற்ற பரிசு பொருளை என்னை கேட்டுத்தான் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லாமல் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடு என்று தன்னுடைய மனைவியிடம் இங்கே பதிலாக உரைக்கிறார். செல்வத்தினுடைய பயனே ஈதல்தானே, 9 நாளி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓர் ஓக்குமே, செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புதமே என்ற சொல்லை நாம் பார்க்க முடியும். இங்கே செல்வத்தினுடைய பயன் எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் பிறரோடு அந்த செல்வத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த செல்வம் நம்மிடம் பன்மடங்காக திரும்பி வரும். பல நேரங்களில் நம்மோடு பயணிக்கும் மனிதர்கள் நமக்கு நன்மைகளை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, துன்பத்தை செய்யாமல் இருந்தால் பரவாயில்லை என்று நாம் நினைப்போம் அல்லவா. அதே போலவே நரிவுறு துறையாரினுடைய ஒரு பாடல், யாராக இருந்தாலும் சரி நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் அதுதான் எல்லோரும் உவப்பது அன்றியும் நல்லாற்றுப்படும் நெறியுமாறதுவே என்று சொல்லுகிறார். நம்மால் இயன்றவரை பிறருக்கு நன்மைகளை செய்ய இயலாவிட்டாலும் கூட நம்மால் இயன்றவரை அவர்களுக்கு துன்பத்தை தராமல் இருப்பதே நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய அறமாக இங்கே இலக்கியம் நமக்கு சொல்லுகிறது. ஏன் நாம் அன்புடையவர்களாக இருக்க வேண்டும்? ஏன் நாம் பிறருடைய பசிப்பினையை போக்க வேண்டும்? போரிலும் ஏன் நாம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும்? நம்மிடம் கோபப்படுகின்றவர்களிடத்திலும் நாம் ஏன் அன்பு செய்ய வேண்டும்? நாம் பாடுபட்டு சேர்த்த இந்த பணத்தை
எப்படி நல்வழியில்

0: நாம் பாதுகாத்து வைத்திடல் வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் அறம் செய்வதனால் அவன் மட்டுமல்ல அவன் சார்ந்திருக்கிற சமூகத்திற்கும் அவன் எப்படி நல்ல மனிதனாக தன்னை காட்சிப்படுத்தியிருக்கிறான் என்பதை இலக்கியங்கள் மிகச்சிறந்த முன்மாதிரியாக நமக்கு பதிவு செய்திருக்கிறது. எனவே இலக்கியங்களை துணையாக கொண்டு நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அறத்தை பின்பற்றி அறமுடையவர்களாக இருப்போம். இயன்றவரை எல்லோருக்கும் அறம் செய்வோம்.
1: இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் இதுவரை இலக்கிய அறம் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் என் அமுதா தேவி அவர்கள். நிறைவு பெற்றது இலக்கிய சோலை.
2: நேயர்களே, இன்று 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 5 அங்கக வேளாண்மைக்கு ஏற்ற மண்வளம் மற்றும் ஊட்டச்சத்து மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் மண்ணியல் பேராசிரியர் முனைவர் பி. ஜானகி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நேர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று மாலை 5:02 சித்திரை சவானம் நிகழ்ச்சியில் உலக இளைஞர் திறன் தினம், இளைஞர்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் முக்கிய திறன்கள் குறித்து உரையாடுகிறார் உளவியல் பேராசிரியர் முனைவர் ஜெரோஸ் ஆல்ஃபர்ட் பிரிட்டோ அவர்கள்.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: நேரம் 12 மணி. FM Rainbow 103 கோயம்புத்தூர்.

0: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
1: புதுசுதான்.
0: எப்படி வாங்கின?
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
0: அது எப்படி?
1: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
0: தங்க விலை ஏறலா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
0: அப்ப விலை குறைஞ்சா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
0: ஹே சூப்பர்.
1: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
0: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். வசந்த இல்லம் நிகழ்ச்சியில இன்னைக்கு சிங்க பெண்ணே. நேர்களே, கடந்த வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியா இன்னைக்கும் தொழில் முனைவோர் சுனிதா கண்ணன் அவர்களுடைய நேர்முகத்தின் அடுத்த பகுதியை கேட்கலாமா? உடன் உரையாடுகிறார் சௌமியா.
4: இப்ப உங்க மிஷினரிஸ் நிறைய இப்ப சொல்லிட்டீங்க, இதெல்லாம் பார்த்துட்டோம். ஹோட்டல், பேக்கரி, இந்த மாதிரி பல பேருக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கமர்ஷியலா பண்றவங்களுக்கு, அப்புறம் சிறு தொழிலா செய்யறவங்களுக்கு இதெல்லாம். இதை தவிர உங்களுக்கு வந்து இந்த மெஷினரிஸை வந்துட்டீங்க, இறங்கிட்டீங்க இந்த பிஸ்னஸ்ல, தைரியமா இறங்கிட்டீங்க, உங்களுக்கு எடுத்த உடனே லாபம் பார்க்க முடிஞ்சதா?
5: அதெல்லாமே கேள்விக்குறிதான்.
4: இல்லை, எனி

0: நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் மேடம். அதாவது வந்து ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே வரும்போது அதில் வந்து அதாவது இந்த மிஷினரிஸை கொண்டு போய் இன்னைக்கு வந்து நாங்கள் தொடங்கின பீரியடில் இந்த அளவுக்கு நெட்டோ இல்லை கூகுளில் சர்ச் பண்ணியோ இல்லை இந்த அளவுக்கு வந்து டிஜிட்டலில் வந்து கஸ்டமர்ஸ் அவேர்னஸ் கிடையாது.
1: ஏன்னா அது ப்ரமோட் பண்ணுறதுக்கு
0: ஏன்னா ஒரு மாவுமில் வைக்கணுன்னா அவங்க ஒரு நடுத்தர குடும்பத்தாருனாலையும் இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நம்ம இதை போய் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வந்து நம்ம அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதில் வந்து புது புதுசான டெக்னாலஜியை நம்ம கொண்டு வரும்போது உடனே அக்செப்ட் பண்ணிப்பாங்கங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது.
1: கரெக்ட்.
0: ஸோ அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம மேலே வரும். எதுவுமே புதுசாக கொண்டு வரும்போது உடனே ஏற்றுக்குவாங்கன்னு சொல்ல அது கேட்டகரி ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்கு.
1: ஆனால் அது நீங்கள் இப்போ நல்லா கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைமில் இந்த 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ப்ரமோஷன் ரொம்ப ஜாஸ்தி. செல்ஃப் ப்ரமோஷன் ஆள் வச்சு ப்ரமோட் பண்ணுறது ஒரு விதம், செலிபிரிட்டிஸை வச்சு.
0: ஆமாங்க.
1: இல்லை இவங்களே அவங்கள செலிபிரிட்டி ஆக்கிடுவாங்க, அவங்க ப்ரமோட் பண்ணி அவங்க உண்மையாக அப்படி இல்லை.
0: இன்னொன்று
1: என்னன்னா அவங்களே தன் ப்ராடக்டை பற்றி என்ன என் ப்ராடக்டை பற்றி நான் தானே நல்லா சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேட்டகரி. கரெக்ட். அதுவும் ஒரு மாதிரி தன் அதுக்கு வந்து வீணா செலவு பண்ணுறது.
0: யூடியூப்ல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேனல் இருக்குங்க.
1: ஆஹா, நீங்களே
0: மார்க்கெட்டிங். அப்போ கூட நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சப்போ சரி வேற யாராவது வச்சு நம்ம இதை இது பண்ணலாம் அப்படிங்கும் போது இது எவ்வளவு தூரம் போகும்னு தெரியல. என்னை விட யாரும் சொல்ல முடியும்
1: எக்ஸாக்ட்லி
0: இல்லைங்களா? ஒரு கான்பிடென்ட்டோட நம்ம எப்படி சொல்ல முடியும்? நம்ம குழந்தைங்களை பத்தி நம்மள விட வேற யாரும் சொல்ல முடியாது,
1: சொல்ல மாட்டாங்க.
0: அந்த மாதிரிதான் இது எனக்கு தோணுச்சு. அதனால சரி பரவாயில்ல, நம்ம உண்மையாலுமே ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள யூடியூப்குள்ள எல்லாம் போகும்போது ஒரு இது இருந்தது, ஷை இருந்தது. நம்ம பண்ணுவோமாங்கிறத விட நம்ம இதுக்குள்ள போக முடியுமா, போனா நம்ம இதுல பிளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும். ஸோ அதனால நம்ம அது இருந்தது. பட் ஆனா பரவாயில்ல, நம்ம ப்ராடக்ட் நம்ம தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது.
1: அதுவே ஒரு தனி இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியா வச்சு அதுக்கு ஒரு தனி ப்ரோக்ராம் பண்ண போல இருக்கு இல்லையா? பட் பரவாயில்ல, இது வந்து எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டி தான். இப்போ நீங்கள் சொல்கிறது நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம், நம்மளே அதை ப்ரமோட் பண்ணிட்டு போவோம்.
0: ஆமாங்க.
1: இப்போ ஃபுட்டுக்கு எல்லாரும் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி தானே?
0: ஆமாம்,
1: எல்லாரும் சமைக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் லிஸ்னஸ் கிட்ட வரவேற்பு இருக்குல்ல, அவங்க என்ன வித்தியாசமாக என்ன பண்ணுறாங்கன்னு தான் பார்க்குறாங்க இல்லையா? அது அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் சொன்னீங்களே அந்த கிரியேட்டிவிட்டி, அந்த சூழல் பார்க்குறாங்க. வெளியில் ஓப்பன் ஏர் குக்கிங், அந்த மரபுக்கு மருவம்ங்கிற மாதிரி பழைய காலத்து விறகடுப்பில் சமைக்கிறது, அந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஐட்டமாக கூட சூழல் அவங்க பாக்குறாங்க. பச்சை பசேல்னு இருக்கா, வெளியில பண்றாங்களா, அவங்க பின்னாடி அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும், அவங்களோட தினசரி லைஃப். ஏன்னா எல்லாருக்கும் சிட்டி பார்த்து பார்த்து போர் அடிச்சு இதை பண்ணலாம்ப்பா அப்படின்னு.
0: சிப்பிய பார்த்து பார்த்து மட்டும் இல்லைங்க, இப்ப இருக்கிற ஃபுட்டை சாப்பிட்டும் போர் அடிச்சு எல்லாருமே ட்ரெடிஷ்னல்
1: அதான்.
0: இன்னைக்கு வந்து சிறுதானியங்கள்ல இருந்து மறுபடியும் வந்து வருது
1: வரும்போது அந்த சூழலையும் ரொம்ப
0: ட்ரெடிஷ்னலா
1: அந்த காலத்துக்கு போற ஃபீல் அவங்களுக்கு இல்லையா? அது மாதிரி சரி, இதுக்கு வந்து நீங்க உங்களோட ஓரளவுக்கு பிசினஸ் ஸ்டடி ஆயிடுச்சு, நம்ம காலை ஊனிட்டோம்னு எப்போ நினைக்க ஆரம்பிச்சிங்க?
0: நான் என்னோட பிஸ்னஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் தொடங்கினதுக்கு அப்புறம் ஒரு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கொரோனாங்கிறது வந்து எல்லாத்தோட லைஃப்லையும் புரட்டி போட்டுச்சு, எங்கள் லைஃப்பை ரொம்ப பாசிட்டிவாக புரட்டி போட்டுச்சு. அது வரைக்குமே ஒரு ஸ்ட்ரகிளோட இதில் தான் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய அங்கீகாரம் கிடைச்சது.
2: He noted that this ambitious agreement will empower every section of society, reflecting the capabilities and aspirations of the people of India. Mr. Goyal said the agreement will benefit women, farmers, youth, MSMEs, innovators, professionals and fisher folk, creating various opportunities. He also assured that the agreement safeguards sensitive farm products such as dairy, vegetables, apples, edible oils, oats, millets, cooking oils and others by placing them in the sensitive list, and added that no duty concessions have been granted to the UK on these items. Mr. Goyal expressed optimism that more than 75,000 Indian professionals and over 900 companies are expected to be benefited from the agreement. Industry bodies have described the India-UK Free Trade Agreement as a historic milestone in India's free trade agreement journey. Secretary General of FICCI, Anand Swaroop, has said the agreement will go a long way in enhancing India's participation in the global value chains and encouraging innovation-led growth. Mr. Swaroop congratulated Prime Minister Narendra Modi on the operationalization of the India-UK CETA. He said it will also help enhance the competitiveness of Indian industry. ASSOCHAM President Nirmal Kumar Minda said the agreement marks a historic milestone in India's FTA journey, bringing together

0: ஒலித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி எஃப்எம் 103. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று தொழில் முனைவோர் சுனிதா கண்ணன் அவங்களோட பேசிட்டு இருக்கோம். உடன் உரையாடி கொண்டிருக்கிறார் சௌமியா.
1: இப்போ உங்க மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் எந்த ஏரியா நீங்க கான்சென்ட்ரேட் பண்றீங்க? கொங்கு பெல்ட் இல்ல த்ரோட் தமிழ்நாடு, த்ரோட் இந்தியா, அந்த மாதிரியா?
2: இல்ல மேடம், நாங்க எல்லா ஏரியாவுமே தான் கான்சென்ட்ரேட் பண்றோம். அது இல்லாம நாங்க எக்ஸ்போர்ட்டும் பண்றோம். எக்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு துபாய், பஹ்ரைன், சவுதி அரேபியா,
1: அந்த கம்பேட்டபிலிட்டி இருக்குமா? அந்த ஸ்விட்ச் கம்பேட்டபிலிட்டி எல்லாம்
2: இருக்கும். அவங்க அப்படி 110 தான் வேணும்னு கேட்டாங்கனாலும் நம்ம அது மாதிரியும் பண்ணி கொடுக்கணும். அது அவங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சிங்கப்பூர், மலேசியா, அந்த மாதிரி. இப்போ நல்ல வரவேற்பு இருக்கு இல்லைங்களா? சோ அதனால கிரைண்டர்ஸ்ங்கிறது வந்து ஆல் ஓவர் வேர்ல்ட் வந்து ரிக்வயர்மெண்ட் இருக்கு. பட் ஆனா நமக்கு தான் அது தெரியல.
1: நீங்க ஒண்ணு பாத்துருக்கீங்களா இந்த கிரைண்டர் சொல்லும் போதே எனக்கு வந்து, ஆஃப் கோர்ஸ் இட்லி ஸ்டீமர் எல்லா இடத்துலயும் இருக்கும், ஹோட்டல்ஸ்ல பாத்துருக்கோம், நம்ம நிறைய இடத்துல பாத்துருக்கோம், சின்ன கடையில கூட அவங்க வச்சிருக்காங்க. இதுல தோசை பண்ண ஒரு மிஷின் வந்துருச்சு, ஒரே ஆச்சரியம். இதுக்குமா அப்படின்னு அதுக்கு டைமரா, ரோஸ்டா வேணும்னா இது, திக்கா வேணும்னா இது,
2: நம்ம மாவு மட்டும் ஊத்துனா போதும், அது பாட்டுக்கு அதுதான் வந்துருது.
1: ஒரே நேரத்துல ஒரு 10 தோசை தான் உங்களால சுட முடியும். இந்த கல் அந்த அளவுக்கு தான் கொள்ளும், 10 தோசை மேக்சிமம். அவர் எவ்வளவு சுறுசுறுப்பா இருந்தா கூட ஒரு 5 தான் முன்னாடி முன்னாடி, அடுத்த 5 கொஞ்சம் டிலே ஆகும். ஆனா இந்த மிஷின் வந்து டக்கு டக்குன்னு பண்ணுதுங்கும் போது எல்லாருக்கும் இது ஒரு நல்ல முயற்சி தான். அது ஒன்னும் குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல.
2: ஆமாங்க, டெக்னாலஜி வளர வளர நம்ம நேரங்கள் குறைய குறைய அடிப்படையில எல்லாத்தோட நேரம்
1: இல்ல. நீங்க இது வந்து அடுப்படி அந்த மாதிரி யோசிக்காம இது பிசினஸ் ஆங்கிள் நான் உங்களுக்கு
2: நம்ம, அதாவது வந்து இது பிசினஸ் ஆங்கிள்னாலுமே நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஒரு ஹோட்டலே இருக்காங்க, அதுக்கு ஒரு ஆளை போட்டு நம்ம தோசை ஊத்திட்டு இருக்கிறத விட ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணா அது பாட்டுக்கு அந்த வேலை செய்யுது. அப்படிங்கும் போது நம்ம நேரங்கள்
1: நீங்க சொல்ற லேபர்
2: அந்த நேரங்கள் தான் இன்னைக்கு வந்து எல்லாத்த விட மேஜரா பிளே.
1: நீங்க ஸ்பிரிங் பொட்டேட்டோ சொன்னீங்க எனக்கு, இங்க பொட்டேட்டோ சிப்ஸ் மிஷின் உங்க பாம்ப்லெட்ல ஒன்னு பார்த்தேன், கீழே பனானா சிப்ஸ் மிஷின். அதை பார்த்த உடனே அடாடா, இந்த ஒரு தீவிர ரசிகர்கள் சிப்ஸ் விரும்பிகள் இருப்பாங்களே அவங்களே தான் இந்த
2: பிசினஸ் சிப்ஸ். ரெண்டு கேரளா சைடு எல்லாம் வந்து நமக்கு அது ரொம்ப ஃபேமஸ்.
1: இது வந்து ஒரு வீட்டில் கூட பண்ணி செய்யலாம் போல இருக்க.
2: அப்படிதான் பண்றாங்க நிறைய வந்துட்டு. இப்போ அந்த பொட்டேட்டோ சிப்ஸ் மிஷின் பாத்தீங்கன்னா ஒரு 3 டையோடவே கொடுக்குறோம், 1 HP மோட்டர்ல. அதுல வந்து ஸ்லைஸ் கட்டிங் வந்துடும், பிளைன் ஸ்லைஸ் வந்துடும், லேஸ் மாடல்ல வந்துடும், ஸ்டிக்கு, 3 வந்துடும். ஸோ நம்ம அதை எடுத்தோம்னா பொறிச்சு நம்ம பேக் பண்ணி கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். ஃபேக்ட்ரிஸில் யூஸ் பண்ணுறாங்க. அதுலேயே வந்து பொட்டேட்டோ பீலிங்னு சொல்லி தோல் உரிக்கிறதுக்கு சம்மந்தப்பட்ட மிஷின்ஸும் கொடுத்துட்றோம்.
1: அது ஆக்சுவலாக அது பெரிய லாபம் கொடுக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா கடையில் போய் நம்ம பெரிய பிராண்டட் பொட்டேட்டோ வச்சு பாதி காத்து தான் இருக்கு.
2: ஆமாங்க.
1: அது இல்லாமல் நம்ம நல்லா செய்கிறவங்ககிட்ட நம்ம இந்த மாதிரி வாங்கிக்கலாம்.
2: நம்ம
1: தெரிஞ்சவங்க பண்ணுறவங்க, இந்த பிஸ்னஸ் பீப்புள் எல்லாருமே, குட்டி பண்ணுறவங்களுக்கு, குட்டி பிஸ்னஸாக பண்ணுறவங்களுக்கு நம்ம இதை ஹெல்ப், ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் தான் இது. பட் இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியணும். அநேகமாக லிசனர்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்களே, எத்தனை மிஷின்ஸ் இருக்கு தெரியுமா? இப்போ உங்களோட போய் இத்தனை மிஷின்ஸும் உங்ககிட்ட இருக்குங்கிறத எப்படி அவங்க பார்ப்பாங்க? நீங்க இப்போ சொன்னீங்களே யூடியூப்ல, அதுல இருக்கா டிஸ்பிளேல?
2: நீங்க யூடியூப்ல வீடியோஸ் போட்டோஸ் எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட கோயம்புத்தூர் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்துல தான் நம்ம ஷோரூம் லொக்கேட் ஆயிருக்குங்க. ஸோ அங்க வந்தீங்கனாலும் டிஸ்பிளேல நீங்க அங்கே எல்லாமே பார்த்துக்கலாம்.
1: இந்த ஹெவி டியூட்டி மிக்சின்னு சொல்றாங்களே, அது வந்து இந்த மஞ்சள் மாதிரி கடுமையான பொருட்களை அரிக்கவா, இல்ல நாட்டு மருந்து அந்த மாதிரி இதெல்லாம்?

0: வந்து ஹெவி டியூட்டி மிக்ஸி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டியில் இருக்குது, 5 லிட்டர், 10 லிட்டர், 14 லிட்டர்னு இருக்குது. இது வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணுறாங்க, அதாவது ஹோட்டல்ஸ்க்கு மண்டபங்களுக்கு அந்த மாதிரி
1: நிறைய
0: கொள்ளளவு ஜாஸ்தியாக இருக்குது. அதில் வந்து பேஸ்டாகவும் அரைக்கிறாங்க, பவுடராகவும் அரைக்கிறாங்க, ஆயுர்வேதிக் ஐட்டமாகவும் அரைக்கிறாங்க, ஸ்நாக்ஸுக்கு நம்ம பர்பிக்கெல்லாம் அரைக்கிறதுக்கு அதுக்கும் அரைக்கிறாங்க. அது எல்லாமே மல்டி பர்பஸ் தான். நம்மக்கிட்ட எந்த மிஷினுமே மல்டி பர்பஸாக தான் முக்காவாசி யூஸ் பண்ணுறாங்க. யாருமே இதை மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு யூஸ் பண்ணுறதே இல்லைங்க. எல்லாமே உங்களுக்கு மல்டி பர்பஸாக தான் யூஸ் பண்ணணும்.
1: பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது உங்களோடது. இப்போ உங்களுக்கு பேக் போனாக இருக்கிறது உங்கள் கணவர் இல்லையா, ரெண்டு பேரும் சேர்ந்து இதை நடத்துறீங்களா, நீங்கள் மட்டுமே தான் நடத்துறீங்களா?
0: இல்லை, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நடத்துகிறோம்.
1: ஆனால் யூ ஆர் த ப்ரோப்ரைட்டர், ரைட்?
0: ஆமாங்க.
1: ஓகே, தட்ஸ் வெரி கிளாட். சுனிதா கண்ணன் வந்து தனியாக ஒரு பிஸ்னஸ் எடுத்து எங்கேருந்தோ இருந்து இங்கே
0: லவ் வெற்றிக்கு பின்னாடி நான் இல்லை,
1: வெற்றிக்கு பின்னாடி, ஆமாம், ஆப்வியஸ்லி உங்கள் வெற்றிக்கு பின்னாடி அவர் கண்ணன் இருக்காரு, ரைட்? யாரோ ஒருத்தர் இருக்கணும் கண்டிப்பாக நமக்கு உந்து சக்தியா, அது கணவனாக இருக்கட்டும், கணவனுக்கு மனைவியாக இருக்கட்டும், மனைவிக்கு கணவனாக இருக்கட்டும், அவ்வளோதான். சரி, இந்த பிஸ்னஸை இந்த ஃபியூச்சரில் நீங்கள் எவ்வளோக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க? என்ன மாதிரியான புது புது மெஷினரிஸ், புது புது ஐடியாஸ் உங்ககிட்ட இருக்கும் இல்லையா, ஒரு சின்னதாக சொல்லுங்களேன்.
0: என்னோட இதில் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து எங்களுக்கு வெளிநாட்டில் பிரான்ச் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது எங்கள் ரெண்டு பேர்த்தோட கனவும் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம மெஷினரி கிரைண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே மார்க்கெட்டிங் பண்ணுறதை விட வெளிநாட்டில் நிறையா தேவைகள் இருக்குது. ஸோ நம்ம பிராண்டை ஏன் நம்ம ப்ரொமோட் பண்ணக்கூடாது, ஏன் ப்ரொமோட் பண்ண,
1: அது நமக்கு தெரியும். ஆக்சுவலாக ரொம்ப வரவேற்பு இருக்குன்னு தெரியும், பட் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களே தான் அங்கே இருக்கணும். இது ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி இருந்தால் பிரயோஜனப்படாது, நீங்களே தான் அதை சொல்ல முடியும் இல்லையா. அந்த நம்மளே சொல்கிற மாதிரி அந்த ஃபேஸ் கனெக்ஷனாக இருக்கட்டும், அந்த அடாப்டவராக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் மாறி இருக்கும். பட் யூசேஜ்லேருந்து எல்லாமே இல்லையா, அது எல்லாமே நீங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்ப எந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல அது கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க?
0: அதாங்க, மலேசியா, சிங்கப்பூர், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா
1: தமிழர்கள் அதிகமா
0: இருக்காங்க. அதனால நம்மளால சீக்கிரம் கன்வே பண்ணி கொண்டு போக முடியும். அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓமன், துபாய், இந்த மாதிரி இதுலயுமே வந்துட்டு இந்த மிஷினரிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தேவைகள் அதிகமா இருக்கு. இப்ப எங்களோட பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேரளால திரூர்ல ஒரு பிரான்ச் ரன் பண்ணிட்டு இருக்கோம், அதே மாதிரி கண்ணூர்ல இன்னொரு பிரான்ச் ரன் பண்ணிட்டு இருக்காங்க.
1: பறந்து விரிஞ்சாச்சு உங்க பிசினஸ் ஆல்ரெடி.
0: ஓரளவுக்கு நம்ம பாத்துட்டு இருக்கோம். இங்க கோயம்புத்தூர்லயுமே வந்து யூனிட், மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து நல்லாம்பாளையத்துல ஒரு யூனிட் ஓடுதுங்க, ஆவாரம்பாளையத்துல ஒரு யூனிட் ஓடுது, ஷோரூம் தான் வந்து கலெக்டர் ஆபீஸ் கிட்ட வச்சிருக்கோம்.
1: ஓகே,
2: சிங்கப்பெண்ணே.

0: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி எஃப்எம் 103. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று இடம்பெற்றுள்ளார் தொழில் முனைவோர் சுனிதா கண்ணன் அவர்கள்.
1: இப்போ உங்களோட பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட எத்தனை பேருக்கு நீங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க? உங்களில் வேலை செய்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க?
2: இருப்பாங்க, அங்கே ஒரு 15-20 பேர் இருப்பாங்க.
1: பிஸ்னஸை டெவலப் பண்ணியிருக்கீங்க, பிரான்ச்சஸ் எல்லாம் சேர்த்து
2: ஒரு 25-30 பேர் அந்த மாதிரி, அந்த அளவுக்கு. ஏன்னா உங்களுக்கு இது இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸில் தானே நம்ம வராங்க.
1: ஓகே,
2: இப்போ நம்ம ஒரு கிரைண்டரே இது பண்ணோம்னா எல்லாமே நம்ம என்னென்ன மெட்டீரியலுங்கிறது நம்ம சொன்னால் கான்ட்ராக்ட் பேஸில் தான். இன்னைக்கு அதுதாங்க, லேபருங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அதனால அசம்பிள் பண்ணுறதுக்கு லேபர் அவங்களுக்கு இத்தனை இதுக்கு இது பண்ணால் போதும் அப்படிங்கிறங்காட்டி நம்ம குவாலிட்டியை தான் நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம கொடுக்குறோம். அதனால லேபரை வந்து அதிகமாக நம்மளே வைக்கணும்னு நினச்சா கூட, இன்னைக்கு ஒரு 100 பேத்துக்கு நம்ம வேலை கொடுக்கணும்னு நம்ம நினச்சா கூட 100 பேர் வேலைக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி.
1: ஓகே,
2: அதனால வந்து நம்ம அதை எல்லாமே கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறது தான் வந்து
1: இப்போ இத்தனை மிஷின்ஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி மேனுஃபேக்சர் பண்ணி வச்சிருக்க மாட்டீங்க. தேவைக்கு ஆர்டர் பேரில்

0: தான் நீங்கள் ரெடி பண்ணுவீங்க இல்லையா அசம்பிளிங்கிறது?
1: இல்லைங்க, நார்மலாகவே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டாக் மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் இருப்போம்.
0: எல்லா எது அதிகமாக போதோ அதில் இருக்கும்.
1: ஆமாம், எல்லா பீஸ்லேயுமே உங்களுக்கு எப்படியுமே ஸ்டாக்கு ரெடியாக இருக்கும். ஏன்னா டக்குன்னு அதாவது பல்க் குவான்டிட்டிஸ் இப்போ திடீர்னு ஒரு 3 லேக்ஸ் 4 லேக்ஸ் மிஷின்ஸ் வேணும், அதாவது ஒரு 20 HP ஒரு ஹேமர் மில் போடணும் அப்படின்னா தான் நம்ம வந்து ஆர்டர் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்றபடி மீது எல்லா மிஷினரிஸுமே நம்ம ஸ்டாக் ஹோல்ட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஏன்னா ஆர்டர் எப்போ வரும், நீங்கள் ஆர்டர் கொடுத்து தான் நான் ரெடி பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் யார் இது பண்ணாங்க? திடீர்னு ஒரு 20 கிரைண்டர் வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னா நான் ஆர்டர் எடுத்து 10 நாள் கழித்து தான் கொடுப்பேன் அப்படின்னா அது அவங்களுக்கு செட் ஆகாது இல்லைங்களா? ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து ஸ்டாக் மெயின்டைன் பண்ணிட்டு
0: பெரிய ஷாப்ஸ்லேருந்து உங்ககிட்ட வாங்கிட்டு போவாங்களா? இந்த மாதிரி பெரிய பெரிய ஷாப்ஸ் இருக்கு இல்லையா, கமர்ஷியல்
1: டீலர்ஷிப் நிறைய
0: வாங்கிட்டு போவாங்க. ஆனா அதுல வந்து உங்க பேர்லயே உங்களோட பிராண்ட் பேர்லயே வருமா இல்ல அவங்க பிராண்ட்?
1: அவங்க பிராண்ட்ல தான் நம்ம செஞ்சு கொடுக்கறோம், அவங்க அவங்க அவங்களோட இதுல தான் ப்ரோமோட் பண்ணிக்கிறாங்க. நம்ம டைரக்ட் கஸ்டமர்ஸுக்கு நாங்க எங்க பிராண்ட்லயும் ப்ரோமோட் பண்ணோம்.
0: ஓகே, ஆனா பார்க்கவும் சின்ன பொண்ணா இருக்கீங்களா, இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டா அப்படின்னு தோணுது பின்னாடி நீங்க சொல்ல சொல்ல. யுவர் அன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இல்லையா, ஒரு என்டர்பிரனர், சின்ன அளவுல ஆரம்பிச்சு ட்ரேடிங்ல ஆரம்பிச்சிங்க, அதுக்கப்புறம் இதில் இவ்வளோ தூரம் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்துட்டீங்க, அதுலேயும் விதவிதமான மெஷினரிஸை ப்ரமோட் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட 150 மெஷினரிஸ் பக்கம் உங்ககிட்ட இருக்குது. எல்லாமே ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா பிரமிப்பாக தான் இருக்குது. ஒரு தொழில் முனைவோருக்கு, குட்டியோ பெருசோ எல்லாருக்கும் இது வந்து ஒரு பெரிய யூஸ்ஃபுல் கைடாக இருக்கும். சுனிதா கண்ணன் அவர்களே ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லா இருந்தது. இட்ஸ் அன் ஐ ஓப்பனர் ஃபார் ஆல். நிறைய விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிறைய லிசனர்ஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தொழில் முனைவர் ஆகணும், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு அப்படியெல்லாம் ஆர்வம் இருக்கும் இல்லையா? இதை நீங்கள் சொல்லும் போது அவங்களுக்கு ஆகா இந்த மிஷின்ஸ் எல்லாம் பார்க்கணும், நமக்கு யூஸ் ஆகுமா அப்படின்லாம் தோணும். உங்களோட இண்டஸ்ட்ரி எங்கே வச்சுருக்கீங்க?
1: இண்டஸ்ட்ரி வந்து நல்லாம்பாளையத்தில் இருக்குங்க, ஆவாரம்பாளையத்தில் இருக்குது. ஷோரூம் எல்லாமே ஷோரூமில் உங்களுக்கு டிஸ்பிளேயில் இருக்கும். நியர்பை கலெக்டர் ஆஃபீஸ், நம்ம கோயம்புத்தூர் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ் ரோடுன்னு இருக்கு இல்லைங்களா,
0: ஆமாம்,
1: அங்கே வந்து ஷோரூம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே நீங்கள் கூப்பிட்டு பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம லேடிஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக எதுக்குமே பயந்துக்காதீங்க, எந்த தொழிலாக இருந்தாலும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டோடு செய்யுங்க. நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது, நம்மளால் ஜெயிக்க பிறந்தவங்க, ஜெயிப்போம், ஜெயிச்சுட்டே இருப்போம்.
0: அருமையாக சொன்னீங்க, நிறைய அவங்க உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் இண்டியா ரேடியோ சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி.
1: தேங்க்யூ மேடம், எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, உங்களோட லிசனர்ஸ் எல்லாருமே எங்களை என்னோட இதில் கேட்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேடம்.
2: நேர்களே, இதுவரை தொழில் முனைவோர் சுனிதா கண்ணன் அவர்களுடைய நேர்முகத்தின் நிறைவு பகுதியை கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.

0: விழுந்து விடுச்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க போல இருக்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குது இல்ல? உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலையும் குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கோலிக்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்ஸட் பிரைஸ் விற்க முடியும்.
1: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் July 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
3: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
2: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
3: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
4: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும்.

0: நேர்களை இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் உலக இளைஞர் திறன் தினம், இளைஞர்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் முக்கிய திறன்கள் குறித்து உரையாடுகிறார் உளவியல் பேராசிரியர் முனைவர் ஜெரூஸ் ஆல்பர்ட் பிரிட்டோ அவர்கள். இரண்டு 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் தென்னையில் குப்பரை தொழில் செய்து வரும் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் ஏ சண்முகம் அவர்களுடன் நேர்முகம். 3:02 கிராம போனும் 103 லிசனர்ஸ் சாய்ஸ். இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரிட்டன் இடையே இன்று அமலுக்கு வந்துள்ள விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இளையோரின் ஆற்றல் நாட்டின் மிகப்பெரிய சக்தியாக திகழ்வதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா பிரிட்டன் இடையே இன்று அமலுக்கு வந்துள்ள விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரிட்டனுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்யும் 99% பொருட்களுக்கு 100% வரிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விரிவான வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் நாட்டின் ஜவுளித்துறை, தோல்துறை, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர், விவசாயிகள் உள்ளிட்டோர் பெரிதும் பயனடைவார்கள் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இதன் மூலம் நாட்டின் ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று தெரிவித்துள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளதன் விளைவாக வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட முடியும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் இந்தியா பிரிட்டன் வர்த்தக ஒப்பந்தம் முக்கிய மைல்கல்லாக திகழ்வதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த ஒப்பந்தத்தின் மூலம் விவசாயிகளும் வேளாண் துறையினரும் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்ததை அடுத்து சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரிட்டன் துணை தூதர் டாக்டர் சுதாபா சௌத்ரி இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு

0: ஏற்றுமதி செய்யப்படவுள்ள பொருட்களை கொடியசைத்து அனுப்பி வைத்தார். இந்த விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார உறவுகள் மேம்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதேபோல் தமிழகத்தின் கரூரில் நடைபெற்ற பிரிட்டனுக்கு ஜவுளிப் பொருட்களை அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சியில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கோவை மண்டல கூடுதல் தலைமை இயக்குநர் திரு ஸ்ரீதர் பங்கேற்று பேசினார்.
1: இந்த எஃப்டிஓட அட்வான்டேஜ் என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்மளோட காம்படிட்டிவ்னஸ்ல உள்ள பங்களாதேஷ் சைனா மற்ற கண்ட்ரி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் கூட நம்மளோட ப்ராடக்ட் காம்படிட்டிவ்னஸ் ஜாஸ்தியா இருக்குது. காரணம்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா யூகேல வந்து ஜீரோ டு டாக்ஸ்ல போயிடும். ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் அங்க அந்த கண்ட்ரில இருக்காவாசி நம்மளோட ப்ராடக்ட் வந்து பிரிஃபரன்ஸ் ஜாஸ்தியா இருக்குமே. ஸோ எல்லா காம்படிட்டிவ் எட்ஜ் ஓவர் அதர் கண்ட்ரிஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன். செகண்ட் வந்து லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா வி டிட் ஆல்மோஸ்ட் 800 crores ஃப்ரம் கரூர். ஸோ இந்த இந்தியா யூகே செட் ஆனால அக்ரிமெண்ட்னால வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி டபுள். வி ஹோப் இட் வில் பி டபுள். கண்டிப்பா வந்து 1600 crores பண்ணுவாங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலக்கா வச்சு நம்ம கரூர்லேருந்து பண்ணோம்னா டெஃபினட்டா அது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிஜிஎஃப்டி மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் அவர் மெயின் மோட்டோ.
0: தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் எளிமை, நேர்மை, தன்னலமற்ற மக்கள் சேவை ஆகியவற்றின் உயரிய அடையாளமாக திகழ்ந்தவர் காமராஜர் என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குழந்தையும் கல்வி பெறும் நோக்கில் ஆயிரக்கணக்கான பள்ளிகளை தொடங்கி ஏழை மற்றும் கிராமப்புற மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு அவர் வழிவகுத்தார் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள பதிவில் நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் தேசத்தின் வளர்ச்சிக்காகவும் தமது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் காமராஜர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி, கல்வி, ஏழை எளியோரின் நலன் போன்றவற்றில் அவரது பங்களிப்பை நினைவு கூறுவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வலைதள பதிவில் தேசத்தை முன்னேற்றக்கூடிய ஒரே சக்தி கல்வி என்பதை நம்பிய அவர் எளிய குடும்பத்தினரின் குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்ற நோக்கில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்து புரட்சி செய்தவர் காமராஜர் என்று கூறியுள்ளார். தமிழகம் இன்று அடைந்திருக்கும் பல்வேறு வளர்ச்சிகளுக்கு வித்திட்டவர் காமராஜர் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவிலிருந்து திரு மன்சூர் அலிகானும் மத்திய பிரதேசத்திலிருந்து திரு ரஜ்னீஷ்குமார் அகர்வாலும் மாநிலங்களவை உறுப்பினர்களாக இன்று பதவியேற்றுக் கொண்டனர். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இளையோரின் ஆற்றல் நாட்டின் மிகப்பெரிய சக்தி என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். உலக இளையோர் திறன் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளையோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து இளைஞர்களும் நவீன திறன் பயிற்சி பெற்று இந்தியாவை முன்னணி நாடாக மாற்ற முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நாளையொட்டி உத்தரப்பிரதேசம், தில்லி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. திறன் இந்தியா இயக்கத்தின் 11வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கடந்த 2015ஆம் ஆண்டு இதே நாளில் பிரதமர் திரு நரேந்திரமோடி திறன் இந்தியா இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இளையோருக்கு திறன் பயிற்சி அளித்து தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான பயிற்சி பெற்ற பணியாளர்களை வழங்குவதற்காகவே இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. இதன் மூலம் 6 கோடி இளைஞர்கள் திறன் பயிற்சி பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திறன் இந்தியா இயக்கத்தின் மூலம் ஆண்டுதோறும் 1 கோடி இளைஞர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். தேசிய புலனாய்வு முகமை மகாராஷ்டிராவில் நடத்தும் புலனாய்வு வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றத்தை அமைக்க மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மகாராஷ்டிர மாநில அரசு

0: உடன் ஆலோசனை கொண்ட பின் இது தொடர்பான அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மும்பை மாநகர நீதிமன்றத்தின் வளாகத்திலேயே இந்த வழக்குகளை விசாரிக்க இடம் ஒதுக்கப்படவுள்ளது. தேசிய புலனாய்வு முகமையின் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காணும் வகையில் இந்த சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படவுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக பேசிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், சீர்திருத்தம் மேற்கொள்ளப்படாவிட்டால் ஐநா மீதான மக்களின் நம்பிக்கை குறைய வாய்ப்புள்ளதாக கூறினார். 80 ஆண்டுகள் பழமையான ஐநாவின் சட்டங்கள் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள போதுமானதல்ல என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சீர்திருத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். அனைத்து நாடுகளும் வளர்ச்சியடைவதற்கு பொருளாதார உதவி வழங்க இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சர்வதேச நிதி நிறுவனங்கள் வளர்ச்சி திட்டங்களுக்கு கடனுதவி அளிக்க வேண்டும் என்றும் திரு ஹரீஷ் வலியுறுத்தினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. அட்லாண்டாவில் இப்போட்டி நள்ளிரவு 12:30 தொடங்குகிறது. இலங்கைக்கு எதிரான 1வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 257 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை காரணமாக தற்போது ஆட்டம் தடைபட்டுள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 424 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் இப்போட்டி 2:30 தொடங்குகிறது. நேற்று நடைபெற்ற ஓமனுக்கு எதிரான 2வது ஆட்டத்தில் 99-17 என்ற புள்ளிக் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. ஜம்மு காஷ்மீரில் வரும் சனிக்கிழமை முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக அங்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. ஜம்மு பகுதியில் கனமழையால் செனா பள்ளத்தாக்கு பீர்பாஞ்சல் மலைப்பகுதிகளில் வரும் திங்கட்கிழமை முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரிட்டன் இடையே இன்று அமலுக்கு வந்துள்ள விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இளையோரின் ஆரல் நாட்டின் மிகப்பெரிய சக்தியாக திகழ்வதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 12:50. இப்பொழுது மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் நிலவு என்று தொடங்கும் பாடலை பாடியிருப்பவர் லத்திகா குழுவினர்.

0: மெல்லிசை கேட்டீர்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் லஞ்ச் டைம். லஞ்ச் டைம் தானே எல்லாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு இருப்பீங்க. உங்களை அப்படியெல்லாம் ரெஸ்ட் எடுக்க நாங்கள் விட மாட்டோம். கேம் ஷோ விளையாட போகிறோம் இந்த ஒரு மணி நேரம் உங்க கூட. நான் ஆர்ஜே ஆதிஷிவா. அப்படி என்ன கேம் ஷோ தானே கேட்குறீங்க? வாட்ஸ்அப்பில் இல்லை, வாட்ஸ்அப்பில் நேயர்களுக்கும் கேம் இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணி தான் கேம் விளையாட போகிறீங்க. 0422 அப்படிங்கிற என்னோட 2316 312 அப்படிங்கிற நம்பருக்கும், 2312 103 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். என்ன கேம் அப்படிங்கிறத இந்த பாட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டே டியூன், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் லஞ்ச் டைம் கேம் ஷோவில் நான் மெனஞ்சிருக்கோம். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கால் பண்ண நேயர் வந்து எங்களுக்கு பிடிச்ச பாட்டு இதுதான் அப்படின்னு சொல்ல வந்தாங்க. நாங்கள் இப்போ பாட்டெல்லாம் போட பாட்டுக்கு நீங்கள் எங்கள் கூட கண்டிப்பாக விளையாண்டு தான் ஆகணும், வந்ததே வந்துட்டீங்க விளையாண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். யாருங்கிறது பேசுறீங்க? ஓகேங்க. நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ. அண்ட் வந்து இப்போ நாம வந்து விளையாட போகலாங்களா? உங்களுக்கான கேம் நான் என்னன்னு சொல்லிடுறேன். மாத்தி யோசினா நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்டின் கேட்பேன், நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும். ஆனால் நான் கேட்குற கேள்விக்கும் நீங்கள் சொல்கிற பதிலுக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது. இதுதான் விளையாட்டு. ரெடிங்களா? விளையாடலாங்களா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நீங்கள் நல்லா விளையாடணும். ஓகேங்க, விளையாடலாமா? ஓகே, வணக்கம். உங்கள் பேர்
1: என்னங்க?
0: எந்த ஊரில் இருக்கீங்க? நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு உங்களுக்கு பாராட்டுகள். அடுத்ததா நம்ம கூட யார் இணைறாங்க? வணக்கம். கோத்தகிரியில இருந்து கோகிலா. ஓகேங்க மேம், இன்னைக்கு கேம் என்னன்னு கேட்டுட்டீங்களா? விளையாடலாமா? ஓகே, நான் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்பேன், நீங்க வந்து பதில் சொல்லணும். ஆனா கேக்குற கேள்விக்கும் சொல்ற பதிலுக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க?
2: இன்னைக்கு தேதி 15 புதன்கிழமை.
0: உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க? நீங்க பேசுறது எங்களுக்கு டபுள் டபுளா கேக்குது. கொஞ்சம் தள்ளி வந்து பேசுறீங்களா ரேடியோல இருந்து? ஓகே, காலையில என்ன சாப்பிட்டீங்க?
2: வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன்.
0: என்ன வேடிக்கை பாத்தீங்க? உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். அடுத்ததா யாரை நீறாங்க? வணக்கம். வணக்கம். ஓகே, பேசுறதுக்கு வந்து யாரும் ரெடியா இல்லை. ஆனால் பாட்டுக்கு அப்புறமா வந்து பேசுறதுக்கு நிறைய பேர் லைன்ல வந்துட்டே இருக்காங்க. ஓகே, வாட்ஸ்அப் நேயர்கள் வந்து மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்குலாம் கேம் சொன்னீங்களே, எங்களுக்கு எங்க கேம் அப்படின்னு. உங்களுக்கு வந்து நான் இப்போ சொல்ல போறது உண்மையா பொய்யா, நான் உங்களுக்கு வந்து ஒரு மூணு விஷயம் சொல்லுவேன். அந்த மூணு

எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணணும். உங்களுக்கான முதல் சென்டென்ஸ், வீனஸ் கிரகம் கடிகார திசையில் சுழல்கிறது. அடுத்தது, பூனைகளுக்கு இனிப்பு சுவையை உணரும் திறன் இருக்குது. மூணாவது, ஒரு தேனி தன்னோட வாழ்நாளில் சுமார் ஒரு டீஸ்பூன் தேனில் 12 ஒரு பங்கு மட்டும்தான் தயாரிக்கும். இன்னொருக்கா உங்களுக்கு சொல்கிறேன், வீனஸ் கடிகாரம் கடிகார திசையில் சுழல்கிறது. பூனைகளுக்கு இனிப்பை சுவையை உணரும் திறன் இருக்குது. ஒரு தேனி தன்னோட வாழ்நாளில் சுமார் ஒரு டீஸ்பூன் தேனில் 12 ஒரு பங்கு மட்டும்தான் தயாரிக்கும். இந்த 3 1 பொய், அது என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டுட்டு வந்துடுங்க.

0: கோல்டு ஃபிஷ்ஷோட நினைவுத்திறன் 3 வினாடிகள் மட்டும் இருக்கிறது வந்து தவறுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ் இதில் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் போயினா கோல்டு ஃபிஷ்ஷோட நினைவுத்திறன் 3 வினாடிகள் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து போய், அதோட நினைவுத்திறன் எப்படி இருக்குன்னா பல மாதங்கள் வரை நீடிக்குமாமா. ஸோ இப்போ நாம் கேட்டிருந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு சரியான பதில் சொன்ன நேயர்களுக்கு ஒரு ஓகே. ஃபோனின் நேயர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஓகேங்க, நீங்க பேசுறது எங்களுக்கு டபுள் டபுளா கேக்குது. கொஞ்சம் தள்ளி வந்து பேசுறீங்களா ரேடியோல இருந்து? ஓகேங்க, விளையாட ரெடிங்களா?
1: ரெடிங் மேடம்.
0: உங்களுக்கான கேம் வந்து மாத்தியோசி தான். அது வந்து நான் ஃபர்ஸ்ட் கேட்ட மாதிரி நான் உங்களுக்கு கேக்குற கேள்விக்கெல்லாம் நீங்க சம்பந்தமே இல்லாம பதில் சொல்லணும், அதுதான் விளையாட்டு. விளையாடலாங்களா?
1: ஓகே.
0: உங்க சொந்த ஊர் எதுங்க?
1: எங்க மேடம்?
0: உங்க சொந்த ஊர் எதுங்க?
1: தெரியலங்க மேடம்.
0: உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க?
1: 6 பேர்.
0: உங்க வீட்ல 6 பேர் இருக்காங்கங்கிறது சரியான பதிலுங்களா? இன்னொரு கேள்வி
1: கேக்குறேன்,
0: இதுக்கு வந்து என்ன பதில் சொன்னாலும் நீங்க தான் வீட்டுல மாட்டுவீங்க. ஓகே, ஓகே ஓகே ஓகே ஓகேங்க, ரொம்ப நல்லாவே விளையாடுனீங்க, இந்தாங்க உங்களுக்கு ஒரு அப்ளாஸ். வணக்கம் அடுத்த நேயர்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: ராஜவீதி செல்விலட்சுமி பேசுறேன்.
0: நீங்க இப்ப பேசுனீங்களா? வாழ்த்துக்கள் சொல்லல, நம்ம நாளைக்கு விளையாடுங்க.
1: தனபாலன்
0: சார், எங்க இருந்து பேசுறீங்க? விளையாடலாங்களா? ரெடிங்களா? அப்படி சொல்ல கூடாது. நீங்க நான் முதல் கேள்வியோட பதில வந்து இரண்டாவது கேள்விக்கு சொல்லணும். நீங்க
1: நம்பர் வேண்டாம்.
0: புரியலங்க.
1: இல்ல இந்த நம்பர் விளையாட வேண்டாம், நான் வேற
0: ஏதாவது. ஓகே சரி, உங்க பேர் என்னங்க?
1: மேடம்
0: விளையாண்டுட்டு தாங்க இருக்கோம், உங்க பேர் சொல்லுங்க.
1: தாங்க
0: உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க, அதுதான் கேள்வியே.
1: மேடம் தனபாலன்.
0: ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் உங்க பேர் என்னன்னு கேட்ட கேள்விக்கு உங்க பேர் சொல்லிர கூடாது. ஓகே ஓகே ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாப்போம்.
0: ஓகேங்க, விளையாடலாம். ரெடிங்களா?
1: ஆ, மாத்தி யோசி தான மேடம்.
0: மாத்தி யோசி தான், ஆனா வந்து உங்களுக்கு எப்படி மாத்தி யோசி கேக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கேக்குற கேள்விக்கு ஏதாவது ஒரு பதில், ரெண்டாவது கேக்குற கேள்விக்கு முதல் கேள்விக்கான பதில், அப்படி விளையாடலாங்களா?
1: காலையில
0: என்ன
1: சாப்பிட்டீங்க?
0: ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? அது நீங்க தான் ஞாபகம் வச்சுக்கணும், அது நான் சொல்ல மாட்டேன். ஓகே ஓகே ஓகே, நல்லாவே விளையாடுனீங்க, உங்களுக்காக ஒரு அப்ளாஸ். நேர்கள் வந்து என்ன கேள்வி கேட்டீங்க அப்படின்னு எங்கிட்டயே கேட்கக்கூடாது, நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து வாட்ஸ்அப் நேயர்களுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம சொல்லிடலாமா? சூரியனின் ஒளி பூமியை அடைய சுமார் 8 நிமிடம் 20 வினாடிகள் ஆகும். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், கங்காறுகள் பின்னோக்கி நடக்க முடியும். இதில் எது சரி எது பொய், எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்லலாம்.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே விற்க முடியும்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல விளையாண்டு இருக்கோம். லஞ்ச் டைம்ல கேம் ஷோ நிகழ்ச்சியில இனியும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நாங்க பாண்டியன் நர்சி வசங்கர் பேசுறேங்க.
0: ஓகேங்க, விளையாடலாங்களா?
1: கண்டிப்பாங்க.
0: ஓகே, மாத்தியோசி உங்களுக்கு நம்பர்ஸ் ஓகேங்களா?
1: ஓகேங்க.
0: ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் 3+4
1: 7.
0: ஃபர்ஸ்ட் கேள்விக்கு ஏதாவது ஒரு பதில் தான் சொல்லணும். பரவாயில்ல, இன்னொரு சான்ஸ் தரேன். 3+4 கலந்துட்டதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், பெருமாநல்லூர் குமார் சங்கமேஸ்வரன்.
0: ஓகே, விளையாடலாங்களா?
2: முதல்ல தவளை சொல்லிட்டு அப்புறம் சரியா சொல்றீங்களா?
0: ஆஹா, இப்போ உங்களுக்கு ஆமா, ஃபர்ஸ்ட் மாத்தியோசி வந்து நான் கேக்குற கேள்விக்கு சம்பந்தமே இல்லாம பதில் சொல்லணும்.
2: சரிங்க,
0: ஓகேங்களா?
2: அப்புறம்
0: ஃபர்ஸ்ட் கேள்விக்கு, ஆமா ஃபர்ஸ்ட் கேள்விக்கு மட்டும் ஏதாவது ஒரு பதில், ரெண்டாவது கேள்விக்கு முதல் கேள்விக்கான பதில். ஓகேங்களா?
2: ஓ அப்படிங்களா?
0: ஆமாங்க.
2: கொஞ்சம் தமிழ்லயே கேளுங்க.
0: தமிழ்லயே கேக்குறேங்க. ஓகே, உங்களுக்கு நம்பர் ஓகேங்களா? என்ன பதில் சொன்னாலும் இப்ப நான் கேட்ட கேள்விக்கும் ஒரே பதில் தான். ரொம்பவே நல்லா விளையாண்டீங்க, அதனால உங்களுக்கு ஒரு அப்ளாஸ். அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: இனி மதி வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் மதுரை ஓட்டமணி நகரம் ஷோ சண்முகசுந்தரம்.
0: ஓகே, உங்களுக்கு மாத்தியோசி கேம் விளையாடலாங்களா?
3: ஆரக்கலாம்.
0: ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் இது 3+3
3: 10
0: 4+8
3: 6
0: 10+2
3: 4
0: 10+2க்கு முன்னாடி கேட்ட கேள்வியோட பதில் தானே சொல்லணுங்க? வாழ்த்துக்கள். கேம் ஷோ நீங்க எங்க கூட விளையாடுறதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படிங்கறத சொல்லிட்டு வாட்ஸ்அப் நேயர்களுக்கான நாம சொல்லியிருந்த ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், சூரியன் ஒளி பூமியை அடைய சுமார் 8 நிமிடம் 20 வினாடிகள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னொரு ஸ்டேட்மெண்ட், கங்காறுகள் பின்னோக்கி நடக்க முடியும். இதற்கான பதில் சொன்ன நேர்கள் யாருன்னு பார்த்தலாம். சண்முகசுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷி, மீனாட்சி, மணிநகரம், மதுரை, தூத்துக்குடியிலிருந்து பாபு முல்லக்காடு பதில் சொல்லியிருக்காங்க. செந்தில் பிரபு, திவ்ய பாரதி, நிர்மலா, சிவசாமி, மூக்குனூர், சண்முகா நகர்லேருந்து பூலவப்பாளையம், ஆனந்தமுருகன் அண்ட் வந்து அஷ்மத் ஃபாத்திமா ஃப்ரம் ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல்லேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. பாரதி மகாலிங்கம், கள்ளிவளசு, சிங்கானலூர், ஜெயலட்சுமி, மனோகரன் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய கேள்வி உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறது. இந்த பாடலை தொடர்ந்து விளையாடலாம். இது எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் லஞ்ச் டைம் கேம் ஷோ.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் July 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெற உள்ளது.
2: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
1: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
3: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நினைஞ்சிருக்கோம் லஞ்ச் டைம் கேம் ஷோ நிகழ்ச்சியில் வந்து முன்னாடியே என்னோட பேர்லாம் படிக்கலன்னு சொன்ன நேர்களோட பெயர்கள் பெரியநாயக்கன்பாளையம் வின்சம் முத்துராஜ் பதில் சொல்லியிருக்காங்க, கஞ்சப்பட்டி சண்முக ஆனந்தம், அண்ட் வந்து திருப்பூர்லேருந்து காஞ்சனா ஜெயலக்ஷ்மி பதில் சொல்லியிருக்காங்க, பாரதி மகாலிங்கம் கல்லிவலசு, குகன் சிந்து கொத்தகிரி, கணேஷ் அண்ட் கூடமே வந்து அஸ்மத் ஃபாத்திமா இன்னொருக்க பதில் சொல்லியிருக்காங்க. ஜிஎன் மில்ஸ்லேருந்து யார் சொல்லியிருக்காங்க, அவங்க பேர் ராஜியப்பம், ராஜியப்பன் பதில் சொல்லியிருக்காங்க. எஸ், இப்போ வந்து நேயர்களுக்கு ஒரு அன்பான ரெக்வஸ்ட், அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, காலையில் 9 லிசனர்ஸ் சாய்ஸில் உங்கள் பேர் நீங்கள் பேசிட்டீங்க, உங்கள் பாட்டு வந்துருச்சு அப்படின்னா அந்த நாளில் வர ஏதாவது ஷோஸில் வந்து நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு லைன் கிடச்சிதுன்னா நீங்கள் பேசிடுவீங்க. பட் வந்து புது நேயர்கள் வந்து நம்மக்கிட்ட எப்படி வருத்தப்பட்டு போகிறாங்க என்ன அப்படின்னா, அவங்களுக்கு மட்டும் எப்படி லைன் கிடைக்குது அப்படிங்கிறங்காட்டி. ஸோ வந்து இன்றைக்கி காலையிலேயே பார்த்தோம் அப்படின்னா சிவசங்கரன் சார் அண்ட் வந்து சங்கரேஸ்வரன் சார் வந்து காலையில் 9 லிசனர்ஸ் சாய்ஸ் வந்துருச்சு, நிகழ்ச்சியிலும் கேம் ஷோலையும் கலந்துக்கிட்டு அவங்களும் வந்து கேம்ஸ் விளையாண்டுட்டாங்க. ஸோ நேயர்களுக்கு நாங்கள் சொல்கிற ஒரு அன்பான ரிக்வஸ்ட் என்னென்னா, ஒரு நாளைக்கு ஒரு நீங்கள் மார்னிங்

உங்களோட பேர் வந்து வந்துருச்சு, நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா புது நேயர்களுக்கு வழிவிடுங்க. லன்ச் டைம் நிகழ்ச்சியில் இது வரைக்கும் நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா, திரும்ப நாளைக்கு 1 மணிக்கு லன்ச் டைம் விளையாடுற ரெடியாக இருங்க. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரிட்டன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் விவசாயிகள் தொழில் முனைவோர் புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ஆயுர்வேதத்தை முன்னெடுத்து செல்ல ஆயுஷ் அமைச்சகம் உலக சுகாதார நிறுவனத்துடன் இணைந்து செயலாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் 124வது பிறந்த தினம் கல்வி வளர்ச்சி நாளாக இன்று கொண்டாடப்படுகிறது. தென் மாநில எல்லைப் பகுதிகளில் போதைப் பொருள் கடத்தல் சங்கிலியை முறியடிக்க உரிய ஒத்துழைப்பு வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளதாக கேரள அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதலா கூறியுள்ளார். சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் உணவு விடுதிகளில் தரமான உணவின் அவசியத்தை மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா பிரிட்டன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இன்று நடைமுறைக்கு வந்ததன் மூலம் இரு நாடுகளுக்கிடையிலான நட்புறவு முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் இந்திய விவசாயிகள், தொழில் முனைவோர், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு எழுச்சியூட்டுவதோடு பல்வேறு துறைகள் பிரிட்டன் சந்தையில் இணைய வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அவர் எடுத்துரைத்தார். தொழில்நுட்பம், தொழிற்சேவைகள், புத்தாக்கம், படைப்பாற்றல் திறன் போன்றவற்றில் ஒத்துழைப்பு மேலும் அதிகரித்து திறன் பரிவர்த்தனைகளுக்கு வழிகோலப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கிடையிலான சமூக பாதுகாப்பு ஒப்பந்தத்தால் இந்திய தொழில் நிறுவனங்களின் போட்டித்திறன் அதிகரிப்பதோடு இந்தியர்கள் அங்கு பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளும் பெருகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வளம் சார்ந்த பங்களிப்பில் இரு நாடுகளும் இணைந்து முனைப்புடன் செயலாற்றும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உலக அளவில் ஆயுர்வேத சிகிச்சையையும் யோக கலையையும் மத்திய அரசு எழுச்சியுடன் முன்னெடுத்து சென்று புதிய சக்தியை ஊட்டியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். புதுடெல்லியில் அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனத்தில் 3 நாள் சிறப்பு கருத்தரங்கை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், உலக அரசுடன் இணைந்து ஆயுர்வேத மருத்துவத்தை சர்வதேச தரத்தில் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஆயுஷ் அமைச்சகம் மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். தரமான ஆவணங்கள், டிஜிட்டல் சுகாதார ஒருங்கிணைப்பு, நவீன அறிவியல் ஆராய்ச்சி தொழில்நுட்பங்களால் ஆயுர்வேதத்தை உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ள செய்ய முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆயுர்வேதத்தை சர்வதேச தரத்திற்கு கொண்டு செல்வதற்கான வலுவான தளத்தை இந்த கருத்தரங்கு ஏற்படுத்தும் என்றும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வெளியிட்டுள்ள செய்தியில் பொது வாழ்விற்கு அவர் தம் அர்ப்பணிப்பையும் எளிமையான வாழ்க்கையையும் எடுத்துரைத்துள்ளனர். சென்னை அண்ணா சாலையில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். காமராஜரின் சொந்த ஊரான விருதுநகரில் அமைந்துள்ள அன்னாரது இல்லத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு ஆட்சித்தலைவர் டாக்டர் சுகபுத்ரா இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கல்வி வளர்ச்சி நாளாகவும் இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. போதைப் பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிப்பதற்கான கேரள அரசின் ஆபரேஷன் டுஃபான் திட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளதாக கேரள மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதலா கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜயை இன்று சந்தித்து ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில எல்லைகளில் போதைப் பொருள் கடத்தல் இணைப்பை கூட்டு நடவடிக்கை மூலம் முறியடிப்பதற்கான ஆலோசனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். எல்லை மாவட்டங்களில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தமிழக அரசிடம் உதவி கோரப்பட்டதாகவும் தமிழக போலீசார் உரிய உதவிகளை வழங்குவார்கள் என்று முதலமைச்சர் உறுதியளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். கேரளாவில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்க முதலமைச்சருக்கு அழைப்பு விடுத்ததாக கூறிய அமைச்சர், போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு தென் மாநிலங்களைச் சேர்ந்த 5 காவல்துறை இயக்குநர்கள் ஒருங்கிணைந்து நடவடிக்கை மேற்கொள்ள ஆலோசிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு போதைப் பொருள் ஒழிப்பு

0: பணிகளில் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு ரமேஷ் சென்னிதலா கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் உணவு விடுதிகளில் வழங்கப்படும் உணவு தரமானதாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை தமிழக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு அறிவுறுத்தியுள்ளார். விடுதி காப்பாளர்கள் விடுதிகளில் வழங்கப்படும் தினசரி உணவை புகைப்படம் எடுத்து துறை சார்ந்த வாட்ஸ்அப் குழுவில் பகிரவும் அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். உணவு தரமானதாக இல்லை என்று புகார் வந்தால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணைய தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னையில் மாநில தேர்தல் ஆணையர் திருமதி ஜோதி நிர்மலாசாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள், மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. ஆணையத்தின் செயலர் திரு சண்முக சுந்தரம் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி சென்னை ராயப்பேட்டை கட்சி அலுவலகத்தில் ஈரோடு மாவட்ட நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பிற்பகல் திருவள்ளூர், தேனி மாவட்ட நிர்வாகிகளுடன் அவர் கலந்தாலோசிக்கிறார். நாளை புதுக்கோட்டை, கடலூர் மாவட்டங்களிலும் அவர் ஆலோசனை மேற்கொள்கிறார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வியை அடுத்து மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடுகள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. திறன் இந்தியா இயக்கத்தின் 11வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டின் இளையோருக்கு வேலைவாய்ப்பு, தொழில் முனைவு, நிலையான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தும் வகையில் 2015 ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி திறன் இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இதனையடுத்து 6 கோடிக்கும் மேற்பட்ட இளையோர் பல்வேறு திட்டங்கள் மூலம் திறன் ஆளுமை பெற்றுள்ளனர். ஆண்டுதோறும் 1 கோடி இளைஞர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உலக திறன் வளர்ச்சி தினம் என்று கொண்டாடப்படும் நிலையில் வேலை வாய்ப்புகளுக்கான திறவுகோலாக திறன் பயிற்சிகள் இளையோருக்கு ஆளுமையை உறுதி செய்து வருகிறது. நாகை மாவட்டத்தில் நிலவும் கடும் வெயிலை அடுத்து சுற்று வட்டார பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியன்பள்ளி, கரினவயல், கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டுக்கான உப்பு உற்பத்தி கடந்த ஜனவரி மாதத்தில் துவங்கிய நிலையில் அவ்வப்போது மழை பெய்து உற்பத்தி பாதிக்கப்பட்ட நிலையில் கடந்த 1 மாதமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் உப்பு உற்பத்தி அதிகரித்து முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இதனால் ஆண்டொன்றுக்கு இந்த பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் 6 லட்சம் மெட்ரிக் டன் உப்பு இந்த ஆண்டு இலக்கினை எட்டும் நிலை ஏற்பட்டுள்ளது. 1 டன் உப்பு 1500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: நீலகிரி மலை ரயிலுக்கு யுனெஸ்கோவின் பாரம்பரிய அந்தஸ்து வழங்கி 21 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் ரயில் பயணிகளுக்கு குன்னூர் ரயில் நிலையத்தில் இன்று இனிப்புகள் வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: 1899 மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு முதலில் மலை ரயில் இயக்கப்பட்டது. 127 ஆண்டுகளை கடந்து ஆசியாவிலேயே பல் சக்கரங்கள் கொண்டு இயக்கப்படும் ஒரே மலை ரயில் என்ற பெருமையை இந்த மலை ரயில் கொண்டுள்ளது. இந்த மலை ரயிலில் பயணிக்க உலகம் முழுவதுமிலிருந்து நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்த மலை ரயிலுக்கு கடந்த 2005 ஆண்டு ஜூலை 15 யுனெஸ்கோவால் பாரம்பரிய அந்தஸ்து வழங்கப்பட்டது. பாரம்பரிய அந்தஸ்து வழங்கப்பட்டு இன்று 21 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் குன்னூர் ரயில் நிலையத்தில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றது. உதகையிலிருந்து சரவணன்.
0: தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி திருக்கோவில் ஆடி தபசு திருவிழா வரும் 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. மதுரை மாவட்டம் பேரையூர், எழுமலை, எம் கல்லுப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி திட்டப் பணிகளை ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று நேரில் ஆய்வு செய்தார். பேரையூர் வட்டத்தில் தகுதியான பயனாளிகளுக்கு விதிமுறைகளுக்கு ஏற்ப பட்டா வழங்க அலுவலரை அவர் அறிவுறுத்தினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் முன்னாள் படை வீரர்களுக்கான சிறப்பு குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. சேலம் மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் கொதிகலனில் ஏற்பட்ட பழுதை அடுத்து 810 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. பழுதை சரி செய்யும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த 3 நாள் கண்காட்சி இன்று தொடங்கியது. தர்மபுரி மாவட்டத்தில் உலக மக்கள் தின விழிப்புணியை ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். திருப்பத்தூரில் 100 கணக்கான மாணாக்கர்

0: கர் விழிப்புணர்வு பதாகைகளுடன் பங்கேற்ற பேரணியை ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் துவக்கி வைத்தார். மயிலாடுதுறையில் ஏராளமான கல்லூரி மாணாக்கர் இப்பேரணியில் பங்கு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏய வண்ணம் சென்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு ஊர்வலம் இன்று நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் ஆசனூரிலிருந்து கொள்ளேக்கால் செல்லும் சாலையோர வனப்பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் வனப்பகுதி சாலைகளில் மித வேகத்தில் வாகனங்களை இயக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கோவை குற்றாலத்தில் நீர்வரத்து குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறை இன்று அனுமதி வழங்கியுள்ளது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்திற்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. டெக்சாஸில் நடைபெற்ற முதலாவது அரையிறுதியில் ஸ்பெயின் பிரான்சை 2-0 என்ற கோல் கணக்கில் வென்று இறுதிப்போட்டுக்குள் நுழைந்தது. அட்லாண்டாவில் நாளை அதிகாலை 12:30 நடைபெறும் இரண்டாவது அரையிறுதியில் அர்ஜென்டினா இங்கிலாந்துடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரிட்டன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் விவசாயிகள் தொழில் முனைவோர் புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ஆயுர்வேதத்தை முன்னெடுத்து செல்ல ஆயுஷ் அமைச்சகம் உலக சுகாதார நிறுவனத்துடன் இணைந்து செயலாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் 124வது பிறந்த தினம் கல்வி வளர்ச்சி நாளாக இன்று கொண்டாடப்படுகிறது. தென் மாநில எல்லைப் பகுதிகளில் போதைப் பொருள் கடத்தல் சங்கிலியை முறியடிக்க உரிய ஒத்துழைப்பு வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளதாக கேரள அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதலா கூறியுள்ளார். சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் உணவு விடுதிகளில் தரமான உணவின் அவசியத்தை மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வலியுறுத்தினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே விற்க
2: முடியும். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை
3: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். நேரம் 1:57. சென்னை மெட்சனிலிருந்து வந்திருக்க இன்ஃபர்மேஷன் படி வானிலை நிலவரம் கோயம்புத்தூரில் இன்னைக்கு குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். நீலகிரியில் குறைந்தபட்சமாக 15 டிகிரி செல்சியஸும் நீலகிரியில் அதிகபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் சேலமில் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் ஈரோட்டில் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸும் திருப்பூரில் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியிருக்கு. கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். சென்னை மெட்சனிலிருந்து வந்திருக்க வானிலை நிலவரம்

ரஜினி முருகன் படத்துலேருந்து பாடல் கேட்டோம். நிகழ நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் இன்னைக்கு 7:32 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வலம்குன்றா அங்கக வேளாண்மை வானொலி பள்ளி பாடம் 5 அங்கக வேளாண்மைக்கு ஏற்ற மண்வளம் மற்றும் ஊட்டச்சத்து மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் மண்ணியல் பேராசிரியர் முனைவர் பி ஜானகி அவர்கள். இன்று மாலை 5:02 சித்திரசவானம்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். வணக்கம் நேயர்களே, தினமும் இந்த நேரத்துல இந்த பகுதியில நம்ம மத்திய அரசின் மகத்தான திட்டங்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த திட்டம் அப்படின்னா, சார்தாம் தேசிய நெடுஞ்சாலை திட்டம். சார்தாம் என்பது இமயமலையில் உள்ள உத்தரகண்ட் மாநிலத்தில் அமைந்துள்ள யமுனோத்ரி, கங்கோத்ரி, கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் ஆகிய 4 புனித தலங்களின் யாத்திரையை குறிக்கும். சார்தாம் என்பது 4 புனித இடங்கள் என்று பொருள்படும். இது இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் உள்ள 4 புனித தலங்களை கொண்ட பெரிய சார்தாம் பாதையின் உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள புனித இடங்களை குறிப்பிடுகிறது. இத்திட்டம் உத்தரகண்ட் மாநிலத்தின் எல்லை சாலை அமைப்பால் தற்போது கட்டப்பட்டு வரும் இருவழி நெடுஞ்சாலை திட்டமாகும். இந்த திட்டம் முடிந்ததும் பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி மற்றும் யமுனோத்ரி ஆகிய 4 முக்கியமான புனித நகரங்களை இணைக்கும். 12,000 கோடி மதிப்பிலான இத்திட்டத்திற்கான அடிக்கல்லை நமது பாரத பிரதமர் 2016 டிசம்பர் 27 டெஹ்ராடூனில் உள்ள பரேட் மைதானத்தில் நாட்டினார். இந்த நெடுஞ்சாலை கட்டுமான திட்டம் சார்தாம் மகாமார்க் விகாஸ் பரியோஜனா என்று அழைக்கப்படுகிறது. மேலும் சோட்டா சார்தாம் உடனான இணைப்பை மேம்படுத்துவதே இதன் நோக்கமாகும். சோட்டா சார்தாம் என்பது இமயமலையில் அமைந்துள்ள ஒரு யாத்ரீக சுற்றுலா தலமாகும். விபத்து மற்றும் சருக்கள் அபாயமுள்ள பகுதிகளை அகற்ற ரயில் இணைப்புகள், பல நீண்ட பாலங்கள் மற்றும் சுரங்க பாதைகள் ஆகியவற்றை இந்த நெடுஞ்சாலை திட்டம் கொண்டிருக்கிறது. சார்தாம் திட்டத்தின் பல துணை சுரங்கப்பாதை அமைப்புகளில் ஒன்றான சம்பா சுரங்கப்பாதை 2020 May 26 திறக்கப்பட்டது. உத்தரகண்ட் மாநிலத்திற்கு சுற்றுலா பயணிகள், யாத்ரீகர்கள் மற்றும் பிற பயணிகளின் வருகை அதிகமாக இருப்பதால் சார்தாம் திட்டம் அவசியமாகிறது. அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தற்போதுள்ள சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலைகளை மேம்படுத்தும் நோக்கத்துடன் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. உத்தரகண்ட் மாநிலத்தின் முதுகெலும்பாக இருக்கும் சுற்றுலாவை இத்திட்டம் மேம்படுத்துகிறது. விபத்துக்களின் விகிதத்தை குறைக்கும் நோக்குடனும் இத்திட்டம் கொண்டுவரப்பட்டது. சீன எல்லைக்கு இராணுவம் வேகமாக படையெடுக்க முடியும் என்பதால் எல்லை பாதுகாப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் யாத்ரிகர்கள் மற்றும் இராணுவ பாதுகாப்பு படைகளுக்கு அனைத்து காலநிலைகளுக்கு ஏற்ற சாலை தொடர்பு வசதிகளை தரக்கூடிய நிலச்சரிவு தணிப்பு வசதிகள் மற்றும் பிற சாலை பாதுகாப்பு வசதிகள் தரும் கூறுகளோடு நடைபாதைகளோடு கூடிய சாலைகள் அமைத்தலே இத்திட்டத்தின் முக்கிய குறிக்கோளாகும். இமயமலையில் உள்ள இந்த புனித தலங்களை நாம் சென்று வழிபடுவதற்காக, நம்முடைய பாதுகாப்பிற்காக நமது மத்திய அரசு துவங்கப்பட்டுள்ள இத்திட்டத்தின் மூலம் நாம் அனைவரும் பயனடைவோமே. இன்னைக்கு இந்த பகுதியில சார்தாம் நெடுஞ்சாலை திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கும் இதே நேரத்துல வேறொரு திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நன்றி நேயர்களே. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: இனி திரையிசை கேட்கலாம். திரையிசையின் முதலில் காதல் சுகமானது படத்திலிருந்து சித்ரா பாடியது.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். திரையிசையின் நிறைவாக காதல் வைரஸ் படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடியிருப்பது.

0: திரையிசை கேட்டீர்கள்.
1: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
2: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டிக் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
1: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418874111.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 2:30.

0: வணக்கம் நேயர்களே, ஆகாசவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய நமது நிகழ்ச்சியில் தென்னையில் கொப்பரை தொழில் செய்து வரும் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் ஏ சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. அண்ணா வணக்கம்ங்க.
1: வணக்கமுங்க. என் பேர் சண்முகம்ங்க. வடவுதூலிருந்து செஞ்சேரி மலை வந்துட்டோம்ங்க. அப்பா பேர் ஆறுமுக நாடாருங்க, அம்மா பேர் ஐயம்மாளுங்க. மரத்துலேருந்து உளுந்து அடிபட்டதுனால செஞ்சேரி மலை வந்துட்டுனுங்க. வந்து ஒரு தோப்பில் தடுக்கு பின்னிட்டு சீமார் உரிச்சிட்டு இருந்தேனுங்க. அப்போல்லாம் குழந்தைகள் இல்லைங்க. ரெண்டாவது எனக்கு குழந்தைக்கு பிறந்துங்க. குழந்தைக்கு பிறந்து 4 குழந்தைகளுங்க. அதை வளர்த்துறக்கு தேங்காய் உரிக்கி போகணுங்க.
0: நீங்கள் பச்சைக்காய் போட்டோம் அப்படின்னா ஒரு 2 மாதத்துக்கு நாங்கள் போட்டு வச்சு தான் உரிப்போம். அப்போ தான் எங்களுக்கு ஓரளவுக்கு காய் உருட்டு வரும் அப்படின்னீங்க. அதனால் கொஞ்சம் அவிட்டன் கூடுதலாக வருமாங்கண்ணா. இதில் என்ன காரணம்னு தெரியல. ஒரு சில விவசாயிகள் சொல்கிறாங்க அந்த தண்ணிகள்லாம் குடிச்சிரும், அதனால் பருப்பு கொஞ்சம் எங்களுக்கு வெயிட் வருதுங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் உடச்சி வச்சுட்ருக்கிறீங்க, உங்களுக்கு அதில் நிறைய அனுபவங்கள் இருக்குது. நீங்கள் அதை பற்றி என்ன சொல்கிறீங்க?
1: பச்சைக்காய் உடச்சோம்னாங்க 1 கிலோ குறையுமுங்க. கருப்பு போட்டு 2 மாதம் 2.5 மாதம் போட்டு உடச்சோம்னா 1 கிலோ பருப்பு சேர்ந்து வருமுங்க. 13 கிலோ வருது நாங்க, 14 கிலோ வருமுங்க. 100 காய்க்குங்க, ஒரு 100 காய்க்குங்க 13 கிலோ பருப்பு வருது நாங்க, 14 கிலோ வருமுங்க, 1 கிலோ சேர்ந்து வருமுங்க. அந்த தண்ணி வத்தி வரணுங்கில பருப்பு கொஞ்சம் உள்ள நல்லா விளைச்சல் வந்துருமுங்க ஓடு மாற. அப்போ வந்து அந்த பருப்பு என்ன ஆகுதுன்னா நல்லா எண்ணெய்ச்சத்து உள்ளே பிடிச்சிக்குதுங்க. அந்த தண்ணி வந்து நம்ம தண்ணிங்கிறமுங்க, அதில் வந்து என்ன சத்து இருக்குதுன்னு நம்ம ஒன்றும் தெரிஞ்சுக்கிறது இல்லைங்க. அந்த தண்ணியாக போட்டது வத்துறனுங்கில அது தேங்காயில் இதாகி எண்ணெய் சத்தும் அதிகமாகிக்குதுங்க. அதிகமாகிறதுனால தான் அந்த இடம் வர்ற காரணமுங்க. 1 கிலோவே சேர்ந்து வருமுங்க 100 காய்க்கு. 1000 காய் உடச்சோம்னா 10 கிலோ சேர்ந்து வருமுங்க. கருப்பு காய் வாங்கினோம்னா அதனால தான் கருப்பு காய்க்கு 48 ரூபாய்க்கு கிலோ அப்போ வாங்கினது, இப்போ வாங்கிறது 42 ரூபா 43 ரூபாய்க்கு கிலோ. பச்சைக்காய் 38 ரூபா 39 ரூபாய்க்கு கிலோ. அதனால தான் அந்த ரேட்டுக்கு வாங்குறாங்க. ஆனால் பச்சைக்காய் வாங்கிட்டு வந்து உரிச்சா மற்ற ரேட்டு கொஞ்சம் போகுமுங்க. அது சில வாரி அது பெரிய ஐட்டங்க தான் செய்ய முடியுங்க, நம்மளால எல்லாம் செய்ய முடியாதுங்க. அது எப்படின்னு கேட்டால் டெய்லி 1 லோடு 2 லோடு மட்டை ஏற்றுற மாதிரி இருக்கணுங்க. அந்த காய் அப்படியே லைன் கூடுற மாதிரி இருக்கணுங்க. அப்போ தான் அந்த காய் இது பண்ண முடியுங்க. பச்சைக்காய் உடைக்கிறவங்கெல்லாம் பச்சைக்காய் உடைக்க முடியாதுங்க அவ்வளோ சீக்கிரம். இந்த டயத்தில் பச்சைக்காய் உடைச்சா பூரா லப்பராக வருமுங்க. 90 ரூபாய்க்கும் கூட கேட்க மாட்டாங்க. இப்போ விற்கிறதே 115 120 தானுங்க.
0: என்ன காரணம்னா ஏன் ரப்பர் மாதிரி வருது?
1: அதான் இளங்காய்க்கு காஞ்சகாயே உழுவுங்க, அதே வந்து உள்ள லப்பர் மாதிரி இருக்குங்க, விளைச்சல் இருக்காதுங்க. ஏன்னா இந்த வெயிலுக்கு வந்து உங்களுக்கு மரத்தில் தண்ணி அதிகமாக இது இல்லையிலங்க, அதனால் அது நட்டுக்கண்டு உளுந்துருமுங்க. அதனால் அது பழுத்திருக்குன்னு வெட்டிட்டு வெட்டித்தான் ஆகணுங்க. உழுகுதும்பாங்க காட்டுக்காரர் இல்லைன்னா அதை வெட்டிட்டு வந்து நம்ம முறிச்சோம்னா உள்ள விளையன்ருக்குமுங்க காய். அதை உடைச்சோம்னா கொஞ்சம் லப்பர் மாதிரி வருமுங்க. அது வந்து 90 ரூபாய்க்கு தான் போகுமுங்க. நம்ம 20 ரூபா கொடுத்து எடுத்துகிட்டு வந்து 90 ரூபாய்க்கு பருப்பு போட்டால் என்ன லாபம் வருமுங்க? அதனால தானுங்க காட்டுக்காரர் என்னம்பாங்க, இந்த விலைக்கு தான் நாங்கள் கொடுப்பணுங்கம்பாங்க, 20 ரூபாய்க்கு போகுதும்பாங்க.

0: அது வந்து லயனுக்கு போகிறதுனா லயனுக்கே அந்த வெள்ளைக்காய் வாங்க மாட்டாங்க உள்ளே வெள்ளை வந்துட்டா. ஆனால் காய் நல்லா தான் இருக்குமுங்க லயனுக்கெல்லாம், ஆனால் வாங்க மாட்டாங்க. நம்ம காய வைக்கிறதுக்கு வந்து அது ஆகாதுங்க அந்த மாதிரி இது பண்ணுறது.
1: உங்களுடைய அனுபவங்களும் எங்ககிட்ட பகிர்ந்துட்டுருக்கிறீங்க, நிறைய தெரிஞ்சு வச்சுட்ருக்கிறீங்க. ஒரு சில தோட்டங்களில் நீங்களே போட்டு அந்த காயை வேலை பேசி எடுத்துகிட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும், எப்படி அதையெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க?
0: எங்கள் பையங்களே போட்டு கொடுத்துருவாங்க காயெல்லாம். போய் நாங்கள் தோப்போல அப்படியே காய் பேசிட்டோம்னாங்க எங்கள் பையங்கள வெட்டிடுவாங்க. வெட்டினா அது வெட்டுக்கூலி ₹1 கழிச்சுக்குவோமுங்க. எந்த ஆள் வெட்டினாலும் வெட்டுக்கூலி ₹1 ஒன்று 1.20 மரத்தை பொறுத்து இருக்குதுங்க, வளத்தை பொறுத்து. வெட்டிட்டு அவங்களே காய் வேணு மினியாட்டம் வர சொல்லிங்க, அங்கேயே காய் எண்ணி விட்டு அப்போவே காசெல்லாம் கை மேலே கொடுத்துருவோமுங்க. கொடுத்துட்டு காயை எடுத்துக்குவோம். பையங்களே அதை வெட்டி அவையிலே ஏற்றிட்டு வந்துக்குவாங்க. நானெல்லாம் போய் எடுக்கிறது இல்லைங்க, காசு மட்டும் அனுப்பி விட்ருவோனுங்க. அவ்வளோதானுங்க. காய் வெட்டுறதெல்லாம் வந்து இப்போது எசஞ்சா எவ்வளோ மரம் இருந்தாலும் பையங்க வெட்டிடுவாங்க. வெட்டுற கூப்பிட்டாலும் நல்லா சில பக்கம் வெட்டுறக்கு வருவாங்க பையங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லைங்க. எங்கள் பையங்கள்லாம் வெட்டுக்கு தான் போயிட்டுருக்குறாங்க. ரெண்டு பையன் காய் வெட்ட போகிறாங்க, ஒரு பையன் சேமக்க போகிறானுங்க. அவிலும் அதே தொழில் தானுங்க, தேங்காய் வெட்டு தொழில் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. சுற்றியும் வியாபாரிகளுக்கும் வெட்டுவாங்க, தோப்புக்காரர் சொந்த வெட்டு வெட்டுறவங்களுக்கும் வெட்டுவாங்க. எல்லாம் எங்கள் தொழிலே முதல்ல இருந்து இதுதானுங்க. தேங்காய் வெட்டுறது, தேங்காய் இது பண்ணுறது, சீமார் உரிக்கிறது, தெளிவேறது, இதுதான் எங்கள் தொழிலுங்க. அந்த தொழில் தான் செஞ்சாகணுங்க. நாங்கள் அந்த தொழில் தான் செஞ்சிட்ருக்குறோங்க. நாங்கள் அதனால தான் தோப்பு தோப்பாக சாலைகளில் குடியிருந்துட்டுங்க. எங்கேயோ ஒரு கவுண்டர் தோப்பில் போய் இருப்போமுங்க. ஏதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச தொழில் சுற்றி சுற்றி செஞ்சுட்டு கஞ்சியை குடிச்சிட்டு நாங்கள் அங்கே இருந்துக்குவோம். எங்கள் தொழிலே அதுதானுங்க.
1: சரிங்க, தோட்டத்திலிருந்து நீங்கள் தேங்காய் எல்லாம் வேலை பேசி உங்களுடைய காலத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. எடுத்துகிட்டு வந்த உடனே மட்டை உரிக்கிறீங்க. மட்டை உரித்து உடனே அந்த தேங்காயை உடைச்சிடணுமா இல்லை ஒரு நாள் கழித்து உடைக்கணுமா?
0: எடுத்துகிட்டு வந்துங்க. பச்சைக்காயாக இருந்தால் உரிக்க மாட்டோமுங்க. கருப்பு காயாக இருந்தால் எடுத்துகிட்டு வந்து, இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தால் ஆள் நம்ம வீட்டு ஆளுக இருந்தால் இன்றைக்கே உரிப்பாங்க. இல்லைன்னா வேறு ஆள் விட்டு உரிக்கிறதுனா நாளைக்கு விட்டு உரிப்புங்க. வேறு ஆள் விட்டு உரிச்சா நாளைக்கு உரிச்சான கடைசியில் உடைப்புங்க பூரா ஒட்டுக்கா. நம்ம ஆள் உரிச்சாங்கன்னா தினம் 500 காய் உரிக்கிறாங்கன்னா 2 நாளைக்கு 500 1000 காய் தனித்தனியாக உடச்சி வச்சிருவோங்க. உரிச்ச காயை அப்படியே உடச்சிருவோமுங்க. ஏன்னா அவி வந்து ஒட்டுக்கா உரிச்சு போட சொல்லி ஒட்டுக்கா உடச்சிருவோமுங்க. பூரா காயை ஒரே நாளையில் உரிச்சிருவாங்க. அவி 2 ஆள் வந்தாலும் 1 ஆள் வந்தாலும் அதை உரித்து உடச்சி வச்சிருவோமுங்க. நம்ம ஆளுக்கு உரிச்சாங்கன்னா வேறு இன்றைக்கி 500 காய் உரிப்பாங்க, 2 நாள் கழிச்ச உரிச்சாலும் உரிப்பாங்க. ஏன்னா வேலைக்கு போகிறதுனால அப்படி உரித்து உடச்சிக்குவோமுங்க. உடைக்கிறது வந்து நாங்களே தானுங்க. எங்கள் பொம்பளையுமே எங்கள் பிள்ளையுமே உடச்சிக்குமுங்க, உடச்சி வச்சுருப்பாங்க. தோன்றது நாங்களே தோண்டிக்குவோமுங்க. சல்பூர் வைக்கிறது, எல்லாம் காய வைக்கிறது எல்லாமே நாங்களே பண்ணிக்குவோமுங்க. வெளியாலெல்லாம் விட்டு செய்கிற அளவுக்கு ஒன்றும் வசதி இல்லைங்க எங்களுக்கு. அது ஏதாவது லோன் கீனு ஏதோ ஒன்று கிடச்சிதுனாங்க, ஏதாவது கவர்மெண்ட் மூலியமாக கிடச்சிதுன்னா தொழில் பண்ணலான்ட்டுருக்கிறனுங்க. கடைசிக்கு எங்காச்சும் ஒரு களை வாடகைக்கு பிடிச்சிங்க கூட கொஞ்சம் பெருசாக செய்யலாமான்ட்டுருக்கிறனுங்க. ஒன்று என்ன ஆணை, இந்த காலுக்கு அடிபட்டு ஒரு வேலையும் செய்ய முடியலைங்க. ஏதாவது லோன் கீன் கொடுத்தாங்க, கடைசிக்கு ஒரு மாட்டு லோனா இல்லை ஒரு கோழியா இல்லை தேங்காய் வியாபாரத்துக்கா ஏதோ ஒன்று கிடச்சுன்னா ஏதோ ஒரு சிறுசாக தொழில் செஞ்சாலும் கூடங்க நம்ம வயிறுகளவருக்கு ஆகும்னு நான் யோசிச்சுட்ருக்கிறேனுங்க.
1: இருந்தாலுமே நீங்கள் அதை பொருட்படுத்தாமல் நீங்கள் வந்து சுயமாக தொழில் பண்ணிகிட்ருக்குறீங்க உங்களுடைய மன நம்பிக்கை மூலமாக, இல்லைங்களா? நீங்கள் இந்த தேங்காய் வியாபாரத்தில் சிறந்து விளங்கணுங்கிறது எங்களோட ஆசைங்க. இப்போது நீங்கள் பருப்பு உடச்சி வச்சுட்ருக்குறீங்க, திடீர்னு மழை வருது, அதை எப்படி பராமரிப்பீங்க?
0: பருப்பு உடச்சி வச்சுருக்கும் போது மழை வந்தாங்க, பாய் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குதுங்க. அது நீல கலர் பாயிங்க, மழைக்காயத்த பாய் இருக்குங்க. அது சல்பர் வச்சு நம்ம அதை போட்டு மூடிக்கலாங்க. மத்தியான நேரம் மழை வந்தாலும் போட்டுவிட்டு மழை நிற்க வரைக்கும் விட்டுருந்து மறுக்கா எடுத்துட்டு உணர வைக்கணுங்க. தொடர்ந்து பொழுதுக்கு மழை பெஞ்சு நாங்கள் சல்பர் வச்சு அப்படியே மூடிடுவோமுங்க. மூடி வச்சுருந்து மறுசு நாளைக்கு வெட்டா போடுற நேரம் எடுத்துடுவானுங்க. எப்படி பருப்புன்னு உடச்சி வச்சா ஒரு ஆள் களத்தில் 2 பேர் காவல் இருக்கணுங்க. பக்கத்துலேயே இருக்கணுங்க, வெளியிலெல்லாம் போக முடியாதுங்க. ஏன்னா அதை பார்த்து தான் ஆகணுங்க. மழை வந்தாலும் பார்க்கணுங்க. வெயில் அடித்தாலும் ஒரு காக்கா குருவி நாய் வந்தால் எடுத்துகிட்டு போயிருங்க. பக்கத்தில் இருக்கிறது அது ஓனா வந்தால் பருப்புங்கிறது வந்து நம்ம தேங்காய் சாப்பிட்ற பொருளாச்சுங்க. அப்புறம் அதை பார்த்து தான் ஆகணுங்க. அப்படித்தானுங்க. மழையெல்லாம் வந்ததுன்னா நம்ம போட்டு மூடி வச்சிருமுங்க. மூடி வச்சு அந்த டயத்துக்கு வந்து கொஞ்சம் பருப்பு இதாக தான் இருக்குமுங்க. குத்தல்களும் வந்துருமுங்க. ஏமாந்தா நல்ல முறைக்கெல்லாம் எடுக்கிறது கஷ்டமுங்க. ஒரு வாரத்துக்கெல்லாம் மழை பிடிச்சிட்டா குத்தல் வருமுங்க. என்ன சல்பூர் வச்சாலும் லேசாக குத்தல் வந்துருமுங்க. அப்புறம் அதுக்கு மீறி நம்ம சுத்தமாக எடுக்கணும்னா 24 மணி நேரம் அது கிட்டேயே இருக்கணுங்க. இருந்தானுங்க சல்பூர் இல்லையே தான் கொண்டு வரணும் காய வச்சு. அப்புறம் நம்ம தொழிலே அதாச்சுங்க, என்ன பண்ண முடியுங்க.
1: ஒரு வாரம் தொடர்ந்து மழை வருதுங்க. தென்மேற்கு பருவமழை இப்போ வந்துட்டுருக்குது, அப்புறம் இன்னும் 2 மாதம் போனால் வடகிழக்கு பருவமழை வரும். அப்படி தொடர்ந்து வரும்போது அந்த பருப்பு கெடாமல் இருக்குங்களா?
0: தொடர்ந்து வரும்போது கெடாமல் தான் இருக்குங்க. நம்ம தான் பார்த்துக்கோணுங்க. பருப்பு கெட்டுருமுங்க, நம்ம தான் அது கெடாமல் வச்சுருக்கணுங்க. பாய் போட்டுங்க, மழையில் நனையக்கூடாமைங்க, சல்பூர் கரெக்டாக வச்சுங்க, பருப்பு உணர வச்சுங்க. எந்த நேரம் வெட்டா போடுதோ அந்த நேரம் காய உடச்சி வச்சுங்க. வெட்டாப்பு இருக்கும்போது பாய் அக்கடை நீக்கி விட்டுங்க, காய வச்சு அது ஓரளவுக்கு காஞ்சதையுமே பருப்பை தோண்டி எடுத்துங்க. சல்பூர்

0: கூண்டுன்னு ஒன்று இருக்குதுங்க இரும்பில், அந்த கூண்டுக்கிட்டால் கிட்ட கொட்டிங்க கம்பி வளர்க்கிட்டா அதுக்கு அப்படியே சல்பரை வச்சு மூடி வச்சுங்க. காலையில் எழுந்திரிச்சு மறுக்காவும் பரவல் தள்ளி அதை அடிக்கூடணுங்க. அடிக்கூட்டு அந்த வெட்டாப்பு இருக்கும்போது எடுத்து எடுத்து விட்டு உணர வச்சுக்கணுங்க. அப்போ தான் பக்குவமாக அந்த ஒரு வாரத்துக்கே இருந்தாலும் ஏதோ தொடர்ந்து மழை பெய்யாதுங்க. ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் வெட்டா போடுமில்லங்க, அந்த வெட்டா போடும்போது நம்ம அதை பார்த்துக்கணுங்க. எடுத்து விட்டு கொஞ்சம் உணர வைக்கணுங்க காற்றுல. அது நம்ம செஞ்சே தான் ஆகணுங்க. அதெல்லாம் ஏற்ற போட்டு இது பண்ணுறவங்கெல்லாம் பண்ணுவாங்க பெரிய வரிக. நம்மளாம் அந்த மாதிரி இல்லைங்க, நம்ம இதுலேயே தான் காய வைக்கணுங்க. அப்புறம் அதுக்கு மீறி ரொம்ப இதாகி ஏதோ குத்தல் வந்துட்டாலும் அப்புறம் அதே ஏதோ 10-20 கம்மியாக போகுங்க. அதையும் நம்ம தான் இது பண்ணிக்கோணுங்க. 100 ரூபாய்க்கு விற்கிதுனாங்க, ஒரு 80 ரூபா 90 ரூபா இல்லை ஒரு 70 ரூபாய்க்கும் கூட போகலாங்க. அது அப்போ தான் நிலவரம் எப்படியோ அப்படிங்க. அது நட்டம் வந்தாலும் வர்றது தானுங்க. அந்த மாதிரி அந்த ஒரு வாரம் உடச்சி வச்சுட்டா முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து மழை காலத்துலையெல்லாம் உடைக்க மாட்டோமுங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் உடைக்கிறதாச்சுங்களா, அதனால உடைக்க மாட்டோமுங்க. அப்படி வாங்கி போட்டிருந்தா மழை கொஞ்சம் வெட்டா போட்ட கடைசியில் உடைப்புங்க. அப்படியே உடச்சி வச்சுக்கிட்டு அப்புறம் நம்மளும் வர்றதை ஏற்றுக்க வேண்டியது தானுங்க. என்ன பண்ணுறதுங்க,
1: நீங்கள் ஒரு 10 வருஷமாக உடச்சிட்ருக்குறீங்க இந்த தேங்காய் வாங்கி. இது வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு வருமானம் கிடச்சிருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னுமே தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்னு உங்கள் மனநிலை சொல்லுதா எப்படிங்கண்ணா?
0: இதை விட்டால் தொழிலே இல்லைங்க. 10 வருஷமாக உடைச்சாலுமுங்க, இதை விட்டு நமக்கு இப்போதைக்கு தொழில் இல்லைங்க. அது ஏதோ பண்ணிகிட்ருக்கிற தொழில் நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏதோ பயங்கிறது கை காய் வருமுங்க, தோப்பு தோப்பாக காய் வெட்ட போவாங்க. அவளுது மாதமானால் ஒரு 100 காய் 150 காய் வந்துடுமுங்க. அதையும் உடைப்பா, அது கூட தான் இந்த காய்களை வாங்கிட்டு வந்து உடச்சிட்ருக்குறோமுங்க. இன்னும் பண்ணணும்னு தான் நினச்சிட்ருக்கிறேங்க. நட்டமும் வந்ததுங்க, நட்டம் வராமல் இல்லைங்க. நட்டமும் வருங்க. போன கேடு ஒரு 7-8 வண்டி வாங்கி உடச்சனுங்க. 7-8 வண்டியில் ஒரு வண்டி காசே போச்சுங்க. 1 வண்டி காசு போச்சுங்க. 30 ரூபா ரேட்டுக்கு காய் வாங்கினுங்க. பக்கத்து தோப்புலையெல்லாம் தான் வாங்கினுங்க. இங்கேயே கரையாம்பாளத்து தோப்பே தானுங்க. வாங்கி என்னாச்சுங்க, ஒரு பக்கம் ஒரு 500 காய் 30 ரூபா ரேட்டுக்கு வாங்கி போட்டணுங்க. மறுச்ச நாளே காய் 22 ரூபாய்க்கு வந்துருச்சுங்க. சரின்னு சொல்லி அது கூட கொஞ்சம் காய்கெல்லாம் கம்மியாக கிடைக்கிறது வாங்கி போட்டு உடச்சி அப்பவும் ஒரு 1000 காய்க்காசு போச்சுங்க. 30,000 அவுட்டுங்க போச்சுங்க.
1: அந்த மாதிரியும் நடக்குது,
0: அந்த மாதிரி போச்சுங்க. அப்புறம் அது போன கடைசியில் ஏதாவது தொட்டிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உடச்சது போட்டு வச்சுருந்தனுங்க. அதை கொண்டு போய் விற்றுட்டு வந்துங்க. அதோடு இப்போ காய் வாங்குறதுக்கு சரி பண்ணி அதை வச்சு இது பண்ணிகிட்ருக்கேனுங்க. ஆமாங்க, ஒரு தோப்பில் ஒரு 10 ரூபா கிடைக்குமுங்க, ஒரு தோப்பில் 10-30 போகுங்க. அது எது எப்படிங்கிறது நம்ம நேரம் தானுங்க எல்லாமே. இப்போ தச்சாமி இப்போ 2 தடவை உடச்சனுங்க, ஒன்றும் நட்டம் இல்லைங்க. ஒரு 1500 கிடச்சதுங்க, அவ்வளோ தானுங்க. 2 மூட்டை பருப்பு போட்டணுங்க, ஒரு 1500 ரூபா கிடச்சிதுங்க. 1500 ரூபாயில் எப்படி பார்த்தாலும் 500 ரூபா போயிருமுங்க. 1000 ரூபா இருக்குதுங்க. 1000 ரூபாயில் வண்டி வாடகை ஒரு 200 ரூபா இங்கே கொண்டு போகிறக்கு 800 ரூபா இருக்குதுங்க. அவ்வளோதானுங்க. 500 ரூபா வந்து உடைக்கிறதுக்கு தோன்றக்குங்க காய். வண்டி வாடகை இங்கேருந்து பருப்பு மலை கொண்டு போகிறக்குங்க 200 ரூபாய்ங்க. 700 ரூபா போச்சுங்க. ஒரு 800 ரூபா இருக்குதுங்க. அவ்வளோதான் எனக்கு லாபமுங்க அந்த காயில்.
2: ஆகாசவாணி எஃப்எம் ரெயின்போ 103 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்ப்புறத்திலே. இதில் தென்னையில் கொப்பரை தொழில் செய்து வரும் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் ஏ சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: அண்ணா, இந்த களம் வச்சிருக்கிறவங்க உங்களை மாதிரி அந்த பருப்பு எடுக்கும்போது அப்படியே ரவுண்டாக தோண்டி எடுக்கிறாங்க, அதுக்கு என்ன வச்சு தோண்டுவீங்கண்ணா?
0: அதுக்கு வந்துங்க இப்போ முதலெல்லாம் பாக்கு தப்பாக விடத்தலாங்க வச்சிங்க. இப்போ அதெல்லாம் வைக்கிறது இல்லைங்க. கத்தி கிழக்கிருந்து வாங்கிட்டு வந்து காங்கேயத்துலேருந்து கத்தி வச்சு தோண்டிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இப்போ இல்லைங்க. ஓசு நம்ம சொட்டு நீர் ஓசுக்கு அந்த கருப்பு ஓசு போடுறாங்க இல்லைங்க, ஒரு அளவு சைஸ் ஓசுங்க, கை பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. அந்த ஓசு செதுக்கிறதுங்க, அதில் தோண்டினா நல்லா வருமுங்க. அப்படியே நைஸாக இருக்குங்க, ஓசும் வளைஞ்சு கொடுக்குமுங்க. பருப்பு சுற்றணும்னா பியாமல் வருமுங்க, நல்லா கடகடன்னு சுத்தலாங்க. கையும் எரிச்சல் ஆகாதுங்க, அது வலுவலுன்னு இருக்கிறதுனால தோன்றக்கு நல்லா இருக்குங்க. அந்த ஓசில் தான் அதுதான் செதுக்கி தோண்டிகிட்டு இருக்குதுங்க. இப்போ எல்லாருமே அதே மாதிரி தானுங்க. 2-4 ஆளெல்லாம் வச்சு வேலை செய்கிற பட்டற கணக்கெல்லாம் நாங்கள் போட முடியாதுங்க. அதெல்லாம் வந்து ராட் கணக்குங்க. இப்போது ஒரு 50 வண்டி 100 வண்டி 1 லட்சம் காய் உடைச்சாங்கன்னா அவங்களுக்கு தொட்டியில் காசு வந்துருமுங்க. தொட்டியில் 2 ரூபாய் ஏறும்போது கொடுத்தாங்கன்னா அது வந்துடுமுங்க. அந்த நட்டத்தை சரி பண்ணி போடுங்க. நாங்கள் அப்படி கொடுக்கறதுக்கு வழி இல்லைங்க. கொண்டு போய் போடணுங்க. 32 ரூபா விலைனா இவங்க 25 ரூபா போடுவாங்க. அவங்க என்ன போடுறாங்களோ அதுதானுங்க எங்களுக்கு. நாங்களுக்கு லோடெல்லாம் ஏற்ற முடியாதாச்சுங்க. ஒரு லோடு ஒட்டுக்காக கொடுத்தோம்னா இப்போ ஒரு 6-7 ரூபா ஒரு கிலோ தொட்டி கிடைக்குமுங்க நம்மளுக்கு. அது நம்மளுக்கு நட்டம்தானுங்க. அதனால தான் நாங்கள் கொஞ்சம் எல்லாத்துலேயும் கம்மியாக கேட்டு வாங்குறக்கு தொலாவிட்டு போகிறதுங்க. இந்த கொஞ்சம் கொஞ்சம் காய் இல்லைங்க. ஏதோ அதுவும் விற்காததுனால தான் இந்த கொஞ்சம் காய் கொடுப்பாங்க. இல்லைன்னா அவியலுது எச்சா இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க, அவிய சொல்லுவாங்க 25 ரூபா.

0: இந்த கொஞ்சம் காய் இருக்கிறதுனால நம்மளுக்கு சரி இது ஆர்வம் வந்து எடுக்க மாட்டாங்களேன்ட்டு அதை கொடுக்கறது தானுங்க.
1: அண்ணா, இதுவரைக்கும் உங்களுடைய தென்னை தொழில், அதில் தேங்காய் வந்து நீங்கள் விவசாயிகிட்ட வாங்கி உங்களுடைய களத்துக்கு நீங்கள் கொண்டு வந்து உடைச்சி விற்பனை பண்ணுறீங்க, அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு லாபம் பார்க்குறீங்க. எதிர்பாராத விதமாக கொஞ்சம் இழப்பு வர நேர்ந்தாலுமே அதை நீங்கள் அந்த தொட்டி விற்பனை மூலமாக சமாளிச்சுக்கிறீங்க. உங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருக்குது இந்த தொழில். நீங்கள் தென்னை தொழிலில் சிறப்பாக பண்ணிகிட்ருக்கிறீங்க. அதுபோக தேங்காய் போடுறது அந்த மாதிரி தொழில் உங்களுடைய பசங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. அண்ணா, இந்த தென்னை தொழில் மட்டும் இல்லாமல் நீங்கள் விவசாயிகளிடமிருந்து தேங்காயை வாங்கி உடச்சி வச்சு பருப்பு பண்ணி விற்பனை பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு சின்ன சின்ன தொழில் எது எது பண்ணுறீங்க இந்த விவசாயம் சார்ந்த தொழில்கள்? அப்படி இருந்துச்சுன்னா எங்ககிட்ட நிறைய பகிர்ந்துக்கலாமே.
0: 15 வருஷமாக ஒரு எனக்குன்னு சொந்தமாக ஒரு இடம் இருந்துங்க, நிலைக்கு வாங்கிங்க, அந்த இடத்த விற்று போட்டுங்க, இங்கே வந்துட்டுங்க, நான் எங்கள் ஊரை விட்டுங்க, வந்து தான் இங்கே செஞ்சேரி மலைக்கு வந்தோமுங்க. வந்து அதை ஒரு பக்கம் கடன் கொடுக்க வேண்டியது இருந்து அது கொடுத்துட்டுனுங்க. கொடுத்து போட்டு நானும் எங்கள் பொம்பளையும் காய் தினம் 5 வண்டி 7 வண்டி உடைப்போங்க. உடச்சி சம்பாரித்து அவிகிட்டேயே அட்வான்ஸ் வாங்கிங்க. இன்றைக்காவது இவங்க கேட்டால் சரியாக இருக்கணுங்க தேவராஜ் கவுண்டரு. அவிகிட்ட அட்வான்ஸ் வாங்கிங்க. முதல் இங்கேருந்து குரும்பவளையம் போய் என்ற மகன் நானும் ஒரு மாடு ஏற்றிட்டு வந்தோமுங்க. அந்த மாடு ஏற்றிட்டு வந்துங்க, அந்த மாட்டு மூலியமாக 9 லிட்டர் 8 லிட்டர் கறக்குமுங்க அந்த மாடு. அது சொசைட்டிக்கு ஆவின் பாலகத்துக்கு ஊற்றி வாரமானால் எப்படி 3500 ரூபா 3500 ரூபா 4000 ரூபா வருமுங்க. அந்த வருமானத்தை வச்சுட்டு மறுக்கா என்ன பண்ணுங்க, மறுக்கா ஒரு மாடு வாங்கினுங்க. அது மட கண்ணுக்குட்டி ஒன்றுங்க. மொத்தம் 3 மாடு வச்சு மேய்ச்சிட்டு இருந்தனுங்க. மேய்ச்சிட்டு அதை வச்சு அப்படியே இது பண்ணிகிட்ருக்கீங்களே, அந்த மாட்டுக்கு ஒரு மூக்கு கிட்ட ஒரு காயமாயும் கம்பிப்பட்டு அதைய வெறும் 17000 விற்றுட்டுனுங்க அந்த தாய் மாட்டை. அது விற்ற கடைசியில் அந்த கண்ணுக்குட்டி ஈசு கண்ணு போட்டுருச்சுங்க. அதையும் ஒரு 20 ரூபாய்க்கு விற்று போடணுங்க. பையனுக்கு செல் உடஞ்சி போச்சுன்னு சொல்லி தனிக்குள்ளே போட்டான்னு சொல்லிங்க, படிக்கிறக்கு இல்லைன்னு லாக்டவுன் அப்போ. அது போன கடைசி இல்லைங்க. ரெண்டாவது என்ன பண்ணேன், அந்த 1 மாடு இருந்துங்க, அந்த மாட்டையும் விற்று போட்டுங்க. மறுக்கா கொஞ்ச நாள் மாடு இல்லாமல் இருந்தனுங்க. மறுக்கா போய் எங்கள் உள்ள கல்யாணம் முடிச்சப்போ கிழக்க பெரிய வட்டியில் போய் ஒரு மாடு, கருப்பு மாடு வாங்கிட்டு வந்தனுங்க. அது பையன்னானு போய் விலை பேசி 31 ரூபாய்க்கு பேசி விட்டுங்க. கறவை வாங்கிட்டு வந்தோமுங்க. அதை கொண்டு வந்து அப்படியே கறந்து ஊற்றிட்டு இருந்தேனுங்க. ஊற்றிட்டு இருந்து போட்டு மறுக்கா கொஞ்ச நாள் கழிச்சுங்க கிழக்க வலசுப்பாளையம் போய் ஒரு செவலை மாடு வாங்கிட்டு வந்தனுங்க. அந்த மாடு தான் இப்போ இருக்குதுங்க. அந்த மாடு கன்று போட்டால் அது 5 லிட்டர் கறக்குமுங்க நேராக. அது போட்டது ஒரு கெடேரி கன்று இருக்குதுங்க, அது ஒன்றும் பழம் பண்ணலிங்க. அது இல்லாமல் சின்ன கன்று இப்போ ஒரு கெடேரி கன்று இருக்குதுங்க, அதையும் வச்சு நான் மேய்ச்சிட்ருக்கேனுங்க. அந்த பெரிய மாடு விற்றது ஒரு 20 ரூபா, பேங்கில் போட்டுனுங்க 20000. 30000 ரூபாய்க்கு விற்றனுங்க பெரிய மாட்டை. அதில் ஒரு 10000 ரூபாய்க்கு 2 ஆட்டுக்குட்டி வாங்கி விட்டுனுங்க. அதுக்கு 2 இப்போ இருக்குதுங்க. அது இல்லாமல் என்ற மகன் நான் போய் ஒரு 1000 ரூபா போட்டு ஒரு 2 கோழி வாங்கிட்டு வந்தவங்க. அதில் பார்க்கலாம் எல்லாம் கோழி வளர்த்துனா நாட்டுக்கோழி வளர்த்துனா வருதல்லன்னு சொல்லி நாட்டுக்கோழி வளர்த்தலான்னு வாங்கிட்டு வந்துங்க. ஒரு தாய் கோழி ஒரு சாவல் வாங்கிட்டு வந்தனுங்க. அதை கொண்டு வந்து ஒரு கோழி வந்துங்க, ஃபஸ்ட்டு கோழி ஒரு 7 குஞ்சு பொறிச்சு அது பெருசாகிருச்சுங்க. அதுக்கு சாவலுக்காக போகுதுங்க. அதில் வந்து இப்போ ஒரு சாவலுங்க 4 விடைங்க. ஒரு விடை விற்றுட்டு ஒரு 1100 ரூபாய்க்கு விற்றுனுங்க. அதை அப்படியே எங்கள் பொம்பளைக்கிட்டு இருக்குதுங்க. கோழிக்காசு செலவு பண்ணுறது இல்லைன்னு முடிவுங்க. அது எவ்வளோ வருதுன்னு பார்க்கணுங்க அதில் வருமானம். அப்புறம் இப்போ இருக்கிறது வந்துங்க 5 சாவல் நம்ம கோழியிலேருந்து வந்தது. 5 சாவல் நல்ல சாவல், விற்கிற சாவல் இருக்குதுங்க. அது இல்லாமல் ஒன்று வந்து ஆணிக்காலுங்க, அது தனியாக சுற்றிட்டுருக்குது. அது இல்லாமல் விலை கொடுத்து நான் 2600 ரூபா கொடுத்து ஒரு சாவல் வாங்கிட்டு வந்து விட்ருக்கேனுங்க. 2000 ரூபா கொடுத்து ஒன்று வாங்கிட்டு வந்து கட்டியிருக்கேனுங்க. எல்லாம் விலைக்கு கொடுக்கறது தானுங்க.
1: எதுக்குங்கண்ணா உங்ககிட்ட நிறைய சாவல் வச்சுருக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு விலைக்கு வாங்கினீங்க?
0: நல்ல சாவல் கிடைச்சா நம்ம கோழி குஞ்சிறக்கிறக்குங்க. அது மூலியமாக அந்த சாவலாட்டு வந்ததுன்னா விலைக்கு போகுங்க, சாவலுக்கு வாங்குவாங்க அதுக்கு. அப்புறம் இப்போது ஒரு கோழி 10 குஞ்சு பறிச்சதுங்க. அதில் வந்துங்க ஒரு 5 குஞ்சு அப்படி இப்படி சீக்கு வந்து அப்படி இப்படியும் போச்சுங்க, ஒரு 5 குஞ்சு இருக்குதுங்க. அப்புறம் இப்போ 3 கோழி சேர்ந்து 8 குஞ்சு பறிச்சதுங்க. அதில் 7 குஞ்சு எப்படியோ என்னாச்சுன்னு தெரியலிங்க, சீக்கு வந்து போச்சுங்க, 1 குஞ்சு தான் இருக்குதுங்க அதில். அப்புறம் இன்னொரு கோழி ஒரு 10 குஞ்சு பறிச்சுங்க, 1 குஞ்சு சாவல் கொத்தி கொண்டு போட்டுதுங்க, 1 குஞ்சு என்னமோ பிடிச்சிட்டு போயிடுச்சுங்க. அதில் 7 அண்ணம் இருந்துங்க, 5 சாவலுங்க, 2 கோழியாக அது ஒன்றும் சாவலான்னு முடிவாக தெரியலிங்க. அதுக்கு மேய்ஞ்சிட்ருக்குதுங்க பாருங்க, அதுக்கு தான் அடைச்சி வச்சுருக்குதுங்க. வெள்ளை ஒன்று நாய் பிடிச்சி போட்டுதுங்க, நல்ல சாவலை, அருமையான சாவலுங்க. அதை வச்சு அது மூலியமாக என்ன நம்ம சம்பாதிக்க முடியும்னு பார்க்கணும்னு இருக்கிறேங்க. ஆனால் நல்லா வரும்படிங்க நாட்டுக்கோழி வளர்ப்பில். நான் மட்டுமல்லங்க, யார் வேணாலும் என்னை போல் ரொம்ப இதாக இருக்கிறவங்க, ஏழப்பட்டவங்க அந்த தொழில் செய்யலாம். நாட்டுக்கோழி வளர்ப்பு, எதை அரிசி, கம்பு, இதை கடையில் விற்கிற மக்காச்சோளம், எதோ நம்மளால் முடிஞ்சது வாங்கிட்டு வந்து கூட்டுத்தீவனம் போட்டு வளர்த்துனாங்க, 10 ரூபா சம்பாதிக்கலாம். நம்ம ஒரு குடித்தனத்தில் ஒரு பொண்ணு ஆணும் இருக்கிறாங்கன்னா அவிகளுக்கு அந்த கோழி நல்ல முறைக்கு வலை கட்டிக்கு இது வளர்த்துனாங்கனாங்க, அவிகளுக்கு குடித்தனத்துக்கு சாப்பாட்டுக்கு அளவாக இருக்குது. கோழியில் நட்டம் வராதுன்னு நான் சொல்கிறேனுங்க.

0: ஆனால் அதை பாதுகாக்கணுங்க, சீக்கு வராமல் எல்லாம் வராமல் பாதுகாத்து நல்லா வச்சுருக்கணும். பாருங்க, இந்த கூண்டுங்க மட்டும் ரெண்டு ரோலுக்கு 5000 ரூபாய்ங்க. இந்த கூண்டு ஒவ்வொரு கூண்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கூண்டு கட்டுறக்குங்க, ரெண்டு ரோலுக்கு மொத்தம் 10 கூண்டுங்க. புற சாவல கட்டுறதுக்கு தான் எடுத்துட்டு வந்து செஞ்சுருக்குதுங்க, பொள்ளாச்சி போய் எடுத்துட்டு வந்துங்க.
1: ஆமாம், வட்ட வட்டமாக செஞ்சு வச்சுருக்கிறீங்க, அதுக்குள்ளே பெருவடை சேவல் நிறைய விட்டுருக்குறீங்க, இதுக்கெல்லாம் செலவு நிறைய ஆச்சுன்னு வேறு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து செய்கிறவங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கேயே செஞ்சிட்டிங்களா?
0: நாங்களே எங்கள் சொந்தக்காரரே ஒருத்தர் செஞ்சு கொடுப்பாருங்க, அவர் கூட்டிகிட்டு வந்து அவரே அறுத்தால கட்டி கொடுத்துட்டு போனாருங்க. எங்கள் பெரியமா நடுமகனுடைய சம்சாரத்தோட மாமனுங்க, அவர் அறுக்கிற மிஷின் வச்சுருக்கிறாருங்க, அறுத்து அவரே கம்பி போட்டு கட்டி கொடுத்துட்டு போனாருங்க. வேறவங்களை கூப்பிட்டு அதுக்கு தனியாக கூலி கொடுக்கணுங்க. இது கம்பிக்கு மட்டும்தான் எங்களுக்கு காசுங்க, 2500 ரூபா ஒரு கட்டுக்குங்க வாங்கிட்டு வந்து. இதெல்லாம் சாவல் நல்ல முளைக்கு பெருசாச்சுன்னா ஒரு சாவல் 7 ரூபா 8 ரூபா 5 ரூபா குறையாம போகுங்க.
2: இதுவரை தென்னையில் கொப்பரை தொழில் செய்து வரும் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் ஏ சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். கொப்பரை தொழில் குறித்து இவர் கூறும் மற்ற கருத்துக்களை வரும் வாரத்தில் கேட்போம். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் பாலசுப்பிரமணியன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எமது நாளைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் பழங்கள் கொள்முதல் மற்றும் சந்தைப்படுத்துதலில் உள்ள புதிய வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் ராமலிங்கம் ராஜு அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். வணக்கம் நேயர்களே.
3: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
2: 9940903835
3: அல்லது
2: 8222649459
3: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
2: பதிவு கட்டணமாக 500 ரூபாய் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316585288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
3: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
4: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
5: ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம்.
6: டோன்ட்
5: மிஸ் இட்.

0: வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் எங்கும் மழை இல்லை. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலை சில இடங்களில் 2 முதல் 6 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. அதிகளவு வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் பதிவான அளவு 42.5 டிகிரி செல்சியஸ். திருத்தணியில் பதிவாகியிருந்த அளவு 40.5 டிகிரி செல்சியஸ். மதுரை நகரில் 41.6 டிகிரி செல்சியஸ். வேலூரில் 40.4 டிகிரி செல்சியஸ். பாளையங்கோட்டை மற்றும் திருச்சி விமான நிலையத்தில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 40.1 டிகிரி செல்சியஸ். சென்னை விமான நிலையத்தில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 39.4 டிகிரி செல்சியஸ். சென்னை நுங்கம்பாக்கத்தில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ். மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.8 டிகிரி செல்சியஸ். நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர், நீலகிரி, ஏலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னை, நீலகிரி, கடலூர், தருமபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், கோயம்புத்தூர் விமானம், நாகப்பட்டினம் பகுதிகளிலும் காரைக்கால் பகுதியிலும் ஓரிரு இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. இன்றும் நாளையும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை இராது. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 18ஆம் தேதியன்று தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 19ஆம் தேதியன்றும் 20ஆம் தேதியன்றும் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். 21ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, விருதுநகர், திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்னும் நாளையும் வெப்பம் மிகுந்திருக்கக்கூடும். நாளை மறுநாள் விருதுநகர், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களில் வெப்பம் மிகுந்திருக்கும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படக்கூடும். நாளையும் நாளை மறுநாளும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் சில இடங்களில் அதிகரிக்கும் வாய்ப்புண்டு. 18ஆம் தேதியன்றும் 19ஆம் தேதியன்றும் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வெப்பம் மிகுந்திருக்கும். நாளை அதிகளவு வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 24 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 34.4 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 25.9 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:10.
1: இதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். அஞ்சல் துறையின் காலாண்டு வருவாய் முதல் முறை

0: முறையாக 4000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இங்கிலாந்து உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கட்சி நிதி என்ற பெயரில் தவிக நிர்வாகிகள் பணம் வசூலிப்பதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் உறுதியுடன் உள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. லஞ்சம் வாங்கும் தவிக நிர்வாகிகள் மீது முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. லஞ்சம் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை முதலமைச்சர் தொடங்கியுள்ளதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாம் திருச்செந்தூரில் இன்று தொடங்கியது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அடுத்த 3 தினங்களுக்கு அதிகரித்தே காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டி இன்று தொடங்குகிறது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மல் 2வது இடத்தில் உள்ளார். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா மகளிர் பிரிவில் 2 தங்கம் 6 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இந்தோனேஷியா இடையேயான ஆட்டம் பாங்காக்கில் தற்போது நடைபெற்று வருகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்கல?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலை ஏறனா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: அனைவருக்கும் இனிய உற்சாகமான மதிய வணக்கம். 3:03 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டு ரசிக்கவிருக்கீங்க கிராமபோனும் 103 எஃப்எம் ரெயின்போ 103 கோவை ஆரம்பிச்சாச்சு. அதுவும் இன்றைக்கு முதல் கிராமபோனும் 103 நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறதுல எனக்கும் சந்தோஷம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நான் ஆர்ஜினிஷா. ஸோ இன்றையிலிருந்து கிராமபோனும் 103 அப்படிங்கிற பேரில் அதே லிசனர்ஸ் சாய்ஸ் இருக்க போகுது. உங்களுக்கு பிடித்தமான 50கள் மற்றும் 60களில் வெளிவந்த சூப்பர் ஹிட் பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறீங்க. உங்களுடைய விருப்பமும் நிகழ்ச்சியில் வளம் வரணும்னு நினச்சிங்கன்னா 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். மற்றும் ஒரு எண் 2317046. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலை விருப்பமாக கேட்க வந்திருக்காங்க காலர். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம்.
4: பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க?
5: என்ன
4: பாடல் வேணும் கேளுங்க.
5: பணம் பந்தியில் இருந்து தட்டான் கடையிலே தாலி இருக்கு, ஜவுளி கடையிலே சேலை இருக்கு.
4: ஓகே, கேட்டு ரசிக்கலாம். சோ பாடலை கேட்டு ரசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முன்குறிப்பு என்ன அப்படின்னா, காலையில 9 மணிக்கு அண்ட் அதே மாதிரி 1 மணிக்கும் நேயர்கள் பங்கு பெற்றிருப்பீங்க. ஸோ நீங்க பங்கு பெற்று பாடல்களை கேட்டு உங்களுடைய பங்களிப்பை இன்னைக்கு கொடுத்துட்டீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணவங்க, ஆல்ரெடி வந்த நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க புதிய நேயர்களுக்கு வழிவிட்டு, யார் வந்து பங்கு பெறலையோ அவங்க பங்கு பெற்று உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டீங்கன்னா இன்னும் திருப்தியோட நிகழ்ச்சியை கேட்டு மகிழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேர்கிட்ட பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 கோவை. இது கிராமபோனும் 103.

0: இடலாம்.
1: கேஎம்சிஹெச் மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
2: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டிக் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
1: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் கேஎம்சிஹெச் மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418888741.
3: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
4: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
5: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
6: என்ன
7: பாடல் வேணும் கேளுங்க?
6: பாடல்
7: வருது, கேட்டு ரசிக்கலாம்.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்மில் தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இங்க எல்லாமே செம்மதுளு.
1: ஆடிக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் உழந்து விடுச்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க போல இருக்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குது இல்ல? உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலையும் குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கூலிங்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சட் பிரைஸ் விற்க முடியும்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: மூணு மணி 14 நிமிஷம் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க கிராமபோனும் 103. அடுத்த காலர், ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க?
4: திருப்பூர் வந்து மனவைக்கா சந்திரசேகர்.
3: ஓகே, என்ன பாடல் வேணும் கேளுங்க.
4: மாபை படத்திலிருந்து தோட்டக்கார சின்ன மாமா
3: பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம்.

0: கிராமபோனும் 103 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. அடுத்த காலர், ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, நமஸ்காரம். பாலக்காடு மொடக்கலூர் கீதா பேசுறேங்க.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் கேளுங்க.
1: நம் நாடு படத்திலிருந்து நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளை
0: கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட்.

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
3: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.
4: ஆடைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் முடிஞ்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குது இல்ல? உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலையும் குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கோலிங்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்ஸட் பிரைஸ் விற்க முடியும்.
5: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: FM Rainbow 103 கோவையில 3:24 ஆயிட்டு இருக்கு. கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க கிராம போனும் 103. அடுத்த காலர், ஹலோ வணக்கம். யார் எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
6: ஹலோ, எங்களது அன்பு சகோதரிக்கு அன்பான வணக்கம். நான் கேரளா மாநிலம் கொழிஞ்சாம்பாறையிலிருந்து உங்கள் அன்பு சகோதரன் சைஃபுதீன்.
3: ஓகே, என்ன பாடல் வேணும் கேளுங்க.
6: எனக்கு உலகம் இவ்வளவுதான் படத்துல எல்லா ரீஸ்வரியும் சுந்தராஜ் அவர்கள் பாடிய பாடல் இவ்வளவுதான், உலகம் இவ்வளவுதான்.
3: ஓகே, எல்லாரும் கேட்டு ரசிக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: இவ்வளவுதான் உலகம், இவ்வளவுதான் உலகம், இவ்வளவுதான்.
1: கோ ஃபார்வர்ட், கோ ஃபார்வர்ட்.

0: நேரம் 3:29 45 இதுவரைக்கும் இடம்பெற்றது கிராமபோனும் 103 லிசனர்ஸ் சாய்ஸ். இனி தொடர்வது NCERT தேசிய
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 3:30. இப்பொழுது திரையிசை பாடல்கள் கேட்கலாம். திரையிசையின் முதலில் ராஜகுமாரன் படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: UPI பின்ன என்டர் பண்றது பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும் தானா?
2: RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

ரெட்டை வால் குருவி படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டும் திரையிசையிலினி. பார்த்திபன் கனவு படத்திற்காக ஹரிணி ஸ்ரீகாந்த் பாடியிருக்கும் பாடல்.

0: திரையிசை கேட்டீர்கள்.
1: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. யூரியாவிற்கான தேசிய முதலீட்டு கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 62,500 கோடி ரூபாய் மதிப்பில் மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். 1,27,500 கோடி ரூபாய் மதிப்பிலான 2ம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அஞ்சலின் காலாண்டு வருவாய் முதல் முறையாக 4,000 கோடி

ரூபாயை தாண்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கட்சி நிதி என்ற பெயரில் தவிக நிர்வாகிகள் பணம் வசூலிப்பதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் உறுதியுடன் உள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. லஞ்சம் வாங்கும் தவிக நிர்வாகிகள் மீது முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. லஞ்சமில்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை முதலமைச்சர் தொடங்கியுள்ளதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டம் குறித்த 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாம் திருச்செந்தூரில் இன்று தொடங்கியது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அடுத்த 3 தினங்களுக்கு அதிகரித்தே காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டி இன்று தொடங்குகிறது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்தில் உள்ளார். ஜகார்த்தாவில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா மகளிர் பிரிவில் 2 தங்கம் 6 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இந்தோனேசியா இடையேயான ஆட்டம் பாங்காக்கில் தற்போது நடைபெற்று வருகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
1: புதுசுதான்.
0: எப்படி வாங்கின?
1: ஸ்ரீகுபரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
0: அது எப்படி?
1: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
0: தங்க விலை ஏறலாம்,
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
0: அப்ப விலை குறைஞ்சா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
0: ஹே சூப்பர்.
1: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
0: இப்பவே ஸ்ரீகுபரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: வெல்கம் பேக் டு த ஷோ. 4:03 எஃப்எம் ரெயின்போ 103 கோவில கேட்டு ரசிக்கவிருக்கீங்க பிளாஸ்ட் ஃப்ரம் த பாஸ்ட், மயக்கும் மாலை வித் மீ ஆர்ஜே நிஷா. மனதை மயக்கும் 80s பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கும். முதல் பாடல் உங்களுக்காக நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து, இளையராஜாவின் இசையமைப்பில் SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியது, பாடலாசிரியர் புலமை பித்தன்.

0: பொங்கலுக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்த தள்ளுபடி, ஏன் உழுது விடுஞ்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க போல இருக்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குதுல்ல. உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலையும் குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கூலிங்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்ஸட் பிரைஸில் விற்க முடியும்.
1: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
3: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
4: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
5: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் July 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெற உள்ளது.
6: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
5: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
6: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418874111.
7: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
8: அதுதான் எதுவோ
7: அனலாக கொதித்தது இந்த மனது.

பாடல் டிசம்பர் பூக்கள் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வாலி. மயக்கும் மாலை நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் என் ரத்தத்தின் ரத்தமே திரைப்படத்திற்காக கேட்டு ரசிக்கலாம். இசை சங்கர் கணேஷ், எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் பாடிய பாடல். பாடலாசிரியர் வாலி. தொடரும் பாடல் என் ரத்தத்தின் ரத்தமே திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. இசை சங்கர் கணேஷ், பாடலாசிரியர் புலமைப்பித்தன்.

0: இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க.
1: புதுசேனா?
2: புதுசுதான்.
0: எப்படி வாங்கின?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
0: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
0: தங்க விலை ஏறனா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
0: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
0: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
0: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: நேரம் 4:22. இனி தொடர்வது கோயம்புத்தூர் மாவட்ட ஊரக காவல் கண்காணிப்பாளர் ஏ பவன்குமார் ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
5: வணக்கம், நான் பவன்குமார், SP கோயம்புத்தூர். We started a new initiative called Nilal. இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. மக்கள் போலீஸ் கிட்ட எதனா தகவல் சொல்லணும்னா டிஃபரெண்ட் அவென்யூஸ் இருக்கு அவங்களுக்கு. லைக் சோசியல் மீடியால அவங்க தகவல் போஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல 100 கால் பண்ணி தகவல் சொல்லிக்கலாம், இல்ல நேரா போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு தகவல் இன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இதுல என்னன்னா ஒரு QR கோட் நம்ம டிஃபரெண்ட் பிளேசஸ்ல எல்லா இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். அனானிமஸா, லைக் உங்க போன் நம்பர் இல்ல உங்க எந்த டீடைல்ஸ் நம்மளுக்கு கொடுக்காம போலீஸ்க்கு நீங்க நேரா எதனா தகவல் சொல்லணும்னா நீங்க அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. அந்த QR கோட் ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். சோ நீங்க ஒரு இடத்துல நடந்துட்டு போகும்போது நீங்க ஏதோ ஒரு ஒரு ட்ரக் பெட்லிங் ஏதோ பாத்துட்டீங்க, இல்ல சம் ஏதோ ஈவ்டீசிங் மாதிரி நடந்துட்டே இருக்க, இல்ல நீங்க சேஃப்டியா ஃபீல் பண்ணல, இல்ல அந்த இடத்துல ஹார்ன்ஸ் எதுனா விக்கிறாங்க, இல்ல எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டி நான் சேஃப்டி உங்களுக்கு நான் சேஃபா இல்லன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். நான் சோ அண்ட் சோ இடத்துல இருந்து பேசுறேன், இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் மாதிரி இருக்க, எனக்கு உடனே ஹெல்ப் வேணும்னு சொல்லி. சப்போஸ் நீங்க வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு விரும்பலன்னா அது நோன்னு பிரஸ் பண்ணிட்டு அடுத்த நீங்க போகும்போது அதுல உங்க போன் நம்பர் இதெல்லாம் இருக்கும். பட் அந்த போன் நம்பர் இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. அப்படியே கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா தெர் இஸ் ஒன் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். அதுல நீங்க என்ன இன்சிடென்ட் பாத்துட்டீங்களோ, இல்ல நீங்க எந்த சம்பவம் போலீஸ் கிட்ட தகவல் சொல்லணும்னு விரும்புறீங்களோ அந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க மெசேஜ் டைப் பண்ணலாம். சார் நான் சோ அண்ட் சோ பிளேஸ்ல இந்த மாதிரி நடக்குது ஒரு இன்சிடென்ட் பாத்துட்டா, இல்ல லூஸ் செல்லிங் ஆஃப் எனி லிக்கர் ஆர் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா அது அப்படியே நீங்க மெசேஜ் மாதிரி டைப் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன போட்டோ இருக்கு, சப்போஸ் நீங்க டிராவல் பண்றீங்க ஒரு இடத்துல பாத்துட்டீங்க அங்க போட்டோ எடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த போட்டோ அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம். இது நீங்க எங்க இருக்கீங்கோ அந்த இடத்துல இருந்தே பண்ற தேவையில்லை, நீங்க வீட்டு போறதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இதோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா உங்க நியர்பை பிளேஸ்ல நடக்குறத எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் போலீஸ்க்கு தகவல் சொல்றதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ். நீங்க இந்த தகவல் சொல்லும் போது உங்க ஐடென்டிட்டியோ இல்ல எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு யூ உங்க போன் நம்பரோ இல்ல நீங்க எங்க இருந்து இந்த தகவல் சொல்றீங்களோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி ரிலேட்டடோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தகவல் கொடுத்துட்டாலே தட் வில் பி ரிசீவ்டு பை த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம். இந்த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம்க்கு இந்த தகவல் வந்த உடனே இமிடியட்லி நியர்பை இருக்கதா 4-wheeler பேட்ரோல் அண்ட் 2-wheeler பேட்ரோலுக்கு அந்த தகவல் இமிடியட்லி தட் வில் பி கன்வேட். அந்த நியரஸ்ட் எந்த போலீஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு அட்டெண்ட் பண்ணுவாங்க.
4: கேட்டீர்கள் கோயம்புத்தூர் மாவட்ட ஊரக காவல் கண்காணிப்பாளர் ஏ பவன்குமார் ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.

கேட்ட பாடல் பிரியா திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் கே ஜி யேசுதாஸ் ஜென்சி பாடியது. பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம். கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க பிளாஸ்ட் ஃப்ரம் த பாஸ்ட். மயக்கும் மாலை, மனதை மயக்கும் 80s பாடல்களோடு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த பாடல் கோழி கூவுது திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் ஜானகி கிருஷ்ணச்சந்திரன் பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து.

நாளைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் உழந்து விடுச்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க போல இருக்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குது இல்லை?

0: உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கோலிங்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்ஸட் பிரைஸ் விற்க முடியும்.
1: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

பொங்கி வரும் காவேரி திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் அருண்மொழி கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன். 4:42 ஆயிட்டிருக்கு. கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க பிளாஸ்ட் ஃப்ரம் த பாஸ்ட், மயக்கும் மாலை. மனதை மயக்கும் 80s பாடல்களோடு பயணிச்சுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் கோகுலம் திரைப்படத்திற்காக சிற்பியின் இசையில் உன்னிமேனன் பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் பழனி பாரதி.

0: கேட்ட பாடல் சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் ஸ்வர்ணலதா மனு பாடியது. பாடலாசிரியர் வாலி.
1: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் July 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெற உள்ளது.
2: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
1: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418888741.

4:52 ஆயிட்டிருக்கு. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 103 கோவில பிளாஸ்ட் ஃப்ரம் த பாஸ்ட். மயக்கும் மாலை, மனதை மயக்கும் 80s பாடல்களோடு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த பாடல் பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் மலேசியா வாசுதேவன் கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன்.

ஆடி போட்டு கழி பொன்பளவி பூட்டி கழி நான் போட்ட பின்னே பாரு நீ பொண்ணு மணி சேரு நான் போட்ட பின்னே பாரு நீ பொண்ணு மணி சேரு.

நேயர்களே, இன்று 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 5 அங்கக வேளாண்மைக்கு ஏற்ற மண்வளம் மற்றும் ஊட்டச்சத்து மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் மண்ணியல் பேராசிரியர் முனைவர் பி. ஜானகி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

4:58 ஆயாச்சு. ஃப்ரம் ரெயின்போ 103 இதுவரைக்கும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க பிளாஸ்ட் ஃப்ரம் த பாஸ்ட். மயக்கும் மாலை க்ளோரியஸ் ஹிட்ஸ் ஆஃப் 80s கேட்டு ரசிச்சோம் இல்லையா? ஸோ இதே மாதிரி தினமும் மாலை இனிமேல் உங்களுக்காக பிளாஸ்ட் ஃப்ரம் த பாஸ்ட் மயக்கும் மாலை நிகழ்ச்சி வரும். அதில் மனதை மயக்கும் 80s பாடல்களோடு நீங்கள் பயணிக்கலாம். அடுத்ததாக 5 செய்தி சுருக்கம். அதைத் தொடர்ந்து 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் உலக இளைஞர் திறன் தினத்தையொட்டி இளைஞர்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் முக்கிய திறன்கள் குறித்து உரையாடுகிறார் உளவியல் பேராசிரியர் முனைவர் ஜெருஸ் ஆல்பர்ட் பிரிட்டோ அவர்கள். இது FM Rainbow 103 கோவை. FM Rainbow கேளுங்க, இங்க எல்லாமே சமதூளுங்க.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. யூரியாவிற்கான தேசிய முதலீட்டு கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 62,500 கோடி ரூபாய் மதிப்பில் மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். 127,500 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 செமிகண்டக்டர் திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அஞ்சல் துறையின் காலாண்டு வருவாய் முதல் முறையாக 4,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இங்கிலாந்து உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கட்சி நிதி என்ற பெயரில் தவேக நிர்வாகிகள் பணம் வசூலிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் உறுதியுடன் உள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. லஞ்சம் வாங்கும் தவேக நிர்வாகிகள் மீது முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. லஞ்சம் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை முதலமைச்சர் தொடங்கியுள்ளதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு சாய்குமாருக்கு 6 மாத காலம் பணி நீட்டிப்பு வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில்

0: ஒரு சில பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அடுத்த 3 தினங்களுக்கு அதிகரித்தே காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமன் மற்றும் மோஹித் குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்தில் உள்ளார். ஜகார்த்தாவில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா மகளிர் பிரிவில் 2 தங்கம் 6 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 79-46 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேசியாவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 5:02 ஆகுது. நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம். நம்ம டெய்லி ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசுவோம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, உலக இளைஞர் திறன் தினத்தை நம்ம இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஸோ உலக இளைஞர் திறன் தினத்தை முன்னிட்டு இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கான சில விஷயங்களை நம்ம கிட்ட பேசி தெளிவுபடுத்த போறாங்க உளவியல் பேராசிரியர் முனைவர் ஜெருஸ் ஆல்பர்ட் பிரிட்டோ அவர்கள். எதை பத்தி பேச போறாங்க அப்படின்னா, இன்னைக்கு இளைஞர்களுக்கு இல்லாத திறமையே கிடையாதுங்க. எக்கச்சக்க திறமைகள் இருக்குது. ஆனால் அந்த திறமையை எந்த வழியில பயன்படுத்தணும், அதற்கான சரியான பாதை என்ன அப்படின்ற ஒரு தெளிவான மனப்பான்மை அவங்க கிட்ட சில விஷயங்கள்ல இல்ல அப்படின்னு சொல்லி ஆகணும். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எதிர்கொள்ற ஸ்ட்ரெஸ் என்ன, சோஷியல் மீடியா பிரஷர்ஸ் என்ன, கம்யூனிகேஷன் கேப் எப்படி இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் பத்தி பேசி தெளிவுபடுத்துறதுக்காக நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க. திரும்ப அவங்களை நம்ம இன்வைட் பண்ணிடலாம். உளவியல் பேராசிரியர் முனைவர் ஜெருஸ் ஆல்பர்ட் பிரிட்டோ அவர்கள், வாங்க சார் கிட்ட பேசி சில விஷயங்களை நம்ம தெளிவுபடுத்த போறோம். இன்னைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கிற உலக இளைஞர் திறன் தினம் இதுனா என்ன அப்படின்றத முதல்ல கேட்கலாம். சார், நீங்க சொல்லுங்க, உலக இளைஞர் திறன் தினம்னா என்ன, ஏன் அதை நம்ம கொண்டாடுறோம்?
3: உலக இளைஞர் திறன் தினம், வேர்ல்ட் யூத் ஸ்கில்ஸ் டே, இது ஆரம்பிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய நாடுகள் சபை தான் இதை ஆரம்பிச்சது. இது எதுக்காக ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு அவங்களோட ஸ்கில்ஸ், அதாவது திறன்களை டெவலப் பண்ணுறக்கு, அவங்க படித்ததுக்கும் அவங்க செயல்படக்கூடிய திறன்களை டெவலப் பண்ணுறக்கு இது ஒரு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த யுனைடெட் நேஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் நியூயார்க் சிட்டியில் தான் இது வந்து இருக்குது.
2: ஓகே சார், இப்போ ஒரு இளைஞர்களுக்கு வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்ற ஆசை நிறையவே இருக்கும், அதற்கு திறமை மட்டும் போதுமா இல்லைன்னா அதற்கான மனப்பான்மையை வளர்த்துக்க வேண்டியது அவசியம் இருக்கா?
3: இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில வெற்றி பெற திறமை மட்டுமே போதுமா அப்படின்னா கண்டிப்பா இல்லைங்க. ஏன்னா மைண்ட் செட் அப்படிங்கிறது வந்து சைக்காலஜியில வந்து நம்ம அதிகமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். மைண்ட் செட் அப்படிங்கிறது ஒரு ஆர்டினரி பர்சனுக்கு எக்ஸ்ட்ராஆர்டினரியான இருக்கக்கூடிய ஒரு ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மைண்ட் செட் தான். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், சைக்காலஜியில வந்து 2 விதமான மைண்ட் செட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒன்னு க்ரோத் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்னு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஆளுகளை எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த அவங்களே அவங்கள வந்து குறைப்படுத்திக்கிறது. அதாவது என்னால இவ்வளோ தான் முடியும், என்னால இவ்வளோ விஷயம்தான் செய்ய முடியும், என்னால இவ்வளோ சம்பளத்துக்கு தான் போக முடியும், இல்லை என்னோட திறன்கள் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கே அவங்க ஒரு ஒரு பவுண்டரிஸ் வச்சுப்பாங்க. ஆனா இதே க்ரோத் மைண்ட் செட் பாத்தீங்க அப்படின்னா, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நான் வீக்கா தான் இருக்கேன், ஆனா என்னால கண்டிப்பா ஸ்ட்ராங்கரா மாற முடியும், நான் கம்மியான மார்க் தான் எடுத்துருங்க, ஆனா இந்த கம்மியான மார்க்கை நான் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் நல்லா படிச்சு இதோட பெட்டரா என்னால செய்ய முடியும். அப்ப அவங்களோட திங்கிங்கே பாத்தீங்க அப்படின்னா, எப்போ நான் வந்து ஒரு விஷயத்துல இருந்து நான் கம்மியா இருக்கேன்னு தெரிஞ்சோ அதுல இருந்து நான் அதிகமாகணும் அப்படின்னு யோசிக்கிறதா க்ரோத் மைண்ட் செட். அதனால கண்டிப்பா வாழ்க்கையில ஒவ்வொரு ஆளுக்கும் க்ரோத் மைண்ட் செட் முக்கியம்.
2: கண்டிப்பா சார், இப்ப இருக்கிற இளைஞர்கள் வந்து நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்க. சொசைட்டி சில பிரச்சனையை கொடுக்குது, இல்ல அவங்களே கூட சில மனநல பிரச்சனைகளுக்கு உள்ளாகுறாங்க. அவங்க அதிகமா எதிர்கொள்ளக்கூடிய மனநல பிரச்சனைகள் என்னெல்லாம் இருக்குங்க?
3: இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மனநல பிரச்சனை அப்படிங்கிறது ஒண்ணு ரெண்டு கிடையாது. ஏன்னா நீங்க பார்க்கும்போது மனநல பிரச்சனைகள் வந்து மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்ச பட்சத்துல இருந்து அதிகபட்சமா எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனா இதுல காமனா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு சைக்காலஜி ரிலேட்டடா ஒரு சொல்லணும் அப்படின்னா ஆன்சைட்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது எதுக்கு எடுத்தாலும் பதட்டப்படுறது. ஒரு சின்ன விஷயம், யாராவது வந்து ஒரு கல்யாணத்துக்கு வர சொல்லியிருப்பாங்க, இல்லை எங்கேயாவது பப்ளிக்காக வந்துட்டு ஒரு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பாங்க, ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த அவங்களுக்கு கொள்ளும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது என்னால செய்ய முடியுமா, இல்ல ரொம்ப அதிகபட்சமா ஒரு பதட்டப்படுறது, இல்ல என்ன அப்படின்னா மன அழுத்தம், டிப்ரெஷன். நீங்க வந்து இந்த டிப்ரெஷனுக்கு வந்து

0: முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்கும். ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, ஒரு காரணமே இல்லாத ஒரு டிப்ரெஷன்லாம் நிறைய பேருக்கு வருது. எதுக்காக நம்ம சோகமாக இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கே அது என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக ஒரு ஒரு மனசுமை, அதாவது நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கே தெரியாமல் அவங்களை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சோஷியல் லைஃப்லேருந்து வெளியில் கொண்டு வந்துடும். சரியாக ஃபேமிலி டைமோட ஸ்பெண்ட் பண்ண முடியல, இல்லை நான் எதுக்காக வாழ்கிறேன் அப்படின்னு அந்த கொஷின் வந்து அடிக்கடி வந்து அவங்களுக்கு வர்றது. இது இது வந்து ஒரு காமனாக இருக்கக்கூடிய விஷயம். மித்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரி சோஷியல் மீடியா அடிக்ஷன். இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன்லேயே இந்த புதிய ஒரு இந்த ஜென்சி தலைமுறை சொல்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோமோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அப்படின்னா என்னென்னா என்னை தவிர இந்த உலகத்தில் எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வர்றது. இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு ஒரு காமனான இருக்கக்கூடிய விஷயம். அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் எஸ்டீம், அதாவது அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சி மதிப்பிடுறது. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைகள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு காமனான உளவியல் சார்ந்த பிரச்சனைகள்.
1: நிச்சயமா, நீங்க சொன்ன மாதிரி தாங்க. இப்ப இளைஞர்கள்கிட்ட ஏகப்பட்ட திறன்கள் இருந்தாலும் அவங்கள அவங்களே செல்ஃப் டவுட் பண்ணிக்கிறாங்க. அவங்கள கம்பேர் பண்ணும் போது நம்மளால பண்ண முடியுதா இல்லையா அப்படின்ற செல்ஃப் டவுட் நிறையவே இருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறாங்க. இதை பத்தியும் இதுல இருந்து வெளிவரக்கூடிய சில திறன்கள் பத்தியும் நீங்க எங்க கூட பேச இருக்கிறீங்க. அதற்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம்.

0: தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை இளைஞர்களிடம் எப்படி வளர்க்கலாம்? இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா, நானே நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன், சின்ன ஃபெயிலியராக தான் இருக்கும். ஆனால் அந்த ஃபெயிலியருக்கு அவனோட மனசு எப்படி இருக்கும்னா, இதுதான் நம்ம லைஃபோட கடைசி, இதுக்கு மேலே நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னு வச்சுக்கலாமே, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சுட்டு நான் பாஸ் ஆனேன்னா அந்த நான் ஒரு ஒரு கோர்ஸுக்கு நான் போய் படிக்கலாம், இல்லை ஒரு வேலைக்கு போகலாமே தவிர, அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமே உங்களோட வாழ்க்கையா அப்படின்னா கிடையாது. அப்போது தோல்வி அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு என்ன அப்படின்னா, அது ஒரு ஒரு பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு பேரியரை எடுத்துக்கிறாங்க, இல்லை அது ஒரு பெரிய சுமையை எடுத்துக்கிறாங்க. ஆனால் இங்கிலீஷில் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, ஃபெயில் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங், உங்களோட படிக்கிறதுலையும் உங்களோட கற்றுக்கொள்ளுதலையும் அது ஒரு ஃபர்ஸ்ட் முயற்சி. இப்போ இந்த தோல்வியிலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிற சில விஷயங்கள் பார்க்கும்போது, ஜூலியன் ராட்டர் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு அவரோட தியரியில், எக்ஸ்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல், இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல். அதாவது உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கிறீங்க. அது வந்து சில பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, எது வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாமே என்னோட லக்னால தாங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஏதாவது வந்து தப்பாக நடக்குது வாழ்க்கையில் அப்படின்னு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாம் என்னோட விதிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எப்பவுமே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க மேலே அவங்களோட ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடும். ஒன்னா எங்கேருந்தோ எனக்கு இது கிடச்சிச்சு, இல்லை எங்கேருந்தோ இது என்னை விட்டு போயிடுச்சு, இதுதான் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே இந்த ஃபெயிலியரை ஒரு சக்ஸஸாக மாத்திரவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய நிலைமை இது முழுக்க முழுக்க காரணம் நான் தான். அப்போ இது எப்படி தோணும், இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன் ஆனால் நாளைக்கு நான் மாறணும் அப்படின்னா, இது வெளியிலிருந்து எனக்கு வந்து எதுவும் வந்துடப்போதில்லை, ஆனால் எனக்கு என் லைஃப்ல மாறணும் அப்படின்னா அதுக்கு நான் தான் முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை. இந்த மனநிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஃபெயிலியர்லேருந்து ஈஸியாக நம்ம வெளியில் வந்துடலாம்.
1: நிச்சயமா சார், நீங்க சொல்லியிருந்தீங்க தோல்வியை ஏத்துக்கிறதுக்கான அந்த மனப்பக்குவத்தை வந்து இளைஞர்கள் எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த, எப்படி வெற்றி வந்தா மட்டும் ரொம்ப சந்தோஷமா வந்து உற்சாகத்துல கத்துறமோ அந்த மாதிரி வந்து தோல்வி வந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய அனுபவங்கள் மூலமா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய அந்த அனுபவமான கருத்து வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு சார். இன்றைய உலக இளைஞர் திறன் தினத்துல உளவியல் பேராசிரியர் முனைவர் ஜெருஸ் ஆல்பர்ட் பிரிட்டோ அவங்க நம்மிடையே நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. மீண்டும் பேசலாம்.

நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.

0: சித்திரச்சவானம் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறீங்க. இளைஞர்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கக்கூடிய முக்கியமான திறன்கள் குறித்து நம்மிடையே பேசிட்டு இருக்காங்க உளவியல் பேராசிரியர் முனைவர் ஜெருஸ் ஆல்பர்ட் பிரிட்டோ அவங்க. மீண்டும் பேசலாம் சார். நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை இளைஞர்கள் வளர்த்துக்கிட்டாலும் சோசியல் ஸ்கில்ஸ், சமூக திறன்கள், இது எல்லாமே வாழ்க்கையில முக்கியம் இல்லையா? சோ இது எப்படி சார் அவங்க வாழ்க்கையில வளர்த்துக்கலாம், இது ஏன் முக்கியம் அப்படின்றதையும் சொல்லுங்க சார்.
1: சோசியல் ஸ்கில்ஸ், சமூக திறன்கள் வாழ்க்கையில் ஏன் முக்கியம்? இப்போ நீங்க சோசியல் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இன்னொருத்தங்களோட டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இருக்கோம், ஒரு சார்ந்து தான் நம்ம வந்து வாழ்றோம். இப்போ நம்மளோட முன்னாடி எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா நம்மளோட ஒரு ஆன்சஸ்டர்ஸ்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கூட்டம் கூட்டமாக வாழ்ந்திருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சே வந்து நம்மளோட ஃபேமிலியிலேயே பார்த்துருக்கல ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்திருக்கும், அதாவது எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருந்திருக்கும். ஜாயின்ட் ஃபேமிலியிலேருந்து இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபேமிலி ஆச்சு. இந்த நியூக்ளியர் ஃபேமிலினா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன, அப்பா அம்மா குழந்தைங்க மட்டும் இருக்கிறது ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எப்படி எல்லாம் வீடெல்லாம் கட்டுறாங்கன்னா இன்ட்ரா நியூக்ளியர் ஃபேமிலி. அப்படின்னா பையனுக்கு ஒரு ரூமு, பொண்ணுக்கு ஒரு ரூமு, அப்பாவுக்கு ஒரு ரூமு, அம்மாவுக்கு ஒரு ரூமு, தாத்தாக்கு ஒரு ரூமு அப்படின்னு சொல்லி தனித்தனியான ஒரு ரூம். ஏன் அப்படின்னா நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிரைவசி இருக்கணும். ஆனா இது எங்க போய் முடியுது அப்படின்னா நம்மளே அவங்கள வந்து ஒரு சமூகத்திலிருந்து பிரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா வந்து முடியுது. அப்போ ஒரு இதுல நான் வந்து இப்போ ஒரு கிளாஸ்ல நான் சொல்லிட்டு இருக்கும் போது எவ்வளோ பேர் நீங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கீங்க அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் கை தூக்குனா நான் கூட ரொம்ப ஒரு பரவாயில்லையே இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையில் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்காங்களே அப்படின்னு ஆச்சரியமாக கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இன்னும் எங்கள் அப்பா அம்மா ஒன்றா தான் சார் இருக்காங்க, அதனால தான் நான் ஜாயின்ட் ஃபேமிலின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கையாக சொன்னான். அப்போ நீங்கள் பார்க்கும்போது சமூகத்தில் நம்ம பேசுறதும் சமூகத்தில் நம்ம வந்து எப்படி வந்து அடுத்தவங்கள்ட்ட வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறதுமே ஒரு தனியான ஒரு கலை, அதான் நம்ம சோசியல் ஸ்கில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எதுக்கு நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கே உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும், பரவாயில்ல நம்ம வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு மதிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கோம், நம்ம 4 பேர் நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு நல்லா நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, நம்ம பேசுறத 4 பேர் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும். இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களோட தாட்ஸ், உங்களோட திங்கிங் பேட்டர்ன் எல்லாமே நீங்கள் உங்களுக்குள்ளாரே வச்சுக்காம மித்தவங்கள்ட்டையும் ஷேர் பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா சில பேத்துக்கு ஒரு கைடன்ஸாக மாறும், பரவாயில்ல இவர் நம்மக்கிட்ட சொன்னங்காட்டி தான் என் வாழ்க்கையை மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர்த்தோட கதையை கேட்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சோஷியல் ஸ்கில்ஸ் வந்து ஒரு மனுஷனுக்கு இல்லை அப்படின்னா அவனுக்கு என்ன தான் ஒரு திறமை இருந்தாலும் அவன் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே என்னை பார்க்கறது இல்லை, யாருமே என்னை கேர் பண்ணிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு தனிமைக்கு தான் போவானே தவிர அது ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருக்காது. ஸோ சோஷியல் ஸ்கில்ஸ் என்றைக்குமே ஒரு மனுஷனுக்கு முக்கியமான ஒரு விஷயம்.
0: நிச்சயமா, சோசியல் மீடியா ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு சோசியல் ஸ்கில்ஸும் நம்ம இளைஞர்களுக்கு முக்கியம் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டீங்க. அதையும் தாண்டி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸையும் சொல்றாங்கல்ல சார், ஸோ அது வந்து எப்படி வெற்றியை தீர்மானிக்குது அப்படின்றதையும் சொல்லுங்க சார்.
1: இப்போ கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நபர் இன்னொரு நபரோட அவரோட சிந்தனையை வெளிப்படுத்துறதா கம்யூனிகேஷன். இதை வந்து உளவியலாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா வெர்பல் கம்யூனிகேஷன் சொல்லுவோம், நான் வெர்பல் கம்யூனிகேஷன் கூட சொல்லலாம். வெர்பல் கம்யூனிகேஷனை நம்ம பேச்சு மூலியமா நம்ம இன்னொருத்தர்கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்றது. நம்ம எதை நம்ம வந்துட்டு ஒரு கம்யூனிகேஷனை நம்ம சொல்றோம் அப்படின்னா நம்மளோட சிந்தனைகளை தான், நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நம்ம இன்னொருத்தர்கிட்ட சொல்றோம், இல்லை அவருக்கு என்ன தோணுதோ அவர் சொல்லும் போது நம்ம அதை நம்ம கேட்டுக்கிறோம். இப்போ ஒரு நல்ல கம்யூனிகேட்டரா நம்ம வாழ்க்கையில நம்ம மாறணும்னா சில அறிகுறிகள் இருக்கு, இல்லை சில வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதில் நம்பர் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பி ஏ குட் லிசனர். ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல கம்யூனிகேட்டர்னா நீங்கள் அடுத்தவங்க சொல்றத ஃபுல்லாக தெளிவாக கேட்கணும். சில பேர் நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாதியிலேயே அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி அவங்களோட ஆன்சரை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்கம்யூனிகேஷன் அவங்க லைஃப்ல வந்துட்டு ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் பேசியே முடிக்கல, ஆனால் நான் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இது எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரோட சிந்தனையை வெளிப்படுத்துறது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச வேண்டியதை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் ரொம்ப தெளிவாகவும் பேசணும். அதாவது இங்கிலீஷில் கிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கிஸ் அப்படிங்கிறது முத்தம் கிடையாது, ஆனால் கிஸ் அப்படிங்கிறது என்னன்னா கீப் இட் ஷார்ட் அண்ட் சிம்பிள். நீங்கள் சொல்ல வேண்டியதை ரொம்ப சுருக்கமாகவும் ரொம்ப தெளிவாகவும் சொன்னால் அதுவே ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக கூட மாறலாம். 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது கம்யூனிகேஷனில் நான் வெர்பல் கம்யூனிகேஷன், அதாவது உங்களுடைய பாடி லாங்குவேஜ், நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க. சில பேர் கம்யூனிகேட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஒரு நான் சோர்வாக இருக்கிற மாதிரியும் இல்லை ரொம்ப ஒரு மாதிரி சங்கடத்தோடையும் ஒரு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அப்போ எது

0: எதிர்மறை எதிர்ப்பு இருக்கக்கூடிய ஆள்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவர் பேச்சை கேட்கும் போதே என்னடா இவர் லைஃப்ல இவ்வளவு சோகமா இருக்காரு, இப்படி இருக்கக்கூடிய சோகமான பர்சன் கிட்ட நம்ம பேசணுமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. அதனால எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளோட தமிழ் கல்ச்சர் படி ஒரு வணக்கம் சொல்றதோ, அது வந்து ஒரு நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ல சொல்றதோ, இல்ல ஒரு சிரிச்சுக்கிட்டே அவங்கள்ட்ட நம்ம வந்துட்டு ஒரு ஒரு புன்னகையோட பேசுறது, இல்ல அப்படின்னா அவங்க கேட்கும் போது அவங்க சொல்லிட்டு இருக்கும் போது அதை ஆர்வத்தோட கேட்கறது, இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கூட அடையாளம். அதோட முக்கியமானது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பாம அதுக்கு நம்ம திருப்பி கேள்விகள் கேட்கறது. கேள்விகள் கேட்கறதுன்னா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, ஒரு ஆப்பிள் கீழே உழுகுது, ஆனா நியூட்டன் மட்டும்தான் அது என்ன பண்ணாரு அப்படின்னா, இது ஏன் உழுகுது அப்படின்னு ஒரு கேள்வி வந்து அவருக்குள்ளாரே கேட்டாரு. அப்ப இந்த கேள்வி கேட்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஆன்சர் வரும். இப்ப நீங்க கேள்வியே கேட்கல அப்படின்னா என்ன ஆகும்னா, அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அவங்க சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அதை நீங்க ரொம்ப சிவியரா யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு கடைசியில உங்க மனநிலை என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மனநிலைக்கு போயிடும். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
1: நிச்சயமா சார், நீங்க சொன்னது ரொம்ப தெளிவா கருத்தோட சொன்னீங்க. அந்த கம்யூனிகேஷன் கேப் ஆகும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து பாதிப்புக்குள்ள போவோம், கம்யூனிகேஷன் கேப் இல்லாம எப்படி நம்ம ஸ்கில்ஸை வளர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட சொன்னீங்க. கருத்து வேறுபாடுகளை நாகரிகமா கையாளக்கூடிய திறனை எப்படி நம்ம வளர்த்துக்கலாம் சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் உலகமா இருக்கு அப்படின்னா, சில எதிர்ப்புகளும் சில எதிர்ப்புகள் இருந்து வந்த வளர்ச்சிகளும் தான் காரணம். இப்ப நீங்க என்ன விஷயத்த வேணாலும் எடுத்துக்கோங்களேன், நான் சொன்னதுதான் நடக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு சர்வாதிகாரியா மாறிடுவீங்க. நான் செஞ்சதுதான் அது நடக்கணும், இல்ல நான் எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு மனுஷன் மனுஷனாவே இருக்க மாட்டான். அப்ப உளவியல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எப்பவுமே ஒரு கிரிட்டிசிசம்ஸையோ இல்ல எப்பவுமே யாராவது உங்கள்ட்ட ஒரு ஒரு விஷயத்த வந்துட்டு ஒரு சுட்டி காமிச்சு அதை சொல்றாங்க அப்படின்னா, அதை நீங்க ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதான் நம்மளோட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்த ஒருத்தங்க நம்ம கிட்ட சொல்லும் போது அந்த சொல்லக்கூடிய விஷயத்துல கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு க்ரோத் கிடைக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்களை வெறுக்கிறான், உங்களை ஒருத்தர் ஹேட் பண்றான் அப்படின்னா, அவன் கண்டிப்பா உங்களை லவ் பண்ணாதான் அவன் ஹேட்டே பண்ண முடியும். சும்மா ஒரு ரோட்ல போறவங்க உங்களை கூப்பிட்டு உங்களை கூப்பிட்டு அட்வைஸ் சொல்ல முடியாது. யாருக்கு உங்களை அதிகமாக பிடிக்குதோ அவங்க தான் அவங்க மேல அதிகமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை நீ கரெக்ட் பண்ணிக்கோ, நீ பண்றது எல்லாமே நல்லா தான் இருக்கு, ஆனா இதை மட்டும் கொஞ்சம் மாத்தி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நீங்க அதை அப்படியே எடுத்துக்கணுமா அப்படின்னா எடுத்துக்க வேண்டாம். ஆனா அதை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு க்ரோத் கிடைக்கும். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது ஏதாவது ஒரு மிஸ்டேக், இது நீ பண்ணது கொஞ்சம் தப்பா இருந்துச்சுப்பா, நீ அவங்கள்ட்ட இப்படி பேசியிருக்க கூடாது, இல்ல அவங்கள்ட்ட கொஞ்சம் பொறுமையா பேசியிருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பொறுமை இழந்துருவாங்க. எப்பவுமே நீங்க நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, எப்பவுமே நம்ம கிரிட்டிசிசம்ஸ ஃபேஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம அவங்கள்ட்ட காமா கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது உண்மையிலேயே நம்ம பண்ணணுமா இல்ல உண்மையிலேயே நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத உங்களோட அந்த ஒரு கான்சன்ஸ் அப்படின்னு, அதாவது உங்களோட மனசாட்சியை உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை சொல்ல ஆரம்பிக்கும். நம்ம தமிழ்ல ரொம்ப அழகா ஒரு ஒரு கோட் இருக்கு, பேரினர் அண்ணா சொல்லியிருப்பாரு, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. அதாவது யார் உங்களை வந்து ஒரு அது ஒரு எதிரியாவே இருக்கட்டுமே, ஆனா அவன் சொல்லக்கூடிய விஷயத்துல ஏதோ ஒரு விஷயம் உண்மையா இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க எடுத்துக்கலாம். அப்ப யார் என்ன சொன்னாலும், அது உங்களுக்கு பிடிக்காதவங்களா இருந்தாலும் சரி, அந்த பிடிக்காதவங்கள்ட்ட ஏதோ ஒரு விஷயம் சொன்னா கூட அதுல இருந்து நீங்க எப்படி வளர்ச்சியை நோக்கி போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் நீங்க எடுத்துக்கணும்.
1: ஆமா, கரெக்டா சொன்னீங்க. கிரிட்டிசிசம் அப்படிங்கறது நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கிற விஷயங்களை தான் நினைச்சு அவங்க வந்து வருத்தப்படுவாங்க, அதனால கோவப்படுவாங்களே தவிர, சில பேர் வந்து நம்ம நல்லதுக்கு தானே சொல்றாங்க, இந்த கிரிட்டிசிசமா நம்ம நல்ல விதத்துக்கு எடுத்துக்கலாமே, இதனால நம்மளுடைய வளர்ச்சி இருக்கா, நம்மளை விட பெரியவங்க சொல்றாங்களே அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்து வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்ன விஷயம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு உலக இளைஞர் திறன் தினத்தையொட்டி இளைஞர்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கக்கூடிய முக்கியமான திறன்கள் குறித்து நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க உளவியல் பேராசிரியர் முனைவர் ஜெருஸ் ஆல்பர்ட் பிரிட்டோ அவர்கள். ஒரு பாடலை தொடர்ந்து பேசலாம் சார்.

0: 5:30 ஆகுது. சித்திரச்சவான நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் யாரு கூடனா, உலக இளைஞர் திறன் தினத்தையொட்டி இளைஞர்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கக்கூடிய முக்கியமான திறன்கள் குறித்து பேசிட்டு இருக்கிறாங்க உளவியல் பேராசிரியர் முனைவர் ஜெருஸ் ஆல்பர்ட் பிரிட்டோ அவர்கள். சார் கிட்ட பேசலாம், சமூக ஊடகங்கள்ல அதிகப்படியான பயன்பாடு இளைஞர்கள் மத்தியில தான் சார் இருக்குது. ஸோ மனநலத்துல அதுக்கு வந்து அவங்களுக்கு அந்த அதிகப்படியான சமூக ஊடகங்களின் பயன்பாட்டினால என்ன மாதிரியான தாக்கங்கள் அவங்களுக்கு ஏற்படுது அப்படின்ற விஷயத்த பகிர்ந்துக்கோங்க சார்.
1: இப்போ அதிகமான சோசியல் மீடியா நம்ம யூஸ் பண்ணி கடைசியில என்ன ஆயிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கே தெரியாம நம்ம வந்து ஒரு மனநிலை ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆளா மாறிட்டே வரும். திடீர்னு கோவப்படுறது, எதுக்கு கோவப்படுறோம் அப்படின்னு தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இன்டர்நெட் கட் ஆயிடுச்சு ஒரு 5 நிமிஷம். ஆனால் அந்த இன்டர்நெட் கட் ஆகும் போது அவனே அறியாமல் அவனுக்கு என்ன ஆகுதுன்னா பயங்கரமான ஒரு கோபம் வருது. நான் வந்து ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இன்டர்நெட் கனெக்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னா அது அவனால சாதாரணமான ஒரு விஷயத்தமா எடுத்துக்க முடியல. அப்போ இந்த சோசியல் மீடியா அவனோட மனநிலையவே வந்து என்ன பண்ணிடுதுன்னா மாத்திடுது. இப்போ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விதமான பதட்டம், நிறைய விதமான மன சோர்வு, அதோட ரொம்ப அதிகமான என்னன்னா ஒரு அடிக்ஷன். இந்த அடிக்ஷன் அப்படிங்கிறது நீங்க எதை வேணாலும் மறந்துட்டு நீங்க ஆபீஸ் போவீங்க, ஆனா உங்களோட மொபைல் போனை மட்டும் மறந்துட்டு போகவே மாட்டீங்க. இப்போ உங்க மொபைல் போன்லயே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 ஆப்ஸ் நீங்க வச்சிருக்கீங்கன்னா, இந்த 10 ஆப்ல ஒரு 8 ஆப் பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா கம்யூனிகேஷன் ஆப்பா தான் இருக்கும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இதெல்லாம் இதுக்கு இதெல்லாம் தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா இது எவ்வளவு டைம் யூஸ் பண்றீங்க, ஒரு

0: எவ்வளோ மணி நேரம் இதுக்காக நீங்கள் செலவு பண்ணுறீங்க, இல்லை உங்களே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுதா? நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு வாரம் சரி, ஒரு ரெண்டு நாள் நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாமல் இருக்க போகிறேன், இப்படி நீங்கள் சொல்லும்போது உங்களோட மனநிலை ஏற்றுக்க முடியுமா? கண்டிப்பாக சில பேர்த்தனால முடியவே முடியாது. நான் ஃபுட் இல்லாமல் கூட இருப்பேன், ஆனால் சோஷியல் மீடியாவில் என்னால் ஃபீட்ஸ் போடாமல் என்னால் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. அப்போ இவங்களால என்ன ப்ராப்ளம் வரும்னா, ரொம்ப அதிகமான பிரச்சனைகள் அப்படிங்கும்போது இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வரும். இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்னா சோஷியல் மீடியாவுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொடுத்து அப்பா கிட்ட பேச முடியல, அம்மா கிட்ட பேச முடியல, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் ஒய்ஃப் கிட்ட ஹஸ்பண்ட் கிட்ட பேச முடியல, ஆனால் எனக்கு சோஷியல் மீடியா தான் எனக்கு இப்போ எல்லாமாவும் மாறிடுச்சு. உனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, ஒரு பழைய காலத்துலலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த அஞ்சு ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆளை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் கேட்கும் போது 3000 ஃப்ரெண்ட்ஸு 4000 ஃப்ரெண்ட்ஸுன்னு சோஷியல் மீடியாவில் நம்ம வச்சுருக்கோம். ஆனால் இந்த 3000 ஃப்ரெண்ட்ஸ் 4000 ஃப்ரெண்ட்ஸில் எவ்வளோ பேர்த்துக்கு உங்களை பற்றி ஃபுல்லாக தெரியும், இல்லை எவ்வளோ பேர்த்தை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறா நீங்கள் உங்களையும் நீங்கள் கேட்டு பார்த்துக்கலாம். அப்போ சோஷியல் மீடியா அப்படிங்கிறது எப்போவாவது ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும்னா அது தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் எப்பவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்து எடுத்து சும்மா பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா அடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சைக்காலஜியில் சில ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லுவோம்னா பேண்டம் வைப்ரேஷன் சின்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, திடீர்னு பைக்கில் போயிட்டுருக்காங்க, டக்குன்னு வந்து ஃபோன் அடிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது, ஃபோன் வைப்ரேட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேண்ட்டை செக் பண்ணி பார்க்குறாங்க, எடுத்து பார்த்தா ஃபோனு ரிங் ஆகவே இல்லை. அப்போ இப்படி எப்படி இந்த உணர்ச்சிகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ணி கடைசியில் அவங்க உடம்பு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஒரு அலைன்மெண்ட் ஆயிடுச்சு. அப்போ சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு செகண்டில் என்ன தோணும் அப்படின்னா அதுதான் உலகம் அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பம். இப்போ வேற நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஐ வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது நம்மளுக்கு நடக்க முடியாத சில விஷயங்கள், நம்ம லைஃப்பில் நிறைவேறாத சில விஷயங்கள் இருக்கும்போது அதை சில பேர் ஏஐ மூலியமாக நிறைவேற்றிப்பாங்க. எப்படி, நான் வந்து அமெரிக்கா போய் காஃபி சாப்பிட்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொடு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஒரு கிரியேட் பண்ணி கொடுக்கும். அப்போ இது கிரியேட் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா, நீங்கள் உண்மையிலேயே அமெரிக்கா போய் காஃபி சாப்பிட்ற அளவுக்கு உங்களால் வந்து ஒரு க்ரோத் இருக்கும் உங்கள் மைண்ட் செட்டில். ஆனால் நீங்கள் ஏஐயில் அது கிரியேட் பண்ணும்போது அங்கேயே உங்களோட விஷ் வந்து ஸ்டாப் ஆயிடுது. ஸோ சோஷியல் மீடியாங்கிறது ஒரு சைடு நல்லது தான், ஆனால் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அதிகமான அடிக்ஷன் ஏற்படக்கூடிய ஒரு ரீசன் அதுக்கு இருக்கு.
1: நீங்க சொன்ன அடிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தருமே உணர்ந்திருப்போம். ஒரு சில விஷயங்கள்ல சில பேர் வந்து கண் கூட பார்த்திருப்போம். ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரியான அடிக்ஷன் இருக்கு, போயிட்டு இருக்கும் போது கூட திடீர்னு ரிங் ஆகுற மாதிரி, திடீர்னு ஏதோ மெசேஜ் வந்திருக்கிற மாதிரியான ஒரு மனப்பான்மை வந்து தோணி இருக்கும். எல்லாருமே ஒரு செகண்ட் எடுத்து போன் எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ்குள்ள தான் இருக்கிறோம். அந்த அளவுக்கு வந்து கைக்குள்ள போன் எப்பவுமே இருக்கிறனால அடிக்ஷன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அதிகப்படியான அந்த பயன்பாடு, சோசியல் மீடியா பயன்பாடு கூட இந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத நீங்க சொல்லும் போது கொஞ்சம் பிரமிப்பா தான் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன பண்றாங்க இளைஞர்கள் அப்படின்னா, மத்தவங்க கிட்ட அவங்களை எப்பவுமே ஒப்பிட்டு பார்த்து அதனால கூட மன அழுத்தத்துக்குள்ள போயிடுறாங்க. இதை எப்படிங்க சார் தவிர்க்கலாம்?
0: க்வெஸ்சன்லயே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஒரு விஷயம் இருக்கு. எப்பவுமே உங்களோட காம்படிட்டர் யாரு அப்படின்னா அது நீங்க மட்டும்தான். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு யூனிக்னஸ், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது. நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துல நீங்க யார வேணாலும் தேடி பாருங்க, அவங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகள் அவங்களுக்கு இருக்காது. அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி மாறிட்டே இருக்கும். சைக்காலஜியில் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, எல்லாருமே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பிறந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு தனி சிறப்பு இருக்கு. அந்த தனி திறன் என்ன அப்படின்னா யாருக்குமே கம்பேர் பண்ணி பார்க்க முடியாத ஒரு தனி திறனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ இதை நம்ம எப்படி இந்த வந்து ஒரு செல்ஃப் கம்பேரிஷனை நம்ம வந்துட்டு அதாவது என்னையும் இன்னொருத்தங்கள்ட்ட ஒப்பிட்டு பார்க்காம எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா எப்பவுமே உங்களோட வாழ்க்கையை மட்டுமே நீங்கள் பார்த்தாலே அது போதுமான ஒரு விஷயம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய என்ன அப்படின்னா, நீங்கள் வச்சிருக்கிற ஒரு மொபைல் ஃபோன் பாருங்கள், இல்லை நீங்கள் வச்சிருக்கிற ஒரு காஸ்ட்லியான ஒரு கார் வச்சுருந்தீங்கன்னா ஒரு காரை யோசிச்சு பாருங்கள், எதுக்காக இந்த கார் வாங்கினோம்? அப்போ சில பேர்த்துக்கு என்னென்னா, எனக்கு தேவை இருக்குது நான் வாங்கினேன், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு தேவை இருக்கு, நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க, எனக்கு இன்னைக்கு வேணும், ஃபேமிலி இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, போதுமான அளவுக்கு எனக்கு இன்கம் இருக்கு, நான் வாங்கினேன், பிரச்சனை இல்லை. ஆனா சில பேர் பார்த்துருக்கீங்களா, கார் வாங்குவாங்க, எதுக்கு வாங்கினாங்கன்னா என் ஃப்ரெண்டு வாங்கினான், இல்லை என் ரிலேட்டிவ்ஸ் வாங்கினாங்க, சரி சும்மா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாங்கினேன். அப்போ இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அவங்கள தன்னைத்தானே கம்பேர் பண்ணி என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லெவல்ல அவங்களோட ஐடென்டிட்டியே மறந்துடுவாங்க. சில பேர்த்துக்கு கிராட்டிடியூட், அதாவது இப்ப நம்ம எந்த லெவல்ல இருக்கோம் அப்படிங்கறது அந்த அந்த விஷயத்தை பற்றி அவங்களுக்கு சந்தோஷமே.

0: படமாட்டான், எப்பவுமே எது இல்லைன்னே யோசிச்சுட்டு இருப்பான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு குழந்தையா இருக்கும் போது நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, உங்க அம்மா அப்பா ஒரு சாக்லேட் கொடுக்கும்போது நீங்க என்ன சொல்லியிருப்பீங்கன்னா, தேங்க்யூ சொல்லியிருப்பீங்க. இல்ல 12 o'clock ஷார்ப்பா உங்களுக்கு வந்து ஒரு பர்த்டே கேக் கட் பண்ணுவாங்க அம்மா அப்பாவோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாராவது வந்து கேக் கட் பண்ணும்போது, அதை நினைச்சு நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நீங்க எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனா அப்படி செய்யும் போது எனக்காக யோசிக்கிறதுக்கு இவ்வளவு பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா, அவங்களே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னைக்கு என் பர்த்டே 12 o'clock கண்டிப்பா எங்க அப்பா அம்மா வரணும், கேக் கட் பண்ணணும், கேக் கட் பண்ணலனா அவங்களுக்கு என்ன பிடிக்கல. அப்ப என்ன யோசிச்சு பார்ப்பாங்கன்னா, இவ்வளவு நம்ம வாழ்க்கையில இருக்கே அப்படின்னு அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க. எது நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. இப்ப எது இல்ல அப்படிங்க, இப்ப உங்கள்ட்ட ஒரு விஷயம் இல்ல அப்படிங்க உங்களுக்கு எப்ப தோணும், நீங்க இன்னொருத்தங்கள்ட்ட கம்பேர் பண்ணி பார்க்கும் போது உங்களுக்கு தோணும். அதனால எப்பவுமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, லைஃப்ல நம்ம லைஃப்ங்கிறது தனி, நம்ம லைஃப்ங்கிறது தனி ஒரு ஒரு ஒரு ஒரு படம் மாதிரி வச்சுக்கலாமே, தனியான ஒரு டைரக்ஷன், அது நம்ம தான் பண்ண முடியும். தனியான ஒரு லைஃப், ஒரு தனியான ஒரு கிளைமேக்ஸ். இந்த மூவியை வந்து நீங்க யார்கிட்டயும் கம்பேர் பண்ணாலும் உங்களோட ஒரிஜினாலிட்டி சைக்காலஜில இருந்து நம்ம சொல்ல போனா அது போயிடும். அதனால எப்பவுமே உங்களை நீங்களே வந்து கம்பேர் பண்ணி பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும்.
1: நம்ம என்னைக்குமே யூனிக் தான், நம்மள மத்தவங்களோட கம்பேர் பண்ண வேண்டாம். நம்ம நேத்து எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கோம், நாளைக்கு எப்படி இருக்க போறோம் அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே நம்ம ஒரு கம்பேரிசனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த மன அழுத்தம் வராது, இன்னும் நம்மளுடைய க்ரோத் லெவல வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அந்த கருத்து நல்லா இருந்துச்சுங்க சார். தொடர்ந்து நம்ம பேசலாம் ஒரு பாடலை தொடர்ந்து.

0: தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் உழந்து விடுச்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க போல இருக்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குது இல்ல? உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலையும் குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கூலிங்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்ஸட் பிரைஸ் விற்க முடியும்.
1: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் மருத்துவமனை முன்பதிவிற்கு 7418874111.
2: சித்திரச்சவானம் நிகழ்ச்சியை கேட்டு இணைஞ்சிருக்கிறீங்க. இன்னைக்கு உலக இளைஞர் திறன் தினத்தையொட்டி இளைஞர்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கக்கூடிய முக்கியமான திறன்கள் குறித்து நம்மளுடைய பேசிட்டு இருக்கிறாங்க உளவியல் பேராசிரியர் முனைவர் ஜெருஸ் ஆல்பர்ட் பிரிட்டோ அவங்க. சார்கிட்ட நிறைய கேள்விகளை நம்ம கேள்வி கேட்டு நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திட்டும் வராங்க. அந்த வகையில் இமோஷனலாக நிறைய பேர் வந்து நிறைய விஷயத்தில் அஃபெக்ட் ஆகிடுறாங்க. உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடிய திறனாக இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா சார்? ஸோ இன்றைய இளைஞர்களுக்கு அது எவ்வளவு அவசியம், அதை எப்படி நம்ம கடைபிடிக்கலாங்க சார்?
3: மனுஷங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இமோஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இமோஷன்னா என்னன்னா நீங்கள் டக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது பேசிகிட்டே இருந்தாங்க டக்குன்னு இமோஷன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இமோஷன் அப்படிங்கிறது உங்களையே அறியாமல் டக்குன்னு வரக்கூடிய ஒரு கோபமாக இருக்கலாம், இல்லை யாராவது உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் கிளாஸில் அட்டன் பண்ணிகிட்ருப்பீங்க, இல்லை ஒரு ஒர்க் பிளேஸில் இருப்பீங்க, யாராவது உங்கள் ஃப்ரெண்டு சொன்ன ஜோக் ஞாபகம் வந்து உங்களையே அறியாமல் நீங்கள் சிரிக்கலாம். அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விஷயம் உங்களோட சிந்தனைகளுக்கும் மேற்பட்டு அது வந்து ஒரு இமோஷன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அது வெளியில் வரும். ஆனால் இந்த இமோஷன்ஸ் வந்து உண்மையிலேயே நல்லது தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனாக பிறந்தவங்க எல்லாத்துக்குமே உண்மையாகவே இந்த இமோஷன்ஸ் இருக்கணும். இமோஷன்ஸ் இல்லைன்னா தான் நீங்கள் மனுஷன் இல்லை. ஆனால் இமோஷன்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து இமோஷன்ஸை நீங்கள் வெளிப்படுத்தலாமா அப்படின்னா அது கண்டிப்பாக முடியாது. ஒரு ஒரு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒருத்தங்க இறந்துடுறாங்க, ஒரு வீட்டில் வந்து ஒருத்தங்க இறந்துடுறாங்க, அந்த வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, அந்த வீட்டுக்கு நீங்கள் போகும்போது உங்களோட ஃப்ரெண்டை பார்க்குறீங்க, அந்த ஃப்ரெண்டை பார்க்கும்போது அவன் வந்து உங்களுக்கு கடன் கொடுத்தவனாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள்கிட்ட கடன் வாங்கினவனாக இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, போய் என் கடனை நீ திருப்பி கொடு, இல்லை உனக்கும் எனக்கும் வந்துட்டு நீ பார்த்துக்கலாமா, உனக்கு எவ்வளோ நாள் நான் தேடிட்டுருக்கேன், ஏன் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறேன்னு அந்த இடத்துல நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அது கரெக்டான இமோஷன்ஸ் கிடையாது. ஏன்னா எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களோ அந்த இடத்த புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல இந்த இமோஷன்ஸை நம்ம வெளிப்படுத்தியே ஆகணுமா அப்படிங்கிற அந்த புரிதல் இருந்தாலே அது ஒரு நல்ல இமோஷனல் இன்டெலிஜென்ஸாக மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாத்துக்குமே தோனியை தெரியும். ஏன் தோனி வந்து ரொம்ப நல்ல கேப்டன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, எவ்வளோ தான் ப்ரெஷராக இருந்தாலும் அந்த

0: ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா இமோஷன்ஸை வெளியில் காமிக்கவே மாட்டாங்க. அந்த இமோஷன்ஸை காமிக்கிறதுனால எந்த யூஸுமே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா, ஒரு சைக்காலஜியில் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. என்னென்னா, ஒரு எக் எடுத்துக்கலாம், ஒரு முட்டை எடுத்துக்கலாம். இந்த முட்டை எப்போவுமே வெளியில் இருந்து உடஞ்சிச்சு அப்படின்னா இந்த முட்டையோட லைஃபே இல்லைன்னு அர்த்தம். ஆனால் இந்த முட்டை உள்ளேருந்து உடஞ்சிச்சுன்னா அப்போ தான் அதோட லைஃப் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் டக்குன்னு கோவப்பட்டீங்க அப்படின்னா அன்னையோட அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு. டக்குன்னு ஒரு இடத்துல நீங்கள் வந்து கோவப்பட்டு ஒரு இடத்துல நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ நாள் நீங்கள் எவ்வளோ சேர்த்து வச்சுருந்தீங்களோ அது ஒரு செகண்டில் உங்கள் லைஃப் விட்டு போயிடும். ஆனால் அதுக்கு பதிலாக அது உள்ளே வச்சு ஆராய்ஞ்சு பார்த்து நம்ம கோவப்படுறது கரெக்டு தானா, இல்லை வேற ஏதாவது நம்ம இவங்கள்ட்ட சொல்லலாமா, இல்லை வேற ஏதாவது எப்படியாவது வெளிப்படுத்தலாமா அப்படின்னு அதை யோசிச்சு அந்த சிந்தனை யோசிச்சு பார்க்குற சிந்தனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
1: இமோஷன் வந்ததும் உடனே ரிஃப்ளெக்ட் பண்ணாம கொஞ்சம் பாஸ் பட்டனை அமுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி மெல்ல நம்ம ரியாக்ட் பண்ணாலே போதும், அந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலான்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைக்கு செல்லக்கூடிய இளைஞர்கள் வந்து மன அழுத்தத்தையும் சரி வேலையோட வாழ்க்கை சமநிலையையும் பாதுகாத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு சூழலில் இருக்கும். எல்லாத்தையும் ஒரு பேரலலாக கொண்டு போக வேண்டிய நிலைமையில் இருக்கும். ஒரு விஷயத்தை அதை விட்டுட்டா கூட அடுத்த ஒரு விஷயத்திலையும் கீழே போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே போயிடுது. இது எப்படி நம்ம பேரலலாக வச்சு கொண்டு போகலாங்க சார்?
0: நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்பாங்க, நான் எங்கெங்கெல்லாம் செஷன் அட்டன் பண்ணுறோம் அங்கெல்லாம் எனக்கு என்ன கேட்பாங்க, டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா பர்சனல் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட், எனக்கு ஃபேமிலி இருக்குது அதே மாதிரி எனக்கு ஒர்க்கும் இம்பார்ட்டன்ட். சில பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து ஒர்க்கே வந்து எனக்கு வாழ்க்கை அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. காலையில 9 மணிக்கு ஆஃபீஸ் அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எத்தனை மணிக்குனா 7 மணிக்கு ஆஃபீஸ் போயிருவாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சிடும்னா 7 மணிக்கு தான் அவங்க வருவாங்க. இதனால அவங்களுக்கு என்ன கிடைக்கும், கண்டிப்பா ஒர்க் பிளேஸ்ல நல்ல பேர் கிடைக்கும், கண்டிப்பா அந்த ஆஃபீஸ் வந்து ஒரு லெவல் லெவல் இன்னொரு லெவலுக்கு போகும், நல்ல பெஸ்ட் எம்ப்ளாயர் அவார்டு கொடுப்பாங்க. ஆனா ஒரு சைடு மட்டுமே வாழ்க்கையில நம்ம சிறந்திருப்போம், ஆனா இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா பர்சனல் லைஃப்னு இருக்கும். பர்சனல் லைஃப்ல பெரிய ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கும், பையன் என்ன படிக்கிறான்னு தெரியாது, இல்லை வந்துட்டு ஒய்ஃப் கிட்ட நீங்கள் பேசுறதோ இல்லை அம்மா கிட்ட பேசுறதோ டைமே இருக்காது. அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு விஷயம், ப்ரொஃபஷ்னல் லைஃப் அதாவது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்குன்னு ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த 65 வயசு தான் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். 65 வயசுக்கு மேலே உங்களுக்கு எவ்வளோதான் திறமையே இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை வேலைக்கு வச்சுக்க மாட்டாங்க. அப்போ ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் ரிட்டையர்மெண்ட் இருக்குது, ஆனால் பர்சனல் லைஃப் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டே இல்லாத ஒரு லைஃப் என்ன அப்படின்னா அது பர்சனல் லைஃப் தான். பையன் என்றைக்குமே பையன் தான், பொண்ணு என்றைக்குமே பொண்ணு தான், ஒய்ஃபு அம்மா அப்பா என்றைக்குமே நம்மளோட உறவுகள் தான். ஆனால் இவங்களுக்காக நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக லைஃப்பை மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த உலகத்தில் யாருக்குமே 25 மணி நேரம் கிடையாது, எல்லாத்துக்குமே 24 மணி நேரம் தான். ஆனால் இந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் எப்படி உங்களோட ஃபேமிலியும் உங்களோட ப்ரொஃபஷனலையும் மேனேஜ் பண்ணுறீங்க? சில பேர் ஃபேமிலி நல்லா மேனேஜ் பண்ணுவாங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போய்கிட்டே இருப்பாங்க. எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் இருந்தாலே போதும், லைஃப் ரொம்ப உங்களுக்கு ஸ்மூத்தாக ஈஸியாக இருக்கும்.
1: ஆமாம், சில பேர் வேலை வேலை வீட்டுக்கு போனாலும் வேலை தான், வேலையில் இருந்தாலும் வேலை தான், அந்த மாதிரி இருப்பாங்க. எப்படி பேலன்ஸாக ஒரு ஃபேமிலியும் வேலையும் நம்ம பேலன்ஸாக கொண்டு போகும்போது எப்படி வந்து நம்மளுடைய மனநிலைமையும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நேர்களை சித்திரச்சவான நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கிறோம். உலக இளைஞர் திறன் தினத்தையொட்டி இளைஞர்களுடைய எதிர்காலத்தை வடிவமைக்கக்கூடிய முக்கியமான திறன்கள் குறித்து நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க உளவியல் பேராசிரியர் முனைவர் ஜெருஸ் ஆல்பர்ட் பிரிட்டோ அவங்க. சார், நிறைவா ஒரு கேள்வி சார், வாழ்க்கையில முன்னேற விரும்பக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இன்னைக்கான இந்த நாள்ல நீங்க சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனைனா என்ன சார்? அது
0: ஒரே விஷயம்தான், இவ்வளவு நேரம் நான் பேசினதுல ரொம்ப ஃபைனலா ரொம்ப தெளிவா ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா நீங்க நீங்களா இருங்க, அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் உங்களை மாதிரியே மதிக்க கற்றுக்கிட்டீங்கனாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லுவேன். கெவின் கார்ட்டர் அப்படின்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருந்தார். இந்த ஃபோட்டோகிராஃபர் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் பிறந்த ஒருத்தர். இவருக்கு சின்ன வயசுலேருந்தே சாதிக்கணும்னு ஆசை, சாதிக்கணும்னா அந்த ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு மூவி ஃபீல்டில் ஆஸ்கர் அவார்டோ இல்லை ஒரு எஜுகேஷனல் ஃபீல்டில் நோபல் அவார்டோ, இந்த ஃபோட்டோ ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா புலிட்சர் அவார்டு அப்படிங்கிற ஒரு அவார்டு தான் வந்துட்டு ரொம்ப ஹையஸ்ட் அவார்டு. இவர் சின்ன வயசுலேருந்தே ஒரு ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஒரு ஆர்வம் இருந்தங்காட்டி என்னைக்காவது ஒரு நாள் இந்த புலிட்சர் அவார்டு நான் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தார். இவர் என்ன பண்ணார்னா நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பார், இந்த புலிட்சர் கமிட்டிக்கு அனுப்புவார். ஆனால் பார்த்தீங்கன்னா இவரோட ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் வந்து இந்த கமிட்டி அக்செப்ட் பண்ணாமல் போயிடும். ஒரு நாள் இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏன் நம்ம நாட்டிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற நாட்டுக்கு போய் ஃபோட்டோ எடுக்கலாமே சொல்லிட்டு ஒரு ஆப்பிரிக்கா ஒரு நாட்டுக்கு போகிறார். அவர் அங்கே போய் அந்த நாட்டை போய் சுற்றி பார்க்கும்போது அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா பஞ்சமும் பட்னியும் ஃபுல்லாக வந்து நிறைய பேர் பட்னினால செத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த

0: விஷயத்தை அவர் பார்க்கும்போது ஒரு ஒரு ஒரு விஷயத்தை அவர் பார்க்குறாரு. என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ஒரு பெண் குழந்தை, அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா உடம்புல உயிர் வந்து கடைசி நிமிஷத்தில் அந்த அந்த குழந்தை வந்து வாழ்ந்துட்டுருக்கு. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வெயிலில் அந்த ஒரு ஒரு நல்ல ஒரு சூடான ஒரு தளத்தில் தவழ்ந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தை அவர் பார்க்குறாரு. அது மட்டும் பார்க்கல, அந்த குழந்தைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அந்த கழுகு வந்து பாத்தீங்கன்னா, இந்த கழுகு ஒரு ஒரு கழுகு நின்றுட்டு இருக்கு. இந்த கழுகு என்ன பண்ணும் அப்படின்னா, உயிருள்ள மாம்சத்தை சாப்பிடாது. அதனால இந்த கழுகு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு, இந்த குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த குழந்தையோட ஃப்ளஷை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கழுகு நின்றுட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு போட்டோ எடுத்து புலிட்சர் கமிட்டிக்கு அனுப்புறாரு. அதை பார்க்கும்போது எல்லாத்துக்குமே என்ன தோணுச்சுன்னா, உலகத்துல எவ்வளவு பேர் பட்னியும் ஒரு ஒரு ஒரு பசியினால செத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போட்டோகிராஃபரை ஒரு பாராட்டு விதமா புலிட்சர் கமிட்டி வந்து அந்த வருஷம் வந்து ஒரு புலிட்சர் அவார்டு கொடுத்தாங்க. இவருக்கு ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு ரொம்ப சந்தோஷம், நம்ம வாழ்க்கையில இவ்வளோ நாள் நம்ம யோசிச்சது வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு நடந்துருச்சு, எவ்வளோ நாள் நம்ம இதுக்காக நம்ம வந்துட்டு கஷ்டப்பட்டிருப்போம், ஆனா இன்னைக்கு நான் நினைச்ச அவார்டு வந்து எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இவர் இவர் அவார்டு வந்து பக்கத்திலே வச்சிருக்காரு. எல்லா நியூஸ் பேப்பர்ஸு, எல்லா மீடியா சேனல் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, இவரோட அந்த ஃபோட்டோ, நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த ஃபோட்டோவை பார்த்துருக்கலாம். ஒரு குழந்தை வந்து எலும்பும் தோலுமா அப்படியே வந்து ஒரு ஒரு நிலத்தில் தவழ்ந்து போகிற மாதிரி, பின்னாடி வந்து ஒரு கழுகு நின்றுட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோவை பார்த்துருக்கலாம். இந்த ஃபோட்டோவை பற்றி இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இந்த புலிட்சர் அவார்டு வந்து அவர் பக்கத்துலேயே வச்சுருக்காரு. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சுட்டு இருக்கும்போது எல்லா நியூஸ் பேப்பருமே இவரை பற்றி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் மட்டும் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, ஒரு கழுகு அந்த குழந்தைக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கு, இன்னொரு கழுகு அதை புகைப்படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர். இதை படித்த உடனே அந்த அந்த பர்சனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெவின் கார்ட்டருக்கு என்ன ஆகுதுன்னா, வாழ்க்கையில் நம்ம எதை நோக்கி போனோம், நம்ம புகழ் நோக்கி போனோம், நம்மளுக்கு நல்ல பாராட்டு கிடைக்கணும்னு போனோம், ஆனால் நம்ம நினச்சிருந்தா அந்த குழந்தைய காப்பாற்றிருக்கலாம். நான் ஒருவேளை அந்த சிச்சுவேஷனில் இருந்திருந்தா நான் என்ன பண்ண, என் குழந்தை அந்த சிச்சுவேஷனில் இருந்திருந்தா நான் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்திருப்பேனா, இல்லை என்னோட உறவினர் யாராவது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது நான் ஃபோட்டோ எடுத்திருப்பேனா, அப்போ எனக்கு அவார்டு முக்கியமாக இருந்திருக்குமா, இல்லை அந்த மனுஷனோட உயிர் முக்கியமாக இருந்திருக்குமா? அந்த விஷயம் அவருக்கு என்னாச்சு அப்படின்னா, அவருக்கு அந்த அவார்டு கிடைச்சதுக்கு அப்புறம் கூட அவர் சூசைட் பண்ணி இறந்துட்டார். இதுல வந்து ஒரே ஒரு விஷயத்த நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, எப்பவுமே நீங்க உங்களே மாதிரியே இன்னொருத்தங்களையும் ஒரு மனுஷன் மனுஷனா பார்த்தாலே போதும், இந்த வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப ஒரு அழகான வாழ்க்கையா அமையும்.
1: ரொம்ப அழகா நிறைவா சொல்லி முடிச்சிங்க சார். மனிதத்தை பத்தி ஒரு நிறைவான ஒரு கருத்தோட நீங்க முடிச்சது ரொம்பவே மகிழ்ச்சி சார். உலக இளைஞர் திறன் தினத்தை முன்னிட்டு இன்றைய இளைஞர்களுக்கு தேவையான வாழ்க்கை திறன்கள் மட்டும் இல்லாம மனநலம், அவங்க எதிர்காலத்தை எப்படி வடிவமைக்கணும், இந்த மாதிரியான முக்கியமான அம்சங்களை குறித்த நிறைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு இளைஞர்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கக்கூடிய முக்கியமான திறன்கள் குறித்து நம்ம கிட்ட பேசினாங்க உளவியல் பேராசிரியர் முனைவர் ஜெருஸ் ஆல்பர்ட் பிரிட்டோ அவர்கள். நிகழ்ச்சி இதனுடைய நிகழ்ச்சி வந்து நிறைவடைந்த நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் இதோ.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதுளு.
1: நேரம் மாலை 6 மணி. ஆகாஷ்வாணி FM Rainbow 103 கோவையில் இனி தொடர்வது பூச்செண்டு.

0: 6:04 எஃப்எம் ரெயின்போ 103 கோவில பூச்செண்டு கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. அடுத்ததா நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றிரவு 7:32 ஏறும் நிகழ்ச்சியில ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 5 அங்கக வேளாண்மைக்கு ஏற்ற மண்வளம் மற்றும் ஊட்டச்சத்து மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் மண்ணியல் பேராசிரியர் முனைவர் பி. ஜானகி அவர்கள்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams.

கேட்ட பாடல் அவன் அவள் அது திரைப்படத்திற்காக மிஸ் விஸ்வநாதன் இசையில் டி எல் மகராஜன், வாணி ஜெயராம் பாடியது. இது பூச்செண்டு.

கேட்ட பாடல் அந்தரங்கம் திரைப்படத்திற்காக ஜி தேவராஜன் இசையில் கமல்ஹாசன் பாடியது. பாடலாசிரியர் நேதாஜி. கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 103 இது பூச்செண்டு.

0: கேட்ட பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் கே ஜே ஏசுதாஸ் பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் வாலி.
1: நேயர்களே, இன்று 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 5 அங்கக வேளாண்மைக்கு ஏற்ற மண்வளம் மற்றும் ஊட்டச்சத்து மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் மண்ணியல் பேராசிரியர் முனைவர் பி ஜானகி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
2: இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க புதுசேனா புதுசுதான் எப்படி வாங்க ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன் அது எப்படி ரொம்ப ஈஸி மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சதவீதம் சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் தங்க விலை ஏறலாம் சேமிச்சு பணத்துக்கு ஈடான தங்கம் ஹே சூப்பர் தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி இனி டென்ஷன் இல்ல இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்

கேட்ட பாடல் நினைப்பது நிறைவேறும் திரைப்படத்திற்காக பாடலை இசையமைத்து பாடியது எம் எல் ஸ்ரீகாந்த், உடன் பாடியவர் வாணி ஜெயராம். நேரம் 6:30, இனி தொடர்வது மாநில செய்திகள் சென்னை என்றில்.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு சாய்குமாருக்கு 6 மாத காலம் பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 6 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 62,500 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். செமிகான் 2ம் கட்ட திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 1,27,500 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். செமி கண்டக்டர் வடிவமைப்பு மற்றும் உற்பத்திக்கு உரிய கட்டமைப்பை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். யூரியா முதலீட்டிற்கான தேசிய கொள்கைக்கும் மத்திய அமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இங்கிலாந்து உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது வர்த்தகம் முதலீடு மற்றும் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், குறிப்பாக இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஜவுளித்துறையும் சிறு குறு தொழில்துறையும் பெரிய அளவில் பயனடையும் என்று தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பிற்கான ஒப்பந்தமும் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது நமது இளையோருக்கு பயனளிக்கும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கும் இந்த ஒப்பந்தம் பயனளிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதற்கிடையே இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்தியா பிரிட்டன் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தினால இந்தியாவினுடைய ஏற்றுமதிகள்

0: 99% பொருட்களுக்கு வந்து எந்த விதமான வரியுமே இல்லை என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி. பிரிட்டன்ல இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்கள் கிட்டத்தட்ட 90% பொருட்களுக்கு இந்த விதமான வரிகள் இல்லை என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னேற்றம். இதன் மூலமாக நம்முடைய நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி நம்ம சொல்லக்கூடிய ஜிடிபியே வந்து 0.13% அளவுக்கு வளரும் என்று நாம கருதுறோம். இந்தியா தரப்புலயும் இதுக்கு வளர்ச்சி இருக்கும், பிரிட்டன் தரப்புலயும் இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம பார்க்கிறோம்.
1: இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. மாநில அமைச்சர்கள் அர்ஜுனா, திரு மரிய வில்சன் மற்றும் உயர் அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். விளையாட்டுத்துறை சார்பில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அறிவிப்புகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மருத்துவ கல்வியில் தமிழகம் முன்னிலையில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக 150 இடங்களை தமிழகம் பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன்படி நாமக்கல், திருப்பூர், திருவள்ளூர் ஆகிய 3 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு தலா 50 இளங்கலை மருத்துவ இடங்கள் கூடுதலாக கிடைக்கப் பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் உள்ள 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இளங்கலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள் 5200 அதிகரித்துள்ளதாகவும் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு சாய்குமாருக்கு 6 காலம் பணி நீட்டிப்பு வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக பெறப்பட்ட தமிழக அரசின் கோரிக்கையை பரிசீலித்து இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக பணியாளர் நலத்துறை கூறியுள்ளது. இதன்படி செப்டம்பர் மாதம் 1 தொடங்கி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாத இறுதி வரை திரு சாய்குமாருக்கு பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளி நிர்வாகத்தில் தவேக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பள்ளிகளில் ஆயுத கலாச்சாரம் பரவுவதாக குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக சிவகங்கை மற்றும் திருச்சி மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அறநெறிகளை போதிக்க வேண்டிய பள்ளிகளில் ஆயுதங்கள் புழங்குவது கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகனின் நிர்வாக தோல்விக்கு எடுத்துக்காட்டாக இது உள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். கட்சி நிதி என்ற பெயரில் தவேக நிர்வாகி பணம் வசூலித்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அக்கட்சி இது தொடர்பான காணொலி ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகம் என்று அறிவித்த தவேகாவின் வேஷம் இதன் மூலம் கலைந்துள்ளதாகவும் திமுக அதில் குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையே இப்பிரச்சினையில் தொடர்புடைய தவேக நிர்வாகி திரு வீராசாமி அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். விவசாயிகள் நலனுக்கு எதிராக தவேக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், டெல்டா மண்டலத்தில் 12 மணல் குவாரிகளை திறக்க அரசு முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இது விவசாயிகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அஇஅதிமுக கூறியுள்ளது. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை ஓய்வு பெற்றோருக்கு வழங்கிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2003 முதல் பணியில் சேர்ந்து 2025 வரை ஓய்வு பெற்ற அனைவருக்கும் இடைக்கால ஓய்வூதியம் 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று கோரியுள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தவும் தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 65 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள்

0: ஆட்சியர் திரு ரவிக்குமார் பயனாளிகளுக்கு வழங்கினார். தேனி மாவட்டத்தில் ஈரநில கண்காணிப்பு குழுவினருக்கான பயிலரங்கம் ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தலைமையில் இன்று நடைபெற்றது. சேலம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டு தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கவர்களில் வைக்கப்பட்டிருந்த உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உப்பு உற்பத்தி தீவிரமடைந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மக்கள் தொகை விழிப்புணர்வு தின பேரணி இன்று நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 6 வெள்ளி பதக்கங்களை வென்றது. ஜகார்த்தாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடையில் சந்திரிகா புஜாரியும் 57 கிலோ எடைப்பிரிவில் பிராச்சியும் தங்கப்பதக்கம் வென்றனர். 48 கிலோ எடைப்பிரிவில் கஞ்சனும் 54 கிலோ எடைப்பிரிவில் ஜாய்ஸ்ரீ தேவி சிரோமும் 60 கிலோ எடைப்பிரிவில் சஹத்தும் 75 கிலோ எடைப்பிரிவில் அன்ஷிகாவும் 80 கிலோ எடைப்பிரிவில் மேகா ஸ்ரீகாண்டும் 80க்கும் கூடுதலான எடைப்பிரிவில் பிராச்சி டோகாஸும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியின் 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் நிஷா தங்கப்பதக்கத்தையும் நிகிதா சந்த், காஜல், முஷ்கன் மற்றும் பிரியங்கா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்தில் உள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரோஹிணி தேவ்பா, தீக்ஷா, சந்தியா பிஷ்ணோய் உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி வரும் 27ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு சாய்மாருக்கு 6 மாத காலம் பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 6 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. 6:40 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் பிரெயின் போ 103 கேட்டு ரசிக்கவிருக்கீங்க டீ கடை வித் மீ ஆர்ஜே நிஷா. ஸோ டீ கடை அப்படின்னு சொன்னது நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வருது? ஒரு இடத்துல உட்காந்து ஒரு விஷயத்தை பற்றி 4-5 பேர் பேசுவாங்க, கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்க இல்லையா? அதைத்தான் நம்ம டீ கடையில் பண்ண போகிறோம். ஸோ லிசனர்ஸ்க்காகவே ஸ்பெஷலான ஒரு ஷோ இது. இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் உள்ளொன்று வைத்து. இதை சொன்னதும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, உள்ளே அழுகிறேன், வெளியே சிரிக்கிறேன், நல்ல வேஷந்தான், வெளுத்து வாங்குறேன் அப்படிங்கிற ஒரு வரி வந்து முதல் மரியாதை படத்தில் பூங்காற்று திருமா படத்தில் பாடலில் வரக்கூடிய ஒரு வரி ஞாபகம் வருது. அதே மாதிரி உங்களுக்கும் உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று ரியாக்ட் பண்ண ஒரு அனுபவமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று இந்த உள்ளொன்று வைத்த அப்படின்னு சொன்னது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்மளுடைய டீ கடை நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்க போகிறீங்க. ஸோ உங்களுடைய கருத்தும் நிகழ்ச்சியில் சொன்னோம்னு நினச்சிங்கன்னா 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். மற்றும் ஒரு 2317046 வெளியூர்லேருந்து மொபைல் ஃபோன்லேருந்து அழைக்கக்கூடிய நேர்கள் மறக்காம 0422 கோட் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நிகழ்ச்சியில் அணைஞ்சிருக்கக்கூடிய முதல் காலர் யார் எங்கிருந்துன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்ணியிருக்கீங்க?
1: என் பேர் ரத்னம், நான் கோவை மாவட்டம் சூலூர்வட்டம் வேளாண் மாவட்டம் இருந்து பேசுகிறேன். அற்புதமான நிகழ்ச்சி, இந்த சௌமியா மேடத்துக்கு நன்றி சொல்லிடுவோம், ஏன்னா இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்காக தொகுத்து வழங்கக்கூடியவங்களுக்கு நன்றிகள்.
0: சூப்பர், உங்களுக்கும் நன்றி. அண்ட் இந்த டீ கடையினுடைய முதல் நேயர் நீங்க. ஸோ இதே ஒரு ஹாப்பினஸோட இந்த உள்ளொன்று வைத்து, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு தலைப்பை பத்தி?
1: பல்லல் பெருமானுங்க, அதாவது 150 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எழுதி வச்ச போர் போயிட்டாரு. தன்னுடைய இதுல திருவருட்பால் உள்ளொன்று வைத்து புறவொன்று பேசுவார், உறவு காலமாக வேண்டும் தெரிவிக்கிறாங்க. உள்ளொன்று வைத்து பேசுறது வந்து அது சால சிறந்தது கிடையாதுங்க. இப்ப யாரானாலும் நாம நல்ல ஒரு நட்போடு பேசுறோம், அல்லது நம்முடைய மனசுக்கு திறந்து பேசுறது நியாயம். அப்படி பேசும்போது என்னன்னா அதனுடைய விளைவுகள் ரொம்ப மோசம் போயிருக்கும். ஒரு தடவை நம்ம ஏமாத்தி போடலாம்ங்க.

0: காற்றழுத்தி அல்லது உள்ளொன்னு வச்சுட்டு அவங்க ஏமாச்சுக்கலாம். ஆனால் மீண்டும் தொடர்ந்து அதே செயலில் ஈடுபட முடியாதுங்க. காட்டி கொடுத்துடும் அவங்களுடைய செயல்களும் அவங்களுடைய வார்த்தைகளும் நம்மளுக்கு காட்டி கொடுத்தோம். அதாவது உண்மையான நட்போ உண்மையான உறவுடையவர்கள் அப்படி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய குணமுடையவர்களாக இருக்க மாட்டாங்கம்மா. உண்மையாக பேசணும் எது வேணாலும். அப்போதான் உலகத்தில் நம்ம சொற்களுக்கு எடுபடு, நம்முடைய வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, விலை இருக்கு. நம்முடைய பேச்சினாலவே நம்மளை பெரிய முடிஞ்சது, நம்மளை விட அறிவில் சிறந்தவங்களுடைய மதிப்பாங்க. நாம் வழிகாட்டியா இருக்கணும் அப்படின்னு உள்ளொன்று வைத்து பேசக்கூடாதுங்க. அப்போ நமக்கு வரக்கூடிய இருந்தவர்களுக்கு நம்ம நல்ல குணங்களை கற்றுக் கொடுக்க முடியும்.
1: ஓகே சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. அண்ட் இதே மாதிரி உள்ளொன்று வைத்து அப்படின்னா இவருடைய பார்வையில இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அடுத்த காலர் அவர் அவருடைய பார்வையில என்ன சொல்றாருன்னு பாக்கலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க, பேர் சொல்லுங்க.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க.
2: நினைக்கிறேன்
1: வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க, சூப்பர். பட் இதை ஒரு இன்னொரு கோணத்துல யோசிச்சு பாருங்களேன். நம்ம வீட்டில் நம்மளுடைய சூழ்நிலை சரியில்லை, நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், அந்த இடத்துல நம்ம வீட்டில் நடந்த சூழ்நிலையை யோசிச்சுட்டே போனோன்னா அந்த வேலையை செய்ய முடியுமா? அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளே நம்மளுக்கு என்ன தான் காயங்கள் சோகங்களும் பல அடிகள் வாங்கினாலும் அதையெல்லாம் மறைச்சிட்டு நம்ம வேலை செய்வோம் இல்லையா? அப்படி யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா முதல் இரண்டு காலர்ஸும் என்ன சொன்னாங்கன்னா, உள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசவே கூடாது, திருவள்ளுவரும் அதான் சொல்லியிருக்காரு, நியாயமும் அதுதான் அப்படின்னாங்க. பட் கொஞ்சம் கோணத்தை மாற்றி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எல்லா சூழ்நிலைகள் நம்ம வெளிப்படையா உண்மைத்தன்மையோடு இருந்தோம்னா அழகா இருக்குமா அந்த சூழ்நிலை? நம்ம சூழ்நிலையும் சரி, சுற்றி இருக்கிறவங்களுடைய சூழ்நிலையும் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ மாற்றி யோசிச்சு, டீ கடையில் டீ நல்லா இன்னும் சூடாக இருக்கு, உங்கள் பேச்சும் சூடாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணையலாம். ஸ்டே டியூன், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க டீ கடை.

ஆவி பறக்கும் டிக்கடை அவ வந்ததனால.

0: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: ஆடைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்த தள்ளுபடி, ஏன் உழந்து விடுச்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க போல இருக்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குதுல்ல? உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கூலிங்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சட் பிரைஸ் விற்க முடியும்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: ஆறு மணி 51 நிமிஷம் கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 103 கோவில. இது டீ கடை. ஸோ லிசனர்ஸ்ட்ட மறுபடியும் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி சென்னை மெத் சென்டர்லேருந்து வந்திருக்க வானிலை அறிக்கை தெரிஞ்சுக்கலாம். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் இன்றைக்கி பதிவாகும்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. சேலம் மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, குறைந்தபட்சம் 16 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. பாலக்காடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னைக்கு டாபிக்கு வருவோமே. டீ கடையில் டீ சூடா எல்லாரும் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிருக்கோம், உள்ளொன்று வைத்து அப்படிங்கிற டாபிக்ல பேச ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அடுத்த காலர் என்ன சொல்றாங்க இதை பத்தின்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம். யார் எங்க கால் பண்ணிருக்கீங்க?
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், பேர் சொல்லுங்க.
4: நந்தகுமார் பேசுறேன் மேடம்.
3: ஓகே, சொல்லுங்க நந்தகுமார், உள்ளொன்று வைத்து இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
4: அதாவது இந்த தலைப்பு பொருத்தமானவர் என்னுடைய நண்பர் தான்.
3: ஓகே,
4: அவர் பெரிய கார் ஓட்டல வரவேற்பாளராக இருக்காரு. மறந்துட்டு

0: வெளியில காட்டிக்கூடாது. ஆக்கிறதுக்கு ஜாலியா இருக்கும், ஆனா நான் பண்ற கஷ்டம் எனக்குதான் தெரியும்.
1: அப்ப அது கஷ்டம் அப்படின்னு ஒத்துக்கிறீங்க, உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு ரியாக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, ரொம்ப அழகா சொன்னீங்க, அதுவும் கலகலப்பா அவருடைய நண்பரை பத்தி சொன்னாரு. அடுத்த காலர் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம், யாருங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: வணக்கம் அன்புலட்சுமி.
1: பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: கோவை நரசிபுரம், என்கே கந்தசாமி.
1: ஓகே கந்தசாமி, உள்ளொன்று வைத்து இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சீரியஸா பேசாம ஜாலியா கலகலப்பா ஏதாவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
2: நாட்டினுடைய பழக்க வழக்கம் இது என்றைக்கும் யாராலும் மாற்ற முடியாது.
1: ஓகே சூப்பர், ரொம்ப நல்லா சொன்னீங்க. மாற்ற முடியாத விஷயங்கள் இதுவும் ஒண்ணு. அடுத்த காலர் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த காலர் வந்தாங்க பட் போயிட்டாங்க. பட் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடியது டீ கடையில் உள்ளொன்று வைத்து அப்படிங்கிற டாபிக் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வார்த்தையை கேட்டதும் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கேட்டிருந்தோம். அடுத்த காலர் ஹலோ வணக்கம். ஓகே, அடுத்த காலர் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம், யாருங்க இருந்து கால் பண்ணியிருக்கீங்க?
3: ஹலோ நிஷா மேடம், நான் மருதமலையிலேருந்து கால் பண்ணிருக்கேன் மேடம்.
1: பேர் சொல்லுங்க.
3: நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாரும் நலம், நீங்களும் நலம்ங்கிற நம்பிக்கையில் உங்க பெயரோட ஆரம்பிக்கலாமே.
3: என் பேர் தேன்மொழி மேடம்.
1: தேன்மொழி, சூப்பர், அழகான பெயர். இன்னைக்கு டீ கடையில உள்ளொன்று வைத்து அப்படிங்கிற டாபிக் பத்தி பேசிட்டு இருக்கோம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க
3: மேடம். உள்ள ஒன்று வைத்து குளங்கற நிகழ்ச்சிக்கு ரொம்ப
1: நிகழ்ச்சி பெயர் உள்ளொன்று வைத்து இல்ல, டீ கடை அப்படிங்கிறது தான் நம்ம நிகழ்ச்சியுடைய பெயர். இன்னைக்கு வந்து ஒரு டாபிக்ல பேசுறோம், அதுதான் உள்ளொன்று வைத்து. நாளைக்கு இன்னொரு டாபிக் இருக்கும், இன்னைக்கான டாபிக் உள்ளொன்று வைத்து. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க கருத்தை சொல்லுங்க.
3: என் கருத்து என்னன்னா, நமக்கு அப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சாக்கா ஒரு சிலர் வந்து எப்படின்னா மூஞ்சிய பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம்.
1: அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இல்லையா?
3: ஆமா, அப்படி நீங்க பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஒரு சிலர் என்ன அந்த டாபிக் எடுத்து விட்டாதான் அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து அவங்க அந்த பாயிண்ட புடிச்சுக்குவாங்க.
1: சரி,
3: ஓ இவங்க மைண்ட் இப்படி இருக்கா, அப்ப இவங்க மைண்டுக்கு ஏத்த மாதிரிதான் நாம நடந்துக்கணும் அப்படிங்கறத அடுத்தவங்க முடிவு பண்ணிக்குவாங்க.
1: ஓகே, சோ சில பேர் வந்து இந்த உள்ளொன்று வைத்துக்கு பொருத்தமா நடந்துக்குவாங்கங்கிறீங்க.
3: ஆமாங்க.
1: இது சரிங்கிறீங்களா தப்புங்கிறீங்களா?
3: இல்ல இல்ல, அதுதான் மேடம் உண்மை,
1: தொடர்ந்து பேசலாம். FM Rainbow 103 கோவையில இன்னைக்கு டீ கடை நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ முதல் ஷோலையே உள்ளொன்று வைத்து அப்படிங்கிற டாப்பிக்கும் வச்சிருக்கோம். ஸோ இதை பற்றி நீங்கள் ஏதாவது உங்களுடைய கருத்துக்களை பகிரணும் அப்படின்னா 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம், மற்றும் ஒரு 2317046. வெளியூர்லேருந்து மொபைல் ஃபோன்லேருந்து அழைக்கக்கூடிய நேர்கள் மறக்காம 0422 கோட் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அஞ்சலா திரைப்படத்திற்காக வருது. ஸ்டே டியூன்ட்.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். ஏழு மணி 1 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் டீ கடை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் டாபிக் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கோயம்புத்தூர் சிட்டியில் டிராஃபிக் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம திருச்சி ரோட்டில் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் தொடங்கி சிங்காநல்லூர் வரைக்கும் டிராஃபிக் ஸ்லோ மூவிங்கில் இருக்குது. ஒண்டிபுதூர் தொடங்கி நீலாம்பூர் வரைக்கும் டிராஃபிக் இருக்குது. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட், 100 feet ரோட், கிராஸ்கெட் ரோட், பூ மார்க்கெட், வடகோவை, சிவானந்தா காலனி, சாய்பாபா காலனி, மேட்டுப்பாளையம் புது பஸ் ஸ்டாண்ட், இந்த பகுதிகளிலும் டிராஃபிக் இருக்குது. இது இல்லாமல் ராஜா ஸ்ட்ரீட், ஒப்பனக்கார ஸ்ட்ரீட், டவுன் ஹால், ரயில்வே ஸ்டேஷன், ஆத்துப்பாலம், கரும்புக்கடை, இந்த பகுதிகளிலும் டிராஃபிக் இருக்குது. சத்தி ரோட்டில் பார்த்தீங்கன்னா கணபதி தொடங்கி சரவணம்பட்டி காலப்பட்டி பிரிவு வரைக்கும் ஸ்லோ மூவிங்கில் டிராஃபிக் இருக்குது. அவினாசி ரோட்டில் எப்பவும் போல லக்ஷ்மி மில்ஸ் தொடங்கி பீலமேடு ஹோப்ஸ் வரைக்கும் ஸ்லோ மூவிங்கில் டிராஃபிக் இருக்குது. போத்தனூர் டு செட்டிப்பாளையம் ரோடு, வெள்ளலூர் டு சிங்கானல்லூர் ரோடு, இடையர்பாளையம் டு குரும்பப்பாளையம் ரோடு, இந்த பகுதிகளிலும் டிராஃபிக் இருக்குது. டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, சேஃபாக டிரைவ் பண்ணுங்க. ஸோ அடுத்ததான் நம்ம டீ கடையில் உள்ளொன்று வைத்து அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அதை பற்றி தன்னோட கருத்தை சொல்கிறதுக்காக காலர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: எங்கள் அன்பு சகோதரர் நிஷா அவர்களுக்கும் மற்றும் இந்த வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய மேடம் சௌமியா அவர்களுக்கும் இனிய பொன் மாலை போலது வணக்கம் ஒன்றை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியில் இணைவது மதுக்கரை பெரியசாம்.
0: ஓகே, சூப்பர். இன்னைக்கு உள்ளொன்று வைத்து அப்படிங்கிற டாபிக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, சொல்லுங்க உங்க கருத்து.
1: அதாவது இப்ப வந்து குடும்ப வண்டி தெளிஞ்சு நீரோடை போல அழகா ஓடணும்னா அதுக்கே வந்து உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுறது வந்து ரொம்ப அத்தியாவசியமாகுது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா

0: இப்ப காலையில வந்து வீட்டுல சாப்பாடு எல்லாம் செஞ்சு நமக்கு எல்லாம் டிஃபன்ல கட்டி கொடுத்து வேலைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. நம்ம மத்தியானம் வந்து அதை எடுத்து சாப்பிட்டுட்டு நான் எங்க வீட்டம்மாவுக்கு ஒரு போனை போடுறேன். போட்டு என்ன சொல்லுவேன், அம்மா நீங்க வச்ச ரசம் வந்து அவ்வளவு அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு, எங்க அம்மாவோட கைப்பக்குவம் போலவே இருக்குது அப்படின்னு நான் சொந்த சொல்லி அவங்கள சொல்லுவேன் அவங்கிட்ட. ஆனா உள்ள என்ன இருக்கும்னா, அட ரசமா வச்சிருக்காங்க, இது பயங்கர விஷமா இருக்கு அப்படின்னு ஒரு உள்ள இருக்கும். ஆனா வெளியில அப்படி சொல்லுவோம், அப்படி சொன்னால்தான் நம்ம வந்து குடும்ப வண்டி தெளிவா ஓடும், இல்லைன்னா கலங்கிடும்.
1: சரி, ஒரு சில நேரங்கள்ல இந்த உள்ளொன்று வைத்து பேசுறது அவசியம்னு சொல்லிருக்கீங்க, சூப்பர். அடுத்த காலர் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வந்தே மாதரம். வணக்கம். மதிப்பு மிகுந்த அறிவிப்பாளர் தங்கை நிஷா அவர்களை நான் கோவைக்கு மேற்கே தேவராயபுரத்திலிருந்து சுகம் ராஜா நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
1: சூப்பர், அருமையா.
2: உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுதல் மிகவும் சிரமமான காரியம். ஒரு முறை மாற்றி பேசுவதை ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும். தொடர்ந்து உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று விசிக்கொண்டே இருந்தால் எல்லா நிலைகளிலும் தவறாகவே முடியும். எனவே நல்லதை செய்வோம் என்பது என்னுடைய கருத்து. நல்லதையே பேசுவோம். வணக்கம்.
1: சூப்பர், அவருடைய கருத்தை டப்புன்னு வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்த காலர் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம் இத பத்தி. ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, நான் வசந்தி பேசுறேன் மேடம்.
1: எங்க இருந்து பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க.
3: மருதமலையில இருந்து பேசுறேன் மேடம்.
1: ஓகே, சொல்லுங்க. உள்ளொன்று வைத்து இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க கருத்து என்ன?
3: மேடம், நம்ம வந்து பொய் சொல்லுவதை வச்சு அவங்க உற்சாகமா அடைவாங்க நினைச்சா அது முட்டாள்தானம் மேடம்.
1: ஓகே, நிச்சயமா.
3: சரிங்களா, அதே இல்லாதத ஒன்று நம்ம ஒண்ணு சொல்றதை விட உண்மையா இருக்கிறத நம்ம சொல்லி பாருங்க, அவங்க எவ்வளவு சந்தோஷம் அடைவாங்கன்னு.
1: சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ இல்லாத ஒன்ன விட இருக்கிற ஒண்ணுதான் பெட்டர்னு சொன்னது நல்ல விஷயமா இருக்கு. அடுத்த காலர், ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க?
4: நீலகிரி மாவட்டம் எடக்காடு ரங்கநாதன் மேடம்.
1: ஓகே, உள்ளொன்று வைத்து இத பத்தி என்ன சொல்ல போறீங்க?
4: இருக்க வரைக்கும் நான் சந்தோஷமா இருக்கிறேன் மேடம்.
1: இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறது தானா?
4: சந்தோஷமா இருந்த எந்த கவலை இல்லாம சந்தோஷமா இருக்கிறது தான்.
1: ஓகே, உங்களோட கருத்தும் தனித்துவமா இருந்தது. சோ இன்னைக்கு டீ கடையில ஸ்பெஷலா லிசனர்ஸ்ட்டு அவங்களுடைய கருத்தை கேட்டுட்டு இருக்கோம். உள்ளொன்று வைத்து அப்படிங்கிற டாபிக்ல தொடர்ந்து பேசலாம். உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வருது, எனக்குள் ஒருவன் திரைப்படத்துல இருந்து. ஸ்டே டியூன்ட்.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.

7:10 ஆயிட்டுருக்கு. கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஃப்ரம் ரெயின்போ 103 டீ கடை அப்படிங்கிற டாப் ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருந்தோம். அதில் உள்ளொன்று வைத்து அப்படிங்கிற டாப்பிக்கையும் இன்னைக்கு பேசிகிட்டு இருந்தோம். நிறைய பேர் அவங்க கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் சொன்னதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுறது ஈஸியான வேலை கிடையாது, ரொம்ப கஷ்டமான வேலை அப்படிங்கிறது தான். சில நேரங்களில் அது நாகரீகமாக தெரிஞ்சாலும் அதை தொடர்ந்து அப்படியே அது ஒரு வழக்கமாக பழக்கமாக மாறிடுச்சு அப்படின்னா அது ஒரு நிம்மதியை பறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. அதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்ட எல்லா நேர்களுமே சொன்ன ஒரு விஷயம். ஸோ நம்மளுடைய திருவள்ளுவரும் சொன்ன உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்திலெல்லாம் உளன் அப்படிங்கிற இந்த திருக்குறளை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மனம் சொல்லும் விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய வாயிலையும் வரக்கூடிய வகையில் நடந்துக்கிட்டோம்னா நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொன்ன கருத்தாகவும் இருந்தது. இதே மாதிரி டெய்லியும் உங்களுக்காக 6:40 டீ கடை நிகழ்ச்சி வரும். அதில் ஒரு புதிய தலைப்பும் வரும். அதில் உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து இதே மாதிரி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற குட்டி கருத்தோட நிகழ்ச்சியிலிருந்து நன்றி கூறி விடைபெறுவது நான் ஆர்ஜி நிஷா. பாடலை தொடர்ந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு தமிழில் செய்திகள்.

நேர்களே, தினமும் மாலை 6:40 முதல் 7:15 வரை டீக்கடை நிகழ்ச்சியை கேட்டு மகிழலாம். நேரம் 7:15. இனி தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது வரலாற்று சிறப்புமிக்கது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் ஆறு வழி பசுமை சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அறிவியல் ஆராய்ச்சியின் பலன்கள் விவசாயிகளிடம் நேரடியாக சென்றடைவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா பெல்ஜியம் இடையேயான பேச்சுகள் இன்று பிரசல்ஸில் நடைபெற்றன. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது வரலாற்று சிறப்புமிக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக உறவை வலுப்படுத்த இது உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு துறைகளில் புதிய வாய்ப்புகளை இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான நல்லுறவில் இந்த ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த ஒப்பந்தம் இங்கிலாந்துடனான வர்த்தக உறவை மேலும் வலுப்படுத்த உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதன் மூலம் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் 99% பொருட்களுக்கு வரிவிலக்கு சலுகை கிடைக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் ஜவுளி, உணவு பதப்படுத்துதல் மற்றும் மருந்து உற்பத்தி துறைகள் பயன்பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கும் இது உத்வேகம் அளிக்கும் என்று திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஏற்றுமதியாளர்களுக்கு எண்ணற்ற வாய்ப்புகளை இந்த ஒப்பந்தம் உறுதி செய்துள்ளதாக மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்தியாவிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய ஆயத்த ஆடாகட்டும் அல்லது ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ், கடல் பொருட்கள், இன்ஜினியரிங் கூட்ஸ், ஆட்டோ காம்பனன்ஸ், பதப்படுத்தப்பட்ட உணவு, ரசாயனங்கள், மருந்து பொருட்கள், விவசாய பொருட்கள், இவை எல்லாமே வந்து அங்கே போய் சந்தையில தங்களை வந்து நிலைநிறுத்திக் கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இந்த தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தினுடைய உண்மையான ஒரு பலனை நாம எங்க பார்க்க போறோம்னா அடுத்த 2-3 ஆண்டுகளிலே நாம பார்க்க போகிறோம். நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரிட்டன் சந்தை திறந்து விடப்பட்டிருக்கிறது. இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு, இங்கே இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களுக்கு, அவர்கள் இதை பிரமாதமாக பயன்படுத்தி கொண்டு தங்களையும் வளர்த்துக் கொள்வார்கள், நாட்டினுடைய நிச்சயமாக பெருக்கப் போகிறார்கள்.
0: உத்தரப்பிரதேசத்தில் ஆறு வழி பசுமை சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில்

0: நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 14,400 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். தேசிய நெடுஞ்சாலையின் 19 வாரணாசி சுற்றுச்சாலையுடன் இந்த திட்டம் இணைக்க உள்ளதாக அவர் கூறினார். இதன் மூலம் அந்த வழித்தடத்தில் பயண நேரம் வெகுவாக குறையும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஒடிஷா மற்றும் ஜார்க்கண்டின் ரயில் மேம்பாட்டு பணிகளுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன்படி ஒடிஷாவில் பாராதீப் ஹரிதாஸ்பூர் இடையே இரட்டை வழிப்பாதை அமைப்பதற்கும், ஜார்க்கண்டில் ராஜ்கார் சவான் தாங்குவா போசி இடையே 4வது வழித்தடமும் இந்த திட்டம் மூலம் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். 3,907 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டங்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் நிறைவடையும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். அறிவியல் ஆராய்ச்சியின் பலன்கள் விவசாயிகளிடம் நேரடியாக சென்றடைவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பான இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். புதுமை கண்டுபிடிப்புகளும் நவீன இயந்திரங்களும் விவசாயிகளுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். உரங்கள் சம விகிதத்தில் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். மண் பாதுகாப்பிற்கு விவசாயிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா பெல்ஜியம் இடையேயான பேச்சுகள் இன்று பிரசல்ஸில் நடைபெற்றன. அரசுமுறை பயணமாக பெல்ஜியம் சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மற்றும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு மேக்சிமே பிரிவாட் இப்பேச்சுகளில் பங்கேற்றனர். அரசியல், பொருளாதாரம், முதலீடு, தூய எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் கீழ் இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 19 வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. விரைவு வாக்காளர் பட்டியல் அடுத்த 5ஆம் தேதிக்கு பதிலாக 17ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வீடு வீடாக சென்று விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் பணி அடுத்த 8ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் பெங்களூரு பெருநகர ஒருங்கிணைந்த நகரியம் திட்டத்திற்காக விவசாயிகளிடமிருந்து வலுக்கட்டாயமாக நிலம் கையகப்படுத்தப்பட மாட்டாது என்று முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்கு நிலம் கொடுக்க விரும்பாத விவசாயிகள் அப்பகுதிகளில் தொடர்ந்து வேளாண் பணிகளை மேற்கொள்ளலாம் என்று தெளிவுபடுத்தினார். இதுகுறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று அமைக்கப்படும் என்றும் அதன் பரிந்துரையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்தார். மணிப்பூரில் அரசு நியமனங்களில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னம் கிம்சந்த் சிங் கூறியுள்ளார். மணிப்பூர் பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் நடத்தப்பட்ட தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு இன்று இம்பாலில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். குஜராத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சூரத்தின் நிவாரணப் பணிகளுக்காக 550 கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காந்திநகரில் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி, வெள்ள பாதிப்பு குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கடைகளுக்கு நிதியுதவி வழங்கப்படும் என்று கூறிய துணை முதலமைச்சர் அதுகுறித்த விவரங்களையும் வெளியிட்டார். ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநர் திரு பிரவீர் ரஞ்சன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அமர்நாத் யாத்திரைக்கான வழித்தடத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் அதிகாரிகள் பங்கேற்ற உயர்நிலைக் கூட்டத்திலும் கலந்து கொண்டார். யாத்ரீகர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் மருத்துவ வசதிகள் குறித்தும் பாதுகாப்பு படையின் ஒருங்கிணைப்பு குறித்தும் திரு பிரவீர் ரஞ்சன் விரிவாக ஆய்வு மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன்

0: போட்டியில் இந்தியாவின் அமன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-0 என்ற புள்ளிக்கணக்கில் அசர்பைஜானின் இஸ்லாம் பசார்கானோவை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் இன்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா 79-46 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. காலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3ஆம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 378 ரன் எடுத்துள்ளது. லக்ஷயா ராய்சந்தினி அபாரமாக ஆடி சதமடித்து 196 ரன்னுடனும் குஷ் பட்டேல் 3 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். சாகர் விற்கும் சதமடித்து 134 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 6 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் சந்திரிகா புஜாரியும் 57 கிலோ எடைப்பிரிவில் பிராச்சியும் தங்கப்பதக்கம் வென்றனர். 48 கிலோ எடைப்பிரிவில் குஞ்சானும் 54 கிலோ எடைப்பிரிவில் ஜோய்ஸ்ரீ தேவி சிரோமும் 60 கிலோ எடைப்பிரிவில் சாகத்தும் 75 கிலோ எடைப்பிரிவில் அன்ஷிகாவும் 80 கிலோ எடைப்பிரிவில் மேகா ஷியோகாந்தும் 80க்கும் கூடுதலான எடைப்பிரிவில் பிராட்சி தோகாசும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியின் 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் நிஷா தங்கப்பதக்கத்தையும் நிக்கிதா சந்த் காஜல் முஸ்கான் மற்றும் பிரியங்கா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. வரலாற்று சிறப்பு மிக்கது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் 6 வழி பசுமைச்சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அறிவியல் ஆராய்ச்சியின் பலன்கள் விவசாயிகளிடம் நேரடியாக சென்றடைவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா பெல்ஜியம் இடையேயான பேச்சுகள் இன்று பிரசல்ஸில் நடைபெற்றன. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இனி தொடர்வது அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் 1 குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 18,319 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 13,689 ரூபாய்க்கும், மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,876 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 13,005 ரூபாய்க்கும், ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 18,463 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,369 ரூபாய்க்கும், ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனி கிழங்கு அதிகபட்சமாக 16,639 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,569 ரூபாய்க்கும், ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 18,499 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 16,392 ரூபாய்க்கும், மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,799 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 15,419 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்து அறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். நேர்களை, வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 12-14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10 முதல் 14 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதியில் சற்று கூடுதலாக

மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரப்பதத்தினை பொறுத்து அளிக்க வேண்டும். லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுவதனால் நெல் நடவினை தொடரலாம். லேசான மழையை பயன்படுத்தி ஆகஸ்ட் மாதத்தில் நெற்பயிர் செய்ய இருக்கும் இடத்தில் பசுந்தாள் உரப்பயிர்களை சனப்பு மற்றும் தக்கை பூண்டை விதைத்து 45 நாட்கள் கழித்து மடக்கி விடலாம். மண் ஈரத்தினை பயன்படுத்தி இரவை மற்றும் மானாவரியில் பயிரிடப்பட்ட பாசிப்பயிறு மற்றும் உளுந்து பயிர்களில் 1 சதுர அடியில் 33 செடிகள் இருக்குமாறு படுவாசி விதைப்பு செய்யவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டுக் கொடுக்கவும். இதுவரை மஞ்சள் நடவு செய்யாத விவசாயிகள் கிழங்கை, உயிர் பூஞ்சான கொல்லிகள் அல்லது வேதியியல் மருந்துகளை நேர்த்தி செய்து விதைப்பதன் மூலம் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை தவிர்க்கலாம். உயிர் பூஞ்சான கொல்லிகளான பேசிலஸ் சப்டில்ஸ் 2.5 கிலோ என்ற விகிதத்தில் 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்து வேர்பகுதியில் இட வேண்டும். ரசாயன மருந்துகளை பயன்படுத்தும் போது

0: இல்லாத விவசாயிகள் கிழங்கை உயிர் பூஞ்சான கொல்லிகள் அல்லது வேதியியல் மருந்துகளை நேர்த்தி செய்து விதைப்பதன் மூலம் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை தவிர்க்கலாம். உயிர் பூஞ்சான கொல்லிகளான பேசிலஸ் சப்டில்ஸ் 2.5 கிலோ என்ற விகிதத்தில் 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்து வேர்பகுதியில் இட வேண்டும். ரசாயன மருந்துகளை பயன்படுத்தும் போது 1 லிட்டர் தண்ணீருக்கு கார்பன் டைசிம் 1 கிராம் மற்றும் பாசலோன் 2 மில்லி கலந்த நீரில் நனைத்து நடுவதன் மூலம் செதில் பூச்சி மற்றும் கிழங்கழுகல் நோவை தவிர்க்கலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகையுரித்து விட்டம் கட்டவும். நேர்கள் இதுவரை கேட்டது அறிவிப்புகள்.
1: நேரம் 7:30. நாம் இனி கேட்கலாம் பிஃபா உலகக்கோப்பை 2026 போட்டிகள் பற்றிய தினசரி நிலவரம். டெல்லி அஞ்சல்.

0: வணக்கம் விவசாய பெருமக்களே. இன்றைய நமது நிகழ்ச்சியில் நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வலம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 5 அங்கக வேளாண்மைக்கு ஏற்ற மண்வளம் மற்றும் ஊட்டச்சத்து மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் மண்ணியல் பேராசிரியர் முனைவர் பி. ஜானகி அவர்கள். இவர் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மண் அறிவியல் மற்றும் வேளாண் வேதியியல் பேராசிரியராக 21 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். கல்வி, ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்கத் துறைகளில் பணியாற்றியுள்ள இவர் கலைக்கொல்லி மூலக்கூறுகளின் இயக்கவியல் மற்றும் மண் சூழலில் அவற்றின் தாக்கம் ஆகியவற்றை உள்ளடக்கிய மண்ணறிவியல், தாவர வேதியியல் மற்றும் ஊட்டச்சத்து, இயற்கை மற்றும் நிலையான வேளாண்மையில் மண்வள மேலாண்மை ஆகியவற்றில் வலுவான தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தியுள்ளார். குறிப்பாக கடந்த 6 ஆண்டுகளாக நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தில் பணியாற்றி வரும் இவர் பருத்தி, சோளம் மற்றும் மஞ்சள் பயிர் சாகுபடி முறைகளில் மண்தரம், பயிர் விளைச்சல் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை ஆகியவற்றில் அவற்றின் நீண்டகால விளைவுகளை மதிப்பிடும் மீளுருவாக்க மற்றும் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சியில் தொடர்ந்து ஆராய்ச்சி மேற்கொண்டுள்ளார். இவர் 12 முதுகலை மாணவர்களுக்கும் 3 முனைவர் பட்ட ஆய்வாளர்களுக்கும் வெற்றிகரமாக வழிகாட்டியுள்ளார். மேலும் இளங்கலை திட்டப்பணிகளுக்கும் வழிகாட்டி வருகிறார். இளங்கலை, முதுகலை, முனைவர் மற்றும் தொலைநிலை கற்றல் மாணவர்களுக்காக மண் அறிவியல் மற்றும் அங்கக வேளாண்மை துறையில் சுமார் 42 பாடங்களை கையாண்டுள்ளார். மண்வளம், அங்கக வேளாண்மை, மண் உயிரியல், ஊட்டச்சத்து மேலாண்மை மற்றும் நிலையான வேளாண்மை தொடர்பான ஆராய்ச்சி திட்டங்கள், ஆய்வறிக்கை பணிகள் மற்றும் ஆய்வக அடிப்படையிலான ஆய்வுகளில் மாணவர்களுக்கு வழிகாட்டியுள்ளார். இவர் தமிழ்நாடு அரசின் சிறந்த ஆராய்ச்சியாளர் விருதை பெற்றுள்ளார். மேலும் ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்கத் துறையில் சிறந்து விளங்கியதற்காக 10க்கும் மேலான விருதுகளையும் கௌரவங்களும் பெற்றுள்ளார். அதேபோல இவர் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான தரமான ஆய்விதழ்களில் 107 ஆய்வுக் கட்டுரைகளை வெளியிட்டதுடன் கருத்தரங்குகள் மற்றும் மாநாடுகளில் பங்கேற்று 50க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ளார். நிகழ்ச்சியை கேட்போமா?
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த பாடப்பகுதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கக வேளாண்மைக்கு ஏற்ற மண்வளம் மற்றும் சத்து மேலாண்மை அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். என் பேர் ஜானகி. நான் மண்ணியல் துறையில பேராசிரியரா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேங்க. விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் தெரியும், மண்வளம் தான் அடிப்படை. மண்வளமே மனித வளம் இல்லைங்களா? அதனால மண் வந்து வளமாக இருக்கணும் நம்ம விவசாயம் நல்லா பண்ணணும்னாலே. முக்கியமாக அங்கக வேளாண்மை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கண்டிப்பாக நம்ம மண் வந்து வளமாக இருக்கணும். சரி, மண் வளம்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்கும். நம்மளும் அதை எப்படிலாம் கண்டுபிடிக்கலான்ற முறையை வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது தான் எல்லாமே, மண்ணை மாதிரி எடுத்துகிட்டு வந்து டெஸ்ட் பண்ணுறோம். அதை வந்து அந்த காரணிகளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு விவசாயி வந்து தன் நிலத்தை தானே எப்படி மண் வளமாக இருக்கும் கண்டுபிடிச்சிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணில் இருக்க கரிம சத்தின் அளவை பொறுத்து தான் நம்ம மண் வளமாக இருக்கா இல்லையான்னு சொல்லலாம். ஓகே, அந்த கரிம சத்தை வந்து நம்ம கரிமம்னு சொல்லுவோம், அங்ககம்னு சொல்லுவோம், கார்பன் சத்துன்னு சொல்லுவோம். இந்த கரிமம் வந்து எவ்வளோ மண்ணில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 0.5% கம்மியாக தான் இருக்குது நம்ம தமிழ்நாட்டு மண் வகைகளில். ஆனால் அது 1% மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம மண் வளமாக இருக்கும். வளமாக இருக்குதுன்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் மண்ணில் பயிர்களுக்கு நன்மை தரக்கூடிய சத்துக்களை சுழற்சி பண்ணக்கூடிய, அதேமாதிரி நோய்க்காரணிகளை கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் நிறைய இருக்கும். அதனால் மண்ணில் ஏற்கனவே இருக்கிற சத்துக்கள் சுழற்சி நன்றாக இருந்து பயிர் வந்து எடுத்துக்கொள்ளும் நிலைமையில இருக்கும். அப்ப அந்த கார்பன் கண்டிப்பா நம்ம 1% மேல கொண்டு வரணும். கொண்டு வரதுங்கிறது அங்கக வேளாண்மைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 1% மேல கொண்டு வந்தாதான் நம்மளால வந்து வெற்றிகரமா அங்கக வேளாண்மையை பேண முடியும். அப்ப விவசாயிகள் வந்து மண் வளத்தையும் பேணணும்,

அதே நேரம் சத்துக்களையும் பயிர்களுக்கு கொடுக்கணும் அங்கக வேளாண்மையில. அப்ப நம்ம இதுக்கான செயல்முறைகள் வந்து ரெண்டுக்குமே ஒன்னே தான். முன்னாடி பாடப்பகுதிகளில் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு, நீங்கள் ஒரு செயல்முறை செஞ்சீங்கன்னா அதை வந்து உதாரணத்துக்கு கலை மேலாண்மைக்காக நீங்கள் நவதானியம் போட்டிங்கன்னா கலைகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாது, அது பூச்சி நோய் காரணிகளையும் கண்ட்ரோல் பண்ணோம், அதே நேரத்தில் மண்ணோட வளத்தையும் பெருக்கும். அப்போ ஒரு செயல் பலதரப்பட்ட நன்மைகளையும் நமக்கு கொடுக்கும். அப்போ மண் வளத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோமோ அதுவே சத்து மேலாண்மைக்கு உகந்ததாக இருக்கும். சில நேரங்களில் நம்ம சில சத்துக்களை அதிகமாக கொடுக்கணும், அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வயலில் இருக்கிற இல்லைன்னா வெளியில் இருக்கிற இடுபொருட்களை நம்ம வாங்கி போடணும். விவசாயிகளுக்கு தெரியும் பயிருக்கு வந்து 17 வகையான சத்துக்கள் தேவை. அவை பேரூட்டங்கள், இரண்டாம் நிலை ஊட்டங்கள், நுண்ணூட்டங்கள், மூன்று வகையாக பிரிப்போம். இதில் பேரூட்டங்கள் தான் மிக மிக முக்கியம், அதாவது தலைசத்து, மணிசத்து, சாம்பல் சத்து. இது மிக அவசியம், இதை சமச்சீராக கொடுக்கணும். இதை வந்து நீங்கள் நார்மலாக இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க விவசாயத்தில் உரம் போட்டு பூச்சி மருந்து அடித்து பண்ணுற விவசாயத்தில் நீங்கள் யூரியா, சூப்பர் பாஸ்பேட், பொட்டாஷ்னு கொடுத்துருவீங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே வேளாண்மையில் இதை மூன்றும் சமச்சீராக கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி இடுபொருட்கள் நம்மக்கிட்ட கிடையாது, நம்ம அதை வந்து சேர்த்து வச்சு அதை மேம்படுத்தி நம்ம வயலுக்கு இடணும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு கரிம பொருளும் சேரும், சத்துக்களும் சுழற்சி ஆகும். நம்ம எதெல்லாம் வந்து மண் வள மேலாண்மைக்கு பயன்படுத்தலாம், அதே நேரத்தில் சத்துக்களை கொடுக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, முதல்ல கால்நடை கழிவுகள். ஸோ நம்மக்கிட்ட கண்டிப்பாக ஒரு விவசாயி அங்கக வேளாண்மை பண்ணுறாரு அப்படின்னா அவர் கண்டிப்பாக கால்நடைகளை வச்சுருக்கணும், அதாவது ஆடு, மாடு, கோழி, அது மாதிரி கால்நடைகள் இல்லாமல் அங்கக வேளாண்மை பண்ணமா நம்மளால் வெற்றிகரமாக நடத்த முடியாது, செய்ய முடியாது. அடுத்து கால்நடை கழிவுகளில் வந்து நம்ம பயன்படுத்தலாம், அதாவது தொழு உரம், மக்கிய தொழு உரம்னு சொல்லுவோம், கம்போஸ்ட்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் கோழி எரு, ஆட்டு எரு, வேற கால்நடைகள் இருந்தால் அதோட எருக்களையும் நம்ம மக்க வச்சு பயன்படுத்தலாம். இதில் எல்லா சத்துக்களும் இருக்கும். ஆனால் நீங்கள் உரங்களில் போடுற அளவுக்கு சத்துக்கள் இருக்குமானா இருக்காது கண்டிப்பாக. உதாரணத்துக்கு ஒரு 100 கிலோ யூரியா போட்டிங்கன்னா அதில் 46 கிலோ தலைசத்து கிடைக்கும் ஒரு பயிருக்கு. இப்போ ஒரு ஏக்கருக்கு 2 மூட்டை போட்டு விவசாயிகள் பயிர் நல்லா பசுமையாக வரும், சந்தோஷமாக இருப்பாங்க. அதே அங்கக வேளாண்மையில் நம்மளால் வந்து ஒரு 1 டன் தொழு உரத்தை போட்டால் அந்த சத்து கிடைக்குமானா தலைசத்து கண்டிப்பாக கிடைக்காது. அதனால தான் நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகமே பார்த்தீங்கன்னா ஒரு பயிர் பண்ணுறப்ப கடைசி உழவின் போது 12.5 டன் தொழு உரம் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம யாரும் போடுறது இல்லை, ஏன்னா நமக்கு பற்றாக்குறையா இருக்குது. பட் அங்கக வேளாண்மை பண்றப்ப கண்டிப்பா விவசாயிகள் அவ்வளவு தொழு உரம் போடணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 100 கிலோ தொழு உரம் எடுத்தீங்கன்னா 0.5% தான் தலைசத்து இருக்குது, அதாவது 1/2 கிலோ தான் கிடைக்கும். உங்களுக்கு யூரியாவில் ஒரு 100 கிலோவில் 46 கிலோ தலைசத்து கிடைக்குது, ஆனால் தொழு உரத்தில் 0.5% தான் கிடைக்குது. அப்போ அதனால தான் டன் கணக்கில் போட சொல்கிறோம். அப்போ நமக்கு வந்து யூரியாவோட இது நன்மையற்றது அப்படின்னு சில விவசாயிகள் யோசிப்பாங்க, கண்டிப்பாக இல்லைங்க. யூரியாவில் வந்து ஒரே ஒரு சத்து தான் பயிருக்கு கொடுக்க முடியும், ஆனால் நீங்கள் தொழு உரமாக போடுறப்ப உங்களுக்கு தலைசத்தோடு சேர்த்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பயிருக்கு தேவையான 17 சத்துக்களும் கிடைக்கும், அதாவது தலைமணி, சாம்பல் சத்துக்கள் மற்றும் இரண்டாம் நிலை ஊட்டங்கள், நுண்ணூட்டங்கள் எல்லாமே பயிருக்கு கிடைக்கும். அது கிடைக்கும் அளவு கம்மியாக இருக்கும், ஆனால் எல்லா பயிருக்கு சமச்சீர் அளவில் எல்லாமே கிடைச்சிடும். அதனால கண்டிப்பா தொழு உரத்தை விவசாயிகள் போடணும். அடுத்து கோழி எரு, ஆட்டு எரு இது இருந்தாலும் பயன்படுத்தலாம். வெள்ளாட்டு எரு, ஆட்டு எருங்கிறது ரொம்ப ரொம்ப சத்து நிறைந்தது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தொழு உரத்தில் வந்து 0.5% தலைசத்து இருக்கும்னு சொன்னேன், ஆனால் ஆட்டு எரு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2% வரைக்கும் தலைசத்து இருக்கும். அப்போ நீங்கள் காய்கறி பயிர்கள், பூக்கள் இந்த மாதிரி தொடர்ந்து அறுவடை பண்ணக்கூடிய வெண்டை, கத்திரி, தக்காளி போன்ற பயிர்களுக்கு நீங்கள் நல்லா ஒரு 3/4 மக்கின ஆட்டு எரு பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்துகிறப்ப உங்களுக்கு தொடர்ந்து அறுவடை கிடைச்சிட்டே இருக்கும், ஏன்னா சத்துக்கள் பயிர்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கோழி எருவும் ஒரு முக்கியமான எரு தாங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, நம்ம கோழி பண்ணையிலிருந்து எரு வாங்குறப்ப அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உடனடியாக சேகரித்து தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா தலைசத்து நைட்ரேட் வடிவில் இருக்கனால பயிரை சுட்டணும். அது மட்டும் இல்லாமல் கோழி வந்து நல்லா வளர்ச்சி இருக்கணுன்றதுக்காக நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறாங்க, சத்து ஊசிகள்லாம் போடுறாங்க. அப்போ அதோட எச்சங்கள்லாம் எங்கெங்கே இருக்கும், கண்டிப்பாக அந்த கோழியோட கழிவுல தான் இருக்கும். அப்போ அந்த கழிவை நம்ம கொண்டு வந்து அப்படியே வயலுக்கு பயிருக்கு போட்டோம் என்றால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கழிவுகளை பயிர்கள் எடுத்துக்கும், அதாவது நச்சுக்களை. அது வந்து பயிரோட நம்ம காய்கறிகள்லையோ பூக்கள்லையோ தங்கி இருக்கும். நம்ம அந்த தானியங்களை உணவாக சாப்பிட்றப்ப நம்ம உடலுக்கு வந்து அது நம்ம உணவு சங்கிலியை பாதிக்கும். அதனால தான் கோழி எரு விவசாயிகள் வாங்கினா அது வந்து நம்ம நிலத்தில் ஒரு மேடான பகுதியில் வந்து அதை கொட்டி வச்சு மூட்டை மாதிரி போட்டுடணும். முடிஞ்சால் 15 நாளைக்கு ஒரு தரம், கண்டிப்பாக முடிஞ்சா இல்லைங்க கண்டிப்பாக வந்து 15 நாளைக்கு ஒரு தரம் மாட்டு கோமியத்தை தெளிச்சு விடுங்க. ஏன்னா கோமியம் வந்து ஒரு நுண்ணுயிர் கலவை, நீங்கள் அதை தெளிக்கிறப்ப சீக்கிரமாக அதில் இருக்க நச்சுக்கள்லாம் உடஞ்சி நச்சுலாக தான் மாறும். அதே மாதிரி ஒரு 20 நாளைக்கு ஒரு தரம் அந்த மூட்டைவாக போட்டதை வந்து கலரி விட்டு திருப்பி குவிச்சு வைக்கணும். இது மாதிரி ஒரு 3 மாதம் வச்சிருக்கிறப்ப தொடர்ந்து செய்கிறப்ப உங்களுக்கு கோழி எருவில் இருக்க நச்சுகள்லாம் உடஞ்சி நச்சுறதா மாறிடும், சத்துக்களும் ஈஸியாக பயிர்களுக்கு கிடைக்கிற மாதிரி நிலைமைக்கு மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா பயிர்களுக்கும் இதை போடலாம். கோழி எருவிலையும் நல்லா தலைசத்திற்கு நல்ல நிறையா மணிசத்து, சாம்பல் சத்து மற்றும் நுண்ணூட்டங்கள் இருக்குதுங்க, கண்டிப்பாக இதெல்லாம் பயன்படுத்தலாம். இது தவிர வேறு கால்நடை கழிவுகள் எது உங்களுக்கு கிடைச்சாலும் அதை மக்க வச்சோ இல்லை பயிர் கழிவுகளோடு சேர்ந்து கம்போஸ்ட் மாதிரி மாற்றி எல்லா சத்துக்களையும் கார்பன்
கார்பன் தலைசத்து ரேஷியோன்னு சொல்லுவோம், அதை குறைச்சி நம்ம பயிர்களுக்கு இடுறப்ப பயிர்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். ஓகே, கால்நடை

கழிவுகள் இல்லாமல் வேற என்னத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாவதாக விவசாயிகள் கண்டிப்பாக பசுந்தாள் உரங்கள் பசுந்தலை உரங்களை வயலுக்கு கொண்டு வரணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பசுந்தாள் உரங்கள் அப்படின்னா நம்ம வயல்லே விதைகளை போட்டு வளர்த்து அது ஒரு 45 நாள் 50 நாள் மடக்கி அப்படியே ஓட்டி விடுறதுங்க. தக்கப்பூண்டு சனப்பை இந்த மாதிரியான பயிர்களை போடலாம். நம்ம இந்த பசுந்தாள் உரங்களுக்கு இப்போ நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ரகங்கள் பார்த்தீங்கன்னா வேர்முடிச்சுகள் உள்ளதா பயிர் வகை பயிர்கள் குடும்பத்தை சேர்ந்ததா இருக்கணும். அதனால தான் தக்கப்பூண்டு சனப்பையை போட சொல்கிறோம். உதாரணத்துக்கு விவசாயிகளுக்கு தேவையான நேரத்தில் தக்கப்பூண்டோ சனப்பையோ கிடைக்கல வச்சுங்க, கவலைப்பட வேண்டாம். உடனே உளுந்து பச்சைப்பயிர் தட்டைப்பயிர் உங்கள் தண்ணி உப்பாக இருக்குது எங்கள் நிலத்தில் வந்து ஓர நீளம் கொஞ்சம் போட்டால் இதெல்லாம் வராதுங்க அப்படின்னா கொத்தவரங்காய் கூட போடலாம், ஏன்னா அது ஓர நிலத்தில் நல்லா வரும். உங்கள் நிலம் வளர்ச்சியான நிலமாக இருக்குது, தண்ணியே இல்லைன்னா கொள்ளு போடுங்க. ஏன்னா இது எல்லாமே பயிர் வகை பயிர்களை சேர்ந்தது. நீங்கள் ஒரு 40 நாள் செடியை பிடுங்கி பார்த்தீங்கன்னா அது வேரில் வேர் முடிச்சுகள் இருக்கும். அந்த வேர் முடிச்சுகள் வந்து ரைசோபியம் அப்படின்ற ஒரு பாக்டீரியாக்கினால வரது. இந்த பாக்டீரியாக்கள் தான் காற்றில் உள்ள தலைசத்தை கிரகிச்சு நிலைநிறுத்தக்கூடிய தன்மையுடையது. ஏன்னா நம்ம யூரியாவாக கொடுக்குற தலைசத்து வந்து நமக்கு இயற்கையாகவே காற்றில் நிறைய இருக்குது, அதாவது 78% இருக்குது. ஆனால் அது எப்படி பயிருக்கு எடுத்துக்கும், எப்படி அது நிலத்துக்கு கொண்டு வருது, அந்த வேலையை தான் இந்த நுண்ணுயிர்கள் செய்து ரைசோபியம் அசோஸ்பேரிலம் அப்படிங்கிற அஸ்டோபாக்டர் அப்படிங்கிற நுண்ணுயிர்கள் அந்த வேலையை செய்து. ஸோ அப்போ அந்த நுண்ணுயிர்கள் எதில் வந்து ஏதாவது ஒரு பயிரோடு சேர்ந்து தான் அது வாழும். பல வகையான வழிமுறைகள் அது வந்து வேரோட வளர்ச்சி சேர்ந்து வாழும். இதில் முக்கியமானது ரைசோபியம். இது வந்து கூட்டு முயற்சியாக வாழும். இது வந்து பயிருக்கு தேவையான சத்தை கொடுக்கும், தனக்கு தேவையான உணவு எடுத்துங்க, ஒன்றுக்கு ஒன்று அதை சிம்பயாசிஸ்ன்னு சொல்லுவோம். அதனால ஒரு விவசாயி வந்து நம்ம பசுந்தாள் உரமாக நம்ம வயலில் போடுறது வந்து கண்டிப்பாக பயிர் வகை பயிராக சேர்ந்து தான் இருக்கணும். சரி, இது தவிர பசுந்தலை உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயலை சுற்றி உயிர் வேலிகளை வளர்க்கணும், நிறைய மரங்களை வளர்க்கணும். அப்போ அந்த இலைகளெல்லாம் அப்பப்போ நிறைய இலைகள் உற்பத்தி ஆயிடுச்சு, அதை நம்ம அரைக்கி விட்டு வயலில் போட்டு நெல் வயலெலாம் மடக்கி போட்டு உழுதுறலாம். ஓகே, நான் நெல் வயல் நடலப்பா எப்படி பண்ணுறது, இதை இப்போ எனக்கு எல்லாம் நிறைய வளர்ந்துருச்சு, எனக்கு நிலலாம் இருக்குது வயலை சுற்றி, பயிர்கள் வந்து இந்த ஷேடுனால எனக்கு மகசூல் பாதிக்கப்படும் அப்படின்னு விவசாயிகள் நினைக்கலாம். அப்போ என்ன பண்ணால், எப்போல்லாம் உங்களுக்கு இலைகள் உற்பத்தி அதிகமாக இருக்கோ அதெல்லாம் அரைக்கி விட்டு அந்த இலைகளை தூ சின்ன சின்னதாக பண்ணி உங்கள் குப்பை குழியில் எருக்குழியில் போட்டுருங்க, சாணத்தோடு சேர்த்து மக்க வைக்கணும். அதாவது வெறும் சாணமாக நம்ம எருக்குழியில் போடாமல் இந்த மாதிரி இலைகளை சேர்த்துக்கிட்டே வரப்ப அது ஒரு சத்து நிறைந்த குழியாக இருக்கும். வெறும் சாணத்தில் வந்து சத்து கம்மி தான், ஆனால் பசுந்தாள் உரங்களில் பார்த்தீங்கன்னா 2-3% வரைக்கும் தலைசத்து இருக்கும். முக்கியமாக சீமை அகத்தி போன்ற மரங்கள் அது எப்படின்னா குத்துச்செடி மாதிரி வளரும். நீங்கள் அரைக்கு அரைக்கு கூட நிறைய இலைகள் உற்பத்தி ஜாஸ்தியாக இருக்கும். இதில் தலைசத்து மணிசத்து சாம்பல் சத்து எல்லாமே நிறைய இருக்குது. அப்போ இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமான பயிர், அதாவது அங்கக வேளாண்மைக்கு. நீங்கள் வந்து வரப்பில் எல்லாமே இதை வளர்க்கலாம். எப்பெல்லாம் பயிர் நடுறீங்களோ அப்போ நிழல் படியும் நினைச்சிங்களோ அப்போ நீங்கள் அரைக்கி விட்டுருங்க. திருப்பி இது மழை பெஞ்சாலோ ஈரம் கிடைக்கிறப்ப நல்லா வளர்ந்துடும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். இதை ஆடு மாடுமே சாப்பிடுங்க, அதனால சீமை அகத்தி பயன்படுத்தலாம். நம்ம வரப்புகளையும் வளர்க்கணும். இந்த வாதநாராயண் வேற என்ன புங்கம் இலை வேப்பம் இலை உங்களுக்கு சுற்றியும் உயிர் வேலி வைக்கணும் கண்டிப்பாக. எப்படினாலும் ஒரு விவசாயிக்கு வந்து ஆடு மாடு வளர்த்துறப்ப நிழல் தேவை, அதுக்காக மரங்களை வச்சுருப்போம் நம்ம தோட்டத்தில் ஒரு பகுதியில். அந்த மரங்கள் நல்ல இலைகள் உற்பத்தி அதிகமாக இருக்கிற மரங்களாக வச்சு நம்ம அந்த இலை தலைகளையும் பயன்படுத்தணும். ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நம்ம நினைக்கலாம் என்கிட்ட கால்நடைகள் நிறைய இருக்குது, நான் கால்நடை கழிவுகள் நிறைய வயலுக்கு போடுறேன் மக்க வச்சு, அப்புறம் எதுக்கு நான் பசுந்தாள் உரங்கள் பசுந்தலை உரங்கள்லாம் பயன்படுத்தணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இல்லைங்க. நம்ம எப்படி சாப்பிட்றப்ப நமக்கு வந்து சாதம் சாம்பார் அந்த மாதிரி நிறைய வச்சு சாப்பிட்றோம் இல்லைங்களா, ஏன்னா ஒன்றுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கிற மாதிரி இங்கேயும் மண்ணுக்கு வந்து ஒன்றுன்னு ஒரு வகையான நன்மையை செய்யும். நீங்கள் வெறும் கால்நடை கழிவுகளை போட்டிங்கன்னா கரிமம் சேரும், சத்துக்கள் சேரும், அப்புறம் அதோட சில நுண்ணுயிரிகள் தான் அது வந்து சப்போர்ட் பண்ணும். அதே நேரத்தில் நீங்கள் பசுந்தாள் உரமோ பசுந்தலை உரங்களோ போடுறப்ப பசுமையான பொருட்கள் மக்கிறப்ப அதிகப்படியான அங்கக அமிலங்கள் வெளிவரும். இந்த அங்கங்க அமிலங்கள் வந்து ஒன்று நிறைய அமிலங்கள், நான் சொல்கிறது வந்து அசிட்டிக் ஆசிட் லாக்டிக் ஆசிட் நிறைய இருக்குது, மேலிக் ஆசிட்ன்னு சொல்லிக்கிட்டே போகலாங்க. இந்த ஒவ்வொரு அமிலமும் ஒவ்வொரு சத்துக்களை கரைக்கும், ஒவ்வொரு வகையான நுண்ணுயிர்களை மண்ணில் வளர்கிறதுக்கு ஏதுவாகும். அப்போ பார்த்தீங்கன்னா மண்ணுள்ள வந்து நுண்ணுயிர்களின் சுழற்சி வளம் நல்லாயிருக்கும். நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை பெறுகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக மண்ணில் இருக்க 17 சத்துக்களர் சுழற்சியும் நல்லாயிருக்கும், அது பயிர்கள் எடுத்துக்கு வரும் திறனும் நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம பசுந்தாள் உரங்கள் பசுந்தலை உரங்களை போட சொல்கிறோம். இந்த பசுந்தாள் உரங்கள் நம்மளோட தோட்டத்தில் நம்ம வயலில் வருடத்திற்கு ஒரு தரமாவது போடணும். நீங்கள் வந்து தோட்டக்கால் பயிராக இருந்தால் பிரச்சனை இல்லை, 4 மாதத்துக்கு ஒரு தரம் பயிரை மாற்றுவீங்க. கோடை காலங்களில் கோடை உழவு செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த பசுந்தாள் உரங்களை போட்டுடலாம். அதே மாதிரி பசுந்தலைகளை அரைக்கி போடலாம். சப்போஸ் நான் வாழை நடுறேன், நான் தென்னையை வச்சுருக்கேன், நான் வந்து மா வச்சுருக்கேன், பலா வச்சுருக்கேன், வயலில் இது மாதிரி போடுறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஊடு பயிராக போடுங்க. அதே மாதிரி கரும்பாக இருந்தால் வாய்க்காலில் போட்டு விடுங்க. ஆரம்பத்தில் கரும்பு நட்ட உடனே இதெல்லாம் போட்டு விட்டோமோ ஒரு 3 மாதத்தில் மடக்கி ஓட்டு விட்டுறலாம். இல்லைன்னா பிடிங்க அப்படியே மேலே போட்டிங்க அப்படின்னா அது மூடாக்காகவும் இருக்கும், உயிரற்ற மூடாக்காகவும் இருக்கும். முன்னாடியே உங்களுக்கு கலைகளை கண்ட்ரோல் பண்ணும், மண்ணில் ஈரப்பதத்தை நிறுத்தி வைக்கும், நுண்ணுயிரோட வளர்ச்சிக்கு அதிகமாகும், கார்பனும் மண்ணில் கரிமத்தையும் சேர்த்துட்டே இருக்கும். ஸோ நம்ம அதை எப்படி பண்ணணும், நம்ம தோட்டத்துக்குள்ள நம்ம வயலில் நம்ம என்ன பயிர் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி முறைகளை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளால் நல்லா மண்ணோட வளத்தை மேம்படுத்த முடியும், சத்துக்களையும் கொடுக்க முடியும் பயிர்களுக்கு. ஸோ நம்ம முன்னாடியே
சொன்ன மாதிரி பசுந்தாள் உரங்கள் போடுற

இப்போ ஒரே ஒரு பயிர் தான் சொன்னேன், எதை தக்கப்பூண்டோ சனப்பையோ போடுங்கன்னு. இப்போ என்னென்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா நவதானியங்களுக்கு போக சொல்கிறோம். ஏன்னா நவதானியங்கள் போடுறப்ப அந்த நவதானியத்தில் என்னென்னலாம் சேர்க்கலாம்னு முதல்ல சொல்லிடுறேன். குறைஞ்சது மூன்று வகையான தானிய பயிர்கள், அதாவது கம்பு, மக்காச்சோளம், சோளம், ராகி, திணை, உங்களுக்கு எது கிடைக்குதோ அதில் ஏதாவது மூணு எடுத்துக்கோங்க, ஒரு 1.5 கிலோ 2 கிலோ வரைக்கும். அடுத்து குறைந்தது மூன்று வகையான பயிர் வகை பயிர்கள், உளுந்து, பச்சைப்பயிர், தட்டைப்பயிர், இந்த மாதிரி பயிர்கள் எடுத்துக்கோ. கொத்தவரங்காய், நிலக்கடலை கிடைச்சாலும் சரி, உங்களுக்கு எது ஏதுவாக இருக்குமோ அதில் மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது ஏதாவது மூணு இருக்கணும். அடுத்து மூன்று வகையான எண்ணெய் வித்து பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்கள்னா சூரியகாந்தி, எள்ளு, கண்டிப்பாக கடுகு கடையில் வாங்கி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து குறைஞ்சது மூணு இருக்கணும். இதுக்கப்புறம் மணமூட்டிகள்னு சொல்லுவோம், அதாவது வெந்தயம், அதே மாதிரி கொத்தமல்லி, இதெல்லாமும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே உங்ககிட்ட தக்கப்பூண்டு சனப்பை வேற ஏதாவது விதைகள் உங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் தோட்டத்தில் இருக்குதோ அந்த விதைகளையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சேர்க்குறப்ப நமக்கு வந்து குறைஞ்சது 15-20 கிலோ ஒரு ஏக்கருக்கு அவ்வளோ விதைகள் எடுத்துக்கணும். இந்த விதைகளை கலக்கிறப்ப என்ன பண்ணால், சின்ன சின்ன விதைகள் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது இல்லைங்களா, கொத்தமல்லி, வெந்தயம், கடுகு, இந்த மாதிரி குட்டியாக இருக்கிற விதைகள்லாம் தனியாக கலந்துக்கோங்க. பெரிய விதைகள்லாம் தனியாக கலந்துக்கோங்க. அதுக்கு எடை கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதை மணலோடையோ இல்லை தொழுவுரத்தோடையோ கலந்து வச்சுட்டு வயலில் வீசணும். ஏன் சிறிய விதைகள் தனியாகவும் பெரிய விதைகள் தனியாகவும் வீச சொல்கிறோம்னா, நம்ம ரெண்டையும் கலந்து வீசுகிறப்ப சிறிய விதைகள் ஒரே இடத்துல விழுந்துடும், வயல் பூராவும் பரவாது. அப்புறம் முளைக்கிறப்ப அந்த நன்மைகள் நமக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்காது. ஸோ தனித்தனியாக கலந்து வீசி விட்டுறீங்க. இதுக்கப்புறம் அதே மாதிரி தான் பசந்தால் உர மாதிரியே தான் ஒரு 45 நாள் 50 நாள் பூ பூத்துரும். ஏதாவது ஒரு செடி பூ பூக்குறப்பயே நம்ம என்ன பண்ணணும், மடக்கி ஓட்டி விட்டுறணும். அது 20 நாள் மக்கறதுக்கான டைம் கொடுக்கணும். 20 நாள் கழிச்சு நீங்கள் அடுத்த பயிருக்கு போயிடலாம். விவசாயிகள் ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், தண்டு முத்துறதுக்கு முன்னாடி மடக்கி உழுது விட்டுறணும். அதனால தான் ஒரு செடி பூத்தா கூட மடக்கி உழுது சொல்கிறோம். தண்டு முத்திருச்சுன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் தண்டில் நார்த்தன்மை அதிகமாகிடும். நார்த்தன்மை அதிகமாயிடுச்சு அப்படின்னா அது மக்கறதுக்கு எடுத்துக்கொள்ளும் காலம் அதிகமாகும். அப்போ 20 நாள் பத்தாதுங்க. அது மட்டும் இல்லை, அடுத்த பயிர் நீங்கள் பண்ண முடியாது, பண்ணாலும் அடுத்த பயிருக்கு சத்து பற்றாக்குறை ஏற்படும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மக்க வைக்கிற வேலையை செய்கிறது எதுங்க, மண்ணில் இருக்க நுண்ணுயிர்கள், அதாவது பாக்டீரியாக்கள். இதுக்கு வந்து இரண்டு வகையான சத்துக்கள் தேவை, ஒன்று வந்து கார்பன், இன்னொன்று தலைசத்து. கார்பன் வந்து நம்ம மடக்கி உழுவுற பொருள்லேருந்தே கிடச்சிரும், பசந்தாள் உரமோ எருவோ எதுலேருந்து கிடச்சிரும். அப்போ தலைசத்து வந்து அதில் கம்மியாக தான் இருக்கும். அப்போ எங்கேருந்து அதை எடுத்துக்கும், ஏற்கனவே மண்ணில் இருக்க தலைசத்தை அதை பயன்படுத்திக்கும். ஏன்னா அதோட எண்ணிக்கை அதிகமானால் தான் இதெல்லாம் மக்க வைக்க முடியும். அப்போ என்ன பண்ணுறதுங்க, அப்போ தான் அதனால தான் பயிர்கள் மஞ்சள் அடித்து போயிடும். நீங்கள் வந்து மடக்கி உழுதுட்டு உடனே நட்டிங்கன்னா, இது முக்கியமாக சோளம் பயிரிட்ட வயல்களை நம்ம அடுத்து பண்ணுற பயிர்கள் நல்லாவே தெரியும். அப்போ என்ன பண்ணுவோம்னா, யூரியாவை கொஞ்சம் வீசி விட்டு விவசாயிகள் பண்ணுவாங்க, அந்த பற்றாக்குறையை நம்மளால் சமாளிக்க முடியும். ஆனால் அங்கக வேளாண்மையில் நம்மளால் யூரியா பயன்படுத்த முடியாது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், தண்டு முத்துறதுக்கு முன்னாடி மடக்கி ஓட்டி விட்டு 20-25 நாள் கழித்து நம்ம அடுத்த பயிரை பண்ணணும். ஸோ இது மாதிரி பண்ணுறப்ப மண்ணில் சத்துக்களோட சுழற்சியும் நன்றாக இருக்கும், நம்ம கரிம பொருளும் சேரும், சத்துக்களும் நல்லா பயிர்களுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பயிர் சுழற்சி முறைகளை கையாளணும் விவசாயிகள். முன்னாடியே சொல்லிட்டேன், கால்நடை கழிவுகள், பசந்தாள் உரங்கள், பசந்தலை உரங்கள். அடுத்து பயிர் சுழற்சி முறைகள், அதாவது ஒரே மாதிரியான பயிர்களை தொடர்ந்து வயலில் போடக்கூடாது. மக்காச்சோளமே போட்டுட்டு, மக்காச்சோளம், காய்கறி, அடுத்து கோடை உலகம், பசந்தாள் உரம், திருப்பி மக்காச்சோளம், காய்கறி, இப்படியே தொடர்ந்து போட்டுட்டு இருக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒரே விதமான சத்துக்கள் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டுட்டே இருக்கும். இயற்கை வேளாண்மை நம்மளால அதிகமாக கொடுக்கவும் முடியாது, ஏன்னா எல்லாமே நமக்கு லிமிட்டடாக தான் இருக்கும், நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கிற பொருட்கள்லாம். அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தானே பயிர்களை மாற்றணும் கண்டிப்பாக. மக்காச்சோளத்தை விட்டுட்டு இன்னொரு பயிருக்கு போகணும். அதே மாதிரி இந்த சுழற்சியில் கண்டிப்பாக ஒரு பயிர் வந்து பயிர் வகை பயிர்களாக இருக்கணும், அதாவது பச்சைப்பயிரோ, உளுந்தோ, கொத்தவரங்காயோ, அந்த வேர்முடிச்சுகள் உள்ள பயிர் வந்து ஒரு டைமாவது வரணும், வருஷத்தில் ஒரு தரமாவது. வருஷத்துக்கு ஒரு தரம் வர முடியாது, என்னோடது கரும்பு போடுறேன், வாழை போடுறேன்னா நீங்கள் கண்டிப்பாக முன்னாடியே சொன்ன மாதிரி ஊடு பயிராக போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில செம்மண் பூமி மாதிரி இருக்கிற பூமியெல்லாம் பிரச்சனை என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, அடிமண் இருக்கம்னு சொல்லுவோம். அதாவது ஒரே பயிரை தொடர்ந்து பண்ணிகிட்டே வரப்போ அதுவும் இல்லாமல் அங்கக வேளாண்மை இல்லாமல் சொல்கிறோம், உழவெல்லாம் குறைக்க சொல்கிறோம். அப்போ மண்ணில் அடியில் நமக்கு தெரியாது, பார்த்தா மண்ணில் ஒரு இறுக்கம் ஏற்பட்டுரும், அப்புறம் பயிரோட வளர்ச்சி நல்லா இருக்காது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி நிலத்துக்குள்ளார வேர் வரக்கூடிய கிழங்குகள் வரக்கூடிய பயிர்களை 3 வருஷத்துக்கு ஒரு தான் பயன்படுத்தணும். முக்கியமாக மரவள்ளியோ இல்லை முள்ளங்கி இல்லைனா பீட்ரூட், உங்கள் மண்ணில் எது நல்லா வரணிக்கோ அந்த மாதிரி பயிர்களை 3 வருஷத்துக்கு ஒரு தான் சுழற்சியில் போட்டிங்கன்னு வச்சிங்களேன், இந்த மண்ணில் இருக்க இறுக்கம் உடைப்பட்டுடும், அதுக்கப்புறம் மண்ணோட பொலவளப்பு தன்மை மேம்படும், கட்டமைப்பு மேம்படும், மண்ணில் இருக்க காற்றோட்டம் அதிகமாகும். ஸோ அதே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பயிர்கள் திருப்பி நீங்கள் பயிர் மாத்திரப்ப உங்களுக்கு வளர்ச்சி நல்லா இருக்கும், மகசூல் நல்லா இருக்கும். இதையும் விவசாயிகளும் தொடர்ந்து கடைபிடிக்கணும், ஒரே பயிரை பண்ண முடிஞ்சால் இந்த மாதிரி கிழங்கு வகை பயிர்கள் இல்லாமல் கீரைகள் அந்த மாதிரி பயிர்களையும் நடுவில் போடணும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, மல்டி ஸ்பீஷிஸ் பலதரப்பட்ட பயிர்கள் நம்ம வயலில் வளர்க்குறப்ப நம்ம மண்ணோட வளம் மேம்படும். ஏன்னா ஒவ்வொரு பயிரோட வேர்லேருந்தும் வரும் அங்ககமிலங்கள் வித்தியாசமாக இருக்கும். இதனால தான் கண்டிப்பாக நம்ம நவதானியத்தை போட சொல்கிறோம் கோடை காலங்களில் பசுந்தாள் உரத்துக்கு பதிலாக. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நவதானியத்தை விதைக்கிறோம் இல்லைங்களா, அது வந்து என்ன நன்மை, ஏன்னா வெவ்வேறு வகையான பயிர்கள் அதில் சேர்க்குறப்ப என்னென்னா, ஒரு சில பயிர்கள் மண்ணோட மேற்பரப்புலேயே வரும். உதாரணத்துக்கு வெந்தயம், கொத்தமல்லியெல்லாம் ஒரு 5 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு தான் போகும், அதுக்கு மேலே போகாது. சில பயிர்கள் அரை அடிக்கு போகும், சில பயிர்கள் 3/4 அடிக்கும் போகும்.
அப்ப என்ன ஆகும்னா, அந்த பயிரிலிருந்து வெளிவரும் திரவங்கள் வெவ்வேறு

0: வேற அடுக்குல இருக்கிற மண் அடுக்குல இருக்க சத்துக்களை கரைக்கும் எடுத்துக்கும். அடுத்து அதோட வேர்ல இருந்து வெளிவரும் திரவங்கள் வந்து வெவ்வேறு வகைப்பட்ட நுண்ணுயிர்களுக்கோட வாழ்க்கைக்கு சப்போர்ட் பண்ணும். அப்ப நம்ம மண்ணில் நுண்ணுயிர்களின் வளம் மேம்படும். இது எல்லாத்தையும் அதுக்கப்புறம் நம்ம மடைக்கு விழுறப்ப என்ன கீழே இருக்கிற சத்துக்கள்லாம் மேல வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம மண்ணில் இருக்கிற சத்துக்களை சுழற்சி நல்லா இருக்கும். அதே போன்று இப்ப நவதானியங்களை போடுறப்ப நன்மை தரும் பூச்சிகள், ஏன்னா ஒவ்வொரு பயிரும் ஒவ்வொரு வகையான வாசனைகளை வெளிவிடும். அப்ப நன்மை தரும் பூச்சிகள் வளதரப்பட்ட பூச்சிகளும் வயலுக்கு வரும். அப்போ உங்களுக்கு இன்னமும் நல்ல நன்மைகள் கிடைக்கும். அதனாலதான் முன்னாடியே சொன்ன நம்ம செய்யற ஒரு காரியம் வந்து கலை மேலாண்மைக்கு மட்டும் பயன்படாது, சத்துக்கு மட்டும் பயன்படாது, பூச்சி மேலாண்மை நோய் மேலாண்மை எல்லாத்துக்குமே பயன்படும். கண்டிப்பா விவசாயிகள் வந்து நவதானியத்தை கையாளணும். பயிர் சுழற்சி சொல்லிட்டேன். சரி, இது எல்லாமே நம்ம பண்றோம். பயிர் நம்ம நட்டுட்டோம், வளர்ச்சி நல்லா இருக்குது, அடி உரம்லாம் கொடுத்துட்டோம், 12 டன் தொழு உரம் போட்டுட்டோம். திருப்பி வந்து அப்பயும் பற்றாக்குறை வரும். போன வருஷம் எனக்கு பற்றாக்குறை வந்துச்சு, இந்த வருஷம் நான் இன்னும் கொஞ்சம் தலை மணி சாம்பார் சத்துக்களை அதிகமாக கொடுக்கணும், ஏன்னா என் பயிர் நிறைய எடுத்துக்கு நான் பண்ணுற பயிர் அப்படின்னு விவசாயிகள் நினச்சிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலன்னா ஊட்டமேற்றிய உரங்களை வந்து தயாரித்து பயன்படுத்தலாம். சத்துக்கள் நிறைந்த உரங்கள் அது எப்படி தயாரிக்கிறது இயற்கையாக அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். அடுத்து நான்காவதாக, பயிர் வளர்ந்துட்டு இருக்க நிலைமையில் சத்து பற்றாக்குறை வருது, இல்லை பயிர் நல்லா எந்திரிக்கல, நான் கத்திரி நட்டுட்டேன், நட்டு 30 நாள் 40 நாளைக்குள்ள வளர்ச்சியே பயிரில் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போ வந்து திரவ உரங்களை பயன்படுத்தணும். பஞ்சகாவியா, மீன் அமிலம், முட்டை அமிலம் நிறைய இருக்குது, பயோஸ்டிமிலன்ஸ்னு விற்கிறாங்க. இந்த திரவ உரங்களை நீங்கள் இலை வழியாக தெளிக்கிறது மூலமாக பயிரோட வளர்ச்சியை அதிகமாக கொண்டு வர முடியும். பஞ்சகாவியான்னு எடுத்தீங்கன்னா 2-3% கரைசல் போகலாம். பயிரோட வளர்ச்சி ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, 15 நாள் தான் ஆகுது நட்டு அப்படின்னா 2% கரைசல் போதும். அதுவே வந்து ஒரு 40 நாள் 50 நாள் பயிராக இருந்துச்சுன்னா 3% கரைசல் வரைக்கும் போகலாம். மீன் அமிலமும் அதே மாதிரி தான், 2-3% அளிக்கலாம். மீன் அமிலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பூக்கள் நிறைய வரணும், சரியாக பூ வைக்கல, கொஞ்சம் கொஞ்சம் தான் பூ இருக்குது, பூக்களோட எண்ணிக்கை அதிகப்படுத்தினா மீன் அமிலம் தெளிக்கலாம். தேவையற்ற மீன் அமிலத்தை தெளிக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் பஞ்சக்காவியை பயன்படுத்தலாம். நடுவில் 1 தரமோ 2 தரமோ மீன் அமிலத்தை பயன்படுத்தலாம். இதுவுமே பயிர்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் முடிவு பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நெல்லுன்னு வச்சுக்கிங்களேன், என்கிட்ட பஞ்சக்காவியா நிறைய இருக்குதுன்றதுக்காக சும்மா சும்மா 15 நாளைக்கு ஒரு தரம் நெல்லுக்கு வந்து பஞ்சக்காவியை அடிச்சுட்டே இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே அதிகப்படியான சத்து தான், எதுவுமே அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு தான். நீங்கள் பயிருக்கு சத்துக்கள் அதிகமாக கொடுக்குறப்ப என்னாகும், நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் உள்ளாகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பொன்னி மாதிரி ஒரு சன்ன ரகத்தை போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கிங்க, நெல்லில் நீங்கள் சத்துக்கள் அதிகமாக கொடுக்குறப்ப அந்த ரகத்தோட தன்மையே மாறிடும், மோட்டா அரிசியா மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப உங்களுக்கு மார்க்கெட்டிங் கிடைக்காது, விலை கிடைக்காது. அதனால சத்துக்களை அதிகமா கொடுக்கறதையும் நம்ம தவிர்க்கணும். நம்ம உரம் போட்டு பண்ற விவசாயத்துல மட்டும் இல்ல, அங்கக வேளாண்மையிலயும் சத்துக்களை அதிகமா கொடுக்க கூடாதுங்க. இந்த இலைவழி தெளிச்சு நம்ம பயிர்களோட வளர்ச்சியை ஊக்குவிச்சு நம்ம மகசூலை பெருக்க முடியும். நமக்கு வந்து அங்கக வேளாண்மையில வந்து எல்லாமே வருமுன் காப்போம். போன வருடம் இந்த பயிர் பண்ணியிருந்தேன், இதுல இந்த மாதிரி பிரச்சனைகளா மஞ்சள் அடிச்சிருந்துச்சு, துத்தநாக பற்றாக்குறை வந்துச்சு, இரும்புசத்து பற்றாக்குறை வந்துச்சுன்னா இந்த வருஷம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அடிக்கணும். ஏன்னா அங்கக வேளாண்மையில் வந்ததுக்கு அப்புறம் சரி பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம், அதுக்கேற்ற மாதிரி இடுபொருட்கள் நமக்கு கிடையாது. உதாரணத்துக்கு துத்தநாக பற்றாக்குறை, இரும்பு சத்து பற்றாக்குறை எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளால ஜிங்க் சல்ஃபேட்டோ ஃபெரஸ் சல்ஃபேட்டோ இங்கே பயன்படுத்த முடியாது. உங்களோட சர்டிஃபைங் ஆஃபீஸர் அலோவ் பண்ணாதான் நம்மளால பயன்படுத்த முடியும். அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், நிறைய தொழு உரம் இந்த பசுநாள் உரங்களை முன்னாடியே போட்டு மடக்கி விழுதுறணும். உதாரணம் தென்னை மரம் இருக்குன்னு நிறைய குறும்ப கொட்டுது. இப்ப நிறைய பேர் தென்னை வந்து பாத்தீங்கன்னா அங்கக வேளாண்மை முறையில போயிட்டாங்க. இந்த அங்கக வேளாண்மையில வருடாந்திர பயிர்கள் நம்மளோட வெற்றி அதிகமா இருக்கும், ஏன்னா அப்ப நம்மளுக்கு மகசூல் நிறைய கிடைக்கும், அதுல வர நோய் தாக்குதல் நம்மளால குறைக்க முடியும். தென்னைக்கு இப்ப நிறைய அங்க வேளாண்மைக்கு போறாங்க, அதுல குறும்ப கொட்டுறது பெரிய பிரச்சனை. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா தென்னை மரத்து டானிக்கு அதெல்லாம் வாங்கி நுண்ணூட்ட கலவையெல்லாம் வாங்கி போட்டோமா சரியாயிடும். பட் அங்கக வேளாண்மையில எப்படி இதை சரி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பஞ்சக்காவையவே வேர் மூலமா நீங்க ட்ரிப்ல கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க 2% கரைசலா ரெடி பண்ணி நீங்க மரத்துக்கு மரத்தும் கூட ஊத்தி விடலாம். இவ்வாறு விவசாயிகள் கால்நடை கழிவுகள், பசுந்தாள் உரங்கள், பயிர் சுழற்சி முறை இந்த மாதிரி நுண்ணூட்ட கஷாயங்கள்லாம் பயன்படுத்துறப்ப கண்டிப்பா விவசாயிகள் மண்ணோட வளத்தையும் மேம்படுத்த முடியும், பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்க முடியும். இந்த அறிவுரைகள்லாம் விவசாயிகள் கையாண்டு நல்லா வெற்றிகரமாக அங்கக வேளாண்மை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வலம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 5 அங்கக வேளாண்மைக்கு ஏற்ற மண்வளம் மற்றும் ஊட்டச்சத்து மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்தினார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் மண்ணியல் பேராசிரியர் முனைவர் பி. ஜானகி அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ். பாலசுப்ரமணியன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எமது நாளைய ஏறும் ஓறும் நிகழ்ச்சியில் தென்னைக்குள் உணவு காடு அமைப்பதன் மூலம் தேங்காய் உற்பத்தி அதிகரிப்பு, மண்வள மேம்பாடு மற்றும் ஆண்டு முழுவதும் சத்தான உணவு உற்பத்தி

உற்பத்தி செய்தல் குறித்து விளக்கம் தருகிறார். ஐநா விருது பெற்ற கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியைச் சேர்ந்த இயற்கை விவசாயி வள்ளுவன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். வருகின்ற புதன்கிழமை நமது வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 6 அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை. கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பூச்சியியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் சுகந்தி அவர்களது பாடத்தில் சந்திப்போமா? வணக்கம் நேயர்களே.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 62,500 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். செமிகான் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 1,27,500 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். செமி கண்டக்டர் வடிவமைப்பு மற்றும் உற்பத்திக்கு உரிய கட்டமைப்பை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். யூரியா முதலீட்டிற்கான தேசிய கொள்கைக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது வர்த்தகம், முதலீடு மற்றும் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், குறிப்பாக இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஜவுளித்துறையும் சிறு குறு தொழில்துறையும் பெரிய அளவில் பயனடையும் என்று தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பிற்கான ஒப்பந்தமும் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது நமது இளையோருக்கு பயனளிக்கும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கும் இந்த ஒப்பந்தம் பயனளிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. மாநில அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு மரிய வில்சன் மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். விளையாட்டுத்துறை சார்பில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அறிவிப்புகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மருத்துவக் கல்வியில் தமிழகம் முன்னிலையில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில், அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக 150 இடங்களை தமிழகம் பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன்படி நாமக்கல், திருப்பூர், திருவள்ளூர் ஆகிய 3 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு தலா 50 இளங்கலை மருத்துவ இடங்கள் கூடுதலாக கிடைக்கப் பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் உள்ள 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இளங்கலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள் 5,200 அதிகரித்துள்ளதாகவும் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு சாய்குமாருக்கு 6 மாத காலம் பணி நீட்டிப்பு வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக பெறப்பட்ட தமிழக அரசின் கோரிக்கையை பரிசீலித்து இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக பணியாளர் நலத்துறை கூறியுள்ளது. இதன்படி செப்டம்பர் மாதம் 1 தொடங்கி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாத இறுதி வரை திரு சாய்குமாருக்கு பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளி நிர்வாகத்தில் தமிழக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பள்ளிகளில் ஆயுத கலாச்சாரம் பரவுவதாக குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக சிவகங்கை மற்றும் திருச்சி மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அறநெறிகளை போதிக்க வேண்டிய பள்ளிகளில் ஆயுதங்கள் புழங்குவது கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகனின் நிர்வாக தோல்விக்கு எடுத்துக்காட்டாக இது உள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். கட்சி நிதி என்ற பெயரில்

நகைக்க நிர்வாகி பணம் வசூலித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அக்கட்சி தொடர்பான காணொலி ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகம் என்று அறிவித்த தாவேகாவின் வேஷம் இதன் மூலம் கலைந்துள்ளதாகவும் திமுக அதில் குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையே இப்பிரச்சினையில் தொடர்புடைய தாவேக நிர்வாகி திரு வீராசாமி அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். விவசாயிகள் நலனுக்கு எதிராக தவிக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் டெல்டா மண்டலத்தில் 12 மணல் குவாரிகளை திறக்க அரசு முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இது விவசாயிகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அஇஅதிமுக கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமன் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-0 என்ற புள்ளிக்கணக்கில் அசர்பைஜானின் இஸ்லாம் பசர்கனோவை வென்றார். ஜகார்த்தாவில் நடைபெற்ற 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 10 வெள்ளி பதக்கங்களை வென்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்தில் உள்ளார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: time. Earlier, Spain stormed into the final of the tournament. And now before we end the bulletin, the headlines once again. Government approves Semicon 2.0 with outlay of over 1,27,000 crore rupees to strengthen semiconductor ecosystem in the country. Also gives nod to mobile phone manufacturing scheme to scale up domestic production. Centre clears two elevated corridor projects at Varanasi in Uttar Pradesh to improve road connectivity. India-UK Comprehensive Economic and Trade Agreement and Associated Social Security Pact become fully operational. Indian goods worth $140 million exported to UK on first day. Three Indian women boxers win gold while 10 others claim silver at Asian Under-19 and Under-23 championships in Jakarta. And in FIFA World Cup, defending champions Argentina to face England tonight for a place in the final. That is all in the news at 9. Good night.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 9:15. நேர்கள் இணைந்திருப்பது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில். இதமாய் மனதை வருட வருகிறது மயிலிறகு நிகழ்ச்சி. மயிலிறகு நிகழ்ச்சியில் காவிய கானங்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பில் நான் ஆர்ஜே சுஜி. மயிலிறகு தரும் முதல் பாடல். அழகை ரசிக்க கண்கள் மட்டும் போதாது, மனதும் சேர்ந்து பயணிக்க வேண்டும். அந்த உணர்வை இசையாக சொல்லும் இனிய பாடல் மயிலிறகு தரும் முதல் பாடல். மகாதேவி திரைப்படத்திற்காக AM ராஜா, பி சுஷிலா பாடியது. இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலாசிரியர் கண்ணதாசன். பாடல் இதோ.

பார்வைகள் மின்னல் போல வந்து மனதை ஒளிரச் செய்யும். சில உணர்வுகள் ஓவியமாக மனதில் நிலைத்தே விடும். அப்படிப்பட்ட அழகான ஒரு பயணத்தை தொடங்கலாம். கண்ணில் வந்து மின்னல் போல நாடோடி மன்னன் திரைப்படத்திற்காக மயிலரகு தருகிறது அடுத்த பாடல். டி எம் சவுந்தரராஜன் ஜிக்கி பாடியது. பாடலாசிரியர் சாரதா, இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு.

0: நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். சுற்றிலும் இயற்கை அழகாக இருந்தால் அது சிங்காரச்சோலை அல்லவா? இல்லை இல்லை, மனம் மகிழ்ந்திருக்கும் இடமெல்லாம் சிங்காரச்சோலைதான். அந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் பாடல்தான் பாக்கியலட்சுமி திரைப்படத்திற்காக கேட்கவிருக்கிறோம். ஏ எல் ராகவன், ஜமுனா ராணி பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் கண்ணதாசன் பாடலிதோ.
1: ஹலோ

நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மயிலரகன்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நேயர்கள் இணைந்திருப்பது மயிலிறகு நிகழ்ச்சியோடு. உறவுகள் சில நேரங்களில் விலகலாம், ஆனால் நம்பிக்கை மட்டும் நம்மை ஒருபோதும் கைவிடாது. மனிதர்கள் மறந்தாலும் நம்மை மறக்காத ஒரு சக்தி இருக்கிறது என்ற நம்பிக்கையை மனதில் உறுதிநடப்படுத்தும் பாடல் இதோ, பிள்ளைக்கு தந்தை ஒருவன் என்ற பாடல். பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திற்காக வருகிறது. TM சௌந்தரராஜன் பாடியது. இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலாசிரியர் கண்ணதாசன்.

மட்டும் நம்மை ஒருபோதும் கைவிடாது. மனிதர்கள் மறந்தாலும் நம்மை மறக்காத ஒரு சக்தி இருக்கிறது என்ற நம்பிக்கையை மனதில் உறுதிப்படுத்தும் பாடல் இதோ பிள்ளைக்கு தந்தை ஒருவன் என்ற பாடல். பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திற்காக வருகிறது. டி எம் சவுந்தரராஜன் பாடியது. இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடலாசிரியர் கண்ணதாசன்.

மனத்தை வென்று நிற்கும் காவிய கானங்களாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மயிலிறகு நிகழ்ச்சி. பாடல் என்றால் வெறும் இசை மட்டுமல்ல, அதில் நகைச்சுவையும் இருக்கும், வாழ்க்கையும் இருக்கும், அழகான கதைகளும் இருக்கும். மகிழ்வான உடன் உணர்வை தரும் பாடல் அடுத்த பாடல் வருகிறது. தங்கை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

பொழுதை போக்க மட்டுமல்ல மனதில் உறங்கி கிடக்கும் சிந்தனைகளையும் வலிமையாக்கும். மயிலருகின் அடுத்த பாடல் அரச கட்டளை திரைப்படத்திற்காக பி. சுஷிலா பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை கே. வி. மகாதேவன்.

தங்க மாளிகை.

மனிதன் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசித்தோம். டி எம் சவுந்தரராஜன் பாடியது, பி சுஷிலா பாடியது, இசை எம் எஸ் விஸ்வநாதன். ஒரு நதி, ஒரு பூ, ஒரு பஞ்சவர்ண கிளி, இவை அனைத்தையும் உருவகமாக வைத்து காதலின் அழகை கவிதையாக பேசும் பாடலது. மனதை வருடும் இந்த இனிய வரிகளை பாடலாய் கேட்டு ரசிக்கலாம். தாயை காத்த தனையன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை கே வி மகாதேவன்.

காதல் பல நேரங்களில் வார்த்தைகளால் தொடங்குவதில்லை. ஒரு பார்வையில் தொடங்கி ஒரு புன்னகையில் வளர்ந்து நினைவுகளில் வாழத் தொடங்குகிறது. அந்த இனிய பாடல் பாசமும் நேசமும் திரைப்படத்திற்காக ஏ.எம். ராஜா, பி. சுஷிலா பாடியது. பாடலாசிரியர்

0: நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்களாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மயிலிறகு நிகழ்ச்சி. காதலுக்கு உவமை சொல்ல நினைத்தால் பொன்னென்போம், பூவென்போம், பார்வை என்போம், அன்புக்குரிய ஒருவரை உலகிலேயே மிக அழகான ஒன்றாக பார்க்கும் அந்த மனநிலையை கவிதையாக சொல்லும் பாடலது. போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திற்காக PB ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.
1: ஆமா, இனிமே என்ன என்ன சொல்லி கூப்பிடுவீங்க?

0: இதோடு நிறைவு பெறுகிறது மனமயக்கும் காவிய பாடல்கள் இடம்பெற்ற மயிலிறகு நிகழ்ச்சி.
1: எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 10 மணி. இது நம்ம ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனதோடு ரெயின்போ. இரவின் அமைதியையும் இசையின் இனிமையும் ஒரே வண்ணவிழாக இணைக்கும் இந்த நிகழ்ச்சி மனதோடு ரெயின்போ புத்தம் புதிய நிகழ்ச்சியாக உங்களுக்காக இன்றைக்கு வளம் பெற இருக்கிறது. திருப்பூர் நேயர்கள் பங்கு பெற்று உங்களது விருப்ப பாடல்களை நீங்க காற்றலைகளில் உலாவர கேட்டு ரசிக்கலாம். நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோளும் கூட, காலையும் மதியமும் நிகழ்ச்சியில கலந்துகிட்ட நேயர்கள் உங்களது விருப்ப பாடல்களை மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கேட்க வேண்டாம். மற்ற நேயர்களுக்கும் வாய்ப்பு வழங்கும் வகையில் வழிவிட்டு அடுத்த நேயர்களுக்காகவும் வாய்ப்புகளை கொடுக்கலாம். அந்த வகையில நிகழ்ச்சியில முதல் நேயர் இணைந்திருக்கிறாங்க, பேசலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் ரவிச்சந்திரன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணுங்க?
2: வைதை காத்திருந்தால் இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தம்.
0: நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.

0: மனதோடு ரெயின்போ. லிசனர்ஸ் சாய்ஸ் நிகழ்ச்சியோட நினைச்சிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில உங்க விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 23103 அந்த நம்பருக்கு டயல் பண்ணலாம், அல்லது 23170466 அப்படின்ற நம்பருக்கும் டயல் பண்ணலாம், 23163133 இந்த மூன்று நம்பர்களுக்கும் டயல் பண்ணி உங்களோட விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 0422 அப்படின்ற கோவையின் முன்னணிப்பு என சேர்த்தளைங்க. நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை டி சக்கரையப்பன்.
0: சொல்லுங்க, உங்களது விருப்ப பாடலுங்க.
1: சின்ன கவுண்டர் படத்துல வந்து கூண்டுக்குள்ள உண்ணா வச்சு கூடி நின்னு
0: நீங்க விரும்பி கேட்ட பாடலை கேட்கலாம்.

0: நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. லிசனர் சாய்ஸ்ல அடுத்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் பாப்பா வளர்த்து கார்த்திகேயன் மேடம். நல்லா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறேன். சொல்லுங்க, என்ன பாடல் வேணுங்க?
1: மேடம், சிவா படத்திலிருந்து இருவிழியின் வழியே அந்த பாட்டுங்க மேடம்.
0: நீங்க விரும்பி கேட்ட பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியோடு நினைச்சிருக்கீங்க. லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருக்கீங்க. நீங்களும் உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா திருப்பூர் நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று உங்க விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கிறமா. யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: கிருஷ்ணவேணி காவடிபாளையம் திருப்பூர் மாவட்டம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: பகல் நிலவு படத்திலிருந்து பூ மாலையே தோல் சேரவா.
0: நீங்க விரும்பி கேட்ட பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: மனதோடு ரெயின்போ லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களது விருப்ப பாடலை காற்றலைகளில் உலாவர கேட்டு ரசிக்கலாம். திருப்பூர் நேயர்கள் மட்டும் பங்கு பெற்ற நிகழ்ச்சியில உங்களது விருப்ப பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில நீங்க அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம். மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சிக்கு இனிய இரவு வணக்கம் வாழ்த்துக்கள். நான் திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம்.
0: உங்க பாடல்
1: ராசாவே உன்னை நம்பி என்ற படத்திலிருந்து ராசாவின் மனசுல ராசாத்தின் நினைக்கல பாடல்.
0: சரிங்க, நீங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.

0: நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இது மனதோடு ரெயின்போ லிசனர்ஸ் சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாடல் யாருக்கு? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: திருப்பூர் சாமிபுரம் வைட்டுவஸ் வந்து பிரவீன் பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணுங்க?
1: நான் அடிமை இல்ல படத்துல இருந்து ஒரு ஜீவன் தான்.
0: இதோ நீங்க விரும்பி கேட்ட பாடல்.

0: மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சி கேட்டு வச்சிட்டுக்கிறீங்க. லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாட்டு யாருக்குன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: நான் அவினாசி, காந்தியூர்ல இருந்து பிரபு பேசுறேன் மேடம்.
0: விருப்ப பாடல் என்னங்க?
1: மெல்ல திறந்த கதவுல இருந்து ஊரு சனம் தூங்கிடுச்சுங்க மேடம்.
0: இதோ அந்த பாடல்,

மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாடல் யாருக்குன்னா, திருப்பூர் மாவட்டம் சர்க்கார் கண்ணாடி புத்தூர் முனுசாமி விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சேலம் விஷ்ணு திரைப்படத்திற்காக பாடல் இதோ.

0: கேட்டு ரசிச்சுட்டுக்கிறீங்க. இது மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாடல் யாருக்குன்னு கேட்கலாம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருப்பூர்ல இருந்து மேட்டுப்பாளையம்.
0: சொல்லுங்க, உங்களது விருப்ப பாடல்.
1: திருப்பூர் மேட்டுப்பாளையம் ஞானசேகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு விரும்பி கேட்க போறீங்க?
1: முதல் முறையால இருந்து பூங்காட்டு திரும்பமா.
0: சரிங்க, முதல் முறையா நிகழ்ச்சியில பேசுறீங்களா?
1: ஆமா மேடம், முதல் முறை தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன்.
0: ஓகேங்க, நிகழ்ச்சியில கலந்துகிட்டது மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். உங்களது விருப்ப பாடல் இதோ.
2: பூங்காத்து திரும்புமா.

0: மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சி கேட்டு வச்சுட்டுருக்கீங்க. லிசனர் சாய்ஸ்ல அடுத்த விருப்ப பாட்டு யாருக்குன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் வெள்ளியங்கல்ல இருந்து ஆர் பாக்கியராஜ் பேசுறேன் மேடம்.
0: உங்க விருப்ப பாட்டு?
1: மௌன கீதங்கள்ல இருந்து டாடி டாடி ஓமை டாடி.
0: இதோ நீங்க விரும்பி கேட்ட பாடல்.

நான் டாக்டர் மாதவன், தோல் நோய் சிறப்பு மருத்துவர், தோல் நோய் பிரிவு இணை பேராசிரியர். ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னால் வர தோல் நோய்கள்லாம் அதிகமாகிடுச்சு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ருட்டீனாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸு, யோகா, மெடிடேஷன், மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக பண்ணணும். ஸ்லீப் ஹேபிட்டை கொஞ்சம் மாற்றணும். ஸ்லீப்பை வந்து ரெகுலர் ஸ்லீப்புக்கு ஃபிக்ஸட் டைமில் ஸ்லீப்பு அட்லீஸ்ட் 7 to 8 hours ஸ்லீப் எடுத்துக்கணும். அடுத்து வாட்டர் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கணும். 2 to 3 liters டெய்லி வாட்டர் இன்டேக் எடுக்கணும். ரெயின்போ மாதிரி கலர் இருக்க ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்க சொல்லுவோம். என்னென்ன ரெயின்போவில் கலர்ஸ் இருக்கோ அத்தனை ஃப்ரூட்ஸும் நம்ம சாப்பிட்லாம். எதையும் விட வேண்டியதில்லை. இது வேணாம் அது வேணுன்றது கிடையாது. எல்லா ஃப்ரூட்ஸும் நல்ல ஃப்ரூட்ஸ் தான். எது ஈஸியாக கிடைக்குதோ அதை சாப்பிட்லாம். ஸோ டெய்லி நல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது, காய்கறி கீரை எடுத்துக்கிறது, ஃபைபர் நார் சத்து உள்ள உணவு எடுத்துக்கிறது, நிறைய தண்ணி குடிக்கிறது, ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் ஸ்டைலு, நல்லா தூங்குறது. தூக்கம் இல்லாதனால தான் நிறைய நோய்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நான் சொன்ன மாதிரி தூக்கம் இல்லாமல் வர்றது நோய் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இன்சோம்னியானால. ஸோ அதுக்கு வந்து 7 to 8 hours நல்லா தூங்கினாலே நிறைய தோல் நோய்களை நம்ம தடுக்கலாம், இல்லை அதிகமாகாமல் பார்த்துக்கலாம்.

எஃப்எம் ரெயின்போ 101. இங்கே எல்லாமே எப்பவுமே செம்மதுள்ள நேயர்கள், இதுவரை கேட்டது மனதோடு ரெயின்போ. இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை மணி 6:02 காலை தென்றல் நிகழ்ச்சியில் குரலும் விளக்கமும். குரல் எண் 79, அதிகாரம் அன்புடைமை. மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் கேட்கலாம் சான்றோர் சிந்தனை. அதனைத் தொடர்ந்து கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ஜி சேதுராமன் அவர்கள். தொடர்ந்து கேட்கலாம் பக்தி பாடல்கள் கே வீரமணி, பி ஸ்ரீனிவாஸ், மதுரை என் எம் முகமது, பி சுஷீலா, கே வீரமணி, ராதா பாடிய பாடல். 6:30 நிகழ்ச்சி நிரல். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. பகல் 7:30 பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர் பகிர்ந்து

கொள்கிறார்கள். 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02 ரெயின்போ வைப்ஸ். 8:30 தொடர்ந்து ரெயின்போ வைப்ஸ் கேட்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இது உங்கள் சாய்ஸ் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சி. 10:02 போவோமா ஊர்கோளம். போவோமா ஊர்கோளம் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா ரவுண்ட் அப். 10:30 கவிதையும் கானமும். 11:02 இன்றைய நேயர். 11:30 ரெயின்போ கிளாசிக்ஸ். நாளை பகல் 12:00 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஹலோ தோழி. 12:35 நிகழ்ச்சி நிரல். 12:50 வசந்த இல்லம் தொடர்ந்து கேட்கலாம். 1:00 லஞ்ச் டைம் கேம் ஷோ. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் பழங்கள் கொள்முதல் மற்றும் சந்தைப்படுத்துதலில் உள்ள புதிய வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் ராமலிங்கம் ராஜு அவர்கள். 3:02 கிராமபோனும் 103 கேட்கலாம். 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:00 சண்டேஸ் டு சோல்ஜர்ஸ் ராணுவ வீரர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் நச்சுன்னு 4 பாயிண்ட் நூலக அறிவியல் கல்வி வாசிப்பு மற்றும் தொழில் வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் முனைவர் உமா மகேஸ்வரி அவர்கள். நாளை மாலை 6:00 பூச்செண்டு. நாளை மாலை 6:40 டீ கடை நேயர்கள் பங்கு பெறும் நிகழ்ச்சி கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 போட்டிகள் பற்றிய தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 7:32 தென்னைக்குள் உணவு காடு அமைப்பதன் மூலம் தேங்காய் உற்பத்தி அதிகரிப்பு, மண்வள மேம்பாடு மற்றும் ஆண்டு முழுவதும் சத்தான உணவு உற்பத்தி செய்தல் குறித்து விளக்கம் தருகிறார் ஐநா விருது பெற்ற விவசாயி கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியை சார்ந்த இயற்கை விவசாயி வள்ளுவன் அவர்கள். நாளை 8:05 வெஸ்டர்ன் மியூசிக் மியூசிக் பை த பே சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 9:15 மயிலரகு நிகழ்ச்சியில் காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்கள். 10:00 மனதோடு ரெயின்போ. இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. சென்னை மெட் சென்டரில் இருந்து வந்த வெதர் அப்டேட். கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகியிருக்கு. திருப்பூரில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் ஈரோட்டில் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் சேலம் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் நீலகிரியில் அதிகபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 16 டிகிரி செல்சியஸும் பாலக்காட்டில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாயிருக்குன்னு சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்த வானிலை அறிக்கை கேட்டோம்.

0: நேயர்களே, இரவு 11 மணி முதல் காலை 5:51 மணி வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னை அஞ்சல் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில். இத்துடன் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவடைந்தது. இனி
1: இத்துடன் இந்த ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:53 தொடங்கும். ஜெய்ஹிந்த்.